0: மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா, நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
2: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது. Masala Cafe brought to you by Corporate Tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth. Ayers Premium Veg Restaurant JLT matrum Dubai Internet City ai thodarndu tharpodu Burjman Exit 1 Rag Bank arigilum Jafsavil pudhiya kilai brahmandamaga thirakkapattulladu matrum
3: there is no place like home, there's no home like that.
4: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
5: சொல்லு.
4: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே

வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன் 89.4 தமிழ் FM. தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: ஏய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
3: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
4: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
5: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளியும் ஒளியும் பார்த்துட்டு இருக்க.
6: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள். தானே, ஃபார் டீடைல்ஸ் கால் 056-415-4242.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: அர்த்தமாயிருந்தா.

0: 99.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் எஃப்எம் செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள். ஹாய், நான் காஃபி.
1: ஹலோ, நான் தான் டிராவல்.
2: வணக்கம், நான் நினைவுகள்.
1: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
1: எங்கப்பா மனசு காணோம்?
3: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
1: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
5: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: 99.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: Star of the month.

அனைவருக்கும் அன்பு நிறைந்த காலை வணக்கங்கள். 89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். நித்தமும் ஒலிக்கும் புத்தம் புது காலையில் நான் உங்கள் விஸ்வா. புதியதாக நம்முடைய வாழ்க்கையிலே புலர்ந்திருக்கிற மற்றும் ஒரு அற்புதமான தினத்தின் காலை பொழுதிலே மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் எல்லா விதங்களிலும் நமக்கு நன்மை தருகின்ற நாளாக அமைந்திட என்னுடைய வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் எல்லோருக்கும் உரித்தாகட்டும். சிஎஸ் லூயிஸ் என்கின்ற ஒரு அறிஞர் சொல்கிறார், வாழ்க்கையை வெறும் வார்த்தைகளால் வாழாதீர்கள். இதனுடைய அர்த்தம் என்ன? பல பேர் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம், அதனுடைய அர்த்தம் தெரியாமலேயே. இப்படித்தான் நான் வாழ வேண்டும், இப்படியெல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலே நான் முயற்சிக்க வேண்டும், இந்த சாதனைகளையெல்லாம் படைக்க வேண்டும் என்றெல்லாம் வார்த்தைகளாக நம்முடைய எண்ணங்களை நாம் வெளிப்படுத்துகிறோம். அதனுடைய அடுத்த கட்டம் என்ன என்றால், அப்படி வார்த்தைகளாக நாம் சொன்னதை செயலாக நாம் செய்து காட்ட வேண்டும். பெரும்பாலானவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், வார்த்தையாக சொல்கிறார்கள், மீண்டும் வார்த்தையாக சொல்கிறார்கள், மீண்டும் மீண்டும் வார்த்தையாக சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். இதனால் நடப்பது என்ன தெரியுமா? நம் வாழ்க்கை என்கின்ற மதிப்புமிக்க அந்த நேரம், கால அவகாசம் கரைந்து கொண்டே போகிறது வீணாக. நாம் எதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோமோ, எதை செய்ய வேண்டும், எதை சாதிக்க வேண்டும் என்று சொல்கிறோமோ, அதை நாம் செய்ய வேண்டும். செயல்தான் வாழ்க்கைக்கு மதிப்பை சேர்க்கும். இவ்வளவு நாளாக நீங்கள் என்ன நினைத்துக் கொண்டிருந்தீர்கள், இவ்வளவு நாளாக நீங்கள் எதை பற்றி பேசிக் கொண்டிருந்தீர்கள் என்பது அல்ல. உங்கள் வாழ்க்கையின் தரத்தை தீர்மானிக்கப் போவது இவ்வளவு நாளாக நீங்கள் என்ன செய்தீர்கள் என்பதுதான். அதிலே நற்செயல்கள் எவ்வளவு, அதிலும் குறிப்பாக உங்களுடைய நன்மை கருதி நீங்கள் செய்த செயல்கள் என்னென்ன, மற்றவர்களினுடைய நன்மை கருதி நீங்கள் செய்த செயல்கள் என்னென்ன, பலன் தரக்கூடிய ஆக்கப்பூர்வமான அதுபோன்ற செயல்பாடுகள் தான் உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கைக்கும் அர்த்தத்தை கொடுக்கும் என்பதிலே நாம் மிக கவனமாக இருந்து சொல் குறைத்து செயல் பெருக்க வேண்டும். இந்த தினத்திலே அதை செய்வோமா? இன்று மட்டுமென்ன, இனி வரும் நாட்கள் அனைத்திலும் அதை செய்வோம். அதற்கு இந்த நாள் ஆரம்பமாகட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் எஃப்எம்மில். இது புத்தம் புது காலை.

நிகழ்ச்சிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

89.4 தமிழ் எஃப்எம் இது நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். புத்தம் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க உங்க விஷ்வா கூட. ஒரு ஓவியர் மிக அழகான ஓவியத்தை வரைந்து கொண்டிருக்கிறார். அவர் வரைந்து முடித்த பிறகு என்ன செய்வார்? அந்த ஓவியத்தை காட்சிப்படுத்துவார். அப்படி காட்சிப்படுத்தாமல் அவர் வரைகின்ற இடத்திலேயே இன்னும் இருக்கின்ற ஓவியம் எதை நமக்கு உணர்த்துகிறது? அவர் அதை இன்னும் வரைந்து முடிக்கவில்லை. அந்த ஓவியம் முழுமையடைவதற்கான கால அவகாசம் இன்னும் பூர்த்தியாகவில்லை. அவர் அதை வரைந்து கொண்டிருக்கிறார். அப்படி வரையும் போது சில நேரங்களிலே கால அவகாசம் அதிகமாக அவருக்கு ஏன் தேவைப்படுகிறது? அதை இன்னும் அழகாக வரைவதற்கான கற்பனை அவருக்கு பிறக்க வேண்டும், அல்லது ஏற்கனவே வரைந்ததிலே அவர் ஏதேனும் சில திருத்தங்கள் செய்ய வேண்டியிருக்கும். தன் எண்ணத்திலே இருக்கக்கூடிய அந்த ஓவியம் முழுவதுமாக அந்த காகிதத்திலே வந்து நிற்கின்றவரை ஓவியர் தன்னுடைய சித்திரத்தை பூர்த்தி செய்ய மாட்டார் இல்லையா? அதுபோலத்தான் நம்முடைய வாழ்க்கை நம்மை ஒரு அழகான ஓவியமாக வரைந்து கொண்டிருக்கிறது. நம் வாழ்க்கை என்னும் கால அவகாசம் இருக்கும் வரை அந்த ஓவியம் என்பது வரையப்பட்டு கொண்டே இருக்கும், அது முழுமை பெறுவதில்லை. இந்த இடைப்பட்ட நேரங்களிலே இருக்கக்கூடிய நிலைகள் எல்லாம் முழுமையான நிலைகள் அல்ல. இந்த ஓவியம் அதாவது நம்முடைய வாழ்க்கை இன்னும் மேம்பட போகிறது. இதிலே பல நன்மைகள் சேர்க்கப்பட இருக்கின்றன, பல தீமைகள் நம்மை விட்டு விலகும்படியாக அது திருத்தப்பட இருக்கிறது. காகிதத்தில் வரையப்படுகின்ற அந்த ஓவியத்தினால் ஓவியனுக்கு ஒத்துழைப்பு நல்க முடியாது. ஆனால் நாம் உயிர் உள்ளவர்கள், ஆறு அறிவுள்ளவர்கள். ஆகவே வாழ்க்கை நம்மை ஒரு அழகான சித்திரமாக வரையும் போது அதற்கு நாம் ஒத்துழைக்க வேண்டும். வாழ்க்கை சில பாடங்களை சொல்லிக் கொடுக்கும், சில சந்தர்ப்பங்களை நம் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும், சில வாய்ப்புகளை கொடுக்கும். சில நேரங்களிலே சில பிரச்சனைகளின் வாயிலாக நமக்கு பாடம் நடத்தும், சிலவற்றை நம் இடத்திலே இருந்து திருத்தி கொள்ள சொல்லும். இதையெல்லாம் சரியாக புரிந்து கொண்டு நல்ல விஷயங்களை அதிகப்படுத்தி நம்மை மேன்மையாக்கிக் கொள்வதும், தீயனவற்றை திருத்தி கொண்டு நம்மை சரி செய்து கொள்வதும் மிக மிக முக்கியம். வாழ்க்கை என்னும் ஓவியன் அவற்றையெல்லாம் நமக்கு குறித்து காட்டி நமக்கு உதவ முயற்சிக்கும் போது, நம்மை அழகான சித்திரமாக்குவதற்கு முயற்சிக்கும் போது நாம் அதற்கு ஒத்துழைத்தால் வாழ்க்கை என்னும் இந்த அவகாசத்திற்குள்ளே நாம் ஒரு மிகச்சிறந்த சித்திரமாக ஓவியமாக உருவாகலாம். நல்ல நல்ல கலைப்படைப்புகளை காலம் எப்போதும் கொண்டாடி மகிழ்வது போல நம்முடைய வாழ்வையும் காலம் எப்போதும் நினைவிலே வைத்து போற்றும், கொண்டாடும். அதற்கு நாம் வாழும் காலத்திலே வாழ்க்கை நமக்கு சொல்லித் தருகின்ற ஒவ்வொரு பாடத்தையும் மிகச்சிறப்பாக உள்வாங்கிக் கொண்டு அதற்கு ஏற்ப பிரதிபலித்து ஒத்துழைக்க வேண்டும். உண்மையில் நமக்கு நன்மை மட்டுமே செய்ய முயற்சிக்கின்ற வாழ்க்கைக்கு நாம் கொடுக்கின்ற ஒத்துழைப்பு எந்த அளவிற்கு சிறப்பானதாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையும் சிறக்கும் என்பதிலே சந்தேகமே இல்லை. தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் எஃப்எம்மில். இது புத்தம் புது காலை.

0: சூடா ஒரு பாட்டு. சுட சுட புத்தம் புது பாட்டு.
1: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: 89.4 Tamil FM. Tamil FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயுட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

89.4 தமிழ்ஃபம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க உங்க விஸ்வா கூட. முதன் முதலாய் அப்படிங்கிற இந்த பகுதி மூலமாக இதே தினத்துல கடந்த கால வரலாற்றினுடைய பக்கங்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிற மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஆரம்பங்கள், துவக்கங்கள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். 1849 ஜான் ஹாம்ப்டன் அப்படிங்கிற ஒரு கண்டுபிடிப்பாளர் வெனேட்டியன் பிளைண்ட் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு கண்டுபிடிப்பை உருவாக்கி அதற்கான காப்புரிமையை பெறுகிறார். அது என்ன வெனேட்டியன் பிளைண்ட்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜன்னல் கதவுகளிலே சில நேரங்களில் நாம திரைச்சீலைகளை பொருத்துவோம். எதற்காக அப்படின்னா, ஜன்னல் கதவுகளை முழுவதுமாக மூடிவிட்டால் வெளிச்சம் காற்று இரண்டுமே தடைப்பட்டு போகும். ஆகவே ஜன்னலை திறந்து வைக்க வேண்டும், அப்போது காற்றோட்டம் இருக்கும். ஆனால் வெளிச்சம் தேவையான அளவிற்கு மட்டுமே உள்ளே வர வேண்டும் அல்லது குறைவாக உள்ளே வர வேண்டும் எனும் போது, திரைச்சீலைகளை வைத்து நாம் மூடும் போது வெளிச்சம் குறைவுபடும், ஆனால் அதே நேரத்தில் காற்றோட்டமும் இருக்கும். இந்த இடத்திலே திரைச்சீலைகளை பயன்படுத்துவதற்கு பதிலாக ஒன்றின் மீது ஒன்று அடுக்கப்பட்ட மரப்பட்டைகள், அலுமினிய பட்டைகள் அல்லது பிளாஸ்டிக் பட்டைகளை கயிறுகளை கொண்டு அழகாக கோர்த்திருப்பார்கள். அதை ஒரு புறத்திலே இணைக்கப்பட்டிருக்கின்ற கயிறை கொண்டு இழுக்கும் போது அந்த ஒன்றின் மீது ஒன்று அடுக்கப்பட்ட மரப்பட்டைகள் அல்லது அலுமினிய பட்டைகள், பிளாஸ்டிக் பட்டைகள் அப்படியே சரிந்த வாக்கிலே ஒரு திரையைப் போல வெளிச்சத்தை மூடிக்கொள்ளும். அதையே நீங்கள் கயிறை வேறு திசையிலே மாற்றி இழுக்கும் போது அது பழைய நிலைக்கு திரும்பி வெளிச்சத்தையும் காற்றையும் உள்ளே அனுப்பும். பல வீடுகளிலே இந்த வெனேட்டியன் பிளைண்ட் என்று சொல்லப்படுகிற இந்த நவீன திரைச்சீலையை நாம் பார்த்திருக்கிறோம். பல திரைப்படங்களிலே இதை திறக்கவும் மூடவும் செய்து கொண்டே கதாநாயகர்களோ அல்லது மற்ற கதாபாத்திரங்களோ வசனம் பேசுவதை நாம் பார்த்திருக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த ஒரு நவீன மயமான அழகியல் நிறைந்த ஒரு திரைச்சீலை அமைப்பு வெனேட்டியன் பிளைண்ட் என்று சொல்லப்படுகிற பெயரிலே அது கண்டுபிடிக்கப்பட்ட தினம் இன்றைய தினம் 1841. அதே போல 1888 அமெரிக்காவைச் சேர்ந்த கண்டுபிடிப்பாளர் வில்லியம் பாரோஸ் அவர்கள் ஆடிங் மிஷின் அப்படின்னு ஒரு கருவியை கண்டுபிடிக்கிறார். அது என்னன்னா, கணக்கிடக்கூடிய இயந்திரம், எண்களை கொண்டு கணக்கிடக்கூடிய இயந்திரம். பணியாளர்களினுடைய வருகையை பதிவு செய்வது, அதே போல புத்தகங்களினுடைய பாதுகாப்பகங்கள், நூலகங்களைப் போல அல்லது புத்தகங்களை வாடகைக்கு கொடுக்கக்கூடிய இடங்கள், அது போல அந்த புத்தகங்களினுடைய எண்ணிக்கையை பாதுகாக்கக்கூடிய இடங்களிலே இந்த கணக்கிடும் இயந்திரங்களினுடைய பயன்பாடு என்பது மிக அதிகமாக இருந்தது. இன்றைக்கு நாம் பயன்படுத்தக்கூடிய கால்குலேட்டர்ஸ், கணிப்பான்கள், அதை அடிப்படையாக கொண்டு உருவாகி இருக்கக்கூடிய கணிப்பொறிகள், இவற்றிற்கெல்லாம் விதையாக இருக்கக்கூடியது ஆடிங் மிஷின் என்று சொல்லப்படுகிற இந்த கருவிதான். அது தன்னுடைய செயல்பாட்டை துவங்கிய தினம் இன்றைய தினம். அதே போல லைட்னிங் போல்ட், அதாவது மின்னல் வேக வீரர் என்று அழைக்கப்படுகின்ற உசேன் போல்ட் அவர்கள், ஜமைக்காவைச் சேர்ந்த தடகள வீரர், ஒரே ஒலிம்பிக் போட்டியில் 100 மீட்டர் மற்றும் 200 மீட்டர் என்கிற இரண்டு பிரிவுகளிலும் உலக சாதனையோடு தங்கப்பதக்கமும் பெற்ற ஒரே வீரர் என்கிற பெருமை இவருக்கு உண்டு. அதே போல ஒரே ஒலிம்பிக் போட்டியிலே 3 உலக சாதனைகளை படைத்த வீரர் என்கிற பெருமையும் இவருக்கே உண்டு. யாராவது வேகமாக ஓடினால் ஆமாம் பெரிய உசேன் போல்ட் இவர் என்று சொல்லுகின்ற அளவிற்கு வேகமாக ஓட்டத்திற்கு அடையாளமாய் விளங்கி கொண்டிருக்கக்கூடிய உசேன் போல்ட் அவர்கள் பிறந்த தினம் 1986 ஆகஸ்ட் 21. இப்படி பல சிறப்பு மிக்க விஷயங்கள் இன்றைய தினத்திலே நிகழத் துவங்கி இருக்கின்றன. அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அற்புதமான பல ஆரம்பங்கள் இன்றைய தினத்திலே சாத்தியப்படட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM-இல். இது புத்தம் புது காலை.

0: கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர்,
1: கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர்,
2: brought to you by பிரைட் கலெக்ஷன் அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயா லூகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
1: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
2: ஆனா எனக்கு கிடைச்சது
3: எனவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
4: தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும்.
5: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
2: போயிட்டியா?
3: அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே, பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4:00 டு 8:00 எவ்ரிடே ஈவினிங் ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
0: The Evening Correct presented by VNCT Global in Chennai and Coimbatore locations la enda villa book pannalum extra 1 bedroom free. Meet the team on Sunday August 23rd at Park Regis Hotel. Call 0547673111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai nayam mikka nagaigaludan tamilagathilirundu ungalukkaga Dubai il Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.

89.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புத்தம் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஷ்வா கூட. பிரெஞ்சு நீதிக்கதை எழுத்தாளரான ஜீன் டி லா ஃபோன்டைன் என்கின்ற ஒரு அறிஞர் மிக அழகான ஒரு கருத்தை உதிர்த்திருக்கிறார். மனித வாழ்க்கையிலே மனிதன் தனக்கு பெருமை தரக்கூடிய நல்ல விஷயங்களை, தன்னை இந்த உலகத்திலே உயர்த்தி காட்டக்கூடிய லட்சியங்களை தன் வாழ்க்கை பாதையிலே அடிக்கடி சந்திக்கிறான். ஆனால் தனக்கு பிடிக்காத நபர் எதிரே வரும் பொழுது பாதையை மாற்றி கொண்டு செல்வது போல, அல்லது அவரை பார்ப்பதை தவிர்த்து விட்டு பார்க்காதது போல கழுத்தை திருப்பி கொண்டு போவது போல, தனக்கு நன்மை தரக்கூடிய விஷயங்களையும் கூட தனக்கு ஆகாதது என்று தானே கருதி கொண்டு அவற்றை தவிர்த்து கடந்து சென்று விடுகிறான். மனிதன் உண்மையிலேயே விசித்திரமானவன் என்று சொல்கிறார் ஃபோன்டைன் அவர்கள். இதை ஒரு உதாரணத்தை வைத்து நாம் புரிந்து கொள்ளலாம். நீங்கள் எது செய்தாலும் அதை சரி சரி என்று தட்டி கொடுக்கின்ற மனிதர்களிடத்திலே நீங்கள் ஆர்வமாக போய் பழகுவீர்கள். உதாரணத்திற்கு, உங்கள் பள்ளி ஆசிரியர் வருகிறார் எதிரிலே, அல்லது நிறுவனத்திலே உங்கள் செயல்களில் இருக்கக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டி திருத்தி உங்களை விமர்சிக்கக்கூடிய மனிதர் வருகிறார். என்ன செய்வோம்? இந்த மனிதன் எப்போதும் நம்மை ஏதாவது குறை சொல்லிக் கொண்டே இருப்பான். இவர் எப்போதும் நம்மை படிப்படி என்பார். ஆசிரியர் வீட்டு பாடத்தை முடித்தாயா என்று கேட்பார், கேள்வி கேட்பார், பதில் சொல்ல வேண்டும். இப்படியெல்லாம் அது போன்ற மனிதர்களை பார்க்கும் பொழுது நாமே சிந்தித்துக் கொண்டு அதை நமக்கான ஒரு தொந்தரவு என்று நினைத்து அவர்கள் இந்த பக்கமாக வந்தால் நாம் அந்த பக்கமாக ஓடி ஒளிந்து அந்த பாதையை கடந்து சென்று விடுவோம். ஆனால் அப்படிப்பட்ட மனிதர்களை பார்க்கும் பொழுது எதிர்கொண்டு அவர்கள் சொல்லக்கூடிய திருத்தங்களை சிரமேற்கொண்டு நம் வாழ்க்கையிலே நாம் செய்ய தொடங்கினால், யோசித்து பாருங்கள், நாம் இப்போது இருக்கின்ற நிலையை காட்டிலும் மிகச்சிறந்த மேன்மையான நிலைகளை நோக்கி முன்னேறுவோம். அதனாலே கிடைக்கக்கூடிய பலன் நமக்குத்தான். ஆனால் சில நேரங்களிலே நமக்கு அது நன்மையானது என்று தெரிந்தாலும் கூட அதை அணுகுவதிலே இருக்கக்கூடிய சிரமங்களை கணக்கிலே எடுத்துக்கொண்டு கண்டும் காணாமல் அதை கடந்து போவதுதான் ஏதோ வாழ்க்கையிலே ஒரு சௌகரியமான நிலை என்று நாம் தவறாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இதை நாம் திருத்தி கொள்ள வேண்டும். மிகச்சிறந்த விஷயங்கள் எல்லாம் சுலபமாக நமக்கு கிடைத்து விடாது. ஆனால் அவற்றை அடைவதற்கான வாய்ப்பு கட்டாயம் வாழ்க்கையிலே நமக்கு வந்தமையும். அந்த நேரங்களிலே சிரமம் பார்க்காமல் அதை நாம் மிகச்சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுதான் நம்முடைய வாழ்க்கை எப்போதும் உயர்ந்து கொண்டே இருப்பதற்கு வழிவகை செய்யும். இன்றைய தினம் நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் இந்த கருத்து பிரதிபலிக்கும்படியாக நாம் செயல்படுவோம். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

கமிங் அப் நெக்ஸ்ட். அடுத்து வருவது மெர்சல் மார்னிங். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. 89.4 தமிழ் FM.

listening to 89.4 Tamil FM. நேயர்களின் கனிவான கவனத்திற்கு டைம் செக். நேரம் இப்பொழுது காலை 7 மணி.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Mercel Morning is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alokas, the world's favorite jeweler.
2: இஞ்சி

0: ஜாயே வைப்ஸோட ஆரம்பிச்சாச்சு. ஹாப்பி ஃப்ரைடே, ஹாப்பி ஹாப்பி ஹாப்பி வீக்கெண்ட். எஸ் எஸ் எஸ், 7:08 ஆகுது. மெரிசல் மார்னிங்காக நான் கீர்த்தனா வந்தாச்சு உங்கள்ட்ட பேசுறதுக்கு. ஃபைனலி இட்ஸ் ஃப்ரைடே டுடே. அழகான ஒரு வெள்ளிக்கிழமை காலை பொழுது சூரியன் வந்து மிதமான லெவல்ல வந்து அவருடைய வேலையை பார்த்துட்டு இருக்காரு. நல்லா இருக்கு, இட் இஸ் சோ நைஸ். அண்ட் லேட்டா தான் சன்ரைஸ் எல்லாம் ஆகுது, அதை பார்க்கும்பொழுது ஃபீல்ஸ் வெரி குட். அண்ட் இந்த வீக்கெண்ட் மழையெல்லாம் வர பெய்யும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இனி போக போக போக இன்னும் ஒரு ஃபியூ டேஸ்ல சுஹேல் ஸ்டாரும் வந்துவிடும். சம்மருக்கும் நம்ம வந்து மெதுமெதுவா பய சொல்ல ஆரம்பிச்சு நல்ல ஒரு பிளசண்டான ஒரு காலகட்டத்துக்குள்ள நம்ம போக போறோம். அண்ட் இட் ஃபீல்ஸ் சோ நைஸ் டு சி டச் வுட் துபாய் வந்து திருப்பி வந்து இட் இஸ் பேக் இன் ஆக்ஷன். நிறைய இவெண்ட்ஸ் எல்லாம் வந்து நடக்குது இந்த வீக்கெண்டே. நீங்க பாத்தீங்கன்னா நிறைய இவெண்ட்ஸ் நடக்குது. யூனோ இங்க இருக்கக்கூடிய பாப்புலரான இந்த இவெண்ட் வென்யூஸ் எல்லாம் இருக்கும்ல, அங்க இது நடக்குது அது நடக்குது, இந்த ட்ரேட் ஃபேர், இவங்க வராங்க, இவங்களுடைய கான்சர்ட், இவங்களோட ஷோஸ் அப்படிங்கிற அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அண்ட் அந்த செய்திகள்லாம் வந்து கண்ணில் படும்பொழுது காதில் கேட்கும்பொழுது ஆஹா திரும்பி வந்தாச்சு நம்ம துபாய் ஃபார்முக்கு அப்படிங்கிற அந்த ஒரு ஹாப்பினஸ் இருக்கு. இதே மாதிரி நல்லபடியா எல்லாம் நடக்கட்டும். சோ இனி வரக்கூடிய நாட்கள் நல்ல பியூட்டிஃபுல்லான பாசிட்டிவான டேஸ் நம்ம எல்லாருக்கும் இருக்கட்டும் அப்படிங்கிற அந்த தாட்ஸோட லெட்ஸ் பிகின் திஸ் டே. அப்புறம் எப்படி இருக்கீங்க? அப்பாடி ஃபைனலி வாரம் முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு இருக்கா, இல்ல வாரம் முடிஞ்சதே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி இருக்கா? ரெண்டு கேட்டகரி ஆஃப் பீப்புள் நம்ம இருப்போம்ல. ஏன்னா பிஸியா நம்ம பாட்டுக்கு ஆஸ் யூஷுவல் வேலையெல்லாம் பார்த்துட்டு போயிட்டு இருக்கும்போது நமக்கு ஒன்றும் தெரியாது. ஒரு சில பேருக்கு வந்து ஓஃப் இந்த வாரம் மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான வாரம் அப்படின்ட்டு யாருக்காவது இருந்ததா? யாருக்கு இருந்தது? கிரேட் வீக்கா இல்ல நாட் சோ கிரேட் வீக்கா, அபாடி அப்படின்ட்டு இருக்கா, இல்ல ஒண்ணுமே தெரியலையா உங்களுக்கு? வாட் எவர் இட் இஸ் எனக்கு மெசேஜ் அனுப்புங்க இன்ஸ்டாகிராம்ல, ஐ வுட் லவ் டு நோ. சரியா, ஆர்ஜி கீர்த்தனாங்கிற என்னோட பேஜ்க்கு KIRTHNA தான் ஸ்பெல்லிங், எனக்கு நீங்க அனுப்புங்க. எங்கிருந்து கேக்குறீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க, என்ன ஏதுங்கிறதெல்லாம். சரியா, சோ ஜஸ்ட் சென்ட் இட் டு மீ. நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் எந்த ஊர்ல இருந்து எந்த நாட்டுல இருந்து கேக்குறீங்கன்ட்டு. ஓகேவா? ஆஸ் ஆல்வேஸ் இப்ப இருந்து ஆரம்பிச்சு 11 AM வரைக்கும் நம்ம தான் மெதுவா இப்ப கடையை தொடர்ந்து பாட்டெல்லாம் உங்களுக்காக ஒன்னன்னா பிளே பண்ண ஆரம்பிச்சு அப்படியே நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த பக்கம் நீங்க அந்த பக்கம் ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் சின்ஸ் இட்ஸ் ஃப்ரைடே, பெரிய அளவில் டிராஃபிக் எல்லாம் எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நல்லா ஜாலியாக இன்னைக்கு வந்து சிக்னல்லையே சிக்காத ஒரு நாள். ஆமாம், ஸோ ஜாலியாக வந்து சிக்னல்லாம் சிக்காமல் வந்து சேர்ந்தாச்சு. இதே மாதிரி ஒரு பீஸ்ஃபுல்லான டேயாக உங்களுக்கும் இருக்கட்டும் இந்த நாள். ஓகே, அண்ட் இன்ஜினுங்க வைப்ஸ் அப்படியே கண்டினியூ பண்ணுற மாதிரி பீஸ்ட் படத்துலேருந்து ஒரு பாட்டு ஜாலியோ ஜிம்கானா, சச் அ பியூட்டிஃபுல் பாசிட்டிவ் சாங் உங்களுக்காக. அதற்கு அடுத்தபடியாக இந்திரன்லேருந்து கிளிமஞ்சாரு ஸ்டார்ட் பண்ணலாமா? குட் மார்னிங், ஹாவ் ஏ ஃப்ரைடே.
1: Back to back.
2: I'm going to start the ring to part. Ring to part.

0: तुझे कैसे बुलाया तुमने? रोलेक्स रोलेक्स
1: सर जस्ट सर
2: இதை விட பெஸ்டா என்டர்டைன்மெண்டா ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்டா.
3: ஒவ்வொரு உணவு பண்டமும் நூற்றாண்டுகள் பழமையுள்ள பாரம்பரியத்தின் கதையை சொல்லும். ஒவ்வொரு பட்டின் இழையிலும் அதை நெய்த கைகளின் கலைநயம் நிறைந்திருக்கும். ஒவ்வொரு மேளத்தின் தாளமும் கொண்டாட்டங்களுக்கு உயிர் கொடுக்கும். இந்தியா ஒரு நாடு மட்டுமல்ல, கலாச்சாரங்களின் சங்கமம்.
4: இந்தியாவின் சுவைகள், ஆடைகள், கொண்டாட்டங்கள் மற்றும் பாரம்பரிய பொருட்களை ஒரே இடத்தில் வழங்குகிறது லூலு இந்தியா உற்சவ். அனைத்து பிரிவுகளிலும் அசத்தலான சலுகைகள். Visit your nearest Lulu store or shop on Lulu app.
5: Lulu, where the world comes to shop.
6: மேடம் ஒரு நிமிஷம்.
7: எஸ்.
6: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
7: ஹா, நல்லா தெரியுமே.
6: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கேஃபே ஷோ தெரியுமா?
7: ஆ, கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
6: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனு தெரியுமா?
7: எது? மதுவா?
6: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலி சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
7: ஓ மை காட், யார வர?
6: அது நான் தான். அது என்னோட ஷோ தான்.
7: டாம் இட்.
5: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
7: அடிங்க.
3: மசாலா கேஃபே brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the vat consultant, your trusted partner for tax compliance and business growth. Ayers premium veg restaurant, JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. மற்றும்
8: there is no place like home. There's no home like that.
3: This hour of Mersal Morning is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joyalukas, the world's favorite jeweler. Mersal Morning brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
9: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.

0: ரக்ஷகன்ல இருந்து லக்கி லக்கி கேட்டாச்சு. ஃப்ரைடே வைப்ஸ் கோயிங் ஸ்ட்ராங் இல்லையா? 7:27 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்கள்ட்ட கேட்டுட்டு இருக்கேன். 90s நாட் அவுட்ல விஐபி ல இருந்து மயில் மயில் மயிலம்மா அண்ட் தலைவர் சாங் ஆஃப் தி இயர்ல சிவாஜியில இருந்து அதிரடி காரன் பாட்டு உங்களுக்காக பிளே பண்ண போறேன். பட் அதுக்கு முன்னாடி OMG, நம்ம துபாயினுடைய இந்த ஐகானிக் பில்டிங்க இடிக்க போறாங்க, கேள்விப்பட்டீங்களா? ஒரு காலத்துல மிகப்பெரிய ஒரு பில்டிங்கா இருந்தது நம்ம துபாயினுடைய ஃபர்ஸ்ட் எவர் டால் பில்டிங்கா இருந்த ஸ்ட்ரக்சரான டொயோட்டா பில்டிங். ஆமா, டொயோட்டா பில்டிங்னு தான் சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன்னா அதுல வந்து இட் வாஸ் ஃபேமஸ் ஃபார் இட்ஸ் அந்த டொயோட்டா சைனேஜ் இருக்கும், அந்த நியான் சைனேஜ். அதுல வந்து அந்த பில்டிங்க டொயோட்டா பில்டிங்னு சொல்லி எல்லாரும் மக்கள்லாம் சொன்ன அந்த பில்டிங் 1974 கட்டின அந்த பில்டிங்க இப்போ இடிக்க போறதா ஒரு செய்தி நேத்திக்கே வெளியாகி இருக்கு. ஆமா, பல பேருக்கு வந்துட்டு இது ஒரு மிக்சட் எமோஷனை தூண்டி இருக்கு. ஏன்னா இப்போ வரைக்குமே நம்ம பார்த்தா துபாயினுடைய அந்த வளர்ச்சி அப்படின்னு எடுத்து பார்க்கும்பொழுது முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்கு, பிஃபோர் அண்ட் ஆஃப்டர், ஆர் லைக் ஃபியூ இயர்ஸ் பேக் எப்படி இருந்தது, 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஒரு ஷேக் ஜாயத் ரோடு வந்து இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி காட்டும்பொழுது துபாயினுடைய ஓல்டஸ்ட் பிக்சர்ஸ் எல்லாத்துலேயுமே ஒரு ஐகானிக் ஸ்ட்ரக்சராக தென்பட்டது தான் வந்து இந்த டொயோடா பில்டிங். ஆனால் இந்த பில்டிங்கை இப்போ இடிக்க போகிறாங்க. ஸோ இதை பற்றி சொல்லணும்னா 1974 பில்ட் பண்ண ஒரு கட்டிடம் இது. அதோடைய ஃபேமஸ் ரெட் நியான் சைனுக்கு
1: நினைச்சாலும்
0: அண்ட் 2027 இது இடிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாக்ட்லி எந்த மந்த் எந்த டேன்னா சொல்லலை, பட் 2027 இதோடைய டிமாலிஷன் நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம் அப்படிங்கிறதையும் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. ஸோ 1974 15 stories கட்டப்பட்ட இந்த பில்டிங் இட் இஸ் ஓவர் 50 years அண்ட் அதோடைய ஸ்ட்ரக்சரல் லைஃப் சைக்கிளோடைய எண்டு கிட்ட வந்தாச்சு. அண்ட் துபாய் முனிசிபாலிட்டியும் வந்து மற்ற மெயின்டெனன்ஸ் ஒர்க்கான அப்ரூவல் கொடுக்கறதுக்கு அவங்க டினை பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த பில்டிங்கோடைய கண்டிஷன் நாளுக்கு நாள் டிட்டரியரேட் ஆகிட்டு தான் இருக்கு. அண்ட் இன்னொன்று, ரொம்ப ஓவர் கிரௌட் இருக்கு அந்த பில்டிங். பல பேர் இன்ஃபேக்ட் அங்க வந்து நிறைய யூனிட்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இல்லீகல் பார்ட்டிஷனிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு அபார்ட்மெண்ட்ல, ஒரு சிங்கிள் அபார்ட்மெண்ட்ல 15 பேருக்கு மேல தங்குற அளவுக்கு ஒரு அவல நிலை அங்க ஏற்பட்டு இருந்திருக்கு. அதற்கப்புறமா இதெல்லாத்தையும் பார்த்து கண்டுபிடிச்சு, அண்ட் ஆல்சோ இப்போ ஷேக் ஜாயத் ரோடு இப்போ பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்கைலைனோட இருக்கும்போது இந்த பில்டிங்கை வந்து இப்போ இடிக்கிறத தவிர வேற வழி இல்லை அப்படிங்கிற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஃபேஸ் பை ஃபேஸாக தான் அவங்க பண்ணியிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு இவாக்குவேஷன் ஆரம்பிச்சாச்சு. ஆக்சுவலி இவாக்குவேஷன் வந்து எப்படி ஆரம்பிச்சாங்கன்னா, இந்த பார்ட்டிஷன்லாம் தங்கிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்கள தான் வந்து ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்ப சொன்னாங்க. ஸோ அந்த பார்ட்டிஷனில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் வந்து கிளம்ப சொல்லிட்டு, அதுக்கப்புறமா அங்கே கடைகள் வச்சிருக்கிறவங்களை கிளம்ப சொல்லி இப்போ ஃபேஸ் பை ஃபேஸாக இப்போ எவிக்ஷன் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் 70% ஆஃப் த பில்டிங் இஸ் ஆல்ரெடி வெக்கேட்டட் அப்படிங்கிற அந்த ஒரு செய்தியும் வெளியாக இருக்கு. ஸோ பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்ட்டு. பட் இட்ஸ் கைண்ட் ஆஃப் சேட் டு சீ தட் இல்லையா. ஏன்னா நிறைய பேருடைய அன்றாடம் வாழ்க்கையில் பார்க்கப்பட்ட ஒரு ஒரு காமன் ஒரு ஒரு காட்சியாக இருந்திருக்கும் அந்த பில்டிங். அந்த பில்டிங் ஒட்டி நிறைய பேருக்கு நிறைய ஃபாண்ட் மெமரிஸ் எல்லாம் இருந்திருக்கலாம். உடவே செட்டன்டான் இல்லை, ஏன்னா பல பேர் வந்து அங்கே பார்ட்டிஷன்லாம் இருந்திருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்களுடைய லைஃபை தொடங்கியிருக்கக்கூடிய ஒரு பில்டிங்காக இருக்கலாம், பல கனவுகளோட துபாயில் வந்து அவங்களுடைய இனிஷியல் டேஸ் ஸ்பெண்ட் பண்ண ஒரு பில்டிங்காக இருக்கலாம். அந்த மாதிரி நிறையா கதைகளை தனக்குள்ளே வச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த பியூட்டிஃபுல்லான பில்டிங் டொயோட்டா பில்டிங் இனி இருக்க போறது கிடையாது. அடுத்த வருஷம் அதை டிமாலிஷ் பண்ண போறாங்க.
2: உலகம் முழுவதும் சேஃபா உங்கள் கார்கோவை அனுப்புங்கள். The bridge to your home. Call or WhatsApp 800916 or visit abccargo.ae.
3: 91 போடு.

நடக்கவிருக்கு 4242 plots nale propshell dane.

0: முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: This hour of Mersal Morning is brought to you by Pride Collection, அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joya Lucas, the world's favorite jeweler.
2: Traffic update.
1: Brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now, pay in 2027, 0 VAT, 0% interest, 1 million kilometer warranty. Monthly EMI veru 966 dirhams da.
3: Aha, as usual, traffic aaramithu vittadu. Enna da velli kilamaya irundhalum traffic ku leave kadaiyadhu illaya. Ipo vandu E11 da vandu romba busy a irukra maadhiri enakku theriyudhu. Inda Mamsar la nama paathona rendu crashes back to back towards Dubai varakudiya direction la enakku theriyudhu. So அங்கே வந்து நல்ல கன்ஜெஷன் இருக்கிறது தெரியுது. அதனால E11 எடுத்துகிட்டு வரவங்களா இருந்தீங்கன்னா தாராளமான டிலேஸ் எதிர்பார்க்கலாம். 311 வந்து கன்ஜஸ்டடாக தான் இருக்குது. இன்டர்னல் ஸ்ட்ரீட்ஸ் ஆஃப் கிசேஸ்லேயும் வந்து கன்ஜெஷன் ஜாஸ்தி இருக்கிறது தெரியுது. வேற எங்கே இன்னொரு கிராஷ் கூட இருக்கே, எந்த இடம் இது? ஃபினான்ஷியல் சென்டர் ஸ்ட்ரீட்டில் ஒரு கிராஷ் ஒன்று ஆகியிருக்கு. அங்கேயும் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக அந்த டவுன் டவுன் ஏரியா சைடில் டிராஃபிக் பில்டப் ஆகிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. ராசல்கோர் ரோட் நியர் டிசைன் டிஸ்ட்ரிக்ட், அங்கேயும் ஸ்லோ மூவிங் டிராஃபிக் இருக்கிறது பார்க்க முடியுது. அண்ட் காலங்கத்தால் என்னது இது, இந்த JVT சைடில் E44 அல்கேல பயங்கர பயங்கர பயங்கர டிராஃபிக். வாட் இஸ் திஸ், என்ன காரணம் தெரியல. கிராஷ் எதுவும் இல்லை, ஆனால் எப்பவும் இருக்கிறத விட கன்ஜெஷன் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி தெரியுது. அண்ட் ஃபர்தர் டவுன் 611 பார்த்தோம்னா எங்கே யா குத்ரா சைடில் ஒரு கிராஷ் ஒன்று ஆகியிருக்கு. ஆமாம், ஸோ அங்கே அந்த ஒரு ஸ்ட்ரெச்சில், ஒரு குட்டி ஸ்ட்ரெச்சில் டிராஃபிக் கன்ஜெஷன் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கிறது பார்க்க முடியுது. அதுதான் நம்ம என்ன தான் ஃப்ரைடே அப்படின்னாலும் ரோடு பார்த்தா அந்த ஒரு ஃப்ரைடே ஃபீல் இப்போதைக்கு இல்லை. ஸோ இப்போ நான் சொன்ன இந்த ரோட்ஸில் ரூட்ஸில் நீங்கள் வந்துட்டுருக்கீங்கன்னா கொஞ்சம் டிலேஸ் எதிர்பார்க்கலாம். ஸோ பொறுமையாக டிரைவ் பண்ணுங்கள்.
2: Traffic update.
1: Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.
4: This song is a tribute to all the heroes and villains.

0: I'm waiting. 89.4 Tamil FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
1: ஆர்த்ரைட்டிஸ் அண்ட் ஜாயிண்ட் பெயின் பிரச்சனை எல்லாம் இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கே வர ஆரம்பிக்குது. அந்த வலியில இருந்து நிரந்தரமா விடுபட இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. அட் ஆயுர்ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிகன் ஓஎஸ்எஸ் அண்ட் டிஐபி ஒன் துபாய்.
2: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
3: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
4: உனக்கு இப்போ 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?

0: இப்போ நீ என்ன பண்ற?
1: அப்பாவோட அம்பாசிட்டர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
2: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
3: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
4: உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயா லுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: ஓகே, மனசு தொட்ட மெட்டு, அதாவது உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வேணுமா 800-8940-க்கு இப்பவே கால் பண்ணி கேட்கலாம். மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ஹலோ, குட் மார்னிங்.
1: குட் மார்னிங் கீர்த்தனா.
0: ஹாய், குட் மார்னிங். யார் பேசுறீங்க?
1: முருகன்ல இருந்து முகமது பேசுறேன். இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா?
0: இன்னைக்கு வெள்ளிக்கிழமை.
1: என்ன
0: பண்ண போறீங்க வீக்கெண்ட்?
1: சொல்றீங்களா?
0: எப்படின்னா இங்க விட குளிர்னா கொஞ்சம் ஜாஸ்தி குளிரா இருக்கும், வெயில்னா நம்ம
1: அதுதான்
0: அப்படியா? அடடா, இது தெரியாம போச்சே நமக்கு.
1: அந்த பச்சை பசுமை இருக்குல்ல, அந்த பசுமையான ஏரியால போனீங்கன்னா வெயிலோட தாக்கம் கம்மியா இருக்கும்.
0: கம்மியா இருக்கும். சரி, ஓகே, நீங்க போயிட்டு வந்துட்டு சொல்லுங்க. சரியா?
1: சரி சரி,
0: ஆல் ரைட். என்ன பாட்டு வேணும்?
1: எனக்கு ஜீன்ஸ்ல இருந்து ஹைரா ஹைரா ஹைரா.
0: சூப்பர், செம்ம பாட்டு, கண்டிப்பா ப்ளே பண்றேன். சரியா? எனக்கு பிடிச்ச படத்துல இருந்து வேற பாட்டு கேட்டிருக்காரு. என்னோட ஃபேமிலியில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியும், ஜீன்ஸ் படத்து மேல நான் எவ்வளவு பெரிய ஒரு பைத்தியம் அப்படின்னு. உனக்கு இந்த படம் போரே அடிக்காதா அப்படிம்பாங்க. ஏன் போர் அடிக்க போகுது? நிறைய டயலாக்ஸ் வந்து எனக்கு தெரியும். சோ என்னோட படம் பாக்குறது கொஞ்சம் இரிட்டேட்டிங்கா இருக்கும் இந்த மாதிரி எனக்கு பிடிச்ச படங்கள்லாம். ஏன்னா அந்த டயலாக் வரதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுவேன் என்னமோ அவங்களுக்கு ப்ராம்ப்ட் பண்ற மாதிரி. அது கொஞ்சம் பேட் பிஹேவியர் தான், கம்மி பண்ணணும் நானும் நினைக்கிறேன். முடிய மாட்டேங்குது, அவ்வளவு எக்ஸைட்மெண்ட். எனிவே, மொஹமத்காக அவர் கேட்ட பாட்டு ஜீன்ஸ்ல இருந்து ஹைரபா பாட்டு, சில்லாக் சாங் ஆஃப் தி ஆரா நான் பிளே பண்ண போறேன், கேளுங்க. அதுக்கப்புறமா கிருஷ்ணி வருவாங்க, அப்புறமா திருப்பியும் நான் வருவேன். ஒன் வேற சில் மார்னிங் தானே. For details call 0564154242.

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Mersal Morning is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alukas, the world's favorite jeweler.
2: விரிவான செய்திகள்
0: brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம். காலை நேர விரிவான செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: அமீரக செய்திகள்.
3: ஐக்கிய அரபு அமீரகத்தில் 15 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் தனிப்பட்ட சமூக வலைதள கணக்குகளை உருவாக்கவோ பயன்படுத்தவோ தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் புதிய கல்வியாண்டில் மாணவர்களின் டிஜிட்டல் வழக்கங்களில் குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏற்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. கல்வி மற்றும் மனநல நிபுணர்கள் கூறுகையில், சமூக வலைதள பயன்பாடு குறைவதால் ஆன்லைன் கவனச்சிதறல்கள், சமூக ஒப்பீடு மற்றும் அதிகப்படியான திரை நேரம்

0: குறையலாம் என்று கூறப்படுகின்றது. இதன் மூலம் மாணவர்களின் கவனம், நீருக்கு நீர் சமூக உறவுகள், உடற்பயிற்சி மற்றும் ஆரோக்கியமான தினசரி பழக்கங்கள் மேம்பட வாய்ப்புள்ளது. மறுபுறம் சமூக வலைதளங்கள் தங்கள் நட்பு வட்டத்தில் முக்கிய பகுதியாக கருதும் சில குழந்தைகள் ஆரம்பத்தில் விரக்தி, தனிமை அல்லது தவற விட்டு விடுவோமோ என்ற அச்சத்தை எதிர்கொள்ளக்கூடும் என்று நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். அதிகப்படியான சமூக வலைதள பயன்பாடு சில குழந்தைகளின் தூக்கம், கல்வி, செயற்திறன், கவனம், தன்னம்பிக்கை மற்றும் குடும்ப உறவுகளை பாதிப்பதை கவனித்துள்ளதாக மனநல மருத்துவர்கள் ஏற்கனவே தெரிவித்தனர். சில சந்தர்ப்பங்களில் குழந்தைகள் இரவு நேரம் வரை சமூக வலைதளங்களை பயன்படுத்தி அடுத்த நாள் வகுப்பில் கவனம் செலுத்த முடியாத நிலையும் ஏற்பட்டுள்ளது. நிபுணர்களின் கருத்துப்படி இந்த மாற்றம் வெறும் சமூக வலைதள அணுகலை தடுப்பதாக மட்டும் இருக்கக்கூடாது. பெற்றோர் மற்றும் பள்ளிகள் இணைந்து குழந்தைகளுக்கு டிஜிட்டல் பழக்கங்களை நிர்வகிப்பது, நேருக்கு நேர் உறவுகளை வளர்ப்பது மற்றும் எதிர்காலத்தில் சமூக வலைதளங்களை பொறுப்புடன் பயன்படுத்துவது குறித்து வழிகாட்ட வேண்டும் என்று மருத்துவர்கள் எச்சரித்துள்ளனர்.
1: உலகச் செய்திகள்.
0: ஈரான் மீது வரலாற்றிலேயே கடுமையான பொருளாதார தடைகள் விதிக்க அமெரிக்கா திட்டமிட்டுள்ளதாக அமெரிக்க கருவூலத்துறை அமைச்சர் ஸ்காட் பெசன் தெரிவித்துள்ளார். புதிய தடைகள் குறித்த விரிவான அறிவிப்பை பெசன்ட் August 24 திங்கட்கிழமை வெளியிடவுள்ளதாக தெரிவித்துள்ளார். பொருளாதார நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துவதன் மூலம் ஈரான் மீது மீண்டும் பெரிய அளவிலான ராணுவ நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டிய அவசியத்தை குறைக்க முடியும் என்று அவர் கூறினார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஈரானுக்கு எதிரான பொருளாதார போர் குறித்து எச்சரித்திருந்தார். ஈரானுக்கு எந்த வகையான உதவியையும் வழங்கும் நாடுகள் கடுமையான பொருளாதார விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று அவர் எச்சரித்திருந்தார். அமெரிக்காவின் இந்த புதிய எச்சரிக்கையை தொடர்ந்து நேற்று கச்சா எண்ணெய் விலை 3 வாரங்களுக்கும் மேலான உச்சத்தை எட்டியது. ஈரானை சுற்றியுள்ள மோதல் காரணமாக மத்திய கிழக்கில் இருந்து கோடிக்கணக்கான பீப்பாய்கள் எண்ணெய் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த பொருளாதார நடவடிக்கைகள் போரை முடிவுக்கு கொண்டுவர தெஹ்ரான் மீது அழுத்தம் கொடுப்பதை நோக்கமாக கொண்டுள்ளன. பாஜக சொல்வது அலுவல், நாடறியும் அமித்ஷாவின் நழுவல் என்று மாணிக்கம் தாக்கூர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். இது அலுவல் பயணம் என்றால் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் எதிர்க்கட்சிகளின் அடுக்கடுக்கான கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் ஓடி ஒளிந்தாரே உள்துறை அமைச்சர் அமித்ஷா, அது என்ன அரசு பணி இல்லையா என்று அவர் வினவியுள்ளார். நீட் வினாத்தாள் கசிவு, மாணவர்கள் மீதான வன்முறை மற்றும் தொகுதி மறுவரையறை என இதற்குமே அவையில் நின்று நேருக்கு நேர் பதில் சொல்ல பயந்தவர் அட அவர்தான் நாடாளுமன்றத்துக்கே வரதே இல்லையே என்று மாணிக்கம் தாக்கூர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் அவர் கொண்டுவரும் மசோதாக்களின் போதே அந்த பக்கம் வராமல் எஸ்கேப் ஆனாரே, அப்போது அது அலுவல் பணி என்று தெரியவில்லையா என அவர் வினவியுள்ளார். அதைத்தான் நாங்களும் கேட்கின்றோம். பாஜக அரசின் தோல்விகளை மறைக்க வழக்கம் போல அமித்ஷா செய்யும் நழுவல் வேலைதான் இது என்று மாணிக்கம் தாக்கூர் விமர்சித்துள்ளார். நாடாளுமன்ற ஜனநாயகத்தை மதிக்க தெரியாத பாஜகவினர் எங்களுக்கு அலுவல் பாடம் எடுப்பது வடிவேலு சொல்லும் மாதிரி சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கின்றது என்று மாணிக்கம் தாக்கூர் எக்ஸ் தளத்தில் வேடிக்கையாக தெரிவித்துள்ளார். இளைஞர்களை கொள்கை உருவாக்கத்தில் ஈடுபடுத்த வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். அரசு துறைகள், பல்கலைக்கழகங்கள் மற்றும் இளைஞர்களுக்கிடையே நெருக்கமான ஒத்துழைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். அரசு துறைகள் தனித்தனியாக செயற்படும் முறையை தாண்டி பல்வேறு துறைகளுக்கிடையே ஒருங்கிணைப்பை அதிகரிக்க வேண்டும் என்றும், கொள்கை உருவாக்கத்தில் பல்கலைக்கழகங்களையும் இளைஞர்களையும் தீவிரமாக ஈடுபடுத்த வேண்டும் என்றும் அவர் அதிகாரிகளிடம் தெரிவித்துள்ளார். இளைஞர்களின் புதிய சிந்தனைகள், புதுமையான யோசனைகள் மற்றும் மாறுபட்ட அணுகுமுறைகள் நாட்டின் நீண்டகால வளர்ச்சிக்கான கொள்கைகளை வடிவமைக்க உதவும் என்று பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். இதன் ஒரு பகுதியாக நாடு முழுவதும் மத்திய அமைச்சர்கள் பல்கலைக்கழகங்களுக்கு நேரடியாக சென்று மாணவர்களுடன் கலந்துரையாடும் இளைஞர் தொடர்பு திட்டம் தயாராகி வருகின்றது என்றும் கூறினார். இதன் மூலம் வேலை வாய்ப்பு, திறன் மேம்பாடு மற்றும் எதிர்கால வாய்ப்புகள் உள்ளிட்ட இளைஞர்களின் பிரச்சினைகளை நேரடியாக அறிந்து கொள்ள அரசு முயற்சிக்கின்றது என்றும் பிரதமர் தெரிவித்தார். இளைஞர்களை நாட்டின் வளர்ச்சியின் மையத்தில் கொண்டுவரும் முயற்சியாக இந்த நடவடிக்கைகள் பார்க்கப்படுகின்றன.
1: இலங்கை செய்திகள்.
0: 2026 அந்நிய செலாவணி கையிருப்பு இலக்கை இலங்கை அரசாங்கம் வெளியிட்டுள்ளது. இலங்கை குறிப்பிடத்தக்க அளவிலான வெளிநாட்டு கடன் கடப்பாடுகளை நிறைவேற்ற தயாராகி வரும் நிலையில் அந்நிய செலாவணி மூலங்களை பன்முகப்படுத்தவும் அதிக வெளிநாட்டு நேரடி முதலீடுகளை ஈர்க்கவும் அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளதாக நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் கலாநிதி அனில் ஜாந்த் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு நேரடி முதலீடுகளை ஈர்ப்பதற்கும் தனது பொருளாதார இலக்குகளை அடைவதற்குமான அரசாங்கத்தின் வியூகம் குறித்து பாராளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாய்க்கு எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த பிரதி அமைச்சர், முதலீடுகள், ஏற்றுமதிகள், வெளிநாட்டு பண வரப்பல்கள் மற்றும் பிற மூலங்களினூடாக தேறிய அந்நிய செலாவணி வருகையை அதிகரிப்பதில் அரசாங்கம் மேலும் கவனம் செலுத்தி வருவதாக கூறினார். இலங்கையின் எதிர்கால வெளிநாட்டு கடன் மீள் செலுத்துகை குறித்து கவலை வெளியிட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க, 2028 ஏப்ரல் மாதத்தில் நாடு சுமார் 3.9 பில்லியன் அமெரிக்க டாலர் வெளிநாட்டு கடனை திருப்பிச் செலுத்த வேண்டியிருக்கும் என்று சுட்டிக்காட்டினார். இது தொடரும் என எதிர்பார்ப்பதோடு 2026 இறுதிக்குள் 9 பில்லியன் அமெரிக்க டாலர் அந்நிய செலாவணி கையிருப்பை உருவாக்கும் இலக்கை அரசாங்கத்தால் அடைய முடியும் என்று அமைச்சர் இதன்போது நம்பிக்கை வெளியிட்டார்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
0: பாகிஸ்தான் மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3rd ஆட்டம் லீட்ஸில் இன்று தொடரவுள்ளது. இந்த போட்டியில் தமது முதலாவது இன்னிங்ஸில் பதிலளித்தாடி வரும் இங்கிலாந்து அணி தமது ஆட்டத்தை தொடரவுள்ளது. இங்கிலாந்து அணி நேற்றைய ஆட்ட நேர முடிவு வரை 8 விக்கெட் இழப்பிற்கு 366 ஓட்டங்களை பெற்றிருந்தது. ஜேமி ஸ்மித் 16 ஓட்டங்களுடனும் ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஓட்டமின்றியும் களத்தில் உள்ளனர். இந்த போட்டியில் முதலாவது இன்னிங்ஸில் பாகிஸ்தான் 171 ஓட்டங்களுக்குள் சகல விக்கெட்டுகளையும் இழந்திருந்தது. இங்கிலாந்து 195 ஓட்டங்களினால் முன்னிலையில் உள்ளது. இங்கிலாந்து அணி சார்பில் ஜோர்டன் கோக்ஸ் அதிகபட்சமாக 73 ஓட்டங்களையும் ஹாரி ப்ரூக் 91 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்திருந்தனர்.
1: விரிவான செய்திகள்
2: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982.
1: Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
0: ஐக்கிய அரபு அமீரகத்தில் இன்று வெப்பநிலை கடுமையாக உயர்வடையும் என்று தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சில பகுதிகளில் மழை பெய்வதற்கான சாத்தியம் உள்ளதாகவும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது. இந்த நிலையற்ற வானிலை அடுத்த வாரத்தின் தொடக்கம் வரை தொடரக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று பொதுவாக வானம் தெளிவாக இருந்து ஓரளவு மேகமூட்டமாக மாறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிற்பகல் வேளையில் கிழக்கு மற்றும் தென்பகுதிகளில் மழையை ஏற்படுத்தக்கூடிய வெப்பச்சலன மேகங்கள் உருவாக வாய்ப்புள்ளது. உள்ளக பிராந்தியங்களில் இன்று 47 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும். கடலோர மற்றும் தீபக பகுதிகளில் 37 முதல் 42 டிகிரி செல்சியஸ் வரையிலும் மலைப்பாங்கான பகுதிகளில் 37 டிகிரி செல்சியஸ் வரையிலும் வெப்பநிலை உயர்வடையக்கூடும். மணிக்கு 45 கிலோமீட்டர் வேகம் வரை காற்று வீசக்கூடும். இன்றிரவு மற்றும் நாளை காலை சில மேற்கு பகுதிகளில் ஈரப்பதம் அதிகரித்து மூடுபனி அல்லது மெல்லிய பனிமூட்டம் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் காலை நேர விரிவான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. எமது செய்திச் சுருக்கத்தினை 9 மணி முதல் எதிர்பாருங்கள். வணக்கம்.

0: August 21st இன்னைக்கு சரியா இன்னும் 10 நாட்கள் தான் இருக்கு ஸ்கூல்ஸ் எல்லாம் ரீஓபன் ஆகிறதுக்கு. இங்க நம்ம யூஏல குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். 8:16 ஆகுது மெரிசல் மார்னிங்ல. நான் கீர்த்தனா உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன். ஒரு ஒரு வருஷமும் ஒரு ஒரு முறை இந்த அகடமிக் இயர் ஸ்டார்ட் ஆகும்பொழுது எப்பவும் இருக்கிற அந்த பரபரப்பு, அந்த ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த வருஷமும் வந்து அதுக்கு குறைச்சலே கிடையாது. நேத்தி கூட நம்ம பேசிட்டு இருந்தோம் பேக் டு ஸ்கூல் சீசன்ல வந்து என்னெல்லாம் இப்போ வந்து இட் இஸ் இன் ட்ரெண்ட். இல்ல பேக் டு ஸ்கூல் எசென்சியல்ஸ் பொழுது பேசிக்கா ஸ்கூலுக்கு தேவையான பொருட்கள், ஸ்டேஷனரி, அதுக்கப்புறம் பேக்ஸ் அண்ட் யூனோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்குமே தவிர ஸ்கின் கேர் மேக்கப் எல்லாம் வந்துடுச்சு. அதுவும் இந்த டீன்ஸ் எல்லாம் ரொம்ப ஆசைப்பட்டு இதெல்லாம் கேட்குறாங்கன்ட்டு பேரண்ட்ஸ்க்கு வேற வழியே இல்லை, அதை வாங்கி கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமையாகவும் இருக்கு. எனவே அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் இல்லை, இப்போ இந்த வருஷம் தேர் இஸ் சம்திங் கோயிங் டு பி டிஃப்ரெண்ட். அவங்க திருப்பி ஸ்கூலுக்கு போகும்பொழுது இந்த வருஷம் அகடமிக் இயருக்கு போகும்போது பார்த்தா யூஏல ஸ்கூல்ஸ் எல்லாம் ஒரு முக்கியமான ஷிஃப்ட்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸோட இந்த டிஜிட்டல் ஹேபிட்ஸ்ல இருக்கக்கூடிய சேஞ்சஸ்க்கு. ஆமா, ஏன்னா சோஷியல் மீடியா ஆக்சஸ் ஃபார் தோஸ் அண்டர் 15 வந்து இப்போ ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ இப்போ அந்த ரூல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இம்ப்ளிமெண்ட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு புது அகடமிக் இயர் இப்போதான் ஆரம்பிக்க போகுது. அண்ட் எஜுகேஷன் அண்ட் மென்டல் ஹெல்த் எக்ஸ்பர்ட் சொல்றது என்னன்னா இந்த மாற்றம் வந்து நிச்சயமா நிறைய நல்ல நல்ல பெனிஃபிட்ஸ் எல்லாம் குழந்தைங்களுடைய மைண்ட்ல வரும். ஏன்னா அஃப்கோர்ஸ் குழந்தைங்கன்னு இல்லை, நம்ம யாருக்குமே வந்து சோஷியல் மீடியா பயன்பாட்டை நம்ம குறைச்சிக்கிட்டோம்னா டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கம்மியாகும். அண்ட் சோஷியல் மீடியாவில் இன்னொருத்தரை பார்த்து நம்ம வாழ்க்கை வந்து அவங்களோட கம்பேர் பண்ணுவோம், அவங்க எப்படி இருக்காங்க நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு சோஷியல் கம்பேரிசன் அது கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம அடல்ட்ஸாக இருக்கிற நமக்கே இந்த கம்பேரிசன் இந்த பியர் ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணுறது இவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்கே. அப்போது டெவலப் ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த யூனோ இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து எப்படி இருக்கும், அவங்களுக்கு மென்டலி வந்து பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். இந்த பியர் ப்ரெஷருங்கிறது, இந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட், ஃபோமோ அப்படின்லாம் சொல்லுவாங்களே, இதெல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அண்ட் ஃபேஸ் டு ஃபேஸ் ஆக்டிவிட்டீஸை வந்து இன்னும் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணும். யூனோ ஃபோனில் வந்து சாட் பண்ணிட்டு பேசிட்டு அப்படி இருக்கிறத விட நேரில் வந்து பார்த்து மீட் பண்ணுறது பேசுறதுன்ட்டு அகேன் பேக் டு பேசிக்ஸ் மாதிரி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் என்ன, இதெல்லாம் வந்து நல்ல பெனிஃபிட்ஸாக இருந்தாலும் சில குழந்தைங்களுக்கு இனிஷியலி இந்த சோஷியல் மீடியா அவங்க கையிலேருந்து பறிக்கப்பட்டதுனால ஃப்ரஸ்ட்ரேஷன், அதுக்கப்புறம் வந்து ஒரு மாதிரி தனிமையாக ஃபீல் பண்ணுறது, இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் வந்து அதிகரிக்கிறதுன்னு சொல்லி இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பேரண்ட்ஸ் அண்ட் எஜுகேட்டர்ஸ் வந்து they have to play a key role அவங்களுடைய mental wellness க்கு. so healthier digital habits வந்து இதுதான் நல்லது அதுதான் வந்து கெட்டதுங்கிற மாதிரி சொல்லி கொடுத்து அழகா வந்து அவங்கள இந்த இந்த ஒரு சோஷியல் மீடியா பேனுக்கு வந்து பதப்படுத்தி தயார்படுத்துறதுல வந்து பேரண்ட்ஸ் அண்ட் எஜுகேட்டர்ஸுக்கு மிகப்பெரிய ஒரு ரோல் இருக்கு. அதனால கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளா இதை ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இங்கே இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் தெரிவிக்கிறாங்க. அதனால பாருங்கள் உங்கள் வீட்டில் வந்து அதுவும் இந்த இந்த ஒரு ஒரு டீன்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அந்த ஒரு டிரான்சிஷன் பீரியடில் இருப்பாங்க, மென்டலி ஃபிசிக்கலி நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ் எல்லாம் ஏற்படும் அவங்களுக்கு. அப்படி இருக்கிறவங்களுக்கு இதுவும் வந்து ஒரு மிகப்பெரிய ப்ரெஷராக அமைஞ்சிடக்கூடாது. ஸோ ஹேண்டில் பண்ணும்பொழுது கொஞ்சம் பார்த்து டெலிகேட்டாக வந்து டெலிகேட்டான விஷயங்கள் வந்து கொஞ்சம் கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும். அதுதான் வந்து இங்கே இருக்கிற மென்டல் ஹெல்த் எக்ஸ்பர்ட்ஸ் எஸ்பெஷலி சொல்கிறாங்க. எனி வே, பேக் டு பேக் ரெண்டு பாட்டில் ரோமியோ ஜூலியட்லேருந்தும் குலே பகாவலி படத்துலேருந்தும் ரெண்டு பாட்டு உங்களுக்கு நான் ப்ளே பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி கோல்ட் ரேட் என்னவாச்சு
1: இன்று தங்கத்தின் விலை Brought to you by Ain Gold Wallet. நீங்க as low as 1 dirham லேந்தே கோல்ட் சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். எனி டைம் கோல்ட் காயின்ஸ் பார் இல்லனா கேஷா கூட ரிடீம் பண்ணிக்கலாம்.
0: தங்கத்தின் விலை ஏறுது இறங்குது ஏறுது இறங்குது. ஆனால் இப்போ என்னன்னா நேத்திக்கு விட கொஞ்சம் ஏறி இருக்கு. 24 கேரட் தங்கம் 1 கிராம் இருக்கு 547 திரும்ஸ் 50 ஃபில்ஸ். 22 கேரட் தங்கம் 500 திரும் மார்க்கு நேத்திக்கு தாண்டிச்சு. ஆனால் இப்போ பார்த்தோம்னா இன்னும் ஏறி இருக்கு. 22 கேரட் தங்கம் 1 கிராம் இருக்கு 507 திரும்ஸ் ஆக இருக்கு.
1: இன்று தங்கத்தின் விலை brought to you by 32 years of legacy Ain Gold Wallet.
2: Back to back.
3: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: VNCT குளோபலின் கிராண்ட் ஒன் பிளஸ் வில்லா சேல். நம்ம VNCTல எந்த வில்லா புக் பண்ணாலும் ஒன் பெட்ரூம் ஃப்ரீ. சென்னை ECR, OMR, பம்மல் அண்ட் போரூர் அண்ட் கோயம்புத்தூர்னு டாப் சிட்டி லொகேஷன்ஸ்ல 2 BHK புக் பண்ணா 3 BHK வில்லா, 3 BHK புக் பண்ணா 4 BHK வில்லா, 4 BHK புக் பண்ணா 5 பெட்ரூம் பங்களோ. கூடவே AC, TV, ஃப்ரிட்ஜ், காட்டனு உங்க வில்லாவை ஃபுல்லி ஃபர்னிஷ்டா புக் பண்ணுங்க 15 இயர்ஸ் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ ஆஃபரோட.
3: மீட் VNCT டீம் ஆன் ஆகஸ்ட் 23rd சண்டே மார்னிங் 10 AM டு 8 PM அட் பார்க் Bridges Hotel near Bujman Metro Station, Dubai. Call 054-767-3111. 054-767-3111.
2: மறந்துடாதீங்க, எந்த வில்லா புக் பண்ணாலும் ஒன் பெட்ரூம் ஃப்ரீ.
4: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
5: ஒன்னும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
6: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?

0: வயசு. இப்ப நீ என்ன பண்ற?
1: அப்பாவோட அம்பாசிட்டர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
2: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
3: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
4: Brought to you by
2: Plots Nale Propshell Dane. For details call 056-415-4242.
5: This hour of Mersal Morning is brought to you by Pride Collection Adikum Thannambikayudan. Ungal Vaalkai Milirattum Joy Alukas, the world's favorite jeweler.
6: Mersal Morning brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni Trichy oda prime spot la unga plot book pannunga. Co-sponsored by
7: Alansari Exchange. Unga panatha double panni up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win pannunga with Alansari.

0: We'll be back after a short commercial break.
1: உனக்கு தெரியுமா 360 dirhams பே பண்ணா 425 dirhams வேல்யூ திரும்ப கிடைக்கும்.
2: என்னடா ஷேர் மார்க்கெட்ல ஏதோ இன்வெஸ்ட் பண்ண போறியா?
1: அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டு சந்தாவா 360 dirhams செலுத்தினா ஒரு வருஷத்துக்கு தினமும் தினத்தந்தி நியூஸ் பேப்பர் நம்ம வீட்டுக்கே வருமே. கூடவே மொத்தம் 425 dirhams worth உள்ள gift vouchers கிடைக்குதே.
2: அப்ப இதோ உடனே நானும் பே பண்றேன்.
3: ஆண்டு சந்தாவுக்கு இன்று அழையுங்கள். 858 தினமும் படியுங்கள். தினத்தந்தி அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ். தினத்தந்தி.
2: ப்ராப்பர்ட்டி வேணுமா, கோல்டு வேணுமா? ப்ராப்ஷல்ல ரெண்டுமே ஒண்ணா கிடைக்குது. தமிழ்நாடு'ஸ் நம்பர் ஒன் ட்ரஸ்டட் பிளாட் டெவலப்பர்ஸ் ப்ராப்ஷலோட 19th அனிவர்சரி ஆஃபரா 19 கோல்டு காயின்ஸ் ஃப்ரீயா கொடுக்கறாங்க.
1: 800 ஸ்கொயர் ஃபீட் புக் பண்ணா 19 கோல்டு காயின்ஸ் ஃப்ரீ. 800 ஸ்கொயர் ஃபீட் கீழே புக் பண்ணா 10 கோல்டு காயின்ஸ் ஃப்ரீ. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. 23rd ஆகஸ்ட் சண்டே 9 AM டு 9 PM IDS பில்டிங் ஆப்போசிட் பர்ஜ்மன் துபாயில தான் ஈவென்ட் நடக்கவிருக்கு. ஃபார் மோர் டீடைல்ஸ் கான்டாக்ட் 0564154242.
2: பிளாட்ஸ்னாலே ப்ராப்ஷல் தானே.
1: ஒவ்வொரு உணவு பண்டமும் நூற்றாண்டுகள் பழமையுள்ள பாரம்பரியத்தின் கதையை சொல்லும். ஒவ்வொரு பட்டின் இழையிலும் அதை நெய்த கைகளின் கலைநயம் நிறைந்திருக்கும். ஒவ்வொரு மேளத்தின் தாளமும் கொண்டாட்டங்களுக்கு உயிர் கொடுக்கும். இந்தியா ஒரு நாடு மட்டுமல்ல, கலாச்சாரங்களின் சங்கமம்.
2: இந்தியாவின் சுவைகள், ஆடைகள், கொண்டாட்டங்கள் மற்றும் பாரம்பரிய பொருட்களை ஒரே இடத்தில் வழங்குகிறது லூலு இந்தியா உற்சவ். அனைத்து பிரிவுகளிலும் அசத்தலான சலுகைகள். Visit your nearest Lulu store or shop on Lulu app.
4: Lulu, where the world comes to shop. உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
3: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
1: This hour of Mersal Morning is brought to you by Bright Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joyalukkas, the world's favorite jeweler.

0: அப்டேட் brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
1: தொழிலாளர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய ஒரு மூன்று இடங்கள்ல கம்யூனிட்டி மார்க்கெட் அப்படிங்கிற பேர்ல சந்தைகள் நம்ம துபாய் நகராட்சி அமைச்சிருக்காங்க. அண்ட் அதை வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்றதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ துபாய் முனிசிபாலிட்டி வந்து இப்போ பார்த்தா இந்த இன்டெகிரேட்டட் கம்யூனிட்டி மார்க்கெட் ப்ராஜெக்டின் கீழே வந்து முகேஷ்னா 2 அல்கூஸ் இண்டஸ்ட்ரியல் ஏரியான் அல்கூஸ் 4 மூன்று இடங்கள்ல கம்யூனிட்டி மார்க்கெட் செட் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி வந்து ஜெபல் அலி இண்டஸ்ட்ரியல் ஏரியா 1 இனி வரக்கூடிய மாதங்கள்ல ஓப்பன் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ டுகெதர் பார்த்தோம்னா இந்த ப்ராஜெக்டினுடைய அளவு இது கவர் பண்ணக்கூடிய ஏரியா வந்து 69,000 square meters இருக்கு. துபாய் முனிசிபாலிட்டியினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு எஃபர்ட்டாக இது பார்க்கப்படுது. என்ன அப்படின்னா ஒர்க்கர்ஸ்க்கு வந்துட்டு சேஃபான ஆர்கனைஸ்டான அக்சசபிளான என்வாயன்மெண்ட்ல அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய எசென்சியல்ஸ் அன்றாடம் தேவைப்படக்கூடிய பொருட்கள்லாம் வந்து சீக்கிரமா ஈஸியாக கிடைக்கணும். அதை தவிர்த்து அவங்களுக்கு யூனோ ரிலாக்ஸ் பண்றதுக்காக ரெக்ரியேஷனல் அமினிட்டிஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தையும் வந்து பக்கத்தில் கொண்டு வரணும் அப்படிங்கிற அந்த காரணத்தினால தான் இந்த கம்யூனிட்டி மார்க்கெட்ஸ் அமைச்சிருக்காங்க. ஸோ இந்த மார்க்கெட்ல வந்து பார்த்தா அவங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே லைக் உணவுப் பொருட்கள்ல இருந்து காய்கறி பழங்கள் அண்ட் யூனோ இறைச்சி வகைகள் இது எல்லாமே வந்து அவங்களுக்கு நல்ல கம்மி விலையில அஃபோர்டபுளா அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஈச் கம்யூனிட்டி மார்க்கெட்ல பார்த்தா 8 சர்வீஸ் கேட்டகரிஸ் இருக்கு. ஃபுட் கியாஸ்க் இருக்கும், ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள் அவுட்லெட்ஸ், மீட் அண்ட் ஃபிஷ் கடைகள், அதுக்கப்புறம் வந்து கன்சியூமர் கூட்ஸ், பாபர் ஷாப்ஸ், டெய்லரிங் சர்வீசஸ், ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸ்னு சொல்லி இவ்வளவு ஃபெசிலிட்டிஸோட டெடிக்கேட்டடா அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அதை தவிர்த்து அவங்களுடைய ஹெல்த்துக்கும் அவங்க அக்கறை கொடுக்கணுங்கிறதுக்காக யூனோ அக்கறை செலுத்தணுங்கிறதுக்காக ஹெல்த் அவேர்னஸ் அண்ட் கம்யூனிட்டி ஆக்டிவிட்டீஸும் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இட்ஸ் சச் அ பியூட்டிஃபுல் அண்ட் ஒரு தாட்ஃபுல்லான ஒரு இனிஷியேட்டிவாக இருக்கு.
0: Update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் சேஃபா உங்கள் கார்கோவை அனுப்புங்கள். The bridge to your home. Call or WhatsApp 800916 or visit abccargo.ae.
2: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு.
3: Incoming.
2: சுட சுட புத்தம் புது பாட்டு.
4: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: Hustle Morning. Golden Song of the Hour. Golden Song of the Hour.
1: Brought to you by Bright Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joya Lucas, the world's favorite jeweler.

0: அண்ணாச்சி குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அண்ணாச்சி.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: கோல்ட் நெக்லஸா, ரொம்ப அழகா இருக்குங்க.
3: அப்போ இது எப்படி இருக்கு?
2: ஓணம் போடவையா? அற்புதமான
3: group of companies. VNCT Global in Grand One Plus Villa Sale. நம்ம VNCT ல எந்த வில்லா புக் பண்ணாலும் 1 பெட்ரூம் ஃப்ரீ. சென்னை ECR, OMR, பம்மல் அண்ட் போரூர் அண்ட் கோயம்புத்தூர் ன டாப் சிட்டி லொகேஷன்ஸ்ல 2 BHK புக் பண்ணா 3 BHK வில்லா, 3 BHK புக் பண்ணா 4 BHK வில்லா, 4 BHK புக் பண்ணா 5 பெட்ரூம் பங்களா. கூடவே AC, TV, ஃப்ரிட்ஜ், காட்டன் உங்க வில்லாவை ஃபுல்லி ஃபர்னிஷ்டா புக் பண்ணுங்க. 15 இயர்ஸ் மெயின்டனன்ஸ் ஃப்ரீ ஆஃபரோட.
4: Meet VNCT team on August 23rd Sunday morning 10 AM to 8 PM at Park Ridge Hotel near Bujman Metro Station, Dubai. Call 054-767-3111.
3: மறந்துடாதீங்க, எந்த வில்லா புக் பண்ணாலும் 1 பெட்ரூம் ஃப்ரீ.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172. This hour of Mercil Morning is brought to you by Pride Collection, அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், the world's favorite jeweler.

0: இன்ஸ்டாகிராம் மெசேஜ் நான் பார்க்கவே இல்லை பாருங்களேன். ஒரு பர்த்டே விஷ் ஒன்று இருக்கு, அதை நான் சொல்லிடுறேன். யார் மெசேஜ் அனுப்பியிருக்காங்கன்னா, ஷேக் முகமது மெசேஜ் அனுப்பியிருக்காரு. அவருடைய யங் டாட்டர் சம்ரீனாக்கு வந்து இன்னைக்கு 9th பர்த்டே, சம்ரீனாக்கு விஷ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ விஷிங் சம்ரீனா அ வெரி வெரி வெரி ஹாப்பி பர்த்டே. அண்ட் யுவராஜ் அவரோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து ஹாய் சொல்லியிருக்காரு. நஃபி, நோபல் அண்ட் ஷிவா, குட் மார்னிங். அப்புறம் வந்து ரவிச்சந்திரன், உமாபதி, ரவி சங்கர், முகமது தாஜுதீன், லின்சன், முஹைதீன், அதுக்கப்புறம் குமார், பாலகிருஷ்ணா, ஷாஹுல், அப்புறம் மைதீன், குணா ஃப்ரம் கத்தார், எல்லாருக்கும் இனிய இனிய இனிய காலை வணக்கம் அண்ட் ஹாப்பி வீக்கெண்ட்.
1: மெர்சல் மார்னிங் brought you by ALD Properties. வெறும் 999 dirhams பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
2: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new jet.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக் 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் Brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
1: வணக்கம் செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
1: ஆளும் கட்சியினர் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுக்களை முன்வைப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். வரலாற்றில் முதன்முறையாக எதிர்க்கட்சியினரின் கருத்துக்களை விட ஆளும் கட்சியினரின் கருத்துக்களை அதிகமாக சபாநாயகர் அவை குறிப்பில் இருந்து நீக்கியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். எதிர்க்கட்சியினரின் கேள்விகளுக்கு ஆளும் கட்சியினர் ஆச்சரியமளிக்கும் வகையில் பதிலளிப்பதாகவும், சட்டமன்றத்துக்கு வந்துள்ளோமா, பாடல் நிகழ்ச்சிக்கு வந்துள்ளோமா என்று சந்தேகப்படும் அளவுக்கு தற்போது பாடல்களையும் பாடத் தொடங்கிவிட்டதாகவும் அவர் விமர்சித்தார். நேரலை காட்சிகள் ரீல்ஸ்களாக சமூக வலைதளங்களில் பரவுவதாகவும், அவற்றை அவை குறிப்பில் இருந்து நீக்குவதில் அர்த்தமில்லை என்றும் தெரிவித்தார். முதலமைச்சர் குறிப்பிட்ட 3 கோப்புகளை தயவு செய்து திறந்து பார்க்குமாறும் அதன் மீது நடவடிக்கை எடுக்குமாறும் கேட்டுக்கொள்வதாக தெரிவித்த எதிர்க்கட்சித் தலைவர் ஜோதிடர் கூறினால் தான் திறப்பாரா என்றும் கேட்டுள்ளார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, எங்களுக்கு எந்த பயமும் இல்லை என்று தெரிவித்ததுடன் குறித்த கோப்புகள் மீது ஆதாரத்துடன் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். திமுகவுக்கு இதுவரை வெளிப்படைத்தன்மையாக சட்டமன்றத்தை நடத்தும் தைரியம் இருக்கவில்லை, அதனாலேயே நேரலையாக ஒளிபரப்பப்படவில்லை.

0: என்றும் தெரிவித்தார்.
1: இந்திய செய்திகள்.
0: மக்களவை தொகுதி மறுவரையறையை பொறுத்து தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தீர்மானமும் காங்கிரஸ் செயற்குழுவின் தீர்மானமும் ஒரே நிலைப்பாட்டை எடுத்திருக்கின்றன என்று ப. சிதம்பரம் தெரிவித்தார். மக்களவையின் எண்ணிக்கை 543, தமிழ்நாட்டின் தொகுதிகள் 39 என்பவற்றில் எந்த மாற்றமும் ஏற்படக்கூடாது என்றார். இன்றைய எண்களை 25 ஆண்டுகள் நீட்டிக்க வேண்டும் என்பதுதான் காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு. இந்நிலைப்பாட்டை தமிழ்நாட்டின் ஆளும் கட்சியும் தாவிகா பிரதான எதிர்க்கட்சி ஆதரிக்கின்றார்கள் என்பதில் மகிழ்ச்சி என அவர் இஸ்தலத்தில் பதிவிட்டுள்ளார்.
1: இலங்கை செய்திகள்.
0: இலங்கையின் மூத்த இசை கலைஞர் நந்தா மாலினியின் மறைவை அடுத்து ஆகஸ்ட் 21, 22 மற்றும் 23 ஆகிய தினங்களை அரசாங்கம் தேசிய துக்க தினங்களாக பிரகடனப்படுத்தியுள்ளது. 3 நாள் தேசிய துக்க காலத்தில் அனைத்து அரசு நிறுவனங்களிலும் தேசிய கொடியை அரைக்கம்பத்தில் பறக்கவிடுமாறு பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது.
1: அமீரக செய்திகள்.
0: துபாயின் பிரபலமான டாடா கட்டிடத்தின் குடியிருப்புகளை சட்டவிரோதமான முறையில் பார்ட்டிஷன்களாக பிரித்து பயன்படுத்தியதாக கண்டறியப்பட்ட வாடகைதாரர்களுக்கு அதிகாரிகள் அபராதம் விதித்துள்ளனர். கட்டிடத்தில் இருந்து வெளியேறும் நடைமுறையை நிறைவு செய்வதற்கு முன் அவர்கள் நிலுவையிலுள்ள அபராதம் மற்றும் கட்டணங்களை செலுத்த வேண்டும் என்று கட்டிட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. துபாய் நகராட்சியுடன் தொடர்புடைய அபராதங்கள் மற்றும் தேவா நிலுவை தொகைகளை அவர்கள் முதலில் செலுத்த வேண்டும். அதன் பின்னர் தேவையான ஆவணங்களை பெற்று கட்டிட நிர்வாகத்திடம் இறுதி வெளியேற்ற அனுமதியை பெற வேண்டும். சில குடியிருப்புகளில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட அறைகளில் 15 பேர் வரை தங்கி இருந்ததாக நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அதிக நெரிசல் மற்றும் பாதுகாப்பு விதிமீறல்கள் காரணமாக கட்டிடத்தின் சுமார் 70% குடியிருப்பாளர்கள் ஏற்கனவே வெளியேறியுள்ளனர். 1974 கட்டப்பட்ட இந்த 15-மாடி கட்டிடம் ஷேக் ஜாயத் சாலையின் துபாயின் முக்கிய அடையாளங்களில் ஒன்றாக இருக்கின்றது. 2027 கட்டடம் இடிக்கப்பட உள்ளதாக நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் தற்போதைய செல்லுபடியாகும் வாடகை ஒப்பந்தங்களை கொண்டவர்கள் 2026 டிசம்பர் வரை தங்க அனுமதிக்கப்படுவார்கள் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேற்கு கரையில் இஸ்ரேல் முன்னெடுத்து வரும் குடியேற்ற திட்டத்துக்கு பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி மற்றும் கனடா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. இந்த திட்டம் எதிர்காலத்தில் இரு நாடுகள் தீர்வுக்கான வாய்ப்புகளை மேலும் பாதிக்கும் என்று அந்நாடுகள் எச்சரித்துள்ளன. இந்த பகுதி மேற்கு கரையையும் கிழக்கு ஜெருசலேமையையும் பிரிக்கும் வகையில் அமைந்துள்ளதால் பாலஸ்தீனத்துக்கான தொடர்ச்சியான நிலப்பரப்பை உருவாக்குவதில் இது பெரிய தடையாக அமையும் என்று விமர்சகர்கள் கூறுகின்றனர். சின்சினாட்டி ஓபன் டென்னிஸ் தொடரில் மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் காலிறுதி ஆட்டத்தில் இகா ஸ்வியாடெக் வெற்றி பெற்று அரையிறுதிக்கு தகுதி பெற்றார். லீனா ராய்பக்கீனாவுக்கு எதிரான ஆட்டத்தில் 4-1 என்ற கணக்கில் இகா ஸ்வியாடெக் வெற்றி பெற்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் காலிறுதி ஆட்டத்தில் ஆர்தர் ஃபில்ஸ் 6-3, 6-2 என்ற நேர் செட் கணக்கில் தியாகோ ஆஸ்டின் திராந்தேவை வீழ்த்தி அரையிறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 10 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. தமிழ் FM. தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: சில பாட்டெல்லாம் படத்துல இருக்காது இல்லையா, படத்துல இருக்கும் அப்படின்னு நினைப்போம். ஆனா படத்தோட ப்ரொமோஷன்ஸ்க்காக ரிலீஸ் பண்ணக்கூடிய பாட்டின் மூலமாகவே அந்த படம் வந்து பாக்கணுங்கிற மாதிரி எல்லாம் தோணும். அப்படிப்பட்ட ஒரு பாட்டு தான் வந்து இந்த கோல்டன் ஸ்பேரோ. இதுல வந்து நம்ம பிரியங்கா மோகன் இருப்பாங்க, கரெக்டா? பிரியங்கா மோகன் இருப்பாங்க. தனுஷ் பாடின ஒரு பாட்டு இது. என்கே என்கே பி கே தானே, இல்ல இல்ல நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணமா, அது இது வந்து நீக் நிலவுக்கு என்மேல நடிக்கோவும் நீக் படத்துல இருந்து கோல்டன் ஸ்பேரோ பாட்டு கேட்டு முடிச்சாச்சு. குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக், ஹாப்பி ஃப்ரைடே. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன். எப்படி போயிட்டு இருக்கு உங்களோட வெள்ளிக்கிழமை? இன்ஸ்டாகிராம்ல ஒரு சில பேர்லாம் நான் கேட்டிருந்தேன்ல உங்களோட வீக் வந்து எப்படி போயிட்டு இருக்கு, ஐ மீன் வீக் எப்படி போச்சு, ஹவு யூ ஃபீல் அபவுட் இட். அப்பாடி போ முடிஞ்சா போதுன்ற மாதிரி இருக்கான்னப்போ ஆகாஷ் எனக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தாரு, ஆமா கீர்த்தனா இந்த வாரம் வந்து நான் எவ்வளவு டிரைவ் பண்ணிருக்கேங்கிறதுக்கு கணக்கு வழக்கே இல்ல, அத்தனை டிரைவ் பண்ணிருக்கேன் நானும். ரொம்ப ரொம்ப ரொம்ப பிஸியான ஒரு வீக் தான் எனக்கு, என் காரை பார்த்தாலே கடுப்பா இருக்கு. எப்படா வண்டியை நிறுத்துவோம், இந்த வீக்கெண்ட் வந்து நிறுத்தின வண்டியை வந்து எடுக்க போறதில்ல, அதுதான் வந்து என்னுடைய சபதம்ங்கிற மாதிரி எனக்கு அவர் மெசேஜ் அனுப்பியிருந்தாரு. தட் வாஸ் ஆகாஷ். குமார் ஃப்ரம் ஜப்பான் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த வாரம் ஸ்மூத்தா கடந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தாரு. எனிவே அது ஒரு பக்கம். அண்ட் சுப்பிரமணி அவர் மெசேஜ் அனுப்பியிருக்காரு ஃபுஜேராவிலிருந்து. இன்னைக்கு அவருடைய ஆறுயிர் நண்பன் செந்தல் அவரோட அவருடைய மகன் ஆதீஸ்வரன் வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்றாரு. சோ ஆதீஸ்வரனுக்கு வந்து ஹாப்பி பர்த்டே சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆதீஸ்வரனுக்கு ஹாப்பி ஹாப்பி ஹாப்பி பர்த்டே. ஓகே, அடுத்ததான் வந்து ஆரம்பம் விஸ்வாசம் படத்துலேருந்து ரெண்டு பாட்டு உங்களுக்காக நான் ப்ளே பண்ண போறேன். பட் அதுக்கு முன்னாடி கோல்ட் ரேட் எவ்வளோ ஆயிடுச்சு பார்க்கலாமா?
1: இன்று தங்கத்தின் விலை Brought to you by Ain Gold Wallet. நீங்க as low as 1 dirham லேந்தே gold savings start பண்ணலாம். Anytime gold coins bar இல்லனா cash ஆ கூட redeem பண்ணிக்கலாம்.
0: 24 கேரட் கோல்டு அசுர வேகத்தில் ஏறி இருக்கு. 24 கேரட் தங்கம் ஒரு கிராம் இருக்கு, 547 திரும்ஸ். 22 கேரட் தங்கம் ஒரு கிராம் இருக்கு, 506 திரும்ஸ் 50 ஃபில்ஸ்.
1: இன்று தங்கத்தின் விலை
2: கோல்ட் ரேட்
1: Brought to you by 32 years of legacy Ain Gold Wallet.
2: Back to back. அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
3: Denso's UAE's first distributor. 1982 ல இருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம்
4: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
5: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
6: தன்யா ரெஃப்ரிஜரேஷன் ஷார்ஜா துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம். Since 1982.
7: VNCT Global-இன் கிராண்ட் ஒன் பிளஸ் வில்லா சேல். நம்ம VNCT-ல எந்த வில்லா புக் பண்ணாலும் ஒன் பெட்ரூம் ஃப்ரீ. சென்னை ECR, OMR, பம்மல் அண்ட் போரூர் அண்ட் கோயம்புத்தூர்னு டாப் சிட்டி லொகேஷன்ஸ்ல 2 BHK புக் பண்ணா 3 BHK வில்லா, 3 BHK புக் பண்ணா 4 BHK வில்லா, 4 BHK புக் பண்ணா 5 பெட்ரூம் பங்களோ. கூடவே ஏசி, டிவி, ஃபிரிட்ஜ், காட்டுனு உங்க வில்லாவை ஃபுல்லி ஃபர்னிஷ்டா புக் பண்ணுங்க. 15 இயர்ஸ் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ ஆஃபரோட.
8: மீட் VNCT டீம் ஆன் August 23rd, சண்டே மார்னிங் 10 AM to 8 PM அட் பார்க் Bridges Hotel near Bujman Metro Station, Dubai. Call 054-767-3111. 054-767-3111.
7: மறந்துடாதீங்க, எந்த வில்லா புக் பண்ணாலும் ஒன் பெட்ரூம் ஃப்ரீ.
9: செழித்தையும் தமிழே ஒளி.

நிகழ்ச்சிகள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: அப்டேட் brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
1: நம்ம யூஏஇல எஸ்பெஷலி துபாயில் வாழறதுக்கு வாழறதுனால பல அட்வான்டேஜஸ் இருக்குது நமக்கு இல்லையா. அந்த அட்வான்டேஜஸில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்றா நான் பார்க்குறது என்னென்னா, லேட்டஸ்ட் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னா ஆல்மோஸ்ட் எல்லா டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸையுமே இங்கே வந்து நம்ம யூஏஇல முதல்ல அறிமுகப்படுத்திடுவாங்க. அதை வந்து ஃபர்ஸ்ட் ஹேண்டாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக கிடைக்கும். ஸோ இந்த டிரைவர்லெஸ் டாக்ஸிஸ் அஃப்கோர்ஸ் வேறு சில முன்னேறிய நாடுகளில் இருக்குது அப்படின்னாலும் இப்போ நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகளில் வேறு எங்குமே கிடையாது. நேற்றுக்கு ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருந்தாங்க, டிரைவர்லெஸ் டாக்ஸிஸை ஆகஸ்ட் 20 தேதியான நேத்திலிருந்து நம்ம புக் பண்ணலாம், அனுபவிக்கலாம், என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ட்டு. அதே மாதிரி நம்ம பார்த்தோம்னா துபாய் உடைய ஏர்போர்ட் தான், துபாய் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் தான் வந்து வேர்ல்ட்ஸ் பிஸியஸ்ட் ஏர்போர்ட்டாக இருக்குது. ஒரு ஹப்பாக இருக்குது, ஒரு கனெக்ட் பண்ணக்கூடிய இடமா இருக்குது. இந்த உலகத்தினுடைய இந்த கோடியிலேருந்து அந்த கோடிக்கு போகிறாங்கன்னா நடுவில் வந்து ஒரு பிரேக் எடுக்கிறதுனா துபாயில் தான் நிறைய பேர் எடுப்பாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய நம்ம துபாய் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் எக்ஸ்பேண்ட் ஆகி ஆர்லெக்ஸை அப்படியே அலேக்கா இங்கிருந்து தூக்கி அந்த பக்கம் வைக்க போறாங்க அப்படிங்கிற செய்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும். போன வருஷம் வழியான ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் இது. அல் மக்தூம் ஏர்போர்ட் வந்து நடந்துட்டு இருக்கு, வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கு. ஸோ அவங்க அனௌன்ஸ் பண்ண டைம்ல சொன்னது என்னன்னா, ஒரு 10 டைம் எடுத்துக்கிட்டு அதை நாங்கள் அட்வான்ஸ் பண்ணி, நாங்கள் அட்வான்ஸ்டான டெக்னாலஜியெல்லாம் யூஸ் பண்ணி நாங்கள் ஓப்பன் பண்ணிடுவோம் மக்களுடைய பயன்பாட்டுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஃபேஸ் பை ஃபேஸாக வந்து ஷிஃப்டிங் எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதில் இப்போது லேட்டஸ்ட்டான ஒரு டெவலப்மெண்ட், ஒரு அனவுன்ஸ்மெண்ட் அவங்க கொடுத்துருக்கிறது என்னென்னா, இந்த புது ஏர்போர்ட்டில், அதாவது அல் மக்தூம் ஏர்போர்ட்டில் பேசஞ்சர் டெர்மினலில் கிட்டத்தட்ட 50 வரைக்கும் போகக்கூடிய பீப்புள் மூவர் சிஸ்டமை நாங்கள் அறிமுகப்படுத்த போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அகேன் இதுவும் வந்து ஒரு டிரைவர்லெஸ் சிஸ்டமாக இருக்க போகுது. டிடபிள்யூசியை வந்து கனெக்ட் பண்ண போது அங்கே இருக்கக்கூடிய 9 ஸ்டேஷன்ஸை கனெக்ட் பண்ணிட்டு கிட்டத்தட்ட 260 million பேசஞ்சர்ஸ் வந்து கேரி பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி இருக்குங்கிற மாதிரியும் வந்து அவங்க தெரிவிச்சிருக்காங்க. ஹவு இன்ட்ரெஸ்டிங் இஸ் தட், இது வந்து ஒரு 50 போகக்கூடிய ஆட்டோமேட்டிக் பீப்புள் மூவர் சிஸ்டம் துபாயோடைய அல் மக்தூம் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டில் அதை பில்ட் பண்ணுறாங்க. அண்ட் மிட்சுபிஷி ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் அவங்க தான் இதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இன்ஃபேக்ட் இதை வந்து ஒன்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சுன்னா இந்த அல் மக்தூம் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டில் இருக்கக்கூடிய இந்த ஏபிஎம், அதாவது ஆட்டோமேட்டிக் பீப்புள் மூவர் தான் வந்து வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஏர்போர்ட் ஏபிஎம் சிஸ்டமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. அட அட அட, செம்மையா இருக்கு கேட்கறதுக்கே. And by December 2031 வந்து இது ஓப்பன் பண்ணப்படும்ங்கிற மாதிரியும் எதிர்பார்க்கப்படுது. ஸோ துபாய் ஏவியேஷன் சிட்டி கார்பரேஷன் இவங்க சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து ரொம்ப நம்பிக்கையோடு இவங்களுக்கு இந்த யூனோ இந்த மிட்சுபிஷி அவங்களுக்கு இதை கொடுத்துருக்கோம், இந்த கான்ட்ராக்டை வந்து அவார்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஐம் ஷோர் அவங்க நல்லா பண்ணுவாங்க. அண்ட் இது ஒன்ஸ் வந்துச்சுன்னா அவ்வளோ ஈஸியாக இருக்கும் மக்களை வந்து இங்கேருந்தாங்க அங்கேருந்து இங்கே கூட்டிகிட்டு போகிறதுக்கு அப்படிங்கிற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் துபாய் ஏர்போர்ட்ஸ்னுடைய சிஇஓ அவரும் சொல்லியிருக்கிறது என்னன்னா, துபாய் இன்டர்நேஷனல்
0: அனுப்புங்கள் to your home, call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. Mercel Morning brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni Trichy oda prime spot la unga plot book pannunga. Co-sponsored by
2: Alansari Exchange. Unga panatha double panni up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win pannunga with Alansari Exchange.

0: We'll be back after a short commercial break.
1: உங்க பிரெக்னன்சி ஜேர்னியை ஸ்மூத் அண்ட் கம்ஃபர்டபுளா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆயுர்வேதா உறுதுணையாக இருக்கும். உங்களுக்கும் உங்க நியூ பார்ன் பேபிக்கும் பிரெக்னன்சில இருந்து போஸ்ட் நேட்டல் கேர் வரைக்கும் அன்போட கவனிக்க டாக்டர் கீதா சதானந்தன் அண்ட் டீம் இருக்காங்க அட் ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓயாசிஸ் அண்ட் டிஐபி ஒன் துபாய்.
2: ப்ராப்பர்ட்டி வேணுமா, கோல்டு வேணுமா, ப்ராப்ஷல்ல ரெண்டுமே ஒண்ணா கிடைக்குது. தமிழ்நாடு நம்பர் ஒன் ட்ரஸ்டட் பிளாட் டெவலப்பர்ஸ் ப்ராப்ஷலோட 19th அனிவர்சரி ஆஃபரா 19 கோல்டு காயின்ஸ் ஃப்ரீயா கொடுக்கறாங்க.
3: 800 ஸ்கொயர் ஃபீட் புக் பண்ணா 19 கோல்டு காயின்ஸ் ஃப்ரீ, 800 ஸ்கொயர் ஃபீட் கீழ புக் பண்ணா 10 கோல்டு காயின்ஸ் ஃப்ரீ. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. 23rd ஆகஸ்ட் சண்டே 9 AM டு 9 PM IDS பில்டிங் ஆப்போசிட் பர்ஜ்மன் துபாயில தான் ஈவென்ட் நடக்கவிருக்கு. ஃபார் மோர் டீடைல்ஸ் கான்டாக்ட் 0564154242.
2: பிளாட்ஸ்னாலே ப்ராப்ஷல் தானே.

0: brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now, pay in 2027, 0 VAT, 0% interest, 1 million kilometer warranty. Monthly EMI vero 966 dirhams da.
1: ஃப்ரைடே மார்னிங்க்கு இவ்வளோ டிராஃபிக் ஆகுமா? E11 பார்த்தோம்னா டிராஃபிக் கண்டிஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதுவும் இந்த அல்நாதா EHS மெடிக்கல் எக்ஸாமினேஷன் சென்டர் மம்சாரில் அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தோன்னா ஒரு கிராஷ் ஒன்று ஆயிருக்கு. அண்ட் தென் அங்கேருந்து ஃபர்தர் டவுன் டுவர்ட்ஸ் துபாய் வரும்பொழுது அப்ராஜ் அல் மம்சார் பிளாக் ஏன்னு காட்டுது இந்த செட் ஆஃப் பில்டிங்ஸ் இருக்கு இல்லையா. அங்கே இந்த சஹீல் டவர் 2 ஆப்போசிட்டில் இன்சைட் பார்த்தா ஒரு கிராஷ் ஒன்று ஆகியிருக்கு. பிகாஸ் ஆஃப் விச் அந்த ஹோல் ஸ்ட்ரெச் நம்ம பார்த்தோம்னா டுவர்ட்ஸ் கியாதா மெட்ரோ. ஸோ இந்த அந்த சைல் டவருக்கு அந்த ரோடுக்கு ஜஸ்ட் பேரலாக இருக்கிற இந்த பக்கம் நம்ம பார்த்தோன்னா ஒரு கிராஷ் ஒன் ஆகியிருக்கு. யா, ஸோ அதனால அங்கே டிராஃபிக் கன்ஜெஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அண்ட் வேற இங்கே 311 டிராஃபிக் கன்ஜெஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ட் டிசைன் டிஸ்ட்ரிக்ட் பக்கத்தில் இருக்கிற ராசல் கோர் ரோட் ஸ்ட்ரெச்சில் கொஞ்சம் ஸ்லோ மூவிங் டிராஃபிக் இருக்கிறது பார்க்க முடியுது. வேறு எதுவும் அன்யூஷுவல் டிராஃபிக்னு சொல்லிக்கும்படியாக இல்லை. ஃபால்கன் சிட்டி ஆஃப் வண்டர்ஸ் தாண்டி 311 பார்த்தோம்னா அங்கேயும் ஒரு கிராஷ் ஒன்று ஆயிருக்கு. லேசான ஸ்லோ மூவிங் டிராஃபிக் அந்த பக்கம் இருக்குது, அவ்வளோதான். அதை தாண்டி நத்திங் அன்யூஷுவல்.
0: Traffic update. Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.
2: You are with Kirtana on Mirasol Morning. Chillax song of the hour.
0: Brought to you by
3: Plots Nale Propshil Dane. For details call 056 415 4242.

0: நம்ம VNCTல எந்த வில்லா புக் பண்ணாலும் 1 பெட்ரூம் ஃப்ரீ. சென்னை ECR, OMR, பம்மல் அண்ட் போரூர் அண்ட் கோயம்புத்தூர் டாப் சிட்டி லொகேஷன்ஸ்ல 2 BHK புக் பண்ணா 3 BHK வில்லா, 3 BHK புக் பண்ணா 4 BHK வில்லா, 4 BHK புக் பண்ணா 5 பெட்ரூம் பங்களா. கூடவே AC, TV, ஃப்ரிட்ஜ், காட்டன் உங்க வில்லாவை ஃபுல்லி ஃபர்னிஷ்டா புக் பண்ணுங்க 15 இயர்ஸ் மெயின்டனன்ஸ் ஃப்ரீ ஆஃபரோட.
1: மீட் VNCT டீம் ஆன் ஆகஸ்ட் 23rd சண்டே மார்னிங் 10 AM டு 8 PM அட் பார்க் ரிஜஸ் ஹோட்டல் நியர் புஜ்மான் மெட்ரோ ஸ்டேஷன், துபாய். கால் 054-767-3111.
0: மறந்துடாதீங்க, எந்த வில்லா புக் பண்ணாலும் 1 பெட்ரூம் ஃப்ரீ. August 22nd, 23rd and 26th நம்ம ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட்ல ஸ்பெஷல் ஓணம் சத்யா கிடைக்க போகுது. வறுத்தரைச்ச சாம்பார், ஓலன், காலன், எரிசேரி, பச்சடி, அவியல், அடப்பிரதமன் சிப்ஸ்னு 29 ஐட்டம்ஸ். டைனினுக்கு 59 திர்ஹாம்ஸ் அண்ட் டேக் அவேக்கு 65 திர்ஹாம்ஸ் மட்டும்தான். துபாய் இன்டர்நெட் சிட்டி அண்ட் ஜாப்

0: தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172. மெர்சல் மார்னிங் brought to you by ALD ப்ராப்பர்ட்டிஸ். வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. கோ ஸ்பான்சர்ட் பை
2: ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச். உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச்.
3: நேரம் இப்பொழுது காலை 10 மணி.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
2: brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: திமுக எம்எல்ஏக்கள் 59 பேர் கார் பெறுவதில்லை என்று கூறியுள்ளனர் என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் சட்டப்பேரவையில் தெரிவித்தார். பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள உறுப்பினர்களுக்கு மட்டும் கார் வழங்கினால் போதும் என்று உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். அரசின் பொருளாதார நிலையை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளதாக அவர் கூறினார். இந்நிலையில் கார் இருக்கும் தாவிகா எம்எல்ஏக்கள் அரசு வழங்கும் காரை கேட்க மாட்டார்கள் என்று அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். எதிர்க்கட்சித் தலைவர் அரசு பங்களாவில் தங்கியுள்ளதாகவும் அவர் கூறினார்.
1: இந்திய செய்திகள்.
3: 10 லட்சம் மெட்ரிக் டன் சர்க்கரையை வரியின்றி இறக்குமதி செய்ய மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. பற்றாக்குறை விலை உயர்வை கட்டுப்படுத்த 10 லட்சம் டன் சர்க்கரையை இறக்குமதி செய்ய மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. அக்டோபர் 31 வரை சர்க்கரை இறக்குமதிக்கான வரியை மத்திய அரசு முற்றிலுமாக நீக்கியுள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
3: ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாவல் ராஜபக்ச இன்று காலை நிதி குற்ற விசாரணை பிரிவில் முன்னிலையாகினார். குறித்த விசாரணை பிரிவினரால் முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணையொன்று தொடர்பில் வாக்குமூலத்தை பதிவு செய்வதற்காக அவருக்கு அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளது. இதற்கமைவாகவே நாவல் ராஜபக்ச அங்கு முன்னிலையாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. துபாயின் சாலைகள் மற்றும் போக்குவரத்து ஆணையம் நகரின் முக்கிய பகுதிகளில் உள்ள பேருந்து மற்றும் மெட்ரோ நிலையங்களில் அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக ஓய்வு மையங்களில் டெலிவரி ஓட்டுநர்களுக்கான உணவினை வழங்கியுள்ளது. ஐக்கிய அரபு அமீரக உணவு வங்கியின் டெலிவரூ என்ற நிறுவனத்துடன் இணைந்து இந்த உணவுகளை வழங்கியது. இந்த நடவடிக்கை கோடை வெப்பத்திலும் நீண்ட நேரம் பணியாற்றும் டெலிவரி ஓட்டுநர்களின் நலனை கருத்தில் கொண்டு மேற்கொள்ளப்பட்டுள்ளது.

0: உலகச் செய்திகள்.
1: பாகிஸ்தான் முன்னாள் பிரதமரும் கிரிக்கெட் வீரருமான இம்ரான்கான் சிறையில் இருந்து சிகிச்சைகளுக்காக இஸ்லாமாபாத்தில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளார். அவரது உடல்நிலை குறித்து குடும்பத்தினரும் அவரது கட்சியான பாகிஸ்தான் தெஹ்ரிக் இ இன்சாப் கட்சியினரும் தொடர்ந்தும் கவலை தெரிவித்து வந்த நிலையில் உச்சநீதிமன்றம் மருத்துவ பரிசோதனை மற்றும் சிகிச்சைகளுக்காக இம்ரான்கானை மருத்துவமனைக்கு மாற்ற உத்தரவிட்டது. அவரது தனிப்பட்ட மருத்துவரும் மருத்துவக் குழுவில் இடம்பெற வேண்டும் என்று நீதிமன்றம் நிபந்தனை விதித்திருந்தது. பாகிஸ்தான் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் அவர் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளார்.
0: விளையாட்டுச் செய்திகள்.
1: இந்த ஆண்டுக்கான அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியில் கிராண்ட்ஸ்லாம் வரலாற்றிலேயே அதிகபட்சமாக 10.8 கோடி மொத்த தொகை பரிசு தொகையாக வழங்கப்பட உள்ளது. இது கடந்த ஆண்டை விட 20% அதிகரிப்பாகும். ஆடவர் மற்றும் மகளிர் ஒற்றையர் பிரிவு சாம்பியன்கள் தலா 55 லட்சம் அமெரிக்க டாலர்களை பெறுவார்கள். இது 2025 ஆண்டை விட 10% அதிகம் என்பதுடன் கிராண்ட்ஸ்லாம் ஒற்றையர் சாம்பியனுக்கு வழங்கப்படும் மிகப்பெரிய பரிசு தொகையாகும். முதல் சுற்றிலேயே தோல்வியடையும் வீர வீராங்கனைகளுக்கு 1.4 லட்சம் அமெரிக்க டாலர் வழங்கப்படும். கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இது 30,000 டாலர் அல்லது 27% அதிகரிப்பாகும்.
0: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
1: அமீரகத்தின் உள்ளக பகுதிகளில் இன்று 47 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நேற்று முதல் நாட்டில் 4 முதல் 5 டிகிரி செல்சியஸினால் வெப்பநிலை குறைவடையக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்றும் வெப்பநிலை வெகுவாக குறைந்துள்ளது. இந்த நிலையற்ற வானிலை அடுத்த வாரத்தின் தொடக்கம் வரை தொடரக்கூடும். பிற்பகல் வேளையில் கிழக்கு மற்றும் தென்பகுதிகளில் மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்று பல பகுதிகளிலும் வெப்பநிலை குறிப்பிடத்தக்க அளவில் சரிந்துள்ளது. அல் ஃபுஜைனாவில் தற்பொழுது 32 டிகிரி செல்சியஸிலும் அபுதாபியில் 36 டிகிரி செல்சியஸிலும் துபாய் மற்றும் அஜ்மானில் 37 டிகிரி செல்சியஸிலும் ராசல்கீமா ஷார்ஜா மற்றும் உம்மல் குவைனில் 38 டிகிரி செல்சியஸிலும் தற்பொழுது வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 11 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.

0: குட் மார்னிங், வெல்கம் பேக். ஹாப்பி ஃப்ரைடே. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன். 10:11 ஆகுது. பேக் டு பேக் ரெண்டு பாட்டுல செக்கச்ச வந்த வானம் அண்ட் எங்கேயும் காதல் இருந்து ரெண்டு பாட்டு உங்களுக்காக நான் பிளே பண்ண போறேன். பட் அதுக்கு முன்னாடி கோல்ட் ரேட் மட்டும் எவ்வளவு பாத்துடலாமா?
1: இன்று தங்கத்தின் விலை கோல்ட் ரேட் brought to you by Ain Gold Wallet. La neenga as low as 1 dirham lende gold savings start pannalam. Anytime gold coins bar illana cash ah kuda redeem pannikalam.
0: ஓகே, விலையில வந்து எந்த மாற்றமும் இல்லை. 24 கேரட் தங்கம் ஒரு கிராம் இருக்கு 547 திரும்ஸ், 22 கேரட் தங்கம் ஒரு கிராம் இருக்கு 506 திரும்ஸ் 50 ஃபில்ஸ்.
1: இன்று தங்கத்தின் விலை கோல்ட் ரேட் brought to you by 32 years of legacy Ain Gold Wallet.
0: ஷார்ஜால ஒரு முக்கியமான ரோட் க்ளோஷர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீக்கெண்ட்ல இருந்து ஆரம்பிச்சு அடுத்த வீக்கெண்ட் வரைக்கும் போக போது என்ன எதுங்கிற டீடைல்ஸ் தோ ரெண்டு பாட்டு முடிச்சதுக்கு அப்புறமா வந்து சொல்றேன். இது மெரிசல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா 89.4 தமிழ் எஃப்எம்.
1: பேக் டு பேக்
2: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: கோல்ட் நெக்லஸா, ரொம்ப அழகா இருக்குங்க.
2: அப்போ இது எப்படி இருக்கு?
1: ஓணம் போடவையா? அற்புதமான நகைகளோட கொண்டாடுங்க.
2: அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர்ட் பை அல்தவசூல் Group of Companies. ALD Properties இன் நான்காம் ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத EMI ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம், 12 மாதம் EMI கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
1: ஒரு நல்ல ஹோஸ்டனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோ ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு
3: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிம்பிளே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட், கோஹோஸ்டா இருக்கணும்.
4: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
3: பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. எவ்ரிடே ஈவினிங் ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
2: The Evening Correct, presented by VNCT Global in Chennai and Coimbatore locations. La endha villa book pannalum extra 1 bedroom free. Meet the team on Sunday, August 23rd at Park Regis Hotel. Call 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan Tamilagathilirundhu ungalukkaga Dubaiyil Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. Mercel Morning brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni Trichyoda prime spot la unga plot book pannunga. Co-sponsored by
1: Alan Sari Exchange. பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 dirhams இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச்.

0: ஆல்ரெடி ஷார்ஜால நிறைய இந்த ரோட் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் எல்லாம் நடந்துட்டு இருக்கு இல்லையா, அதன் பாகமாக ஒரு ரோட் க்ளோஷர் ஒன்னு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதாவது ஷார்ஜால அல் ஹசானா பக்கத்துல இருக்கக்கூடிய ரோட்ஸ் வந்து பார்ஷலி க்ளோஸ் பண்ண போறோம் ஃபார் 6 days அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ஜாவோட ரோட்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டி அறிவிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு டெம்பரரி க்ளோஸரா தான் இருக்க போது, ஏன்னா அந்த பக்கம் வந்து ரோட் மெயின்டெனன்ஸ் அண்ட் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஒர்க் எல்லாம் நடந்துட்டு இருக்கா. அதன் காரணமாக அந்த ரூட்ல டிராபிக் மூவ்மெண்ட்ல சில மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுதுங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. அதற்கான ஆல்டர்னேட் ரூட்ஸும் என்ன ஏதுங்கிறத கொடுத்திருக்காங்க ஷார்ஜாவோட ஆர்டிஏ. சோ க்ளோஷர் டீடைல்ஸ் எக்ஸாக்ட்லி அவங்க சொல்லியிருக்கிறது என்னன்னா, சயித் பின் ஒபேத் அல் ஜார்வான் ஸ்கொயர் 2 ஷேக் முகமது பின் சுல்தான் அலியன் ஸ்கொயர் பு அலியன் ஸ்கொயர். ஸோ அந்த ரூட்ல அந்த டைரக்ஷன்ல போகக்கூடிய ரோடு வந்து இட் வில் பி க்ளோஸ்ட். எப்பயிலிருந்து அப்படின்னா வர ஞாயிற்றுக்கிழமை August 23rd அடுத்த வெள்ளிக்கிழமை August 28th வரைக்கும் அல் ஹசானா ஏரியா ஷார்ஜால் எக்ஸாக்ட்லி சொல்லணும்னா காரணம் வந்து ரோட் மெயின்டெனன்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட். ஸோ இதுக்காக வந்து ஆல்டர்னேட்டிவ் ரூட்ஸும் வந்து இட் வில் பி அவைலபிள். அண்ட் நாங்கள் சொல்லியிருக்கக்கூடிய அந்த டைவர்ஷன்ஸ் எல்லாத்தையும் பார்த்து அந்த சைன்ஸ் எல்லாம் பார்த்து நீங்க வந்து போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க. சோ அப்ரூவ்ட் ஆல்டர்னேட் ரூட்ஸ் நீங்க பயன்படுத்திக்கோங்க, டிராபிக் சைன்ஸ் அண்ட் டைவர்ஷன்ஸ் எல்லாம் பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, ரோட் சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் கொஞ்சம் உங்களுடைய யூஸ்வல் ருட்டீன்ல இருந்து டைம் அதிகமாக ஆகலாம் அப்படிங்கிற அந்த காரணத்தினால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் வச்சு நீங்க உங்களுடைய டே பிளான் பண்ணிக்கோங்க அப்படிங்கறதையும் தெரிவிச்சிருக்காங்க ஷார்ஜாவோட ரோட்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டி.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் சேஃபா உங்கள் கார்கோவை அனுப்புங்கள். The bridge to your home. Call or WhatsApp 800916 or visit abccargo.ae.
2: காந்த கண்ணடகி, உனக்கு நான் மினிஸ்ட்ரியில இடம் பாக்குறேன். The back ல புஷ். ரைட்ல புஷ்.

0: சூடா ஒரு பாட்டு. சுட சுட புத்தம் புது பாட்டு.
1: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

ஸ்ட்ரெஸ் அண்ட் டென்ஷன்னால தூக்கம் இல்லாம தவிச்சிட்டு இருக்கீங்களா? நிம்மதியான தூக்கம் இல்லாம எந்த வேலையும் நம்மளால சரியாவே பண்ண முடியாது. அதுக்கு ஆயுர்வேத முறையில சிறந்த தீர்வு காண இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. அட் ஆயுர்ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓஎஸ்எஸ் அண்ட் டிஐபி 1 துபாய். 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: 40 ஆகுது மெரிசல் மார்னிங்ல. நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு காலையில இருந்து டிராபிக் கன்ஜெஷன் ஒரு சில ரோட்ஸ்ல எல்லாம் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு இல்லையா? ஃப்ரைடே மாதிரியே இல்ல, இப்பவே இப்படி இருக்கே, இன்னும் சரியா 10 நாள்ல என்ன ஆக போகுதோ ஐயோ அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. அண்ட் ஸ்கூல்ஸ் ரீஓபன் ஆகக்கூடிய அந்த முதல் நாள் August 31st வந்து டேவிடோட ஆக்சிடென்ட்ஸ்ங்கிற மாதிரி டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. நீங்க போய் பிளெட்ஜ் எடுத்துட்டீங்களா? வெப்சைட்ல போயிட்டு நீங்க உங்க டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்து எஸ் நான் வந்து குட் சில்ட்ரன் மாதிரி நாங்க எல்லாரும் ஒழுங்கா வண்டி ஓட்டுவோம் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து பிளெட்ஜ் எல்லாம் பண்ணிட்டீங்களா? பண்ணலன்னா வரைக்கும் இங்கே மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அண்ட் படிப்படியாக வந்து வெப்பம் இனிமேல் குறையத்தான் போகுது. இந்த தடவை என்னமோ சம்மர் வந்ததே தெரியல. அதுதான் ஒரு 2-3 நாள் முன்னாடி சொன்ன மாதிரி தான், பெரிய பிரச்சனைகளில் வந்து நம்ம கவனம் செலுத்தும்போது சின்னதாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் ஆர் லைக் ஒரு காலத்தில் பெருசு அப்படின்னு நினச்சி நம்ம வந்து ரொம்ப பெருசுபடுத்தின விஷயங்கள்லாம் வந்து நமக்கு அவ்வளோ பெருசாக தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி தான் இந்த வருஷம் சம்மரும் வந்து அப்படியே கடந்தோடி போயிடுச்சு. ஆல்மோஸ்ட் 3/4 தாண்டியாச்சு, இன்னும் 1/4 தாண்டியாச்சுன்னா போதும். அண்ட் 47°C வரைக்கும் வெப்பநிலை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அங்கங்கே மழையும் பெய்யறதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. மவுண்டனஸ் ஏரியாஸ்ல வந்து up to 37°C வரைக்கும் அதிகபட்ச வெப்பநிலை பதிவாகலாம். அதனால சும்மா டிரைவ் எல்லாம் பண்ணிட்டு போகணும்னா மேபி போகலாம். இனி காலையில கூட வந்து ஒருத்தர் சொல்லியிருந்தாரு இல்லையா, கால் பண்ணியிருந்தாரு மனசுட்டமேட்டு பாட்டு கேட்க. அவர் சொன்னது என்னன்னா, தாராளமா போகலாமே, ஏன் கேம்பிங் எல்லாம் போகக்கூடாது அப்படின்னாரு. பட் ஷோர் கேம்பிங் போற அளவுக்கு வந்து வெதர் இன்னும் கண்டியூசிவா இல்லை, பட் லாங் டிரைவ் எல்லாம் போகலான்னு நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க? எனிவே அடுத்ததா வந்து உங்களுக்கு கோல்டன் சாங் ஆஃப் தி ஆர் நான் ப்ளே பண்ண போறேன் முதல்வன் படத்துல இருந்து. பட் அதுக்கு முன்னாடி குவிக்கா டிராபிக் மட்டும் எங்க இருக்குங்கிறத பாத்துலாமா?
1: Traffic update. Brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now, pay in 2027, 0 VAT, 0% interest, 1,000,000 km warranty. Monthly EMI வெறும் 966 dirhams தான்.
0: என்னதான் காலையில வந்து பரபரப்பா ஆரம்பிச்சது வெள்ளிக்கிழமை அப்படின்னாலும் இப்போ டிராபிக் எல்லாம் கம்மியாயிடுச்சு. ஏன்னா கொஞ்ச நேரத்துல வந்து ப்ரேயர் டைம் வேற ஆயிடும் இல்லையா? அதனால பல பேருக்கு ஹாஃப் டேயா இருக்கும், ஹாஃப் ஒர்க்கிங் டேயா இருக்கும் ஃப்ரைடே அண்ட் பெர்மிஷன் எல்லாம் எடுத்துட்டு போயிடலாம். அதனால 311 வந்து பெரிய டிராபிக் எல்லாம் எதுவுமே இல்லைங்க. இந்த கிசே செமெட்ரி தாண்டி அந்த லேபர் கேம்ப்ஸ் இருக்கக்கூடிய அந்த மொஹேஸ்னா ஏரியால மட்டும் பார்த்தோம்னா கொஞ்சம் ஸ்லோ மூவிங் டிராபிக் இருக்கு, அவ்வளவுதானே தவிர கன்ஜெஷன் மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது. அண்ட் தென் E11 வந்து கம்பேரிட்டிவ்லி பெட்டரா தான் இருக்கு. வேற என்ன, வேற எங்கேயும் வந்து டிராஃபிக் அன்யூஷுவலாக கிடையாது. உங்கள்கிட்ட பேசிட்டே மேப் வந்து நான் ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணிட்டு இருக்கேன். பட் யா, இப்போ வந்து ஒரு பெர்மனன்ட் ஹாட்ஸ்பாட் மாதிரி நம்ம ஊத்மேதாவோட இந்த ஜாதவ் ஸ்ட்ரெச்சில் மட்டும் டிராஃபிக் கன்ஜெஷன் கொஞ்சம் பார்க்க முடியுது. பிகாஸ் அங்கே லேன்ஸ் எல்லாம் கம்மி பண்ணியிருக்காங்க, எல்லா பக்கமும் ரோடு வேலைகள்லாம் அந்த சைடு நடந்துட்டு இருக்குங்கிற அந்த காரணத்தினால அங்கே மட்டும் டிராஃபிக் கன்ஜெஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. அதை தாண்டி தேர் இஸ் நத்திங் அன்யூஷுவல், அதனால ஜாலியாக டிரைவ் பண்ணுங்க.
1: Traffic update. Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today. Golden Song of the Hour. Golden Song of the Hour. Brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joyalukkas, the world's favorite jeweler.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். ALD Properties இன் நான்காம் ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத இஎம்ஐ ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம் 12 மாதம் இஎம்ஐ கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646. மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்.
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா, நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
2: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது. Masala Cafe brought to you by Corporate Tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth. Ayers Premium Veg Restaurant JLT matrum Dubai Internet City ai thodarndu tharpodu Burj Man Exit 1 Rag Bank arigilum Jafsavil pudhiya kilai brahmandamaga thirakkapattullathu matrum
3: there is no place like home, there's no home like that.

0: வணக்கம். எல்லா ஓணம் செலிப்ரேஷன் பத்தின அனௌன்ஸ்மெண்ட்ஸ் அண்ட் ஓணத்துக்காக இங்க நம்ம யூஏல என்னெல்லாம் ஆஃபர்ஸ் இருக்கு, என்னெல்லாம் திங்ஸ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு இட்ஸ் ஓணம் எவ்ரிவேர். சோஷியல் மீடியாலாம் ஓபன் பண்ணா அந்த ஒரு ஃபெஸ்டிவ் வைப் இருக்கு. பரவாயில்ல. ஆக்சுவலி முன்னெல்லாம் வந்து எப்படின்னா, ஒரு ஃபெஸ்டிவல் ஒன்று வருதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஊர்லலாம் இருக்கும்பொழுது நம்ம அம்மா அப்பாவோட வெளியில போய் ஷாப் பண்ணும்போது அந்த ஃபெஸ்டிவ் வைப்ஸ் வரும். இல்லை பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களோட பேசிட்டு இருக்கும்போது இந்த வருஷம் என்ன பிளான், நமக்கெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா நமக்கு தீபாவளி பொங்கல் இதெல்லாம் வந்து பெரிய பெரிய பண்டிகைகளாக இருக்கும். அந்த நேரத்தில் அந்த ஃபெஸ்டிவ் வைப்ஸை கொடுக்கறதே தீபாவளிங்கும்பொழுது, தீபாவளிக்கு சரியாக ஒரு 10-15 நாளுக்கு முன்னாடியிலேருந்து லேசாக அங்கங்கே வந்து இந்த வெடி சத்தம்லாம் கேட்க ஆரம்பிக்கும். அப்புறம் தீபாவளி கிட்ட நெருங்க நெருங்க நெருங்க வந்து நம்மளும் சேர்ந்து பட்டாசெல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சு தீபாவளி முடிஞ்சும் நம்ம வெடிச்சிட்டு போவோம். கார்த்திகை தீபத்துக்கு கொஞ்சம் பட்டாசெல்லாம் சேர்த்து வச்சு அந்த மாதிரி நொஸ்டால்ஜிக்காக இருக்கும். அண்ட் அந்த நேரத்தில் வந்து இந்த ஃபெஸ்டிவ் வைப்ஸை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு பெரிய ஒரு விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தா டிவியில் ரன் ஆகக்கூடிய அந்த ஆட்ஸ் தான். இல்லை அந்த டிவியில் வந்து தீபாவளிக்காக ஸ்பெஷல் ஜிங்கிள்ஸ் எல்லாம் மாற்றி கொண்டு வருவாங்க. நமக்கு ரொம்ப பரிச்சயமான சில பிராண்ட்ஸோட அந்த ஜிங்கிள்ஸ் எல்லாம் கேட்கும்பொழுது அதில் வந்து அந்த தீபாவளி அண்ட் ஃபெஸ்டிவ் ஃபீல்லாம் வரணுங்கிறதுக்காக புதுசாக கொண்டு வருவாங்க. அண்ட் தீபாவளிக்கு இது இது வரப்போகுது அது வரப்போகுதுங்கும்பொழுது அது அந்த ஒரு த்ரில்லே தனி தான். இல்லை சோஷியல் மீடியா இல்லாதப்போ அப்படி என்ஜாய் பண்ண நமக்கு இப்போ எங்கே டிவியெல்லாம் பார்க்குறோம். இல்லை எஸ்பெஷலி வந்து இங்கே நம்ம யூஏக்கெல்லாம் மூவ் ஆனதுக்கு அப்புறமா டிவி பாக்குறதுங்கிறது சுத்தமா இல்ல. பட் நம்ம ஊரை விட்டு தள்ளி இருக்கோனாலும் நம்ம ஃபேமிலியை மிஸ் பண்றோமே தவிர வேற எதுவுமே மிஸ் பண்றது கிடையாது இல்லையா. தீபாவளி பொங்கல் ஆர் ஈத் ஆகட்டும், இல்ல இப்ப வரக்கூடிய ஓணம் ஆகட்டும், நம்ம ஊரை விட இங்க வந்து கோலாகலமா கொண்டாடுறதுக்கு அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அண்ட் ஐ திங்க் யூஏ ஆஸ் அ கண்ட்ரி நமக்கு அவ்வளவு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு என்வாயன்மெண்ட்டை நமக்கு உருவாக்கி கொடுத்துருக்கு. அண்ட் ஆல் தேங்க்ஸ் டு அவர் ரூலர்ஸ். இல்ல நம்ம அவ்வளவு கம்ஃபர்டபுளா வச்சிருக்காங்க. சோ திருமண பக்கம் எல்லாம் ஓணம், எங்க போறது என்ன பண்றது என்ன சாப்பிடுறது ஒன்றும் புரியல. பட் ஃபைனலி We'll do something. எனவே நானும் வந்து கிளம்புறேன். கிளம்புறதுக்கு முன்னாடி உங்களுக்காக மனசு தொட்டமேட்டில் நல்ல ஒரு பாட்டு பிளே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எனக்கு இருக்கு. யாருக்கு பாட்டு வேணும் 800-894-0 கால் பண்ணி நல்ல பாட்டாக கேட்டீங்கன்னா உங்களுக்காக அந்த பாட்டு கொடுத்துட்டு ஹாப்பி வீக்கெண்ட்லாம் சொல்லிட்டு நானும் கிளம்புவேனா. ஹலோ, குட் மார்னிங். ஆடாடா கட் ஆயிடுச்சு. ஸோ என்ன பண்ணலாம், கூப்பிடுறீங்களா இல்லை நானே ஒரு நல்ல பாட்டாக பிளே பண்ணட்டுமா? ஓகே கனெக்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் சீ. ஹலோ, குட் மார்னிங்.
1: Good morning. My name is Siraj, madam.
0: யாருங்க?
1: Siraj, Dubai.
0: Hi, Siraj. எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு லைன் கிடைச்சிருக்கேன். நான் வந்து பிராவோட்டு பேசியிருக்கேன், மதுவானட்ட பேசியிருக்கேன்.
0: அப்படியா? So happy. எவ்வளவு வருஷம் ஆச்சு நீங்க துபாய்க்கு வந்து?
1: என்ன
0: பண்றீங்க துபாயில?
1: என்ன
0: பாட்டு வேணும்?
1: கற்ற தமிழ்ல இருந்து பறவையே எங்க இருக்கிற.
0: ஓ பியூட்டிஃபுல் சாங், கண்டிப்பா நான் ப்ளே பண்றேன். ஓகே, தேங்க்யூ சிராஜ், டேக் கேர், பாய். ஓகே, நல்ல பாட்டு ஒன்று கேட்டிருக்காரு, பறவையே எங்க இருக்கிறாய். நம்ம யுவன் சங்கர் ராஜா அவரோட, யுவன் சங்கர் ராஜா அண்ட் நா முத்துக்குமார் அவங்களோட காம்பினேஷன்ல வெளியான ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆல்பம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். கற்றது தமிழ் படமும் ரொம்ப அழகான ஒரு படம். ஸோ யுவன் சங்கர் ராஜா, டைரக்டர் ராம் அண்ட் நா முத்துக்குமார், அடிச்சுக்க முடியாத ஒரு காம்போ. ஸோ கற்றது தமிழ் படத்துல இருந்து பறவையே எங்கே இருக்கிறாய் பாட்டு நான் சிராஜ்காக பிளே பண்ண போறேன். நீங்களும் கேளுங்க. ஹாவ் அன் அமேசிங் வீக்கெண்ட். சரியா, சேஃபா இருங்க, நேரத்துக்கு சாப்பிடுங்க, உடம்பு பத்திரமா பாத்துக்கோங்க. மண்டே மார்னிங் 7 மணிக்கு மறுபடியும் நம்ம பேசுவோம். அண்ட் ஸ்டே கனெக்டட் வித் அஸ் 89.4 தமிழ் எஃப்எம் சோஷியல் மீடியா பேஜஸ் வழியாக. அண்ட் ஆப்பும் இருக்கு, டவுன்லோட் பண்ணி வச்சீங்கன்னா எப்ப வேணாலும் எங்கிருந்து வேணாலும் கேட்கலாம். சரியா, மதுவும் ரெடியா இருக்காரு மசாலா கேஃபேக்கு, அவரோட நீங்க கண்டினியூ பண்ணுங்க. பை பை அண்ட் ஹாப்பி வீக்கெண்ட்.
2: மெர்சல் மார்னிங் brought to you by ALD properties. வெறும் 999 dirhams பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
3: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.

0: 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம்
2: brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: 5 ஆண்டுகளில் இதே ஆட்களை வைத்துதான் எந்த தடையும் இல்லாமல் மின்சாரம் வழங்கினோம் என்று முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி இன்று சட்டப்பேரவையில் தெரிவித்தார். மின்கட்டமைப்பு முழுமையாக வலுப்படுத்தப்பட்டு மின்சார விநியோகம் சீராக வழங்கப்பட்டது என்றும் தெரிவித்தார். கொள்கை விளக்க குறிப்பு 10 மணிக்கே கொடுத்தார்கள் என்றும் செந்தில் பாலாஜி குறிப்பிட்டார். கொள்கை விளக்க குறிப்பை ஒரு நாள் முன்னதாக வழங்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். பார்த்து பார்த்து உறங்க அதிகாலை 3 மணி ஆகிவிட்டது என்றும் செந்தில் பாலாஜி தெரிவித்தார். புள்ளி விவரங்கள் இல்லாத கொள்கை விளக்க குறிப்பாக உள்ளது மின் வாரிய கொள்கை விளக்க குறிப்பு என்று அவர் குறிப்பிட்டார். மின்னகம் குறித்து கொள்கை விளக்க குறிப்பில் ஒரு வார்த்தை கூட இடம்பெறவில்லை என்றும் செந்தில் பாலாஜி சுட்டிக்காட்டினார்.
1: இந்திய செய்திகள்.
3: கொச்சி மெட்ரோ பெயர் மாற்றம் குறித்து அரசு ஆலோசிக்கவில்லை என்று கேரள முதல்வர் வி டி சதீசன் தெரிவித்தார். கொச்சி மெட்ரோ ரயில் லிமிடெட் நிறுவனத்தின் பெயரை கேரள மெட்ரோ ரயில் லிமிடெட் என மாற்றும் திட்டத்துக்கு கேரள அரசு இதுவரை ஒப்புதல் அளிக்கவில்லை என்றும் இது தொடர்பாக தங்களிடம் ஆலோசனையும் நடத்தப்படவில்லை என்றும் முதல்வர் தெரிவித்தார். கே எம் ஆர் எல் நிர்வாக இயக்குநர் லோக்நாத் பெஹ்ரா கொச்சியை தாண்டி திருவனந்தபுரம், கோழிக்கோடு உள்ளிட்ட பகுதிகளிலும் நகர்ப்புற போக்குவரத்து திட்டங்களை நிறுவனம் மேற்கொள்ள உள்ளதால் அதன் பெயரை கேரள மெட்ரோ ரயில் லிமிடெட் என மாற்றுவதற்கான கொள்கை ரீதியான ஒப்புதலை கோரி அரசிடம் முன்மொழிவை சமர்ப்பித்திருந்தார்.
1: இலங்கை செய்திகள்.
3: 2027 ஆண்டிற்கான பாடசாலை தவணை அட்டவணை, அரச விடுமுறை நாட்கள் மற்றும் பிரதான பரீட்சைகள் நடைபெறும் காலப்பகுதிகள் அடங்கிய சுற்றறிக்கையை கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ளது. இந்த சுற்றறிக்கைக்கு அமைய 2027 ஆண்டில் அரச விடுமுறை நாட்கள் மற்றும் பரீட்சை அட்டவணைகளை கருத்தில் கொண்டு அரசு மற்றும் அரச அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகள் மற்றும் பிரிவினாக்களை 197 நாட்களுக்கு நடாத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. சிங்கள மற்றும் தமிழ் பாடசாலைகளுக்கான முதலாம் தவணை 2027 ஜனவரி 4 திங்கட்கிழமை முதல் 2027 ஏப்ரல் 9 திகதி வெள்ளிக்கிழமை வரை நடைபெறவுள்ளது.
1: அமீரக செய்திகள்.
3: ஷார்ஜாவில் அல் ஹசனா பகுதியில் இரட்டை சாலையின் ஒரு பகுதி 6 நாட்களுக்கு தற்காலிகமாக மூடப்படவுள்ளது. சாலை பராமரிப்பு மற்றும் உட்கட்டமைப்பு மேம்பாட்டு பணிகள் காரணமாக இச்சாலை மூடப்படுகின்றது. இதனால் ஜாயிது பின் உபாயித் அல் ஜர்வான் சதுக்கம் முதல் ஷேக் மொஹமட் பின் சுல்தான் பூ அலியான் சதுக்கம் நோக்கிய பாதையில் போக்குவரத்து பாதிக்கப்படும். நாளை மறுதினம் ஞாயிற்றுக்கிழமை முதல் 28 திகதி வெள்ளிக்கிழமை வரை ஷார்ஜா அல் ஹசனா சாலை மூடப்பட்டது.

0: இருக்கும். போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க வாகன ஓட்டுநர்கள் அங்கீகரிக்கப்பட்ட மாற்று பாதைகளை பயன்படுத்துமாறு ஷார்ஜா சாலைகள் மற்றும் போக்குவரத்து ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது.
1: உலகச் செய்திகள்.
0: ஹாங்காங் தியானன்மின் நினைவேந்தல் போராட்ட அமைப்பாளர்கள் தேசிய பாதுகாப்பு வழக்கில் குற்றவாளிகள் என்று தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. 1989 தியானன்மின் சதுக்க படுகொலையை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் மெழுகுவர்த்தி அஞ்சலி நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்த ஹாங்காங்கைச் சேர்ந்த ஜனநாயக ஆதரவு செயற்பாட்டாளர்கள் இருவர் தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் அரசு அதிகாரத்தை கவிழ்க்க தூண்டுதல் என்ற குற்றச்சாட்டில் குற்றவாளிகள் என நீதிமன்றம் தீர்ப்பளித்தது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
0: பிரேசில் கால்பந்து ஜாம்பவான் ரொனால்டினோ 46 வயதில் மீண்டும் தொழில்முறை கால்பந்துக்கு திரும்பியுள்ளார். இத்தாலியின் மூன்றாம் நிலை அணியான ரவனா எஃப்சியுடன் இணைந்துள்ள அவர் தனது 300 கோலை அடிக்க வேண்டும் என்ற இலக்கை கொண்டுள்ளதாக தெரிவித்தார். ஓய்வு பெற்று 11 பிறகு அவர் மீண்டும் கால்பந்து உலகில் தோன்றியுள்ளார். ரவனா நகர கடற்கரையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மழையையும் பொருட்படுத்தாமல் ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் திரண்டு அவரை வரவேற்றனர். பாரிஸ் செயின்ட் ஜெர்மெயின் மற்றும் ஏசி மிலான் அணிகளுக்காக விளையாடிய ரொனால்டினோ 2002 உலகக்கோப்பையை வென்ற பிரேசில் அணியின் முக்கிய வீரராக இருந்தார். 2005 பாலண்டியோர் விருதையும் அவர் வென்றார்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25+ outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
0: துபாயின் உள்ளக பிராந்தியங்களில் இன்று 47 degrees Celsius வரையில் வெப்பநிலை உயர்வடையும் என தெரிவிக்கப்படுகின்றது. நிலையற்ற வானிலை அடுத்த வாரத்தின் தொடக்கம் வரை தொடரக்கூடும். பிற்பகல் வேளையில் கிழக்கு மற்றும் தென்பகுதிகளில் இன்று மழையை ஏற்படுத்தக்கூடிய வெப்பச்சலன மேகங்கள் உருவாக வாய்ப்புள்ளதாக தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அல் ஃபுஜைனாவில் தற்பொழுது 33 degrees Celsius, அபுதாபியில் 37 degrees Celsius, அஜ்மானில் 38 degrees Celsius, உமல் குவைன் ராசல்கைமா மற்றும் துபாயில் 39 degrees Celsius, ஷார்ஜாவில் தற்பொழுது 40 degrees Celsius வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை நண்பகல் 12 நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. 89.4 தமிழ் FM.

0: எல்லாம் திறக்க போகிறாங்க, ஸ்கூல் சீசன் ஆரம்பிக்க போகுது. ஸோ நீங்களும் தயாராகிட்டீங்களா குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்போ, இல்லை நீங்களே ஒரு குழந்தையாக இருந்து நீங்களே ஸ்கூலுக்கு போகிறதுக்கும் நீங்கள் வந்து தயாராகிட்டீங்கன்னா ஜாலியாக போயிட்டு வாங்க. ஸோ இந்த ஸ்கூல் சீசன் ஆரம்பிக்குது, இதனால் ஏகப்பட்ட டிஸ்கவுண்ட்ஸ் அண்ட் ஆஃபர்ஸ் ஏகப்பட்ட இடங்களில் கிடச்சிக்கிட்டு இருக்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த அண்டர் 15 சோஷியல் மீடியா ரூல்ஸ் வேறு ரீசெண்டாக வந்திருக்கு.
1: UAE brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: ஸோ இது கண்டிப்பாக ஒரு ஒரு வித்தியாசமான அப்ரோச்சில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எப்படின்னா UAE-யோட எஜுகேஷன் அண்ட் மென்டல் ஹெல்த் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து அண்டர் 15 கீழே இருக்கக்கூடிய அண்டர் 15 குழந்தைகளுக்கு வந்து சோஷியல் மீடியா யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ரீசெண்டாக போடப்பட்ட ரூல்ஸ் வந்து எப்படி ஒரு ஸ்கூல் லைஃப்பை இம்பாக்ட் பண்ணும், என்ன மாதிரியான சேஞ்சஸ் அவங்க லைஃப்பில் வந்து இன்கார்பரேட் ஆகும் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஐசோலேஷன், ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட், இதெல்லாம் வந்து இனிஷியல் ஸ்ட்ரகிளாக இருந்தாலும் போக போக ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம காலத்துலலாம் எப்படி ஸ்கூலுக்கு போனால் பிடி பீரியட் வரும்னு வெயிட் பண்ணுவோம், அந்த மாதிரி இவங்களும் அதிகமாக வெயிட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான். அதே மாதிரி கிளாஸ் ரூம்ஸ் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாகவும் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைஞ்ச ஒரு கிளாஸ் ரூமாகவும் இருக்கும், ஃபேஸ் டு ஃபேஸ் இன்ட்ராக்ஷன்லாம் இன்னும் அதிகமாகும். இது ஒரு பாசிட்டிவ் சேஞ்சை வந்து கொண்டு வரும், பயங்கர வித்தியாசத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க.
1: உலகம் முழுவதும் சேஃபா உங்கள் கார்கோவை அனுப்புங்கள். The bridge to your home. Call or WhatsApp 800916 or visit abccargo.ae.
0: ஓகே, அதே செட் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் வேறு செட் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கோல்டு வந்து இனிமேல் ஏறுமுகத்தை மட்டும்தான் பார்க்க போகுது அடுத்த சில பல நாட்களுக்கு அப்படிங்கிற ஒரு கணிப்பை கொடுத்துருக்காங்க. பட் சில பேர் வந்து இல்லை கொஞ்சம் அப்படி கீழே போயிட்டு தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ரீசெண்டாக இந்த ட்ரெண்ட் லைனில் ஏதோ சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் பிரேக் பண்ணி மேலே போயிட்டுருக்கு, ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு தான் பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கும் காலையில் கோல்டு எழுந்த உடனே சொர்ன்னு மேலே ஏறிடுச்சு.
1: இன்று தங்கத்தின் விலை brought to you by Ain Gold wallet la neenga as low as 1 dirham la inde gold savings start pannalam anytime gold coins bar illana cash ah kuda redeem pannikalam
0: 18 கேரட் தங்கம் 416 திரகம் சென்ட் 25 ஃபில்ஸ், 21 கேரட் தங்கம் 485.75 AED, 22 கேரட் தங்கம் 506.50 திரகம், 24 கேரட் தங்கம் 547 திரகம் சார் இருக்கு.
1: இன்று தங்கத்தின் விலை gold rate brought to you by 32 years of legacy Ain Gold wallet. Back to back. அடுத்து ரெண்டு பாட்டு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம்.
1: கோல்ட் நெக்லஸா, ரொம்ப அழகா இருக்குங்க.
2: அப்போ இது எப்படி இருக்கு?
1: ஓணம் புடவையா? இது எப்ப வாங்குனீங்க?
2: நான் வாங்கல, அண்ணன் தங்கமோட ஓணம் கிஃப்ட். இது
1: அண்ணன் தங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் பொன்னும் புடவையும் ஆஃபர்ஸ் வந்தாச்சு. ஆகஸ்ட் 17th டு செப்டம்பர் 16th, 5000 dirhams worth gold jewelry and 2000 dirhams worth diamond jewelry purchase க்கு ஒரு பியூட்டிஃபுல் ஓணம் சாரி கிஃப்டா கிடைக்கும். பிளஸ் அப் டு 50% ஆஃப் ஆன் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸ் ஆன் டைமண்ட் ஜுவல்லரி. ஐஸ்வர்யத்தை அள்ளித்தர ஓணம் பண்டிகைய அண்ணன் தங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் அற்புதமான நகைகளோட கொண்டாடுங்க.
2: அண்ணன் தங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர்ட் பை அல்தவசூல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்.
1: ப்ராப்பர்ட்டி வேணுமா, கோல்டு வேணுமா? ப்ராப்ஷல்ல ரெண்டுமே ஒண்ணா கிடைக்குது. தமிழ்நாடு'ஸ் நம்பர் 1 ட்ரஸ்டட் பிளாட் டெவலப்பர்ஸ் ப்ராப்ஷலோட 19th அனிவர்சரி ஆஃபரா 19 கோல்டு காயின்ஸ் ஃப்ரீயா கொடுக்கறாங்க.
2: 800 ஸ்கொயர் ஃபீட் புக் பண்ணா 19 கோல்டு காயின்ஸ் ஃப்ரீ. 800 ஸ்கொயர் ஃபீட் கீழே புக் பண்ணா 10 கோல்டு காயின்ஸ் ஃப்ரீ. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. 23rd ஆகஸ்ட் சண்டே 9 AM டு 9 PM IDS பில்டிங் ஆப்போசிட் பர்ஜ்மன் துபாயில தான் ஈவென்ட் நடக்கவிருக்கு. ஃபார் மோர் டீடைல்ஸ் கான்டாக்ட் 0564154242.
1: பிளாட்ஸ்னாலே ப்ராப்ஷல் தானே.

0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஸ்வாவுடன்.
1: சார் ஒரு நிமிஷம் சார், எனக்கு ஷோ பண்ண வராது. ஏன்னா எனக்கு ஷோ பண்ண வந்தது, நல்லா ஷோ பண்ண வர ஒருத்தனை.
2: சார் ஒரு நிமிஷம் நீங்க ஒழுங்கா ஷோ பண்ணுங்க சார்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் RJ மது, only on 89.4 தமிழ் FM.

0: ரச்சாயன்லேருந்து சோனியா பாட்டு நம்ம கேட்க போகிறோம். அதுக்கப்புறமா லிங்கா
1: லிங்கா லிங்காலேருந்து ஒரு பாட்டு கேட்க போகிறோம். ஆர்ஜி மது பேசிகிட்டு இருக்கேன். 89.4
0: தமிழ் எஃப்எம்ல இந்த நிகழ்ச்சி மசாலா கேஃபே. இன்னைக்கு என்ன வெள்ளிக்கிழமையா, அப்ப கண்டிப்பா இன்னைக்கு மூவி கேம் இருக்குமே.
1: எஸ் நான் வந்து ஒரு திரைப்படத்தோட கதையை சொல்லுவேன், அது என்ன படம்ங்கிறத நீங்க கண்டுபிடிக்கணும். சோ அந்த கதையை வச்சு யூ ஹாவ் டு டீகோட் த மூவிஸ் நேம். ஓகேவா? ஓகே, முதல் படத்துக்கான க்ளூவை இப்ப நான் ஆரம்பிக்க போறேன். இந்த படத்துல ஹீரோ இருப்பாரு, ஹீரோ பயங்கரமா ஹீரோயின் லவ் பண்ணுவாரு. ஃபர்ஸ்ட் வந்து ஹீரோயின் கொஞ்சம் அப்படி ரிலக்டன்ட்டா இருப்பாங்க, அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கும் பயங்கரமாக ஹீரோ மேலே லவ் வந்துடும். அதுக்கப்புறம் ரெண்டு பேர் லவ்வோ லவ் உலகத்தில் இந்த மாதிரி ஒரு லவ் கிடையவே கிடையாது, இனிமேலும் உங்களால் எழுதவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக லவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க குடும்பத்துக்குள்ளே ஹீரோவால் ஒரு பிரச்சனை வரும். ஹீரோவுக்கு சில பல பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனையிலேருந்து ஹீரோவை மீட்க ஹீரோயின் ரொம்ப ட்ரை பண்ணுவாங்க, என்னெல்லாமோ பண்ணுவாங்க, டாக்டர்கிட்ட போவாங்க, அதை பண்ணுவாங்க, இதை பண்ணுவாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் அந்த பிரச்சனை சால்வே ஆகாது. சால்வாச்சா இல்லையா அப்படிங்கிறது தான் கிளைமேக்ஸு. படம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது நமக்கு லைட்டாக பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப நல்லா நடிச்சிருப்பார் ஹீரோ, அந்தளவுக்கு டிஸ்டர்பிங்கான ஒரு செகண்ட் ஹாஃபும் கூடாது. அவ்வளோதான், இதுக்கு மேலே என்ன க்ளூ வேணும்? இந்நேரம் கண்டுபிடிச்சிருப்பீங்களே, கண்டுபிடிச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் 800-8940. கண்டுபிடிக்கல அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பாட்டு முடித்தோடனே திருப்பி நான் வந்து பேசுவேன்ல, அப்போ கால் பண்ணி சொல்லுங்கள் இது என்ன படம்னு. ஆர்ஜே மது பேசிகிட்டு இருக்கேன், இது மசாலா கேஃபே 89.4 தமிழ் எஃப்எம். ஸ்டே டியூன்ட்.
2: மசாலா கேஃபே brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the vat consultant your trusted partner for tax compliance and business growth ayers premium veg restaurant jlt மற்றும் dubai internet city ஐ தொடர்ந்து தற்போது burjman exit 1 rag bank அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. மற்றும்
3: there is no place like home, there's no home like that.

0: சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
1: டென்சோவோட UAE's first distributor. 1982ல இருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம்.
2: ஜெயம் பிராண்ட் ஏசிடா,
1: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
3: தன்யா ரெஃப்ரிஜரேஷன், ஷார்ஜா, துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம். Since 1982.

0: டு ஃப்ரைடே 7 AM டு 11 AM மெர்சல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் FM.
1: மெர்சல் மார்னிங் brought you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. கோ-ஸ்பான்சர்ட் பை
0: ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச். உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச்.
2: தமிழ் FM-ல RJ. இது இவ்வளவு பெரிய பேசும் போர்லாம் மாறும் தெரிஞ்சிருந்தா நான் ஊர்ல இருந்திருப்பேன். ஏன் நாங்களாம் மசாலா கஃபேஸ்வா பண்ண கூடாதா?
3: தாராளமா பேசுங்க சார், ஆனா வாய் கொஞ்சம் நேரம் வச்சு பேசுங்க சார்.
0: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் RJ மது, only on 89.4 தமிழ் FM.
4: நைக்கனா 91 போடு.
3: என்னது?

0: ஏய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: சீசனல் சேஞ்சஸ் ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், சைனசிட்டிஸ் ட்ரிகர் பண்ணும். அதனால வரக்கூடிய நாள்பட்ட தலைவலி, டிஸ்கம்ஃபர்ட்ல இருந்து விடுபட இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. அட் ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓயசிஸ் அண்ட் டிஐபி ஒன் துபாய்.
2: ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
3: ஒன்னும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
4: உனக்கு இப்போ 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
5: பிளாக் கம்யூனிட்டியில ஒளி மூலியம் பார்த்துட்டு இருக்க.
4: உனக்கு இப்போ 15 வயசு, இப்போ நீ என்ன பண்ற?
5: அப்பாவோட அம்பாசிடர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
6: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
7: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
8: Brought to you by Plots Nale Propshil Dane. For details call 056-415-4242.

0: ரெண்டு பேர் வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்க இன்ஸ்டாகிராமில் என்ன படம்ட்டு. ஸோ நீங்களும் கண்டுபிடிச்சிங்கன்னா கால் பண்ண வேண்டிய நம்பர் 800-8940 ஆர் இல்லை மூணு பேர் கண்டுபிடிச்சிட்டிங்க. ஓகே, ஸோ அடுத்து நம்ம கூட யார் பேசுகிறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம், யாரை பேசுகிறீங்க? ஹலோ, கட் ஆயிடுச்சு. அப்படியே பாட்டும் நீங்கள் கேட்கலாம். வணக்கம், இதுவும் கட் ஆயிடுச்சு. 889-4045 நம்பர் கால் பண்ணி நீங்கள் பாட்டு கேட்குற கேப்பில் நான் அடுத்த படத்துக்கான க்ளூவை சொல்கிறதுக்கு முன்னாடி இது ரேடியோவில் ஒருத்தராச்சு கண்டுபிடிக்கிறாங்களா அப்படின்னு பார்க்குறேன். இப்போவே நான் சொல்லிடுறேன். இது வணக்கம், யாரங்க பேசுகிறீங்க?
1: வணக்கம், நல்லா
0: இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்.
0: ஓகே, சிம்ரன் ஃபேன் சொல்லுங்கள், என்ன படம்?
1: அப்படியா?
0: சரி, நான் சொல்கிறேன். ஹீரோ ஹீரோயின் பயங்கரமாக லவ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, சரியா? ஹீரோ தான் ஃபர்ஸ்ட் லவ் பண்ணுவார், விழுந்து லவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா உலகத்திலே இப்படி ஒரு லவ் கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல லவ் பண்ணிட்டு செகண்ட் ஹாஃப்ல ஹீரோ ஒரு பிரச்சனை வந்துடும். அந்த பிரச்சனையினால அவங்க தவியோ தவின்னு தவிப்பாங்க ரெண்டு பேரும். கிரிக்கெட்லாம் போவாங்க, அதை பண்ணுவாங்க, என்னடா இது வாழ்க்கை அப்படின்ற மாதிரி வாழ்வாங்க. அதுக்கப்புறம் அது சால்வ் ஆகுதா இல்லையா அப்படின்றதுதான் செகண்ட் ஹாஃபோட கதை.
2: என்ன
0: பாட்டு வேணும் மிஸ்டர் ஆகாஷ்?
2: ரெண்டு பேருக்கும் ரெண்டு பாட்டு போட்டு 12 மணிக்கு மேல வந்து நான் உங்களை சந்திக்கிறேன்.
3: Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: Masala Cafe brought to you by Corporate Tax on time ku file panna the VAT consultant. Your trusted partner for tax complaints and business growth. Ayers Premium Veg Restaurant, JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. மற்றும்
2: There is no place like home. There's no home like that.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம்
2: brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: குறுவை தொகுப்பு அறிவிக்கப்பட்டு 70 நாட்கள் ஆகியும் இன்னும் வழங்கப்படவில்லை என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்தார். 60க்கு முன்பாவது உழவர்களுக்கு குறுவை தொகுப்பு வழங்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். நெருக்கடியான காலத்தில் உழவர்களுக்கு குறுவை தொகுப்பை வழங்குவதில் காட்டப்படும் அலட்சியம் கண்டிக்கத்தக்கது என்று அவர் தெரிவித்தார். குறுவை தொகுப்பு என்பதை பயிர் நடவு செய்யும் காலத்திலும் அதை தொடர்ந்து வரும் சில நாட்களிலும் வழங்கப்பட வேண்டியதாகும் என்று கூறினார். நடவு முடிந்து விரைவில் அறுவடை தொடங்க உள்ளது. இன்னும் 10 நாட்களில் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் கொள்முதல் பெறவும் தொடங்க உள்ளது. எனவே அறுவடைக்கு முன்பாவது உழவர்களுக்கு குறுவை தொகுப்பு வழங்கப்பட வேண்டும் என்று அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தினார். அமைச்சர் நிர்மல்குமாரின் பேச்சு அவை குறிப்பில் இருந்து நீக்கப்படுவதாக சபாநாயகர் இன்று அறிவித்தார். தவறாக பேசியதை திரும்ப பெறுகின்றேன் என்று அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்திருந்தார். மானிய கோரிக்கைகள் மீதான விவாதத்தின் போது அமைச்சர் இன்று தவறான வார்த்தைகளை பிரயோகித்ததாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் சுட்டிக்காட்டினார். இதனையடுத்து தமது வார்த்தைகளை திரும்பப் பெறுவதாக அமைச்சர் நிர்மல்குமார் பேரவையில் தெரிவித்தார். அமைச்சர் நிர்மல்குமாரின் பேச்சு அவை குறிப்பில் இருந்து நீக்கப்படுவதாக சபாநாயகர் அறிவித்தார்.
1: இந்திய செய்திகள்.
3: சோமாலியாவில் 6 இந்தியர்கள் உட்பட 10 பேருடன் சென்ற சரக்கு கப்பலை கடற்கொள்ளையர்கள் கடத்தினர். சோமாலியாவின் புன்லாந்து கடற்கரை அருகே கடற்கொள்ளையர்களால் கடத்தப்பட்ட கேமரூன் குடியுடன் சென்ற சரக்கு கப்பலில் 10 பேர் கொண்ட குழுவில் 6 இந்தியர்கள் இருந்ததாக சோமாலிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். குறித்த கப்பல் ஆகஸ்ட் 17ஆம் தேதி புன்லாந்தின் ஈல் மாவட்டம் அருகே கடத்தப்பட்டது. கப்பலில் 6 இந்தியர்கள், ஒரு துருக்கியர், ஒரு ஜார்ஜியர் மற்றும் 2 சேர்பிய பாதுகாப்பு பணியாளர்கள் இருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. 8 ஆயுதமேந்திய கடற்கொள்ளையர்கள் கப்பலை கைப்பற்றி புன்லாந்தில் நுகால் கடற்கரை நோக்கி கொண்டு சென்றதாக கூறப்படுகின்றது. இச்சம்பவம் தொடர்பாக இந்தியா மற்றும் துருக்கி அதிகாரிகளிடம் இருந்து உடனடி அதிகாரப்பூர்வ அறிக்கை வெளியாகவில்லை. குழுவினரின் தற்போதைய நிலை குறித்தும் தெளிவான தகவல் வெளியாகவில்லை.
1: இலங்கை செய்திகள்.
3: கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இந்த ஆண்டின் முதல் அரையாண்டில் எரிபொருள் இறக்குமதிக்கான செலவினம் பாரிய அளவில் அதிகரித்துள்ளதாக பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்தார். மத்திய கிழக்கு மோதல்களால் உலகளாவிய கச்சா எண்ணெய் விலைகள் மற்றும் இறக்குமதி செலவுகளில் ஏற்பட்டுள்ள தாக்கம் குறித்து மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளதா என எழுப்பப்பட்ட வாய்மூல கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே பிரதமர் இன்று பாராளுமன்றத்தில் இதனை தெரிவித்தார்.

0: முதல் அரையாண்டில் மாத்திரம் எரிபொருள் இறக்குமதிக்காக சுமார் 3168 மில்லியன் அமெரிக்க டாலர் செலவிடப்பட்டுள்ளதாக அவர் கூறினார்.
1: அமீரக செய்திகள்.
0: துபாயில் தங்கத்தின் விலை தொடர்ந்தும் உயர்ந்து வருகின்றது. துபாயில் தங்கம் விலை இந்த மாதத்தில் மட்டும் கிராமுக்கு கிட்டத்தட்ட 60 திரம்சினால் உயர்வடைந்துள்ளது. இந்த மாத தொடக்கத்துடன் ஒப்பிடும் போது 24 கேரட் தங்கத்தின் விலை கிராமுக்கு சுமார் 60 திரம்சினால் உயர்ந்துள்ளது. இன்று காலை நிலவரப்படி 24 கேரட் தங்கத்தின் விலை 547 திரம்சாக உயர்ந்தது. நேற்று 503 திரம்ஸ் 75 பில்ஸாக இருந்த 22 கேரட் தங்கத்தின் விலை மேலும் உயர்ந்து 506 திரம்ஸ் 50 பில்ஸாக உள்ளது.
1: உலகச் செய்திகள்.
0: ஈரானுக்கு எதிராக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ள பொருளாதார டிடிஏ நடவடிக்கையை சீனா கடுமையாக விமர்சித்துள்ளது. ஈரான் மீது மேலும் பொருளாதார தடைகளை விதிப்பதால் தற்போதைய பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முடியாது என்றும், தடைகள் மற்றும் அதிகபட்ச அழுத்தத்துக்கு பதிலாக பேச்சுவார்த்தை மற்றும் தூதரக முயற்சிகள் மூலம் பிரச்சினையை தீர்க்க வேண்டும் என்றும் சீனா வலியுறுத்தியுள்ளது. ஈரானை பொருளாதார ரீதியாக தனிமைப்படுத்தும் வகையில் அமெரிக்கா புதிய மற்றும் கடுமையான தடைகளை விதிக்க திட்டமிட்டுள்ள நிலையில் அந்நடவடிக்கைகளில் சீனாவும் ஒத்துழைக்க வேண்டும் என அமெரிக்க கருவூலத்துறை அமைச்சர் ஸ்காட் பெசன்ட் வலியுறுத்தியுள்ளார்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
0: உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப்பில் பி.வி. சிந்து, ஆயுஷ் ஆகியோர் போராடி தோல்வியடைந்தனர். ஆடவர் ஒற்றையர் பிரிவின் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி போட்டி தரவரிசையில் 11வது இடத்தில் உள்ள இந்தோனேஷியாவின் அல்வி ஃபர்ஹானுடன் மோதினார். 45 நிமிடங்கள் நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் ஆயுஷ் ஷெட்டி 19-21, 11-21 என்ற நேர் செட் கணக்கில் தோல்வியடைந்தார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் ஒலிம்பிக்கில் இருமுறை பதக்கம் வென்ற இந்தியாவின் பி.வி. சிந்து உலக தரவரிசையில் 3வது இடத்தில் உள்ள சீனாவின் வாங் ஷியியுடன் மோதினார். இதில் பி.வி. சிந்து 11-21, 21-15, 17-21 என்ற செட் கணக்கில் போராடி தோல்வியடைந்தார்.
1: செய்தி சுருக்கம்
2: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982.
3: Update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
0: அமீரகத்தின் பல பகுதிகளிலும் நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்று வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. இன்று உள்ளக பிராந்தியங்களில் 47 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும் என்று தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. நேற்று முதல் 4-5 டிகிரி செல்சியஸுக்கு அதிகமாக வெப்பநிலை வீழ்ச்சியடையும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. புஜிராவில் தற்பொழுது 33 டிகிரி செல்சியஸிலும், அபுதாபியில் 37 டிகிரி செல்சியஸிலும், அஜ்மானில் 38 டிகிரி செல்சியஸிலும், துபாய் மற்றும் ராசல் கைமாவில் 39 டிகிரி செல்சியஸிலும், ஷார்ஜா மற்றும் உம்மல் குவாயினில் 40 டிகிரி செல்சியஸிலும் தற்பொழுது வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை ஒரு மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
4: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும் அர்த்தமாயிட்டாச்சா?
1: 89.4 ஸ்டார் ஆஃப் தி மந்த்
5: ஸ்டார் ஆஃப் தி மந்த் ஹலோ எவ்ரிபாடி, திஸ் இஸ் டிஎஸ்

0: விதவிதமாக எங்கெங்கெல்லாம் போகலான்னு சொல்லிட்டு இந்த மூணு நாள் லீவுக்கு நானும் என் ஃப்ரெண்டும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது கடைசியில் டிஸ்கஷனாக தான் போய் முடிய போகுதுன்னு வச்சுக்கோங்க. சும்மா பேசிட்டு தான் இருக்கோமே தவிர ஆக்சுவலாக எங்கேயும் போகிற மாதிரி ஐடியா இல்லை. எனிவேஸ் நம்ம அப்டேட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா மூவி கேமை கண்டினியூ பண்ணலாம். இந்த ஹாலிடேஸ்க்கு வந்து பல பேர் யூரோப்புக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்களாம். ஒரு 10 டிகிரி குறையுமே அப்படின்னு பார்த்தா யூரோப்லேயே இப்போ வந்து ஹீட் வேவ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஹீட் வேவ்னால யூரோப்லேயே வந்து பயங்கரமான ஒரு சூடை சந்திச்சுக்கிட்டு இருக்கு யூரோப். யூரோப்ன்றதை தாண்டி பல்வேறு கண்ட்ரீஸ், நீங்கள் இந்த குளிர் குளிர் கண்ட்ரீஸ், இந்த விண்டர்லாம் சீக்கிரம் வரக்கூடிய கண்ட்ரீஸ் நிறைய இருக்குல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாம் கூட இப்போ பயங்கரமாக இருக்கு ஹீட் வேவ். லைக் ஃப்ரான்ஸ் ஆகட்டும், யூகே ஆகட்டும், இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக இருக்காமா. ஸோ ஹீட் இதெல்லாம் தாண்டி அப்படியே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஆகஸ்ட் செப்டம்பர்லாம் வந்துருச்சுன்னா யூரோப் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கூலாக ஆரம்பிச்சிடும், அதுக்கப்புறம் பயங்கர கூலாகிடும். ஸோ நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னா முன்னாடியே பிளான் பண்ணிக்கோங்க. பட் UAE ட்ராவலர்ஸ் வந்து பல்வேறு பேர் இந்த முறை யூரோப் போகிறதுக்கு தான் பிளான் பண்ணுறாங்களாமா.
1: உலகம் முழுவதும் சேஃபா உங்கள் கார்கோவை அனுப்புங்கள். The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
0: இந்த கோல்ட பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா, லைட்டாக அப்படி ஏற மாதிரி ஏறிட்டே இருக்கும்போது சரி கொஞ்சம் இறங்கி ஏறும் அப்படின்னு நம்ம நினைப்போம், அதுதான் கிடையாது, அது பாட்டு ஏறிட்டே இருக்கும், கண்டுக்கவே கண்டுக்காது.
2: இன்று தங்கத்தின் விலை
3: brought to you by Ain Gold wallet la neenga as low as 1 dirham lende gold savings start pannalam anytime gold coins bar illana cash ah kuda redeem pannikalam
0: 18 கேரட் தங்கம் இன்னைக்கு 416.25 திரஹம்ஸ் இருக்கு, 21 கேரட் தங்கம் 485.75 இருக்கு, 22 கேரட் தங்கம் 506.50, 24 கேரட் தங்கம் 547 திரஹம்ஸ் இருக்கு.
2: இன்று தங்கத்தின் விலை
4: gold rate
3: brought to you by 32 years of legacy Ain Gold wallet.
2: Back to back.
4: அடுத்தடுத்து ரெண்டு

0: 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ALD Properties இன் 4வது ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத EMI ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம், 12 மாதம் EMI கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 dirhams கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 0563643646.
1: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
2: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: ஹீரோ ஒரு பயங்கரமான டான், பயங்கரமான வில்லன் அப்படிங்கிறது உலகத்துக்கே தெரியும், உலகத்துக்கே தெரியும். ஒரு டீ கடை வச்சிருக்காருன்னு அவருக்கு தெரியும், ஒரு ஆட்டோ ஓட்டுறாருன்னு அவருக்கு தெரியும், பிரதமர் அவங்களுக்கெல்லாம் கூட தெரிய வாய்ப்பு இருக்கு, ஆனால் அவரோட தங்கச்சிக்கு மட்டும் தெரியாது. என்ன படம் கண்டுபிடிச்சிங்கன்னா கால் பண்ணு 800-8940 கால் பண்ணுங்க, 800-8940 கால் படி. இது இந்த லெஜெண்டரி படம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் சொல்லலாம். ஆர்ஜி முது பேசிகிட்டு இருக்கேன், இது மசாலா கஃபே 89.4 தமிழ் எஃப்எம். அண்ட் நீங்கள் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் நடத்துகிற ஒரு கான்டெஸ்ட்டில் இப்போது பங்கு பெற்று வின் பண்ணலாம். என்ன வின் பண்ணலாம் நான் சொல்கிறேன், அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் நடத்தும் மலையாளி மங்கு. ஸோ இந்த ஓணம் கான்டெஸ்ட்டில் ஓணம் அட்டையரில் நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுவீங்கள்ல, அதில் நீங்கள் செலக்ட் ஆகி 100 ஒரு மலையாள மங்கையாக மாறலாம். ஸோ இந்த ஓணத்தில் ஓனக்கூடி கிஃப்டாக உங்களுக்கு உத்திராடம் டே அன்னைக்கு இன்வைட் பண்ணி கூப்பிட்டு கொடுப்பாங்க. அதை தாண்டி நிறைய கிஃப்ட்ஸும் நீங்கள் வின் பண்ணலாம். இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் பேஜை இன்ஸ்டாவில் டேக் பண்ணணும், ஹேஷ்டேக் வந்து அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் மலையாளி மங்கா இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணிங்க அப்படின்னா யூ ஹேவ் த பிரைட்டர் சான்ஸ் டு வின். ஓகே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாமும் ஷேர் பண்ணுங்கள். ஓணம் பிக்சர்ஸ், ஓணம் டம்ப் இதெல்லாம் நீங்கள் வந்து அப்படியே போடுவீங்கள்ல சோஷியல் மீடியாவில், போடும்போது இவங்களையும் டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு வின்னராக மாறலாம். இப்போ நம்ம கூட யார் பேச போகிறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம், யாரங்க பேசுகிறீங்க?
1: வணக்கம், தேவகுமார்.
0: தேவகுமார் சார், என்ன படம் சொல்லுங்க?
1: தல படம்
0: இல்ல இல்ல இல்ல
1: விவேகம், அதுல தங்கச்சி
0: விவேகம் இல்ல, வேதாளம்.
1: அப்படியே
0: இருக்குங்க. சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க. சேம் ஸ்டோரிங்க. அடுத்து நம்ம கூட யார் பேசுறாங்கன்னு வேதாளம் கிடையாது, அதே மாதிரி இன்னொரு படம் தான் இருக்கு. சொல்லுங்க, வணக்கம், யாரங்க பேசுறீங்க?
2: வணக்கம், நான் மோகன் பேசுறேன்.
0: வணக்கம் மிஸ்டர் மோகன், சொல்லுங்க.
2: பாட்ஷாவா?
0: இல்லையே இல்லையே இல்லையே, அதுவும் இல்ல. யோசிங்க. ஹாப்பி வீக்கெண்ட், ஹாப்பி வீக்கெண்ட் சார், ஹாவ் அ நைஸ் டே. அடுத்து நம்ம கூட யார் பேசுறாங்க? வணக்கம்.
3: வணக்கம், அது சரத்குமார் படமா?
0: மறுபடியும் நீங்களா? சரத்குமார் படம் இல்ல,
3: அதுவும் இல்லையா?
0: அவரு ஒரு வில்லன்கள்லாம் எதிர்ப்பார், உலகத்துக்கே தெரியுங்க இவரு, ஐயோ ஐயோ எவ்வளவு பேர் ரவுடி இவரு அப்படின்னு தெரியும், ஆனா தங்கச்சிக்கு மட்டும் தெரியாது. என்ன படம் யோசிச்சு சொல்லுங்க, யோசிச்சு சொல்லுங்க. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ வாங்க, ஆல்மோஸ்ட் வந்துட்டீங்க எல்லாரும், கிட்ட வந்து அப்படி போறீங்க. பாட்டு போட்டு வரேன், அதுக்கு முன்னாடி இன்னும் ஒருத்தர்ட்ட மட்டும் ஐ வில் ட்ரை, இதுலேயே பிரேக் ஆகுதான்னு பார்க்கலாம். வணக்கம்.
4: வணக்கம்,
0: உங்க பேரு?
4: கார்த்திக், துபாயில இருந்து.
0: கார்த்திக் சொல்லுங்க, என்ன படம் அது?
4: கஜேந்திராவா?
0: இல்லையே, அதுவும் இல்லையே,
4: அதுவும் இல்லையா?
0: அதுவும் இல்ல.
5: மற்றும்

எங்கள் வளமிக்க முளமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

தாடி நரம்பு முறுக்க முறுக்க ரத்தம் மொத்த கொதிக்க கொதிக்க அரங்கம் முழுக்க தெரிக்க தெரிக்க தொடங்குது ஓங்கார கூத்து.

0: ஐடியா.
1: ப்ராப்பர்ட்டி வேணுமா, கோல்டு வேணுமா, ப்ராப்ஷல்ல ரெண்டுமே ஒன்னா கிடைக்குது. தமிழ்நாடு'ஸ் நம்பர் ஒன் ட்ரஸ்டட் பிளாட் டெவலப்பர்ஸ் ப்ராப்ஷலோட 19th அனிவர்சரி ஆஃபரா 19 கோல்டு காயின்ஸ் ஃப்ரீயா கொடுக்கறாங்க.
2: 800 ஸ்கொயர் ஃபீட் புக் பண்ணா 19 கோல்டு காயின்ஸ் ஃப்ரீ, 800 ஸ்கொயர் ஃபீட் கீழே புக் பண்ணா 10 கோல்டு காயின்ஸ் ஃப்ரீ. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. 23rd ஆகஸ்ட் சண்டே 9 AM டு 9 PM IDS பில்டிங் ஆப்போசிட் டு பர்ஜ்மன் துபாயில தான் ஈவென்ட் நடக்கவிருக்கு. ஃபார் மோர் டீடைல்ஸ் கான்டாக்ட் 0564154242.
1: பிளாட்ஸ்னாலே ப்ராப்ஷல் தானே.
3: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
4: ஹாய், நான் காஃபி.
5: ஹலோ, நான் தான் டிராவல்.
6: வணக்கம், நான் நினைவுகள்.
5: ஹாய், நான் தான் இயற்கை.
4: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
5: எங்கப்பா மனசு காணோம்?
4: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
5: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
7: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
8: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
9: சார் ஒரு நிமிஷம் சார், எனக்கு ஷோ பண்ண வராது. ஏன்னா எனக்கு ஷோ பண்ண வந்தது. நல்லா ஷோ பண்ண வர ஒருத்தனை.
6: சார் ஒரு நிமிஷம் நீங்க ஒழுங்கா ஷோ பண்ணுங்க சார்.
10: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் RJ மது, only on 89.4 தமிழ் FM.
11: டாடி, தமிழ் FM ஆன் பண்ணுங்க டாடி. I need this டாடி, I need this. பேக் நவ் நானும் US ல கூட அதே FM தான்.

0: வெல்கம் பேக். ஸோ எல்லாரும் இப்போ தான் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க கடை கடையில் அந்த க்ளூ வந்ததுக்கு அப்புறமா. இட் வாஸ் அ கேக் வாக் ஆப்வியஸ்லி. வணக்கம், யார் இங்கே பேசுறீங்க? ஹலோ,
1: வணக்கம்.
0: வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க.
1: என் பேர் வந்து புல்லட் அசோக்.
0: புல்லட் அசோக்கா?
1: ஆமா.
0: ஏன் புல்லட் அசோக்? ஊர்ல புல்லட் எடுத்திருப்பீங்களா?
1: ஆமா, அது மேல ரொம்ப அடையாளம்.
0: சூப்பர் சூப்பர் புல்லட் அசோக். என்ன படம் அது? நான் சொன்னது
1: ரஜினி படமா?
0: ஆமா ஆமா. ஆமா ஆமா. எப்படி நான் அந்த பாட்டு போட்டேன் அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சிங்களா?
1: இல்ல அதுக்கு நீங்க பாட்டு போட்டீங்க, டீமான மியூசிக் சொன்னீங்களா, அப்பதான் கொஞ்சம்
0: அதை வச்சு பிடிச்சிட்டீங்க.
2: பயங்கரமா லவ் பண்ணுவாங்க கடைசியா தான் தெரியும் ஹீரோ ஒரு புழுகாண்டி ஹீரோ வந்து பொய் பேசக்கூடிய ஒரு நபர், பொய்யை மட்டுமே பேசுவதை தொழிலாக வைத்துக் கொண்டிருப்பவர் அப்படிங்கிறது ஹீரோயினுக்கு தெரியும். ஏன்டா நீ பொய் சொல்ற, இப்படி ஒரு பொய்யை சொல்லிய வாழ்க்கை அழிக்க பார்த்தியடா அப்படின்னு ஹீரோயின் கேட்க, ஹீரோ வந்து அப்புறம் கன்வின்ஸ் பண்றாரா இல்லையா, அவங்களுக்குள்ள கல்யாணம் நடக்குதா இல்லையாங்கிறது தான் கதை. கண்டுபிடிச்சிங்கன்னா ரெண்டு பாட்டு முடிஞ்ச உடனே 800-8940 கால் பண்ணி சொல்லுங்க.
3: மசாலா கேஃபே brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth. Ayers premium veg restaurant JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. மற்றும்
4: there is no place like home, there's no home like that.
5: Golden song of the hour.
6: Golden song of the hour.
3: Brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், the world's favorite jeweler.

0: தமிழ எஃப்எம்ல ஆர்ஜே. இது இவ்வளவு பெரிய பேசும் போர்லாம் மாறும் தெரிஞ்சுதான் நான் ஊர்ல இருந்திருப்பேன். ஏன் நாங்கெல்லாம் மசாலா பேசுவோம் பண்ண கூடாதா?
1: தாராளமா பேசுங்க சார், ஆனா வாய் கொஞ்சம் நேரம் வச்சு பேசுங்க சார்.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.

0: 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம்.
2: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
3: வணக்கம், செய்தி சுருக்கம். தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: தலைமைச் செயலாளர் அப்பதவியில் நீடிக்க தகுதியற்றவர் என்று பி. சண்முகம் அறிக்கை வெளியிட்டுள்ளார். இடதுசாரி மாணவர்களை இலக்கு வைத்ததன் மூலம் தலைமைச் செயலாளரின் சித்தாந்த சாய்மானம் அம்பலப்பட்டு நிற்கின்றது என்று அவர் கூறியுள்ளார். கல்லூரி கல்வி இயக்ககம் மட்டுமே தவறு செய்தது என்பது உண்மையல்ல என்று அவர் கூறினார். தலைமைச் செயலாளர் மீது அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சிபிஎம் மாநில செயலாளர் பி. சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். இதேவேளை குஜிலியம்பாறை வட்டாட்சியர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் பி. சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். இடதுசாரிகள் அடுத்தடுத்து இலக்கு வைக்கப்படுவது தற்செயலானது என எடுத்துக்கொள்ள முடியாது என்றும் அவர் கூறினார். தலைமைச் செயலாளரின் சுற்றறிக்கை குறித்து முதலமைச்சர் விஜய் தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் பி. சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். தாவிக அரசின் சுற்றறிக்கையை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் நாளை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடும் என்றும் அவர் கூறினார்.
1: இந்திய செய்திகள்.
3: கற்கள், ஜல்லி, எம் சாண்ட் உள்ளிட்ட கட்டுமான பொருட்களை தமிழகத்தில் இருந்து வெளி மாநிலங்களுக்கு கொண்டு செல்வதில் உள்ள கட்டுப்பாடுகளில் இருந்து கேரளத்துக்கு விலக்களிப்பது குறித்து தமிழ்நாடு பரிசீலிக்கும் என்று முதல்வர் விஜய் உறுதியளித்துள்ளதாக கேரள முதல்வர் வி. டி. சதீசன் தெரிவித்தார். தென்மண்டல குழுவின் 31வது கூட்டத்தில் கலந்து கொண்டு கேரளம் திரும்பிய முதல்வர் தனது எக்ஸ் பக்கத்தில் இன்று இந்த பதிவை வெளியிட்டுள்ளார். அதில் இரும்பு கம்பிகள் உள்ளிட்ட கட்டுமான பொருட்கள் மீதான கட்டுப்பாடுகள் குறித்து தமிழ்நாடு முதல்வர் விஜயுடன் ஆக்கப்பூர்வமான ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த கட்டுப்பாடுகளில் இருந்து கேரளத்துக்கு விலக்களிப்பது குறித்து தமிழ்நாடு பரிசீலிக்கும் என்று அவர் உறுதியளித்ததாக வி. டி. சதீசன் தெரிவித்துள்ளார்.
1: இலங்கை செய்திகள்.
3: 2026 சிறுபோக நெல் கொள்வனவுக்கு தேவையான 7500 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடுகளை பெற்றுக்கொள்வதற்கான குறை நிரப்பு பிரேரணை இன்று இலங்கை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. இந்த குறை நிரப்பு பிரேரணையை இன்று முற்பகல் விவசாய அமைச்சர் லால் காந்த பாராளுமன்றத்தில் முன்வைத்தார். கமத்தொழில், கால்நடை வளங்கள், காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சுக்கு 2026 ஒதுக்கப்பட்டுள்ளதும் இந்த ஆண்டிற்குள் பயன்படுத்தப்பட மாட்டாது என எதிர்பார்க்கப்படுவதுமான 7500 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடுகளை நெல் கொள்வனவுக்காக பயன்படுத்துவதற்கே இந்த குறை நிரப்பு பிரேரணை சமர்ப்பிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
1: அமீரக செய்திகள்.
3: ஐக்கிய அரபு அமீரகத்தில் 15 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் தனிப்பட்ட சமூக வலைதள கணக்குகளை உருவாக்கவோ பயன்படுத்தவோ தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் புதிய கல்வியாண்டில் மாணவர்களின் டிஜிட்டல் பழக்கங்களில் குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏற்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. கல்வி மற்றும் மனநல நிபுணர்கள் இது தொடர்பில் தெரிவிக்கையில், சமூக வலைதள பயன்பாடு குறைவதால் ஆன்லைன் கவனச்சிதறல்கள், சமூக ஒப்பீடு மற்றும் அதிகப்படியான திரை நேரம் குறையலாம் என்று தெரிவிக்கப்படுகின்றது. இதன் மூலம் மாணவர்களின் கவனம் நேருக்கு நேர், சமூக உறவுகள், உடற்பயிற்சி மற்றும் ஆரோக்கியமான தினசரி பழக்கங்கள் மேம்பட வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
1: உலகச் செய்திகள்.
3: அமெரிக்க கருவூலத்துறை அமைச்சர் ஸ்காட் பெசன்ட் ஈரான் மீது வரலாற்றிலேயே கடுமையான தடைகள் விதிக்கப்படும் என அறிவித்துள்ள நிலையில், அந்த தடைகளை எதிர்கொள்ள ஈரான் திட்டங்களை வகுக்க வேண்டும் என்று அந்நாட்டு நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் கலீஃபாவ் தெரிவித்தார். தனது டெலிகிராம் பதிவில், அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நேரடி ராணுவ மோதலில் வெற்றி பெற முடியாத நிலையில் பொருளாதார மற்றும் உளவியல் போரை முன்னெடுத்து வருவதாக கலீஃபாவ் குற்றம் சாட்டினாா்.

0: எதிர்வரும் 23 முதல் 27 தேதி வரை கொழும்பு SSC மைதானத்தில் நடைபெறவுள்ள இந்தியாவுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிக்கான 14 பேர் கொண்ட குழாமை இலங்கை கிரிக்கெட் சபை அறிவித்துள்ளது. நனஜி டி சில்வா தலைமையிலான 14 பேர் கொண்ட இலங்கை குழாத்தில் லஹிரு உதார, கமல் மிஷார், பசிந்து சூரிய பண்டார, கமிது மெண்டிஸ், தனஞ்சய டி சில்வா, சஹான் ஆராய்ச்சிகே, சொனால் தினூஷன், நிரூஷன் தேக்வல், கேஷரனு வந்த, பிரபாத் ஜாசூரிய, மிலான் ரத்நாயக், லஹிரு குமார், அசித பெர்னாண்டோ, விஸ்வ பெர்னாண்டோ ஆகியோர் இடம்பெறுகின்றனர். இரு அணிகளுக்கும் இடையிலான முதலாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்ற நிலையில் 1-0 என்ற அடிப்படையில் முன்னிலை வகிக்கின்றது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 2 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம்
2: was brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars. 89.4
3: तुझे कैसे बुलाया तुमने? Rolex. Rolex.
4: Sir! Yes, sir!
5: இதை விட பெஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒரு FM காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்.

0: ஹரன் வந்து ரெமோ அப்படின்னு அமைச்சிருக்காரு. ரெமோ கிடையாது. என்ன படம் கண்டுபிடிங்க, கண்டுபிடிச்சா கால் பண்ணுங்க 800-8940-889-40 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்க தாராளமாக கூப்பிடலாம். இப்போ அப்டேட்ஸ்லாம் முடிச்சுட்டு இது என்ன படம் அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிச்சு சொல்லுங்க. சரியா, அதுக்கு முன்னாடி குயிக்கா ஆன்லைன்ல சொல்லிடுறேன். ஹீரோ வந்து ஹீரோயினை பயங்கரமா ஃபோர்ஸ் பண்ணி லவ் பண்ணுவாரு, தொடர்த்து லவ் பண்ணுவாரு, ஹீரோயின் லவ் பண்ணுவாங்க. கடைசியில் தெரியும் ஹீரோ வந்து பயங்கரமா போய் சொல்லக்கூடிய ஒரு ஆள், பயங்கரமா ஒரு பொய்ய பெரிய விஷயத்த மறைச்சிட்டாரு அப்படிங்கிறது தெரியும். அதுக்கப்புறமும் அவங்க சேராங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் கதை. சோசியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் போடுறதுக்கு சில பல வரைமுறைகள் இருக்கு, அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும். அதை ஃபாலோ பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான தண்டனைகள் வழங்கப்படும். யுஏஇ பொறுத்த வரைக்கும் எந்தெந்த விஷயங்கள்லாம் லாஸை வயலேட் பண்ணுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. குறிப்பாக அதை வந்து நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. சரியா, ஸோ ஆன்லைன் இன்சல்ட்டுக்கெல்லாம் கிட்டத்தட்ட உங்களுக்கு 250,000-500,000 dirhams வரைக்கும் ஃபைன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இம்ப்ரெஷன்மெண்ட்டுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. யுஏஇ மீடியா ரெகுலேஷன் லா நிறைய விஷயங்களை சொல்லுது. ஸ்டார்டிங் 1,000 dirhams ஃபைன் ஆரம்பிக்கும். மீடியா இன்ஸ்டியூஷனை க்ளோஷர், டெம்பரரி க்ளோஷருக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பல்வேறு ஃபேக்டர்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்சல்ட்ஸ் டைரெக்டாக இருக்கக்கூடாது. ஸோ விமனை டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. ரிலீஜன் அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. ஹேட்ரட் ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது. குறிப்பாக ரூமர்ஸ், இந்த ஃபால்ஸ் அலிகேஷன்ஸ் இதெல்லாம் வந்து போடக்கூடாது. ப்ரைவசி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் விளையாடக்கூடாது. ஸோ யுஏஇ கல்ச்சர் இந்த மாதிரி விஷயங்களுக்கு அகேன்ஸ்டாக ஏதாவது போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் மேலே ஆக்ஷன் வந்து எடுக்கப்படும். அந்த ஃபைன் ரொம்ப சிவியராக தான் இருக்குங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க.
1: உலகம் முழுவதும் சேஃபா உங்கள் கார்கோவை அனுப்புங்கள். The Bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
0: காலையில இருந்த விலையை விட இப்ப மறுபடியும் ஏறி போச்சு தங்கத்தோட விலை.
2: இன்று தங்கத்தின் விலை
3: Brought to you by Ain Gold Wallet. La, neenga as low as 1 dirham lende gold savings start pannalam. Anytime gold coins bar illana cash ah kuda redeem pannikalam.
0: 18 கேரட் தங்கம் இன்னைக்கு 419 dirhams ஆயிடுச்சு. 21 கேரட் தங்கம் 489 dirhams. 22 கேரட் தங்கம் 510 dirhams. 24 கேரட் தங்கம் 550.75.
2: இன்று தங்கத்தின் விலை
3: கோல்ட் ரேட் brought to you by 32 years of legacy Ain Gold Wallet.
2: Back to back.

நான்காம் ஆண்டு தொடக்க

எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்டை புக் பண்ணுங்க. காண்டாக்ட் 056364 3646.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயுட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

0: என்ன படம் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். வணக்கம், யாரு எங்க பேசுறீங்க?
1: ஹாய் மது.
0: ஹாய், உங்க பேரு?
1: சேம்.
0: ஓகே, நல்லா இருக்கேன். ரேடியோ வால்யூம் மட்டும் லைட்டா கம்மி பண்ணிக்கோங்களேன்.
1: ஆஃபே பண்ணிட்டேன்.
0: ஓகே, சொல்லுங்க என்ன படம்.
1: இது வல்லவன் தானே?
0: இல்லையே இல்லையே இல்லையே,
1: அதுவும் இல்லையா? எங்க அதே கான்செப்ட் தானே இதுலயுமே?
0: ஆமா,
1: இனிமே
0: ப்ரோ. என்ன படம் கால் பண்ணுங்க தெரிஞ்சா. வணக்கம், இறங்கி பேசுறீங்க. வணக்கம் ப்ரோ, உங்க பேரு? இளையராஜா. சொல்லுங்க இளையராஜா. சச்சின்ல ஒரு பொய் எல்லாம் சொல்ல மாட்டாரே பெருசா.
2: இன்னைக்கு brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now pay in 2027 zero VAT 0% interest 1 million kilometer warranty. Monthly EMI வெறும் 966 dirhams தான்.
0: எங்கேயுமே பெருசா டிராபிக் இல்லைங்க. ஃப்ரைடே ஆஃப்டர்நூன் டைம், ப்ரேயர் டைம். ஆல்சோ யூனிவர்சிட்டி சிட்டி கிட்ட மட்டும் அந்த ஷார்ஜா இங்கிலீஷ் ஸ்கூல் பக்கத்தில் லைட்டாக டிராஃபிக் இருக்கு. இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ் ஆஃப் ஷார்ஜால கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் டிராஃபிக் இருக்கு. மற்றபடி இங்கேயுமே பெருசா சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு பிக் மூமெண்ட் இல்லை.
2: Traffic update. Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today. Masala Cafe, brought to you by Corporate Tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth. Ayers Premium Veg Restaurant, JLT matrum Dubai Internet City ai thodarndu tharpodu Burj Man Exit 1 Rag Bank arigilum Jafsavil pudhiya kilai brahmandamaga thirakkapattullathu. Matrum
3: there is no place like home. There's no home like that.
4: Nekana 91 pode 90.

0: பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
1: Denso's UAE's first distributor. 1982 ல இருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம்
2: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
1: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
3: தன்யா ரெஃப்ரிஜரேஷன் ஷார்ஜா துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம். Since 1982.
4: ப்ராப்பர்ட்டி வேணுமா? கோல்டு வேணுமா? ப்ராப்ஷல்ல ரெண்டுமே ஒன்னா கிடைக்குது. தமிழ்நாடு's number 1 trusted plot developers ப்ராப்ஷலோட 19th anniversary offer 19 கோல்டு காயின்ஸ் ஃப்ரீயா கொடுக்கறாங்க.
5: 800 ஸ்கொயர் ஃபீட் புக் பண்ணா 19 கோல்டு காயின்ஸ் ஃப்ரீ. 800 ஸ்கொயர் ஃபீட் கீழ புக் பண்ணா 10 கோல்டு காயின்ஸ் ஃப்ரீ. இந்த ஆப்பர்சூனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. 23rd ஆகஸ்ட் சண்டே 9 AM to 9 PM IDS பில்டிங் ஆப்போசிட் பர்ஜ்மன் துபாயில தான் ஈவென்ட் நடக்கவிருக்கு. ஃபார் மோர் டீடைல்ஸ் கான்டாக்ட் 0564154
6: ஒரு தரமான எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்கிளே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும்.
7: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
8: பாய். அவ்வளவுதான், சொல்லிட்டா. சோ 4 o'clock to 8 o'clock எவ்ரி டே ஈவினிங் ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜி பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
9: The Evening Correct presented by VNCT Global in Chennai and Coimbatore locations la enda villa book pannalum extra 1 bedroom free. Meet the team on Sunday August 23rd at Park Regis Hotel. Call 0547673111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai nayam mikka nagaigaludan tamilagathilirundu ungalukkaga Dubaiil Annathangam Gold and Diamonds Karama Center Dubai.
10: சார் ஒரு நிமிஷம் சார், எனக்கு ஷோ பண்ண வராது. ஏன்னா எனக்கு ஷோ பண்ண வந்தது. நல்லா ஷோ பண்ண வர ஒருத்தனை.
11: சார் ஒரு நிமிஷம் நீங்க ஒழுங்கா ஷோ பண்ணுங்க சார்.
12: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.
13: Relax song of the hour. Brought to you by Plots Nale Prop Shell Dane. For details call 0564154242.

0: நெக்லஸா? ரொம்ப அழகா இருக்குங்க.
1: அப்போ இது எப்படி இருக்கு?
0: ஓணம் புடவையா? அற்புதமான நகைகளோட கொண்டாடுங்க.
1: அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர்ட் பை அல்தவசூல் Group of Companies. மேடம் ஒரு நிமிஷம்.
0: எஸ்,
1: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
0: ஹா, நல்லா தெரியுமே.
1: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
0: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
1: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனு தெரியுமா?
0: எது, மதுவா?
1: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல், கண்ணாலி, சுண்டி, பாண்டி அப்படி பாடுவாங்களே.
0: ஓ மை காட், யார வர?
1: அது நான் தான். அது என்னோட ஷோ தான்.
0: டாம் இட்.
2: 89.4 தமிழ் எஃப்எம்இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
0: அடிங்க.
2: Masala Cafe, brought to you by Corporate Tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth. Ayers Premium Veg Restaurant, JLT matrum Dubai Internet City ai thodarndu tharpodu Burjman Exit 1 Rag Bank arigilum Jafsa vil pudhiya kilai brahmandamaga thirakkapattullade matrum
3: there is no place like home. There's

0: ஓகே, வெள்ளிக்கிழமையை இனிதே நிறைவு செய்துவிட்டு நாம் கிளம்புவோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிடிச்ச பாட்டை நான் கொடுக்குறேன். 800-8940 கால் பண்ணுங்கள். 800-8940 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்கும்னு சொன்னீங்கன்னா அந்த பாட்டை நான் ப்ளே பண்ணிவிடுவேன். அப்படியே ப்ளே பண்ணிவிட்டு நான் இங்கேருந்து கிளம்பிக்குவேன். ஆர்ஜி மது பேசிகிட்டு இருக்கேன். இது மசாலா கஃபே. அண்ட் அடுத்த நிகழ்ச்சி ரகரம் உங்களுக்காக கிருஷ்ணி தொகுத்து வழங்க ரெடியாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ட் அடுத்த ஈவினிங் கரெக்ட் இன்றைக்கி ஃப்ரீயாக ஹோஸ்ட் பண்ணுவாங்க. அடுத்தடுத்து அப்படியே நிகழ்ச்சிகள் வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஸோ 800-8940 நீங்கள் கால் பண்ணலாம். யூஏக்கு வெளிலேருந்து கூப்பிடுவாங்க. +971-43-59-5525 கால் பண்ணலாம். வணக்கம், யாரங்க இது பேசுறீங்க?
1: துபாயிலிருந்து கார்த்திக்.
0: கார்த்திக், ஓகே, உங்களுக்கு என்ன பாட்டு வேணும் மிஸ்டர் கார்த்திக்? இருக்கும் தான் வேற பாட்டு
1: வரும்.
0: போட்டு விட்டுறேன்
2: மனசு தொட்டு

0: மசாலா கேஃபே brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the vat consultant your trusted partner for tax compliance and business growth IS premium veg restaurant JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது மற்றும்
1: there is no place like home there's no home like that

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Ragaram is brought to you by Ayers Premium Veg Restaurant, JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
2: 89.4 Tamil FM இன் செய்தி சுருக்கம்
0: brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and

0: பெற்றது. புதிய நுழைவு பாதை அல் எலாயிஸ் 2 பகுதியில் இருந்து டவுன் ஸ்கொயர் நோக்கி செல்லும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் புதிய யூ-டர்ன் பாதையும் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் வாகன ஓட்டுநர்களுக்கு கூடுதல் அணுகல் வசதிகளும் நேரடியாக செல்லக்கூடிய பயண வழிகளும் கிடைத்துள்ளன. ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவின் போரில் உதவாததற்காக தென்கொரியாவை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கடுமையாக விமர்சித்துள்ளார். இதேவேளை வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன்னை இந்த ஆண்டுக்குள் மீண்டும் சந்திக்க விரும்புவதாகவும் டிரம்ப் தெரிவித்தார். தென்கொரியாவுடன் ஆண்டுதோறும் நடத்தப்படும் கூட்டு ராணுவ பயிற்சிகளையும் டிரம்ப் இந்த வாரத்தில் குறைத்தார். வடகொரியாவுக்கு எதிரான இந்த பயிற்சிகள் பொருத்தமற்றவை மற்றும் விரோதமானவை என்று டிரம்ப் குறிப்பிட்டார். இதன் விளைவாக பயிற்சி திட்டமிடப்பட்டதை விட 6 நாட்களுக்கு முன்பாக முடிக்கப்பட்டது.
1: தமிழக செய்திகள்.
0: பழம்பெரும் நடிகை சவுகார் ஜானகி தனது 94 வயதில் உடல்நலக் குறைவால் சென்னையில் காலமானார். சென்னையில் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சவுகார் ஜானகி உயிர் பிரிந்தது. 400 அதிகமான திரைப்படங்களில் அவர் நடித்துள்ளார். கண்டிப்பு, பாசம், சோகம், நகைச்சுவையை தனது இயல்பான நடிப்பின் மூலம் வெளிப்படுத்தியவர் சவுகார் ஜானகி. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் என 400 மேற்பட்ட திரைப்படங்களில் அவர் நடித்துள்ளார். 15 வயதில் வானொலி நிகழ்ச்சியில் பங்கேற்றதுடன் மேடை நாடகங்களிலும் அவர் சிறந்து விளங்கினார். 1950 என் டி ராமாராவின் சவுகாரு படத்தின் மூலம் கதாநாயகியாக திரையுலகில் சவுகார் ஜானகி அறிமுகமானார்.
1: இந்திய செய்திகள்.
0: பெல்லட் குண்டு தாக்குதல் விவகாரத்தில் FIR பதிவு செய்ய வலியுறுத்தி மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். டெல்லியில் கடந்த மாதம் 20 நடைபெற்ற பேரணியின் போது போராட்டக்காரர்களுக்கு எதிராக காவல்துறை பெல்லட் குண்டு தாக்குதல் நடத்தியது தொடர்பாக முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்ய வலியுறுத்தி ராகுல்காந்தி டெல்லி துணை ஆணையர் அலுவலகம் முன்பாக தர்ணாவில் ஈடுபட்டார். பெல்லட் குண்டு தாக்குதலால் பாதிக்கப்பட்டதாக கூறப்படும் சாஹில் லோட்சாப் என்பவரை அழைத்துக் கொண்டு நாடாளுமன்ற வீதியில் உள்ள காவல் துணை ஆணையர் அலுவலகம் சென்ற காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல்காந்தி காவல்துறை தாக்குதலுக்கு எதிராக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய வலியுறுத்தினார்.
1: இலங்கை செய்திகள்.
0: நிதி குற்ற விசாரணை பிரிவில் முன்னிலையாகியிருந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுறவின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாவல் ராஜபக்ச அங்கிருந்து வெளியேறியுள்ளார். குறித்த விசாரணை பிரிவினரால் முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணை ஒன்று தொடர்பில் வாக்குமூலம் பதிவு செய்வதற்காக இன்று முற்பகல் அவர் அங்கு முன்னிலையாகியிருந்தார். இந்நிலையில் அவர் சற்று முன்னர் அங்கிருந்து வெளியேறியுள்ளதாக இலங்கை செய்திகள் தெரிவிக்கின்றன. பாகிஸ்தான் மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3 நாள் ஆட்டம் லீட்ஸில் தொடர்கிறது. தமது முதலாவது இன்னிங்ஸில் பதிலடித்தாடி வரும் இங்கிலாந்து சற்று முன்னர் வரை 8 விக்கெட் இழப்பிற்கு 368 ஓட்டங்களை பெற்றிருந்தது. ஜாஃப்ரா ஆர்ச்சர் ஓட்டமின்றியும் ஜெய்மி ஸ்மித் 18 ஓட்டங்களுடனும் களத்தில் உள்ளனர். இந்த போட்டியில் முதலாவது இன்னிங்ஸில் பாகிஸ்தான் 171 ஓட்டங்களுக்குள் சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. இதற்கமைய இங்கிலாந்து 197 ஓட்டங்களினால் முன்னிலையில் உள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 3 நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982.
2: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
3: சொல்லு.
2: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
1: Star of the month.

வணக்கம் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அப்படி இப்படி வெள்ளிக்கிழமையும் வந்தாச்சு. அடுத்த ரெண்டு நாள் விடுமுறையா இருக்கும். நிறைய பேருக்கு நிறைய திட்டங்கள் இருக்கும். இன்னைக்கு நாள் எப்படா முடியும் அப்படின்னு பாத்துட்டு இருக்கவங்களும் இருப்பாங்க. சிலர் வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு போயிட்டு இருக்கிறவங்களும் இருப்பீங்க இல்லையா? சரி, சாப்பிட்டீங்களா? நாள் எப்படி போயிட்டு இருக்கு? ழகரம் நிகழ்ச்சி கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. நான் கிருஷ்ணி வந்திருக்கேன். என்னன்னா, ரெண்டு நாளைக்கு முன்னாடி நாம வந்து இந்த அற்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்த ராத்திரியில் குடைப்பிடிப்பான் இந்த ஒரு பழமொழி பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம் இல்லையா? ஃபேஸ்புக் பக்கத்தில் முருகானந்தன் அப்படின்னு ஒருத்தர் வந்து ஒரு பாடல் வந்து எனக்கு அனுப்பி வச்சிருந்தாரு. அது வந்து தண்டலையார் சதகத்தில் வரக்கூடிய ஒரு பாட்டு. அதில் இந்த பழமொழியோடு சேர்ந்து இன்னும் சில விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு. என்னென்னு சொன்னால், விற்பனருக்கு வாழ்வு வந்தால் மிக வணங்கி கண்ணோட்டம் மிகவும் செய்வார். சொற்பருக்கு வாழ்வு வந்தால் கண் தெரியாது இருமாந்து துன்பம் செய்வார். பற்பலருக்கு வாழ்வு தரும் தண்டலையாரை சொன்னேன், பண்பு இல்லாத அற்பருக்கு வாழ்வு வந்தால் அர்த்த ராத்திரி குடைமேல் ஆகுந்தானே. இந்த பழமொழியில, இந்த பாடல்ல பாருங்க, கடைசி அற்பருக்கு வாழ்வு வந்தால் அர்த்த ராத்திரியில குடை பிடிச்சிட்டு போற மாதிரி தான் நடக்கும். அந்த மாதிரி இந்த பாடல் வந்து சொல்லுது. விற்பனருக்கு வாழ்வு வந்தால், அதாவது விற்பனர் அப்படின்னா கல்வி அறிவு, அதே மாதிரி அனுபவத்துல நல்ல சிறந்த அறிஞர்களுக்கு செல்வம் அல்லது நல்ல காலம் வந்தா அவங்க என்ன செய்வாங்க? அது சம்பந்தமா அகந்தை கொள்ளாமல் ரொம்ப பணிவோடு அவங்க நடந்து கொள்வாங்க அப்படின்னு அந்த பாடல் சொல்லுது. அப்புறம் இந்த சொற்பருக்கு வாழ்வு வந்தால் கண் தெரியாது இருமாந்து துன்பம் செய்தார். சொற்பர் அப்படின்னா யாரு? அதுவும் வந்து இந்த அற்பர் மாதிரி தான். அவங்களுக்கு வாழ்வு வந்தா என்ன செய்வாங்க? அவங்களும் வந்து ஒரு இருமாப்போட திரிஞ்சு பலருக்கும் துன்பம் தரக்கூடிய விஷயங்களை வந்து செய்வாங்க. எனவே பண்பு இல்லாத அற்பருக்கு வாழ்வு வந்தால் என்ன நடக்கும்? மருத்து ராத்திரியில குடை மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி இந்த பாடல் வந்து சொல்லுது. தண்டலையார் சதகம், அதுல வரக்கூடிய ஒரு பாட்டு. சிறப்பா இருக்குல்ல? ஒருவேளை அந்த காலத்துல வந்து புழக்கத்துல இருந்த பழமொழிகள் இல்லையா எல்லாம் தொகுத்து வந்து பழமொழி 400 என்ற இலக்கியம் வந்து உருவாக்கப்பட்டது. இந்த தண்டலையார் சதகம் என்ன அப்படிங்கறத பற்றி நாம தொடர்ந்து பேசலாம். அடுத்து தீண்டாய் தீண்டாய் பாட்டு வருது, என் சுவாச காற்று படத்திலிருந்து. அடுத்து ஆயுத எழுத்து, அதுல இருந்து நெஞ்சமெல்லாம் காதல், ரெண்டு பாட்டையும் கேட்டுட்டு வாங்க. ரெண்டுமே வைரமுத்து அவர்கள் எழுதிய பாட்டு. நாம தொடர்ந்து பேசலாம். Back to back.

பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646. This hour of ராகரம் is brought to you by Ayers Premium Veg Restaurant, JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

இந்த தண்டலையார் சதகம் என்ற நூல்ல வந்து நாம இப்ப புழக்கத்துல இருக்கக்கூடிய எக்கச்சக்கமான பழமொழிகள் வந்து இருக்கு. இப்பதான் அந்த நூலை வந்து நான் PDFல வந்து படிச்சுட்டு இருக்கேன். அதுல வந்து பல பழமொழிகளை வந்து பார்க்கக்கூடியதா இருக்கு. தண்டலையார் சதகம், அதுக்கு வந்து பழமொழி விளக்கம் என்ற ஒரு பெயர் இருக்கு. தண்டலையார் அப்படின்னா யாருன்னா, சோழ நாட்டு காவேரி தென்கரையில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு சிவத்தலம் தான் இந்த தண்டலையார் அப்படிங்கிறது. எனவே அந்த கடவுள் மேல இயற்றப்பட்ட ஒரு நூலாகத்தான் இந்த பழமொழி விளக்கம் அது இருக்கு. படிக்காசு புலவர் தான் இதை வந்து இயக்கியிருக்காரு. திருக்குறள் நாலடியாரில் இருக்கிற மாதிரியே நிறைய அறக்கருத்துக்கள் தான் இந்த நூலில் வந்து இருக்கு. இதில் வந்து கடைசி வரி, நான்கு வரிகள் கொண்ட வெண்பான் வச்சுக்கொள்ளலாம் இதை. இதில் நான்காவது வரி தான் அந்த பழமொழி என்ன அப்படின்னு இருக்கு. அதுக்கு மேலே வந்து அது சொல்லக்கூடிய அந்த அறக்கருத்து என்ன அப்படிங்கிறத வந்து விளக்கியிருக்காரு. இசைந்த பழமொழி விளக்கம் இயம்பத்தானே விளங்கு பழமொழி விளக்கம் அறிந்து பாட அப்படின்னு இந்த நூலின் ஆரம்பத்தில் வந்து வருது. என்னென்ன பழமொழிகள் இருக்கு அப்படின்னா, இப்போ நான் என்னென்ன படித்தேன் அப்படின்னா, முழு பூசணிக்காயை சூற்றில் மறைத்தான் என்றது போல் இருக்கிறது அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. அக்காள் உண்டானால் மச்சான் உறவுண்டு என்பது பழமொழி, அந்த ஒரு பழமொழி இருக்கு. தந்தை மொழி உமை சேரும் தண்டலையார் பொன்னிவளத் தழைத்த நாட்டில் வித்தகமன் தெரியுந்தில்லா சபைதனிலே நீதி இல்லை வேந்தற்கெல்லாம் புத்திநெறி நீதி சொல்ல மந்திர வயல்லாதூர் போதிப்பாரோ நித்தலுமுன் சோற்றின் முழு பூசணிக்காய் மறைத்ததும் நிசம்தானே அப்படின்னு அந்த ஒரு பழமொழி வந்து அப்படி முடியுது. இப்படி நான்கு நான்கு வரிகளில் வந்து இந்த பழமொழிகள் வந்து சொல்லப்பட்டிருக்கு. இதனுடைய பொருள் வந்து ரொம்ப ஆழமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். எல்லாத்துக்கும் இலகுவாக நம்மளால் வந்து பொருள் சொல்லிட முடியாது. அந்த மாதிரி தான் இந்த பழமொழிகள் வந்து இருக்குது. சரியா, இன்னும் என்னென்ன பழமொழிகள் இதுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களோடு வந்து பகிர்ந்து கொள்கிறேன். நாம் தொடர்ந்து பேசலாம். அடுத்து மனசில் சூறக்காத்தே பாட்டு, குக்கு படத்துலேருந்து. அதுக்கப்புறமா ஃப்ரெஷ் சாங் ஆஃப் தி ஆர்ல உசுறு நீதாம் புள்ள பாட்டு வருது. மண்டாடி அப்படிங்கிற படத்துலேருந்து கேட்டுட்டு வாங்க, நாம் தொடர்ந்து பேசலாம். நீங்கள் இளகரம் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. 89.4 தமிழ் பண்பலையில் நான் கிருஷ்ணி பேசுகிறேன். Tricking.

0: 89.4 தமிழ் பண்பலையில் இளகரம் கிருஷ்ணியுடன். மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
1: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: அண்ணாச்சி குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அச்சி.
1: We'll be back after a short commercial break.
2: ஒரு கிரகம் என்ன வாங்கலாம் கரெக்டாயா? இப்போ கோல்டே வாங்கலாம்.
3: டேய் என்ன சொல்ற?
2: நிஜம்தான். ஆப் ஸ்டோர் இல்லனா ப்ளே ஸ்டோர்ல எயின் கோல்ட் வாலெட் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஜஸ்ட் 1 திரஹம்ல இருந்து கோல்ட் வாங்கலாம். 100 திரஹம்ஸ்க்கு கோல்ட் பர்சேஸ் பண்ணா அவங்களுக்கு 20 திரஹம்ஸ் வர்த் கோல்ட் ஃப்ரீ. உங்களுக்கு 10 திரஹம்ஸ் ரெஃபரல் போனஸ். இது கம்ப்ளீட்லி சேஃப் அண்ட் லைசென்ஸ்டும் கூட.
4: கோல்ட் சேவ் பண்ணுங்க, லேட்டர் கோல்ட் பார் காயின் இல்ல கேஷா ரிடீம் பண்ணிக்கலாம். நீங்க இருக்கிற இடத்துக்கே வந்து டெலிவரியும் பண்ணுவாங்க. டவுன்லோட் எயின் கோல்ட் வாலெட் ஆப் ஆர் விசிட் தி ஸ்டோர் நியர் கோல்சூக் மெட்ரோ ஸ்டேஷன்.

0: Monday to Friday, 7 AM to 11 AM. Mersal Morning with me, Keetna, on 89.4 Tamil FM.
1: Mersal Morning brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni Trichyoda prime spot la unga plot book pannunga. Co-sponsored by
2: Alansari Exchange. Unga panatha double panni up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win pannunga with Alansari Exchange.
1: This hour of Ragaram is brought to you by Ayers Premium Veg Restaurant, JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

பழம்பெரும் நடிகை சௌகார் ஜானகி காலமானாங்க. இன்னைக்கு எத்தனையோ திரைப்படங்கள், கிட்டத்தட்ட 400 அதிகமான திரைப்படங்கள்ல அவங்க வந்து நடிச்சிருக்காங்க. சௌகார் அப்படிங்கிற திரைப்படத்தின் மூலமாக அறிமுகமானாங்க தெலுங்குல. அதனாலேயே அவருக்கு வந்து சௌகார் ஜானகி அப்படிங்கிற பெயர் வந்து வந்தது. சௌகார் என்ற ஒரு புனை பெயர் அவருக்கு அப்போலிருந்து இருந்திருக்கு. பாமா விஜயம் அப்படிங்கிற படம் ரொம்ப பழைய ஒரு படம், அது வந்து நான் இப்போ பார்த்துட்டு இருந்தேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி பார்த்துட்டு இருந்தேன். என்ன ஒரு அருமையான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க. அவங்களுடைய பேசக்கூடிய அந்த வசனங்களை வந்து சொல்லக்கூடிய அந்த டெலிவரி செய்கிற அந்த பாங்காக இருக்கட்டும், அடுத்து ஒவ்வொரு இமோஷனையும் வந்து என்ன அழகாக வந்து அவங்க வெளிக்காட்டியிருக்காங்க. சந்தோஷமாக இருக்கட்டும், கவலையாக இருக்கட்டும், பலவிதமான அந்த இமோஷன்ஸை வந்து ரொம்ப அழகாக வந்து தத்ரூபமாக வெளிப்படுத்தியிருக்காங்க. ஒரு அற்புதமான கலைஞர் அவங்க. 400 அதிகமான படங்களில் நடிச்சிருக்காங்க. புகழ்பெற்ற நடிகர்களோட ஜோடியாக நடிச்சிருக்காங்க. இப்படி பல திரைப்படங்களில் நடித்து நம்மளை எல்லாம் மகிழ்வித்த அவங்க இன்னைக்கு நம்ம அத்தையில இல்லை. 90 வயதை தாண்டிய அவங்க உடல் நலக்குறைவு காரணமாக இன்னைக்கு வந்து உயிரிழந்திருக்காங்க. அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடைய நாம பிரார்த்திக்கலாம். சரி, இந்த தண்டலையார் சதகம் பற்றி நாம பேசிட்டு இருந்தோம் இல்லையா, அதுல கிட்டத்தட்ட 90 பாடல்கள் மட்டும்தான் இருக்குது. இல்ல, கடைசி பாடல் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, அரை காசுக்கு போன மானம் 1000 பொன் கொடுத்தாலும் வராது. இது ஒரு பழமொழி இல்லையா, அதனுடைய பாட்டாதான் கடைசி பாட்டு இருக்கு. காண மறும் கவரியுரு மயிர்படினும் மிரக்குமது கழுதை குண்டோ, மானவுடன் வாழ்பவனை மாபுருடன் சுயாதனனை மறந்தாருண்டோ, வானகஞ்சே ரொளி முழங்க தண்டலையாரே சொன்னேனாரை சுக்கும், போனவை மானமினி 1000 பொன் கொடுத்தாலும் பொருந்திடாதே அப்படின்னு இந்த பாட்டு வந்து வருது. இதுல முதல் அடியில பாத்தீங்கன்னா, மயிர் நீப்பின் வாழா கவரிமாறன்ன உயிர் நீப்பர் மானம் வரின் அப்படிங்கிற திருக்குறளை வந்து அதுல வந்து இப்படி தொட்டுட்டு போயிருக்காங்க. காண மறும் கவரியொரு மயிர்படினும் மிரக்கும் அது. அது என்னன்னா, நம்ம எப்பவுமே சொல்றதா, மயிர் நீப்பின் வாழா கவரிமான் நன்னர் உயிர் நீப்பர் மானம் வரின் அப்படிங்கிற திருக்குறள். இந்த கவரிமான் இருக்கு இல்லையா, கவரிமான்னா என்னன்னு தெரியுமா? கவரிமான் அப்படிங்கிறது இந்த குளிர் பிரதேசங்களில், பனிப்பிரதேசங்களில் வாழக்கூடிய ஒரு மாடு எருமை மாதிரியான ஒரு தோற்றத்துடன் கூடிய ஒரு மிருகம். இது வந்து மாடு மாதிரி இருக்கும், ஆனால் அதனுடைய தோல் வந்து எப்படி இருக்கும்னா, அந்த பஞ்சு மாதிரி, அது ஒரு போர்வை மாதிரி அது போத்தி இருக்கும். அதனுடைய முடி, ஏன்னா அந்த குளிர் பிரதேசத்தில் வெப்பத்தை அந்த குளிருக்கு ஈடு கொடுக்கறதுக்காக அதனுடைய உடல் அமைப்பு வந்து அப்படி இருக்கும். அப்போ அதனுடைய அந்த முடி வந்து அந்த மயிர் வந்து விழுந்து போச்சு, அல்லாட்டி அதில் சுகீனமாகி இல்லைன்னா வயசாகி அந்த முடியெல்லாம் உதிர்ந்து போச்சுன்னா அதுக்கப்புறமா அந்த மானால் அங்கே வாழ முடியாது. அதனால தான் மயிர் நீப்பின் வாழா கவரிமான் அப்படின்னு திருவள்ளுவர் வந்து சொல்லியிருக்காரு. எனவே அரைக்காசுக்கு போன மானம் 1000 பொன் கொடுத்தாலும் திரும்பி வராது அப்படிங்கிற பழமொழி இந்த தண்டலையார் சதகத்தினுடைய கடைசி பாடலாயிருக்கு. சரி, நாம தொடர்ந்து பேசலாம். அடுத்து மேகதூதம் பாட்டு வருது, ஐரா படத்திலிருந்து கேட்டுட்டு வாங்க.

காலையில் இளகரம் கிருஷ்ணியுடன் கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர். கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர் brought to you by பிரைட் கலெக்ஷன் அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: 89.4 தமிழ் எஃப்எம். தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: ப்ராப்பர்ட்டி வேணுமா, கோல்டு வேணுமா? ப்ராப்ஷல்ல ரெண்டுமே ஒண்ணா கிடைக்குது. தமிழ்நாடு'ஸ் நம்பர் ஒன் ட்ரஸ்டட் பிளாட் டெவலப்பர்ஸ் ப்ராப்ஷலோட 19th அனிவர்சரி ஆஃபரா 19 கோல்டு காயின்ஸ் ஃப்ரீயா கொடுக்கறாங்க.
2: 800 ஸ்கொயர் ஃபீட் புக் பண்ணா 19 கோல்டு காயின்ஸ் ஃப்ரீ. 800 ஸ்கொயர் ஃபீட் கீழே புக் பண்ணா 10 கோல்டு காயின்ஸ் ஃப்ரீ. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. 23rd ஆகஸ்ட் சண்டே 9 AM டு 9 PM IDS பில்டிங் ஆப்போசிட் பர்ஜ்மன் துபாயில தான் ஈவென்ட் நடக்கவிருக்கு. ஃபார் மோர் டீடைல்ஸ் கான்டாக்ட் 0564154242.
1: பிளாட்ஸ் நாளே ப்ராப்ஷல் தானே?
3: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
4: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
5: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்க?

0: வயசு. இப்ப நீ என்ன பண்ற?
1: அப்பாவோட அம்பாசிட்டர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
2: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
3: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள். தானே
4: மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

0: மனசு தொட்டு மட்டும் இல்ல பாட்டு கொடுக்கலாமா? அழைப்படுங்க 800-894-0 என்ற எண்ணுக்கு. நிகழ்ச்சிய நிறைவு செய்யற நேரம் வந்தாச்சு. மீண்டும் அடுத்த வாரம் தான் நான் உங்களை வந்து சந்திப்பேன், சரியா? அதுக்கு முன்னாடி வணக்கம் வணக்கம் வணக்கம். என்ன, ஏன் அது கேட்குது இல்லை? சரி, வணக்கம் வணக்கம். யார் பேசுறீங்க? யாரு?
1: அபுதாபி அக்பர்.
0: அக்பர் சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
1: எனக்கு வந்து அந்த இதுல வந்து என்ன பண்ணது, பாட்டு வரும்
0: மயங்கினேன்னு சொல்ல
1: தயங்கினேன், நல்லா இருக்கும் அந்த பாட்டு.
0: சரிங்க,
1: அது கொஞ்சம் ப்ளே பண்ணுங்க.
0: ஓகேங்க ஓகேங்க ஓகேங்க, நன்றி நன்றி நன்றி. ஓகே, அக்பருக்காக அந்த பாட்டு, அக்பருக்கு மட்டும் இல்லை, அந்த பாட்டு பிடிக்கிற எல்லாருக்காக தான், எனக்கும் தான், சரியா? அந்த பாட்டோடு இன்றைய நிகழ்ச்சி நிறைவுக்கு வருது. மீண்டும் அடுத்த வாரம் நான் உங்களை வந்து சந்திப்பேன். விடைபெறும் நான் கிருஷ்ணி மணிபாலன். வணக்கம். Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu. Manasu thottu mittu.

0: 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம். Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars. வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
0: பழம்பெரும் நடிகை சௌகார் ஜானகியின் மறைவு தொடர்பில் முதலமைச்சர் விஜய் இரங்கல் தெரிவித்துள்ளார். பழம்பெரும் திரைப்பட நடிகையும் தனது தனித்துவமான நடிப்பால் பல தலைமுறை ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்தவருமான திருமதி சௌகார் ஜானகி அவர்கள் உடல்நல குறைவார் காலமானார் என்ற செய்தியை அறிந்து மிகுந்த அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்தேன் என்று முதலமைச்சர் விஜய் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். கோயில் அரங்க

0: 1000 கோடி தங்கத்தில் முறைகேடு என்று கூறினீர்கள். அதிலும் எதுவும் கிடைக்கவில்லை என்று தெரிவித்தார்.
1: இந்திய செய்திகள்.
0: அமெரிக்கா செல்ல மத்திய அரசு தனக்கு அனுமதி மறுத்துள்ளதாக தெலங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி குற்றம் சாட்டியுள்ளார். தற்போது இங்கிலாந்து தலைநகர் லண்டனில் உள்ள ரேவந்த் ரெட்டி அங்கிருந்து அமெரிக்காவின் பாஸ்டன் நகருக்கு செல்ல திட்டமிட்டிருந்தார். அமெரிக்க பயணத்தை முடித்துக் கொண்டு வரும் 30ஆம் தேதி அவர் ஹைதராபாத் திரும்ப திட்டமிட்டிருந்தார். இந்நிலையில் ரேவந்த் ரெட்டியின் அமெரிக்க பயணத்துக்கு மத்திய அரசு மறுப்பு தெரிவித்துள்ளதை அடுத்து அவர் ஆகஸ்ட் 23ஆம் தேதியை லண்டனில் இருந்து ஹைதராபாத் திரும்ப உள்ளதாக தெலங்கானா முதல்வர் அலுவலகம் தெரிவித்துள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
0: இலங்கையில் நுகர்வோர் விலை சுட்டன் மற்றும் மாதாந்த நுகர்வோர் பணவீக்க விகிதத்துக்கமைய ஜூலை மாதத்தில் பணவீக்கம் அதிகரித்துள்ளது. இதற்கமைய ஜூன் மாதத்தில் 6.5% பதிவாகியிருந்த நாட்டின் பணவீக்கம் ஜூலை மாதம் வரை 7.2% அதிகரித்துள்ளதாக தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விவரவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அத்துடன் ஜூன் மாதத்தில் 3.3% பதிவாகியிருந்த உணவு பிரிவின் பணவீக்க விகிதம் ஜூலை மாதத்தில் 4.9% அதிகரித்துள்ளது.
1: அமீரக செய்திகள்.
0: அரசு சேவைகளை மாற்றியமைக்க ஒருங்கிணைந்த AI வழிகாட்டியை ஐக்கிய அரபு அமீரகம் அறிமுகப்படுத்தியுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகம் அரசு சேவைகளின் செயல்முறைகளை மையமாக கொண்ட அணுகுமுறையில் இருந்து மக்களுக்கு கிடைக்க வேண்டிய முடிவுகளை மையமாக கொண்ட அணுகுமுறைக்கு மாற்றுவதற்கான புதிய ஒருங்கிணைந்த AI வழிகாட்டியை அறிமுகப்படுத்தியுள்ளது. புதிய முறையில் ஒருவர் உரையாடல் மூலம் தனது தேவையை மட்டும் தெரிவித்தால் AI உதவியாளர் தேவையான நடவடிக்கைகளை அடையாளம் கண்டு தொடர்புடைய அரசு நிறுவனங்களுடன் ஒருங்கிணைந்து அந்த சேவையை அவருக்காக நிறைவேற்றும் வகையில் இந்த சேவை அமைக்கப்பட உள்ளது.
1: உலகச் செய்திகள்.
0: பசிபிக் பெருங்கடலில் உருவாகி வரும் எல் நினோ நிகழ்வு இதுவரை பதிவான மிகவும் வலுவானதாக இருக்கக்கூடும் என்று இங்கிலாந்தின் வானிலை மையம் எச்சரித்துள்ளது. எல் நினோ உலகின் பல பகுதிகளில் வெப்பநிலை மற்றும் மழை பொழிவு முறைகளை மாற்றுவதுடன் தீவிர வானிலை நிகழ்வுகளின் அபாயத்தையும் அதிகரிக்கக்கூடும். இந்த எல் நினோ உச்சத்தை அடையும் போது பசிபிக் கடல் வெப்பநிலை சராசரியை விட 3 பாகை செல்சியஸுக்கும் அதிகமாக உயரக்கூடும். இது 1950 முதல் உள்ள நவீன பதிவுகளில் முன்னெப்போதும் காணப்படாத அளவாக இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
0: அமீரகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்று வெப்பநிலை குறிப்பிடத்தக்க அளவில் வீழ்ச்சியடைந்தது. கசியோரா, லீவா, ராசின் மற்றும் அல்தா இது பகுதிகளில் இன்று 45 டிகிரி செல்சியஸில் அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. ராசல் கைமாவில் 41 டிகிரி செல்சியஸிலும் துபாயில் 40 டிகிரி செல்சியஸிலும் அபுதாபி மற்றும் ஷார்ஜாவில் 39 டிகிரி செல்சியஸிலும் உமல் குவைன், அஜ்மான் மற்றும் ஃபுஜைராவில் முறையே 38, 37 மற்றும் 35 டிகிரி செல்சியஸிலும் இன்று அதிகூடிய வெப்பநிலை பதிவானது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
0: பாகிஸ்தானுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து தனது முதல் இன்னிங்ஸில் 409 ஓட்டங்களுக்குள் சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. இங்கிலாந்து அணி சார்பில் ஹாரி புரூக் அதிகபட்சமாக 91 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். இறுதி வரை களத்தில் நின்ற ஜாஃப்ரா ஆர்ச்சர் 23 ஓட்டங்களை பெற்றார். ஜோ ரூட் 66 ஓட்டங்களுடனும் ஜோரன் காக்ஸ் 73 ஓட்டங்களுடனும் ஆட்டமிழக்கச் செய்யப்பட்டனர். தமது இரண்டாவது இன்னிங்ஸை ஆரம்பித்துள்ள பாகிஸ்தான் 3.5 ஓவர்களில் 13 ஓட்டங்களுக்குள் முதல் 2 விக்கெட்டுகளையும் இழந்தது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 4 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. அடுத்த 1 மணி நேரம் உங்களோட டைம் ராஜாவோட.
1: Rock with Raja.
2: Stay tuned.

0: கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
2: You are back. One hour of non-stop Raja hits.

கேளுங்க, நான் தான் கிங். நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: காலை திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்கே சென்றாலும் உங்களை தொடர்ந்து வருவது என் இசை மட்டுமே என்பது எனக்கு நன்றாக தெரியும்.
0: ராக் வித் ராஜா.

0: தமிழே
1: தமிழ் எங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
2: சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்து

0: நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்கே சென்றாலும் உங்களை தொடர்ந்து வருவது என் இசை மட்டுமே என்பது எனக்கு நன்றாக தெரியும்.
1: ராக்வத் ராஜா.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
2: brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: குறுவை சிறப்பு தொகுப்பு அறிவிக்கப்பட்டு 2 மாதங்கள் கடந்துவிட்ட பின்னரும் விவசாயிகளை அது சென்று சேராமல் இருப்பது கடும் கண்டனத்துக்குரியது என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். மேட்டூர் அணையில் இருந்து ஜூன் 12 தண்ணீர் திறக்காத காரணத்தால் குறுவை சாகுபடி பொய்த்துவிட்டது. விவசாயிகளுக்கு அரசு வறட்சி நிவாரணம் வழங்க வேண்டும் என்று பேரவையில் பேசியிருந்தேன். வறட்சி நிவாரணம் பற்றி கேட்டதற்கு குறுவை சிறப்பு தொகுப்புக்காக நிதி ஒதுக்கியதை பற்றி முதலமைச்சர் விளக்கினார் என்று உதயநிதி ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். ஆனால் அவர் ஒதுக்கியதாக சொன்ன அந்த நிதியும் இன்று வரை விவசாயிகளை சென்றடையவில்லை என்று அவர் கூறினார்.
1: இந்திய செய்திகள்.
3: வங்கதேசத்தையொட்டிய எல்லையில் வேலி அமைக்க 1129 ஏக்கர் நிலத்தை ஒதுக்குமாறு பலமுறை கோரியும் அதை கண்டுகொள்ளாமல் இருந்தவர் மம்தா பானர்ஜி என அமித்ஷா விமர்சித்துள்ளார். எல்லை பாதுகாப்பில் மம்தா பானர்ஜி அலட்சியம் காட்டியதாக அவர் கூறினார். நேபாளம் மற்றும் பூட்டானுடனான இந்தியாவின் திறந்தவெளி எல்லையை பாதுகாக்கும் சசாஸ்தர் சீமா

0: நிகழ்வு இன்று சிறைச்சாலை தலைமையகத்தில் இடம்பெற்றது. இதன்போது உயிரிழந்த ஒவ்வொரு அதிகாரியின் குடும்பத்தினருக்கும் பிள்ளைகளுக்கும் தலா 20 லட்சம் ரூபாய் நிதி வழங்கப்பட்டது. நீர்கொழும்பு சிறைச்சாலை கலவரத்தின் போது சிறைச்சாலை அவசர பிரதிபலிப்பு தந்துரூபாய பிரிவைச் சேர்ந்த 10 அதிகாரிகள் உயிரிழந்தனர். அதற்கமைய தேசிய காப்பீட்டு அறக்கட்டளை நிதியத்தின் அகார காப்பீட்டுத் தொகையின் கீழ் அவர்களது உறவினர்களுக்கு இந்த இழப்பீட்டுத் தொகை இன்று வழங்கப்பட்டது. அமீரகத்தில் 50 குழந்தைகளில் ஒருவருக்கு டிஜிட்டல் அடையாள திரட்டு ஏற்படும் அபாயம் உள்ளதாக ஐக்கிய அரபு அமீரக அரசின் சைபர் பாதுகாப்பு கவுன்சில் எச்சரிக்கை விடுத்துள்ளது. புதிய கல்வியாண்டு தொடங்க உள்ள நிலையில் மாணவர்கள் தங்களது இணைய பயன்பாட்டு பழக்கங்களை மறுபரிசீலனை செய்து கணக்குகள் மற்றும் தனிப்பட்ட தகவல்களின் பாதுகாப்பை அதிகரிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். பள்ளிக்கல்வியில் டிஜிட்டல் தளங்களின் பயன்பாடு அதிகரித்து வருவதால் மாணவர்கள் தங்களது ஆன்லைன் கணக்குகள், மொபைல் மற்றும் பிற சாதனங்கள், தனிப்பட்ட தரவுகள் ஆகியவற்றை பாதுகாப்பாக வைத்திருப்பதில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று கவுன்சில் தெரிவித்துள்ளது.
1: உலகச் செய்திகள்.
0: அமெரிக்காவின் அலாஸ்கா மாநிலத்தில் உள்ள தொலைதூர அமெரிக்க விமானப்படை ரேடார் தளத்தின் அருகே ஏற்பட்ட விமான விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். விமானத்தில் இருந்த 8 பேரும் உயிரிழந்ததாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. ஆங்கரேஜில் இருந்து புறப்பட்ட சிவில் ஒப்பந்த விமானம் உள்ளூர் நேரப்படி மதியம் சுமார் 12:15 அளவில் கேப் நியூஹாம் நீண்ட தூர ரேடார் தள விமான நிலையத்தை அணுகும்போது விபத்துக்குள்ளானது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
0: கசக்ஸ்தான் டென்னிஸ் வீராங்கனை லீனா ரைபக்கினா காயம் காரணமாக சின்சினாட்டி ஓபன் டென்னிஸின் காலிறுதி ஆட்டத்தின் போது போட்டியில் இருந்து விலகினார். இதனால் ரெய்னா சபலிங்காவை முந்தி உலகின் நம்பர் 1 இடத்தை பிடிக்கும் ரைபக்கினாவின் சின்சினாட்டி வாய்ப்பு முடிவுக்கு வந்தது. ரைபக்கினா விலகியதால் ஸ்வியாடிக் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். அவர் ஜெசிகா பெகுலாவுடன் அரையிறுதி சுற்றில் பல பரீட்சை நடத்தவுள்ளார். எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 5 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. 89.4 Tamil FM, Namma Radio, Namma Music. Star of the Month.
2: Hello everybody, this is DSP.

0: the evening, Karak.
1: Good evening. என்ன பிளான்? ஆக்சுவலி நான் ஒரு பிளான் சொல்கிறேன், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். உங்களுக்கு தங்கம் கிடைக்க போகுது, கூடவே உங்களுக்கு உங்களோட ட்ரீம் பிளாட்டும் வந்து கிடைக்க போகுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? எஸ் ப்ராப்ஷல் அவங்களோட 19th ஆனிவர்சரி ஆஃபராக வந்து பயங்கர கிராண்டாக ஒரு ஈவெண்ட் வந்து நடத்த போகிறாங்க 23rd சண்டே. ஸோ அந்த ஈவெண்ட் பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்ம கூட வந்து ப்ராப்ஷலோடைய MD மிஸ்டர் ஜானகிராமன் சார் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம் சார்.
2: வாங்கிருக்காங்க. ஆதரவு கொடுத்த எல்லா கஸ்டமருக்கும் ப்ராப்ஷல் சார்பாக மிகப்பெரிய நன்றியை
1: தெரிவிச்சுக்கிறேன்.
2: ஒரு சில நாள லாஸ்ட் வீக் லாஸ்ட் மந்த் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாதவங்களுக்காக இந்த வாரமும் 23rd துபாயில ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஈவெண்ட் நடக்குது. நம்ம தமிழ்நாட்டில் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், ஸ்ரீபெரும்புத்தூர் அந்த மாதிரி லொக்கேஷன்ல, குன்னூர், கொடைக்கானல் எல்லாம் ஒரு பிரம்மாண்டமான லே அவுட் இருக்கு. கடல் தாண்டி போய் கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு நம்ம சொந்த பூமியில ஒரு இடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு அழகான டிஸ்பிளே நம்ம வந்து துபாயில வச்சிருக்கோம். நல்ல சேல்ஸ் டீம் இருக்காங்க. உங்களுக்கு பிடிச்ச பிளாட்டை புக் பண்ணி, அது மட்டும் இல்லைங்க, 19th ஆனிவர்சரி நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஈவெண்ட்ல வந்து புக் பண்றவங்களுக்கு 19th ஆனிவர்சரி சார்பாக புக் பண்ற எல்லாருக்குமே 19 கோல்டு காயின் ஃப்ரீ.
1: வாவ், 19 கோல்டு காயின். ஓகே ஓகே சார், ஓகே சார். ஸோ இன்னும் இன்னும் நிறைய ஆஃபர்ஸ் எல்லாம் வந்து இருக்கு. ஸோ அதை பத்தி நம்ம சார் கிட்ட கேட்கலாம். அதுக்கு முன்னாடி ஈவெண்ட் எங்க பிரியா நடக்குது மறுபடியும் அந்த டேட் சொல்றீங்களா? கேட்டீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன். August 23rd சண்டே 9 AM to 9 PM வரைக்கும் இருக்கு. உங்களுக்கு நிறைய டைம் இருக்கு. ஆக்சுவலி ஐடியாஸ் பில்டிங் ஆப்போசிட் புர்ஜ்மான் துபாயில தான் இந்த கிராண்ட் ஈவெண்ட், ப்ராப்ஷலோட கிராண்ட் ஈவெண்ட் நடக்க இருக்கு. ஃபார் மோர் டீடைல்ஸ் நீங்க கான்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. 0 5 6 4 1 5 4 2 4 2. I repeat, 0 5 6 4 1 5 4 2 4 2. இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், டீட்டெயில்ஸ்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம தொடர்ந்து பேசலாம். 89.4 தமிழ் எஃப்எம்ல அது ஈவினிங் கரெக்ட் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆர்ஜி பிரியா பேசிட்டு இருக்கேன். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
3: Back to back. 2 பாட்டு 2 பாட்டு.

0: 99.4 தமிழ் எஃப்எம்ல ஈவினிங் கரெக்ட் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆர்ஜி பிரியா பேசிட்டு இருக்கேன். இப்ப அடுத்து உங்களுக்காக ஈவினிங் யுஏ அப்டேட் வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். அபுதாபி சர்வதேச புத்தக கண்காட்சி, அபுதாபி இன்டர்நேஷனல் புக் ஃபேர் வந்து நடக்க இருக்கு. ஸோ நீங்கள் வந்து செப்டம்பர் 13th அதுலேருந்து 18th வரைக்கும் வந்து நீங்கள் போய் உங்களுக்கு பிடித்த புத்தகங்களை நீங்கள் பார்க்கலாம். ஸோ அமீரக அதிபர் தலைமையில் வந்து நடக்க இருக்க இந்த புத்தக கண்காட்சியில் நீங்களும் வந்து மறக்காமல் கலந்துக்கோங்க. ஓகே,
1: உலகம் முழுவதும் சேஃபா உங்கள் கார்கோவை அனுப்புங்கள். The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
0: இஸ் August 23rd நடக்க இருக்க ப்ராப்ஷலோட ஈவெண்ட்ல நீங்க மிஸ் பண்ணாம கலந்துக்கோங்க. இன்னும் தொடர்ந்து எம்டி சார் கிட்ட நம்ம நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த ஈவெண்ட் பத்தி. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned. VNCT Globalin Grand OnePlus Villa Sale. நம்ம VNCT ல எந்த வில்லா புக் பண்ணாலும் 1 பெட்ரூம் ஃப்ரீ. சென்னை ECR, OMR, பம்மல் அண்ட் போரூர் அண்ட் கோயம்புத்தூர் டாப் சிட்டி லொகேஷன்ஸ்ல 2 BHK புக் பண்ணா 3 BHK வில்லா, 3 BHK புக் பண்ணா 4 BHK வில்லா, 4 BHK புக் பண்ணா 5 பெட்ரூம் பங்களா. கூடவே ஏசி, டிவி, ஃபிரிட்ஜ், காட்டன் உங்க வில்லாவை ஃபுல்லி ஃபர்னிஷ்டா புக் பண்ணுங்க. 15 இயர்ஸ் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ ஆஃபரோட.
3: மீட் VNCT டீம் ஆன் August 23rd சண்டே மார்னிங் 10 AM to 8 PM at Park Bridges Hotel near Bujman Metro Station, Dubai. Call 054-767-3111. 054-767-3111.
2: மறந்துடாதீங்க, எந்த வில்லா புக் பண்ணாலும் 1 பெட்ரூம் ஃப்ரீ.
3: மாபெரும் பரிசுகள், மாபெரும் வெற்றியாளர்கள், மாபெரும் தருணங்கள். லக்கி டே இதுவரைக்கும் 250 மில்லியன் திரம்ஸ்க்கு மேலான பரிசுகள் வழங்கி 230 மில்லியன் திரம்ஸ் கிராண்ட் பிரைஸ் வெற்றியாளர்களை உருவாக்கியுள்ளது.
2: ஒவ்வொரு புதன் மற்றும் சனி இரவு 9:30 மணிக்கு டிராவில் சேருங்கள். 30 மில்லியன் திர்ஹாம்ஸ் மகா பெரும் பரிசு அல்லது 5 மில்லியன் திர்ஹாம்ஸ் இரண்டாம் பரிசை வெல்லும் வாய்ப்பை பெறுங்க. இப்பவே the uaelottery.ae விசிட் பண்ணி உங்க டிக்கெட்டை வாங்குங்க. Brought to you by the Game LLC, licensed by the GCGRA for 18 and above only. Play right, play responsibly. TNC Supply.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயுட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: பொண்ணையும் போய் பண்ணி காட்டட்டா.
1: நம்ம 0564 தமிழ் FM 89.4 தமிழ் FM இவனிங் கரக் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆர்ஜே பிரியா பேசிட்டு இருக்கேன். எஸ் இன்னைக்கு நம்ம இப்போ யார் பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா ஒரு கிராண்ட் ஈவெண்ட் நடக்கிறதுக்கு. ப்ராப்ஷலோட ஈவெண்ட். ஸோ தமிழ்நாடு இஸ் நம்பர் ஒன் ட்ரஸ்டட் பிளாட். நீங்க வாங்கணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா திஸ் ஆகஸ்ட் 23rd சண்டே 9 AM டு 9 PM ஐடியாஸ் பில்டிங் ஆப்போசிட் புர்ஜ்மார் அடுத்தவங்க கிட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்கணும் சார் எனக்கு.
2: சொல்லுங்க மேடம்.
1: சார், இப்போ இங்க இருக்கக்கூடிய என்ஆர்ஐஸ் வந்து சென்னையில ஏன் உங்க ப்ராப்ஷன்ல வந்து பிளாட் வாங்கணும் சார்? ஸோ அதை பத்தி கொஞ்சம் ஷேர் பண்றீங்களா?
2: நல்ல க்வெஸ்சன் கேட்டீங்க மேடம். அதுக்கு முன்னாடி நீங்க இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லாட்ல வந்து நம்பர் சொன்னீங்களே, 4-2-1, ஸ்கூல்ல ட்ரில் மாஸ்டர் சொல்ற மாதிரி நல்லா இருந்தது மேடம்.
1: Thank you சார். இல்ல பீப்பிள் நோட் பண்ணோம் இல்லையா சார்? ஓகே.
2: அவங்களுக்காக ஏதாவது சேர்த்து வைக்கணும், அவங்க பசங்களுக்காக தான் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இன்வெஸ்ட்மெண்ட்லயே சென்னை பக்கத்துல இருக்க காஞ்சிபுரம், திருவள்ளூர்ல அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா 3-5 இயர்ஸ் டவுன் டபுள் ஆயிடும் அவங்களோட ரிட்டர்ன்ஸ்.
1: ஓகே சார். அனைவருக்குமே 19 காயின் வந்து கிடைக்க போகுது, கோல்டு காயின். அண்ட் லெஸ் தேன் 800 ஸ்கொயர் ஃபீட் புக் பண்றவங்களுக்கு 10 கோல்டு காயின் வந்து கிடைக்க போகுது ஒவ்வொருத்தருக்குமே. ஸோ 23rd August சண்டே மிஸ் பண்ணிடாதீங்க. 9 AM to 9 PM ஐடியாஸ் பில்டிங் ஆப்போசிட் டு புர்ஜ்மான் துபாயில். இன்னும் தொடர்ந்து சார் கிட்ட நம்ம நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்கலாம் இந்த ஈவெண்ட் பத்தி. 89.4 தமிழ் FM கேட்டுட்டு இருக்கீங்க. த ஈவினிங் கரெக்ட்ல ஆர்ஜே பிரியா பேசிட்டு இருக்கேன். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
3: த ஈவினிங் கரெக்ட் பிரசன்டட் பை VNCT குளோபல் இன் சென்னை அண்ட் கோயம்புத்தூர் லொகேஷன்ஸ்ல. எந்த வில்லா புக் பண்ணாலும் எக்ஸ்ட்ரா 1 பெட்ரூம் ஃப்ரீ. மீட் த டீம் ஆன் சண்டே August 23rd அட் பார்க் ரெஜிஸ் ஹோட்டல். கால் 0547673111. பிராட் யூ பை அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ். கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.

0: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு
1: கமிங்
0: சுட சுட புத்தம் புது பாட்டு
2: brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: We'll be back after a short commercial break.
1: ஒபிசிட்டி, டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் மாதிரி லைஃப் ஸ்டைல் இஷ்யூஸ்ல சரியான நேரத்துல ஆயுர்வேத முறையில ட்ரீட் பண்ணா பல வருஷத்துக்கு ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியா வாழலாம். இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க அட் ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓயாசிஸ் அண்ட் டிஐபி 1 துபாய்.
2: கோல்ட் நெக்லஸா? ரொம்ப அழகா இருக்குங்க.
3: அப்போ இது எப்படி இருக்கு?
2: ஓணம் போடவையா? அள்ளித்தர ஓணம் பண்டிகைய அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் அற்புதமான நகைகளோட கொண்டாடுங்க.
3: அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர்ட் பை அல்தவசூல் Group of Companies.

0: ஒன்னையும் போய் பண்ணி காட்டட்டா. இந்த மாதிரி நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கோல்டு காயின் அதாவது புக் பண்ணுற பிளாட் புக் பண்ணுற ஒவ்வொருத்தருக்குமே 800 ஸ்கொயர் ஃபீட் வந்து நீங்கள் புக் பண்ணுறீங்க, பிளாட் புக் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 19 கோல்டு காயின் வந்து ஆனிவர்சரி கிஃப்ட்டாக வந்து கிடைக்க போகுது, ப்ராப்ஷலோட ஆனிவர்சரி கிஃப்ட்டாக. அண்ட் லெஸ் தேன் 800 ஸ்கொயர் ஃபீட் வந்து நீங்கள் புக் பண்ணுறீங்க அப்படின்னா 10 கோல்டு காயின் ஒவ்வொருத்தருக்குமே வந்து கிடைக்க போகிறது. அண்ட் எஸ் நம்ம கூட வந்து ப்ராப்ஷலோடைய எம்டி சார் ஜானகிராம் சார் வந்து நம்ம கூட பேசிகிட்டு இருக்காரு. சார் அடுத்து ஒரு க்வெஸ்சன் சார். சார் கேட்குதுங்களா? ஹலோ சார், ஹலோ சார், ஹலோ சார்,
1: ஹலோ கேக்குது?
0: யா கேக்குது சார், கேக்குது சார். யா யா நல்லாவே கேக்குது சார். சார் இப்போ சென்னையில் வந்து இப்போ பிளாட் வாங்குறாங்க அப்படின்னா இப்போ தாம்பரம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணு கெட்டாத தூரத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க, எங்கே தாம்பரம் அப்படின்னு தேடுற மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ மோஸ்ட்லி இந்த ரியல் எஸ்டேட்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்து எல்லாருமே அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு சிலர் வந்து அப்படி பண்ணுறாங்க இல்லையா? சோ ப்ராப்ஷல் பொறுத்த வரைக்கும் எப்படி சார்?
1: இல்ல இந்த கேள்வி கலாய்கிற மாதிரி தான் இருக்கு. நல்ல குவெஸ்டின் கேட்டிங்க. நிறைய பேர் இந்த கேள்வி நம்மள கேக்குறாங்க எங்க போனாலுமே.
0: ஓகே,
1: நீங்க எங்க இருந்து மேடம் வரீங்க?
0: நான் மதுரை சார், ஐ அம் ஃப்ரம் மதுரை.
1: நீங்க எங்க இருந்து? மதுரையில இருந்து. எங்க இருந்து வரீங்க மேடம்? மதுரையில. எங்க
0: மதுரையில வந்து? நம்ம ஏரியா காலவாசல் தெரியுமா சார்?
1: காலவாசல்.
0: ஆமா சார்,
1: காலவாசல் தெரியும் மேடம், சொல்லுங்க.
0: ஓகே, அங்க இருந்தா சார்.
1: காலவாசல் வரீங்களா?
0: ஆமா.
1: நீங்க ஏன் காலவாசல இருந்து வரேன்னு சொல்லவே இல்லை ஆரம்பத்துல எனக்கு?
0: ஏன் சார், என்னாச்சு?
1: இல்ல கேக்குறேன், மதுரைன்னு சொன்னீங்களே, காலவாசல் ஏன் சொல்லலாம் கேக்குறேன்.
0: ஓ, அப்படி அப்படி நீங்க லாக் பண்ணிட்டீங்க. ஓகே,
1: ஃபேமஸ் ஆனர்.
0: எக்ஸாக்ட்லி.
1: இல்ல லாக் இல்ல, அதுதான் ரியாலிட்டி மேடம்.
0: ஒரு
1: ஐடென்டிட்டிக்காக மதுரைன்னு சொன்னா டக்குனங்களுக்கு தெரியும், காலவாசல் நிறைய பேர் தெரியாது. அந்த மாதிரி இப்போ தாம்பரம் பக்கத்துல மணிமங்கலம் அப்படி ஒரு லொகேஷன் விட்டோம்னா தாம்பரம் மையப்படுத்தி தான் அட்வர்டைஸ்மென்ட் பண்ணுவோம். தாம்பரத்துல இருந்து 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் டிரைவ்ல தான் அந்த லொகேஷன் இருக்கும். மணிமங்கலத்துல கே கே நகர் அப்படின்னு சொன்னா நிறைய பேருக்கு தெரியாது இல்லையா, அதனால அந்த ஒரு ப்ரொஜெக்ஷன்
0: கஷ்டப்பட்டு நீங்க ஏர்ன் பண்ற ஒவ்வொரு மணியுமே வந்துட்டு நீங்க சேவிங்ஸ்ல வந்து வைக்கணும், ஒரு பிளாட் வந்து புக் பண்ணணும் அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா ப்ராப்ஷல் தமிழ்நாடு நம்பர் ஒன் ட்ரஸ்டட் பிளாட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ 19th இயர் ஆனிவர்சரி ஆஃபரா நீங்க கோல்டு காயின்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்க போது நீங்க பிளாட் புக் பண்ணும்போது. அண்ட் ஐடியாஸ் பில்டிங் ஆப்போசிட் புர்ஜ்மான் துபாயில தான் ப்ராப்ஷலுடைய ஈவெண்ட் நடக்க இருக்கு, August 23rd சண்டே 9 AM to 9 PM. மிஸ் பண்ணிடாதீங்க, தொடர்ந்து பேசலாம். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க, தி ஈவினிங் கரக் வித் ஆர்ஜே பிரியா.
2: கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர், கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர், brought to you by பிரைட் கலெக்ஷன் அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
2: Denso's UAE's first distributor. 1982 லிருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம்.
3: ஜெயம் பிராண்ட் ஏசிடா,
4: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
5: தன்யா ரெஃப்ரிஜரேஷன், ஷார்ஜா, துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம். Since 1982.

0: பொண்ணையும் போய் பண்ணி காட்டட்டா.
1: இன்னொரு இப்போ எந்தெந்த லொகேஷன்ஸ்லாம் வந்து ப்ராப்ஷலோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருக்கு சார், அதை கொஞ்சம் ஷேர் பண்றீங்களா? பிகாஸ் அவங்க லொகேஷன்ஸ் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க, கேட்டுட்டு இருக்க மக்கள்.
2: நம்ம கிட்ட வந்து காஞ்சிபுரத்துல 180 ஏக்கர்ஸ் இன்டெகிரேட்டட் டவுன்ஷிப் லான்ச் பண்ணிருக்கேன் மேடம்.
1: ஓகே சார்.
2: அங்க வந்து பாத்தீங்கன்னா 2100 ருபீஸ்ல இருந்து பிளாட் வந்து ஸ்டார்ட் ஆகுது,
1: ஒரு
2: ஸ்கொயர் ஃபீட் ருபீஸ் சொல்றேன். காஞ்சிபுரத்துல இருந்து பக்கத்துல தண்டலம், பூந்தமல்லி தண்டலம், பெங்களூர் ஹைவேஸ் NHML ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி இருக்கு, தண்டலம்ல ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு.
1: ஓகே.
2: அப்படியே அந்த ப்ராஜெக்ட் பேக் சைட்ல ஸ்ரீபெரும்புரத்துல சகான் ஒரு ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணிருக்கோம். இப்போ ரீசெண்டா லான்ச் பண்ண ப்ராஜெக்ட் நல்லா சூப்பரா போயிட்டு இருக்கு மேடம்.
1: ஓகே சார்.
2: அது என்னன்னா, சகா ப்ராஜெக்டோட அட்வான்டேஜ் என்ன, CPRR ரோடு இருக்கும், 300 feet ரோடு இருக்கும், அதுவும் ஆன் ரோட் ப்ராஜெக்ட் தான், நல்ல கனெக்டிவிட்டி உள்ள ரோடு தான். அங்கிருந்து ஸ்ரீபெரும்புத்தூர் பஸ் டெர்மினஸ் வந்து ஒரு 10 minutes டிரைவ்ல இருக்கு. கொஞ்சம் அப்படியே தள்ளி கேமரா கொடுத்துட்டு வந்தீங்கன்னா PLRCT ஒரு பன்னூர்ல ஒரு மிக பிரம்மாண்டமான ப்ராஜெக்ட் இருக்கு.
1: ஓகே சார்.
2: அதுலயுமே ஆல்மோஸ்ட் 70% சோல்ட் அவுட் ஆச்சு, 70-75% வேப்பம்பட்டுல சூப்பர் டூப்பர் ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணிருக்கோம், பட்ஜெட்டபிளா இருக்கும். அண்ணா நகர் ஆவில் பட்டாபிராம் மிக பக்க ரொம்ப கிட்டக்க இருக்கும். பட்டாபிராம்ல ஒரு டைடல் பார்க் இருக்கு,
1: ஐடி
2: பார்க், அங்க இருந்து ஜஸ்ட் ஒரு 10-15 minutes டிரைவ்ல தான் இந்த வேப்பம்பட்டு ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. அப்படியே வண்டியை தூக்கி இந்த பக்கம் வந்தீங்கன்னா GST மறைமல் நகர்னு ஒரு ஏரியா, கேள்விப்பட்டீங்களா?
1: கேள்விப்பட்ட மாதிரி தான் சார்.
2: செங்கல்பட்டுக்கெல்லாம் முன்னாடி SRM காலேஜுக்கு தாண்டி மறைமணல் ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. இல்ல எனக்கு தரையில வேணா மலை மேலதான், நம்ம கிட்ட மலை மேல 3 ப்ராஜெக்ட் இருக்கு. கொஞ்சம் ஹைட்ல போனீங்கன்னா ஏலகிரியில ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு மேடம். கொஞ்சம் ஹைட் வேணும்னா குன்னூர்ல இருக்கு. டாப் போஸ்ட்ல உங்களுக்கு மலை பகுதியில வேணும் அப்படின்னா கொடைக்கானல்ல 100 ஏக்கர்ஸ் வந்து நம்ம லான்ச் பண்ணிட்டு
1: இருக்கேன்.
2: இதுதான் இப்போ நம்ம இப்படியே கரண்டான ப்ராஜெக்ட். இன்னும் அப்கமிங் ப்ராஜெக்ட் நிறைய இருக்கு.
1: ஓகே சார்.
2: எந்த ப்ராஜெக்ட்ல ஆனாலுமே 19th ஆனிவர்சரி முன்னிட்டு பிளாட் புக் பண்ற எல்லாருக்குமே 19 கோல்டு காயின் ஃப்ரீ.
1: ஒவ்வொருத்தருக்குமே 19 கோல்டு காயின் வந்து ஃப்ரீ. ஓகே சார், அமேசிங் ஆஃபர் சார் இது.
2: நீங்க ரெண்டு பிளாட் புக் பண்ணீங்கன்னா 2 19 கோல்டு காயின் ஃப்ரீ.
1: ஆஹா, அடிஷனல் ஆஃபர். ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. கண்டிப்பா NRI பீப்புள் இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கோங்க. ஒவ்வொருத்தவங்களுக்குமே வந்து அந்த ஒரு ட்ரீம் இருக்கும், ட்ரீம் பிளாட் வந்து நீங்க சொன்ன மாதிரி எல்லா லொகேஷன்ஸ்லயுமே வச்சிருக்கீங்க பிளாட்ஸ் இல்லையா? ஸோ கண்டிப்பா வருவாங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ நீங்க லிசன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா 23rd August சண்டே 9 AM to 9 PM ஐடியஸ் பில்டிங் ஆப்போசிட் புஜ்மான் துபாயில தான் இந்த கிராண்ட் ஈவெண்ட் நடக்கிறதுக்கு. ப்ராப்ஷலோட தமிழ்நாடு நம்பர் ஒன் ட்ரஸ்டட் பிளாட். ஸோ அந்த 800 square feet நீங்க வாங்கும்போது உங்களுக்கு 19 கோல்டு காயின், அது மட்டும் இல்லாமல் லெஸ் தேன் 800 square feet வந்து வாங்கும்போது 10 கோல்டு காயின்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்க போது. ஒவ்வொருத்தருக்குமே அந்த அடிஷனல் ஆஃபர் வேற சார் வந்து சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ மிஸ் பண்ணாம அந்த ஈவெண்ட்டுக்கு போங்க. நான் நம்பர் மறுபடியும் நான் சொல்றேன், 0564154242. I repeat, 0564154242. ஸோ ப்ராப்ஷலுக்கு போகிறீங்க, பிளாட்ஸை புக் பண்ணுறீங்க, கோல்டு காயினோட வீட்டுக்கு வர போகிறீங்க. ஸோ உங்களோட கனவு பிளாட்டை சீக்கிரமே வாங்குங்க. என்னோட விஷஸ் அண்ட் தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ நம்ம தொடர்ந்து பேசலாம். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டு இருக்கீங்க. தி ஈவினிங் கரெக்ட்ல ஆர்ஜே பிரியா பேசிட்டு இருக்கேன். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
3: தி ஈவினிங் கரெக்ட் பிரசன்டட் பை விஎன்சிடி குளோபல் இன் சென்னை அண்ட் கோயம்புத்தூர் லொகேஷன்ஸ்ல. எந்த வில்லா புக் பண்ணாலும் எக்ஸ்ட்ரா 1 பெட்ரூம் ஃப்ரீ. மீட் தி டீம் ஆன் சண்டே August 23rd அட் பார்க் ரெஜிஸ் ஹோட்டல். கால் 0547673111. பிராட் யூ பை அன்னதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ். கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.
4: Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம்
2: brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
3: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: போக்சோ வழக்குகளை விசாரிக்க 5.41 கோடியில் 3 சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் என்று அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்தார். அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை மாவட்டங்களில் 3 போக்சோ சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் என்று அவர் கூறினார். 23 ஒருங்கிணைந்த நீதிமன்ற கட்டிடங்களில் லிப்ட் வசதி ஏற்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். போக்சோ வழக்குகள் அதிகமாக நிலுவையில் உள்ள 14 மாவட்டங்களில் கூடுதல் சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் என்றும் தெரிவித்தார். போதைப்பொருள் தடுப்புச் சட்ட வழக்குகளை விசாரிக்க 4 சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் என்றும் கூறினார். 51 கோடி ரூபாயில் மோட்டார் வாகன விபத்து இழப்பீடு கேட்புரிமை தீர்ப்பாயம் அமைக்கப்படும் என்றும் அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்தார். சீமை கருவேல மரங்களை அகற்றுவது தொடர்பான வழக்கில் தமிழ்நாடு அரசுக்கு உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. சீமை கருவேல மரங்களை அகற்ற கள ஆய்வு என அதிகாரிகள் கூறுவது தாமதப்படுத்தும் தந்திரம் என்று நீதிபதி தெரிவித்தார். சீமை கருவேல மரங்களை அகற்றும் பணிக்காக 5 கோடி ரூபாயை விடுவிக்க அனைத்து ஆட்சியர்களுக்கும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். சீமை கருவேல மரங்களை அகற்ற உத்தரவிடக் கோரி உயர்நீதிமன்றத்தில் வைகோ தொடர்ந்த வழக்கில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது.
1: இந்திய செய்திகள்.
3: ஊடக வெளிச்சத்துக்காக ராகுல்காந்தி நாடகம் போடுகின்றார் என்று ஜே பி நட்டா விமர்சித்தார். தலைப்புச் செய்திகளில் இடம் பிடிக்க வேண்டும் என்பதற்காகவே கேமராவை மையமாக கொண்ட நாடகத்தை ராகுல்காந்தி நடத்துகின்றார் என்றும், ஜூலை 20 சம்பவத்தை விசாரிக்க உச்சநீதிமன்றம் ஏற்கனவே குழுமை அமைத்துள்ளதை நாடு அறியும் என்றும் மத்திய அமைச்சர் ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார்.
1: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையின் பண்டத்தரிப்பு பிரான்பற்று முருகன் ஆலய திருவிழாவின் போது ஏற்பட்ட கண் பாதிப்பு சம்பவத்தில் இதுவரை

0: தமிழக செய்திகள்.
1: ஷார்ஜாவின் ஹல் அசனா பகுதியில் இரட்டை சாலையின் ஒரு பகுதி 6 நாட்களுக்கு தற்காலிகமாக மூடப்பட உள்ளது. சாலை பராமரிப்பு மற்றும் உட்கட்டமைப்பு மேம்பாட்டு பணிகள் காரணமாக இந்நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது. இதனால் ஜாயித் பின் உபைத் அல் ஜர்வான் சதுக்கம் முதல் ஷேக் முகமது பின் சுல்தான் பூ அலியான் சதுக்கம் நோக்கிய பாதையில் போக்குவரத்து பாதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்படுகின்றது. August 23 ஞாயிற்றுக்கிழமை முதல் August 28 வெள்ளிக்கிழமை வரை இந்த பாதை மூடப்பட்டிருக்கும். போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க வாகன ஓட்டுநர்கள் அங்கீகரிக்கப்பட்ட மாற்று பாதைகளை பயன்படுத்தவும், போக்குவரத்து அறிவிப்பு பலகைகளை பின்பற்றவும், கூடுதல் பயண நேரத்தை ஒதுக்கவும் ஷார்ஜா சாலைகள் மற்றும் போக்குவரத்து ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது.
0: உலகச் செய்திகள்.
1: ஈரான் மீதான அமெரிக்காவின் பொருளாதார டிடி நடவடிக்கைக்கு சீனா எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. ஈரானுக்கு எதிராக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ள பொருளாதார டிடி நடவடிக்கையை சீனா கடுமையாக விமர்சித்துள்ளது. ஈரான் மீது மேலும் பொருளாதார தடைகளை விதிப்பதால் தற்போதைய பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முடியாது என்றும், தடைகள் மற்றும் அதிகபட்ச அழுத்தத்துக்கு பதிலாக பேச்சுவார்த்தை மற்றும் தூதரக முயற்சிகள் மூலம் பிரச்சினையை தீர்க்க வேண்டும் என்றும் சீனா வலியுறுத்தியுள்ளது.
0: விளையாட்டுச் செய்திகள்.
1: பாகிஸ்தான் மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3rd ஆட்டம் லீட்ஸில் தொடர்கிறது. பாகிஸ்தான் அணி தமது 2nd இன்னிங்ஸில் சற்று முன்னர் வரை 3 விக்கெட் இழப்பிற்கு 68 பெற்றிருந்தது. சவுத் ஷக்கீல் 14 ஷான் மசூர் 28 களத்தில் உள்ளனர். இந்த போட்டியில் இங்கிலாந்து அணி 170 முன்னிலையில் உள்ளது. பாகிஸ்தான் முதல் இன்னிங்ஸில் 171 பெற்றுக் கொள்ள இங்கிலாந்து 409 குவித்தது.
0: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25+ outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
1: அமெரிக்கத்தின் பல பகுதிகளிலும் நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்று வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க சரிவு ஏற்பட்டுள்ளது. கசியூரா, லீவா, ராசின் மற்றும் அல்தாயித் பகுதிகளில் இன்று 45 டிகிரி செல்சியஸில் அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. ராசல் கைமாவில் 41 டிகிரி செல்சியஸிலும், துபாயில் 40 டிகிரி செல்சியஸிலும், அபுதாபி மற்றும் ஷார்ஜாவில் 39 டிகிரி செல்சியஸிலும், உமல் குவைன், அஜ்மான் மற்றும் ஃபுஜேராவில் முறையே 38, 37 மற்றும் 35 டிகிரி செல்சியஸிலும் இன்று அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 6 நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.

0: ஒன்னையும் போய் பண்ணி காட்டட்டா.
1: Welcome back. 89.4 தமிழ் எஃப்எம்ல இது ஈவினிங் கரெக்ட் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆர்ஜே பிரியா பேசிட்டு இருக்கேன். ஸோ டைம் கரெக்டா 5:12 PM ஆயிட்டு இருக்க நேரத்தில் உங்களுக்காக இப்போ UAE அப்டேட் சொல்லட்டுமா?
2: UAE அப்டேட் brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
1: ஆக்சுவலி வர வர யூஏ வந்து இந்த மனித நேயத்தில் இன்னும் ஒரு படி வந்து ஜாஸ்தி ஆகிட்டே வந்து போகிறாங்க. முதல்ல யூஏக்கு ஒரு பெரிய நன்றி வந்து சொல்லணும். இப்போ சொல்கிறேன் என்ன விஷயம் அப்படின்னு. ஆக்சுவலி டெலிவரி ரைடர்ஸ் அண்ணாக்களுக்கெல்லாம் வந்துட்டு அவங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்குனே வந்து ஒரு ரூம் வந்து கொடுத்துருந்தாங்க இல்லையா, ஸோ பஸ் மற்றும் மெட்ரோ நிலையங்களில். இப்போது டெலிவரி ரைடர்ஸ்க்கு 23 அந்த ரெஸ்ட் பண்ணுற பிளேசஸ்லாம் வந்து இருக்குது. அது கூடவே வந்து ஃப்ரீ ஃபுட்டு, இலவச உணவும் வந்து கொடுக்குறாங்க. இலவச உணவு கொடுக்கறது எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஸோ ஆர்டிஏ வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டெப் எடுத்திருக்காங்க. அது வந்து நம்ம கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும். அது பல பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் நினைக்கிறேன்.
2: UAE அப்டேட் brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் சேஃபா உங்கள் கார்கோவை அனுப்புங்கள். The bridge to your home. Call or WhatsApp 800916 or visit abccargo.ae.
1: நம்ம ஷோவில் ஒரு விஷயத்தை பற்றி நான் உங்கள்கிட்ட கேட்க போகிறேன். என்ன அப்படின்னா, இப்போது நம்மக்கிட்ட ஒரு இருக்கிற ஒரு ஹேபிட், நம்மளோட இந்தியன்ஸ் அப்படின்றத நொடிக்கு ஒரு முறை வந்து ப்ரூவ் பண்ணிகிட்டே இருந்த ஒரு காலங்கள். அதுவும் புதுசாக யாராவது அப்ராடுக்கு வந்திருக்காங்கன்னா அந்த டைமில் நம்மளே எல்லா செட்டையும் பண்ணியிருப்போம். என்ன பண்ணியிருப்போம்னா, ஐயோ அங்கே வந்து இது விலை ஜாஸ்தியாமே, அது விலை ஜாஸ்தியாமே, நம்ம இங்கேருந்தே வாங்கிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்திருப்போம் இல்லையா. மிஞ்சி போனால் பெருசாக ஒன்று வித்தியாசம் வந்திருக்கார், பட் ஸ்டில் அந்த காசு ஏன் நம்ம விடணும் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்திருப்போம். ஊர்லேருந்து மற்றவங்களையும் வாங்கிட்டு வர சொல்லியிருப்போம், இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்மளை இந்தியா போறியா அதை வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ரியல் இன்சிடென்ட் நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். நான் மதுரையிலேருந்து இங்கே துபாய்க்கு வரும்போது, இங்கே துபாயில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன், நமக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன், அந்த அண்ணன் என்ன பண்ணார், பிரியா வரும்போது இந்த ஒரு சோப்பு இருக்கலாமா, அந்த டவ் சோப்பு, அது வாங்கிட்டு, டவ் சோப்பா, துபாயில் கிடைக்காத ஒரு சோப்பா, அது எதுக்குன்னு நீங்கள் வாங்கிட்டு வர சொல்கிறீங்க அப்படின்னு. இல்லை இங்கே கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, எக்ஸ்பென்சிவாக இருக்குது, நீ வாங்கிட்டு வந்துட்டு. நான் நினச்சேன் அவ்வளோ காசு கூட, ஏன்னா என்ன பயம் கிளப்பி விட்டுட்டார் அவர். அப்புறம் அதுக்கப்புறம் இந்த வாஷிங் லிக்விட் இருக்குல்ல, அது என்னென்ன, அப்புறம் வந்து பார்த்தேன், ஆஹா இவர் வந்து பயங்கரமான கஞ்சப்பிஸ் நிறையா இருப்பார் போலையே அப்படின்ற மாதிரி எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு. இருக்கிற ஃபேஸ் வாஷ்லேருந்து எல்லாமே வாங்கிட்டு வர சொன்னாருங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளும் வந்து வந்துட்டு சூப்பர் மார்க்கெட்டுக்கெலாம் போகும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கன்வெர்ட் பண்ணுவோம் காசு. ஆஹா இது வந்து பயங்கர காசாக இருக்கா, இது ஏடியில் கன்வெர்ட் பண்ணால் எவ்வளோ வருது, இந்தியன் மணிக்கு எவ்வளோ வருது அப்படின்ற மாதிரிலாம் வந்து ரொம்ப யோசிப்போம். இந்த மாதிரி உங்களுக்கும் நடந்திருக்கும்ல, அந்த மாதிரியான விஷயங்களை பற்றி இன்றைக்கி நம்ம பேசுவோம். ஸோ நீங்கள் ஊர்லேருந்து இங்கே விலை ஜாஸ்தி இல்லை வந்து, ஆர் இது வந்து நமக்கு இங்கே செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஊர்லேருந்து கொண்டு வரக்கூடிய அந்த பொருட்கள்லாம் என்ன, இது வந்து ஃபேமிலி ஷோ அப்படின்றனால சொல்லக்கூடிய பொருட்களை மட்டும்தான் நீங்கள் வந்து சொல்லணும். நீங்கள் கால் பண்ணி ஷேர் பண்ணலாம். 800-894-0 இந்த நம்பருக்கு, ஐ ரிப்பீட், 800-894-0க்கு கால் பண்ணுங்க. அண்ட் இப்போ கோல்ட் ரேட், ஈவினிங் கோல்ட் ரேட் என்ன அப்படின்றதே உங்களுக்கு நான் அப்படியே சொல்லிடுறேன். கோல்டு வாங்க போயிட்டு இருக்கீங்களா?
2: இன்று தங்கத்தின் விலை
3: கோல்ட் ரேட்
4: brought to you by Ain Gold Wallet. நீங்க as low as 1 dirham லேந்தே கோல்ட் சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். எனி டைம் கோல்ட் காயின்ஸ் பார் இல்லனா கேஷா கூட ரிடீம் பண்ணிக்கலாம்.
1: ஓகே, ஸோ 24 கேரட் கோல்டு 552 திரஹம்ஸ் 50 ஃபில்ஸ் அண்ட் 22 கேரட் கோல்டு 511 திரஹம்ஸ் 50 ஃபில்ஸ் அண்ட் 21 கேரட் கோல்டு 490 திரஹம்ஸ் 50 ஃபில்ஸ் அண்ட் 18 கேரட் கோல்டு 420 திரஹம்ஸ் 50 ஃபில்ஸ். அண்ட் நம்ம கூட பேச போற காலர், வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க? குட் ஈவினிங்.
5: Hi, good evening. Gokul from Dubai.
1: Gokul, எப்படி இருக்கீங்க?
5: Yeah, fine. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கீங்க. Thank you, thank you. சொல்லுங்க மிஸ்டர் Gokul.
5: நான் ஃபர்ஸ்ட் இங்க வரும்போது ஷாம்பு வாங்கிட்டு வந்தேன்.
1: ஓகே.
5: அது எப்படின்னா பாட்டில் இல்ல, சாஷெட்ல.
1: ஓகே ஓகே. எதுக்கு வாங்கி வைப்போம், தேவைப்படும் அப்படின்னு.
5: ஆ, நெக்ஸ்ட் நான் வெகேஷன் போயிட்டு வரும்போதும் சாஷெட்ல ஷாம்பு வாங்கிட்டு வந்தேன்.
1: ரைட்.
5: எக்ஸ்பென்சிவா இருக்கும்ட்டு. நான் வந்துட்டு இப்போ வந்துட்டு நினைச்சு பார்க்கும்போது இப்போ ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ் ஆயிருக்கு.
1: ஆஹா.
5: இப்போ நினைச்சு பார்க்கும்போது எப்படி இருந்திருக்கும்னு நீங்க இப்போ ரிகால் பண்ணும்போது தான் ஞாபகம் வருது, பண்ணிருக்கோம்ல அப்படின்னு.
1: ஓ மை காட். ஓகே ஓகே. எவ்வளோ வெகுளியா இருந்திருக்கோம் நம்ம. இல்ல
5: ஆமா ஆமா, அது மட்டும் இல்லாம இப்ப நான் துபாய் டு அபுதாபி நான் ட்ரெயின் டிராவல் பண்ணிட்டு
1: இருக்கேன்.
5: அப்ப இந்த பெட்ரோல் பிரைஸ் கம்பேர் பண்ணும்போது அதெல்லாம் ஒரு மாசத்துக்கு இதுதான், அது ஒன் டே பெட்ரோல் எக்ஸ்பென்ஸ் தான் நம்ம 1 month யூஸ் பண்ற காஸ்மெட்டிக்
1: விட்டா நீங்க வந்து பெட்ரோல் அங்க எடுத்து வந்துருப்பீங்கல்ல. தம்பி இந்த பக்கம் ஓரமா வாங்க, நீங்க இப்ப துப்பாக்கி அனுப்ப முடியாது உங்களை அப்படின்னு இருப்பாங்க. ஓகே, தேங்க்யூ மிஸ்டர் கோகுல், பை,
5: ஹேவ் எ குட் டே, பை.
1: தேங்க்யூ, தேங்க்யூ. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்குமா இல்லையா, நம்ம கூட பேசுறதுக்கு ஒருத்தர் வெயிட் பண்ணிருக்காரு. நெக்ஸ்ட் காலர், ஹலோ, வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க? குட் ஈவினிங்.
3: வணக்கம், குட் ஈவினிங், என் பேர் ஸ்ரீராம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? எங்களுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை, அதாவது ஸ்வாப் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு மண்டேல இருந்து பேக் டு ஃபார்ம் வந்துருவேன். 8 o'clock ஒரு நாள் ஜாலியா இருந்துட்டு போறேனே.
3: அப்சல்யூட்லி ரைட், நல்ல ஜாலியா இருக்கு, கவலைப்படாம.
1: ஓகே, சொல்லுங்க சொல்லுங்க.
3: என்ன
1: அதுதான் உண்மையான ஒரு விஷயம். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ, பை, பை, பை, பை, பை. ஸோ நம்ம ஒரு பிராண்ட் வந்து யூஸ் பண்ணியிருப்போம், எப்பயுமே அது மட்டும்தான் எனக்கு வேணும், வேற எங்கேயுமே எனக்கு செட் ஆகாது அப்படின்ற மாதிரி சில விஷயம்லாம் இருக்கும்ல. ஸோ அதை கூட நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதில். அண்ட் இப்போ அடுத்து உங்களுக்கு பேக் டு பேக் ரெண்டு பாட்டு நான் வந்து ப்ளே பண்ண போகிறேன். நீங்களும் வந்து ஐயோ நான் எப்படி நீங்கள் என்னையும் மிஸ் பண்ணலாம் அப்படின்னு கால் பண்ணிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் கொஞ்சம் அந்த பாட்டு முடிஞ்சதுக்கப்புறம் கோச்சுக்கா கால் பண்ணுறீங்களா? ஓகே, இதான் நமக்குள்ள இருக்க டீலிங்கு, நோட் பண்ணிக்கோங்க. 89.4 தமிழ் எஃப்எம்ல அது ஈவினிங் கரெக்ட் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆர்ஜே பிரியா பேசிட்டு இருக்கேன். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக், அதாவது ஷோ நேம் மறக்கும் போதெல்லாம் அப்படியே கொஞ்சம் ஸ்டைலிஷா பேசுற மாதிரி கொஞ்சம் மேட்ச் பண்ணிடுவேன். ஸோ அதுதான், வேற எதுவுமே கிடையாது நீங்க நினைக்கிற மாதிரி. ஓகே, பேக் டு பேக் ரெண்டு.

0: Listening to 89.4 Tamil FM. Tamil FM. Tamil FM.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். ALD ப்ராப்பர்ட்டிஸ் இன் நான்காம்

0: மாதம் 12 மாதம் இஎம்ஐ கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 dirhams கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 0563643646. உனக்கு தெரியுமா, 360 dirhams பே பண்ணா 425 dirhams வேல்யூ திரும்ப கிடைக்கும்.
1: என்னடா ஷேர் மார்க்கெட்ல எதுவும் இன்வெஸ்ட் பண்ண போறியா?
0: அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டு சந்தாவா 360 dirhams செலுத்தினா ஒரு வருஷத்துக்கு தினமும் தினத்தந்தி நியூஸ் பேப்பர் நம்ம வீட்டுக்கே வருமே. கூடவே மொத்தம் 425 dirhams வர்த் உள்ள கிஃப்ட் வவுச்சர்ஸ் கிடைக்குதே.
1: அப்ப இதோ உடனே நானும் பே பண்றேன். ஆண்டு சந்தாவுக்கு இன்று அழையுங்கள். 858 தினமும் படியுங்கள் தினத்தந்தி. அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ் தினத்தந்தி.
2: மேடம் ஒரு நிமிஷம்.
3: எஸ்.
2: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
3: ஹா, நல்லா தெரியுமே.
2: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
4: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது. Masala Cafe brought to you by Corporate Tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth. Ayers Premium Veg Restaurant JLT matrum Dubai Internet City ay thodarndu tharpodu Burjman Exit 1 Rag Bank arigilum Jafsavil pudhiya kilai brahmandamaga thirakkapattulladu matrum
5: there is no place like home, there's no home like that.

0: 90.4 தமிழ் எஃப்எம்ல அது ஈவினிங் கரை கேட்டுட்டு இருக்கீங்க. ஆர்ஜே பிரியா பேசிட்டு இருக்கேன். எஸ், நான் உங்கள்ட கேட்டிருந்தேன் இந்த மாதிரி துபாய்க்கு வரும்போது இல்லை அப்ராட் கண்ட்ரீஸ் எங்கே நீங்கள் ட்ராவல் பண்ணாலும் சரி எனக்கு இது வேணும் அப்படின்னு ஊர்லேருந்தே பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது உண்டு. அந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு வந்த பொருட்கள் ஒரு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்கள் எடுத்துகிட்டு வர சொன்னது இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை டார்ச்சர் பண்ணக்கூடிய சில பொருட்கள்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன். வணக்கம், யார் இங்கிருந்து பேசுகிறீங்க? குட் ஈவினிங்.
1: குட் ஈவினிங் பிரியா மேடம், சௌக்கியமா இருக்கீங்களா?
0: சௌக்கியமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், தேங்க்யூ வெரி மச், ரொம்ப நன்றி.
0: உங்களோட பேரு?
1: அனந்தகுமார்.
0: ஓகே, சொல்லுங்க மிஸ்டர் அனந்தகுமார், அப்படி என்ன நீங்க பொருள் எடுத்துட்டு வந்தீங்க ஊர்ல இருந்து?
1: இல்ல, ஆக்சுவலா வெரி இன்ட்ரெஸ்டிங் க்வெஸ்சன் நீங்க கேட்டிருக்கீங்க. என்னன்னாக்கா, நிறைய வில்லேஜஸ் நீங்க நம்ம தமிழ்நாட்டுல நிறைய வில்லேஜஸ் பாக்கும்போது எல்லாருமே வீட்லயே நிறைய அரிசி அப்பளம் உளுந்து அப்பளம் அதுக்கப்புறம் நிறைய ஊறுகாய் எல்லாம் பண்ணுவாங்க. அது ரொம்ப ரொம்ப ஹை குவாலிட்டியில இருக்கும்.
0: ஊறுகாய் அப்படின்னு சொல்லும் போது நாக்கு ஊறுதே.
1: எடுத்துட்டு
0: வாங்க எனக்கு.
1: கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே,
0: வழிப்படி பண்றீங்க ரேடியோல அப்படிலாம் நினைக்க கூடாது, சரியா? ஓகே மிஸ்டர் அனந்தோ, தேங்க்யூ சோ மச் நீங்க கால் பண்ணி ஷேர்.
1: வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல்,
0: பை பை, டேக் கேர் மிஸ்டர் அனந்தோ. அண்ட் நம்ம கூட பேச போற நெக்ஸ்ட் காலர் என்ன சொல்றாங்க? ஹலோ, வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: ஹலோ, குட் ஈவினிங்.
0: ஹலோ, குட் ஈவினிங்.
2: முத்துக்குமார்.
0: மிஸ்டர் முத்துக்குமார், ஏன் மிரட்டுறீங்க? எனக்கு பயமா இருக்கா? உங்க குரல் டெரரா இருக்கு, டெரரா. ஓகே சொல்லுங்க மிஸ்டர் முத்துக்குமார், நீங்க அப்படின ஊர்ல இருந்து பொருள் எடுத்துட்டு வருவீங்க?
2: நாங்க ஃபேமிலியா வரும்போது எப்போதுமே கொண்டு வரது ரெண்டு பொருள்.
0: ஓகே,
2: இப்ப 3 டேஸ் பிஃபோர் தான் வந்தோம் ஆக்சுவலா. ம்,
0: இன்னு
2: வந்து காபி பொடி.
0: ஓகே, ஆஹா,
2: இன்னொன்னு வந்து டூத் பேஸ்ட்.
0: சரி, இது ரெண்டு மட்டும் தான் எங்க போனாலும் எங்களுக்கு நம்ம ஊரு தான் வேணும் அப்படின்றீங்களா?
2: இல்ல இல்ல, அப்படின்னு இல்ல.
0: ஓகே,
2: இது ரெண்டுமே இங்க ரொம்ப எக்ஸ்பென்சிவ்.
0: ஓகே ஓகே ஓகே.
2: 200 கிராம் குரூப் பாக்கெட்.
0: ஐயோ, பிராண்ட் நேம் மென்ஷன் பண்ணாம இருந்ததுனா நல்லா இருக்கும். ஓகே, உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன்.
2: அந்த காபி பாக்கெட் வந்து நாங்க வந்து 10 பாக்கெட் கொண்டு வருவோம் ஒரு வருஷத்துக்கு. அதே மாதிரி பேஸ்டும் 10 பேஸ்ட் கொண்டு வருவோம்.
0: ஓகே ஓகே, ரைட், வாங்கி அடிக்கி வச்சிரிறது தேவைப்படும் எப்பயும் அப்படினே.
2: ஆமா ஆமா ஆமா, அத இங்க ரொம்ப எக்ஸ்பென்சிவான பொருள்.
0: ஓகே ஓகே ஓகே,
2: பாக்கி கொண்டு வரதுனா நம்ம அந்த
0: முத்துக்குமார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெரிய லிஸ்டே வந்து போகுது, கேட்கும் போது நல்லா இருக்கா இல்லையா? ஆஹா, நானும் தான் நானும் தான் அப்படின்னு என்ன சாமி நம்ம பாசை பேசுது அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. தொடர்ந்து நம்ம பேசுவோம். இப்போ 90s நாட் அவுட்ல இருந்து ஒரு பாட்டும் அதுக்கப்புறம் தலைவர் பாட்டும் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ த ஈவினிங் கரெக்ட் வித் ஆர்ஜே பிரியா, அது நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
3: The Evening Correct presented by VNCT Global in Chennai and Coimbatore locations la endha villa book pannalum extra 1 bedroom free. Meet the team on Sunday August 23rd at Park Regis Hotel. Call 0547673111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai nayam mikka nagaigaludan tamilagathilirundu ungalukaga Dubaiil Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.
4: Nikana 91 podu,
5: enadhu
4: 90.

0: be back after a short commercial break. ஸ்கூல் சீசன் வந்தாச்சு, அப்போ ஸ்கூல் ஷாப்பிங்க்கு தனியா ஒரு பட்ஜெட் ஒதுக்கணுமே யோசிக்கிறீங்களா? sunday.ae back to school offers வந்தாச்சு. எல்லா ஸ்டேஷனரி ஸ்கூல் சப்ளைஸ்லயும் 10% to 60% off. Visit sunday.ae. அலன் சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா டிரான்சாக்ட் பண்ணி உங்க பணத்தை டபுள் பண்ணுங்க. இந்த சம்மர்ல அலன் சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா நீங்க பண்ற ஒரு ஒரு டிரான்சாக்ஷன் மூலமா உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் அண்ட் அ பிராண்ட் நியூ ஜெட் ஆர் T1 கார் வின் பண்ணுங்க. வேலிட் அண்டில் 13th ஆகஸ்ட். TNCs apply. Download the அலன் சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் நவ.
1: ஒவ்வொரு உணவு பண்டமும் நூற்றாண்டுகள் பழமையுள்ள பாரம்பரியத்தின் கதையை சொல்லும். ஒவ்வொரு பட்டின் இழையிலும் அதை நெய்த கைகளின் கலைநயம் நிறைந்திருக்கும். ஒவ்வொரு மேளத்தின் தாளமும் கொண்டாட்டங்களுக்கு உயிர் கொடுக்கும். இந்தியா ஒரு நாடு மட்டுமல்ல, கலாச்சாரங்களின் சங்கமம்.
2: இந்தியாவின் சுவைகள், ஆடைகள், கொண்டாட்டங்கள் மற்றும் பாரம்பரிய பொருட்களை ஒரே இடத்தில் வழங்குகிறது லூலு இந்தியா உற்சவ். அனைத்து பிரிவுகளிலும் அசத்தலான சலுகைகள். Visit your nearest Lulu store or shop on Lulu app.
3: Lulu, where the world comes to shop.

0: நமக்குன்னே வந்து சில பொருட்கள்லாம் எடுத்துட்டு வந்துருவோம். இந்த உலகத்துல எந்த கார்னர்ல வாங்கினாலும் எனக்கு செட் ஆகாது, அதனால எங்க போனாலும் நான் வந்து வாங்கிட்டு வந்துருவேன் அப்படின்னு சில பொருள் இருக்கும். அது என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன். முக்கியமா நம்மளோட வீட்டுல என்ன அப்படின்னு நம்ம கூட பேச போற காலர், ஹலோ வணக்கம். ஹாய்
1: வணக்கம் மேம், என் பேரு முஹிதன் அப்துல் காதர் ஃப்ரம் அபுதாபி.
0: காதர் சார் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கீங்க மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் சார், தேங்க்யூ தேங்க்யூ. சொல்லுங்க மிஸ்டர் காதர்.
1: மேம் ஆக்சுவலி நம்ம ஊருக்கு எப்ப போனாலும் வந்து எங்க ஊர் வந்து அதாவது சவுத் இந்தியா, சவுத் தமிழ்நாடு, காயல்பட்டினம் சொல்லுவாங்க, பனைமரம் ஏரியா. இப்ப வந்து இந்த சம்மர் டைம்ல வந்து இந்த 17 இருந்து வரக்கூடிய எல்லா ப்ரொடக்டும் வந்து அதாவது 17 இருந்து பதப்படுத்தக்கூடிய பாவும் வந்து மாம்பழப்பாவு, மாங்காய் பாவு, அப்புறம் வந்து நம்மளோட இந்த பலாப்பழ பாவு, கத்திரிக்காய் பாவு, இப்படி என் வைஃப் கம்ப்ளீட்டா அடிக்கிடுவாங்க.
0: ஓகே, ஒரு
1: ரீசனா போயிட்டு இருந்தேன். ஆஃப்டர் 15 இயர்ஸ் ஐ காட் எ சன் ஜஸ்ட் 3 மந்த் பேக்.
0: ஓகே,
1: வி வென்ட் ஃபார் தி நேமிங் செரமனி அண்ட் தி சர்கம்சன் செரமனி.
0: நாடே
1: போயிருந்தோம். சோ அதல இப்ப வந்து 1 வீக் தான் ஆகுது. சோ எல்லாத்தையும் அடிக்கிட்டாங்க ஃபுல்லா. அது மாதிரி இல்லாம இந்த ட்ரெடிஷனலா வந்து மேரேஜ்ல நடக்கக்கூடிய அந்த கல்யாண கறியும் போனாங்க, எங்க ஊர்ல கலவை கறிய போவோம். அதெல்லாம் வந்து யாரு வந்தாலும் சரி அதை பேக் பண்ணி ஃப்ரீசர்ல போட்டு அப்படியே கொண்டு வந்துருது. ஊரு உள்ள டேஸ்ட் அப்படியே எடுத்துக்கிறது. அது இல்லாம மத்தபடி கருவாடு, நம்மட அந்த கருவேப்பிலை, இதெல்லாம் வந்து ரெகுலரா வந்துட்டே இருக்கும்.
0: கருவாடு ஓகே, கருவேப்பிலைய கூட விட மாட்டீங்களே?
1: நான் தப்பா போவோம், அது அவ்வளவு வரும்.
0: ஓகே, நீங்க என்ன சொன்னீங்க? காயல்பட்டினம் என்ன சொன்னீங்க?
1: பாருங்க
0: நான். Thank you, Mr. Kadir sir. Okay, bye, bye, bye. Take care, take care. Bye. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எஸ்டிடி இருக்குமா இல்லையா? நம்ம கூட பேச போற நெக்ஸ்ட் காலர் யார், இங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம். வணக்கம்
2: வணக்கம்
0: வணக்கம். உங்க பேர் என்ன? நானும் ஊர்வசி மாதிரி, ஒரு ஊர்வசி மேம் மாதிரி ஒரு 3-4 தடவை சொல்லிட்டேன் வணக்கம். எல்லா ஆங்கிளையும் என்ன ஃப்ரேம் எடுத்திருப்பாங்க. என்ன சொன்னீங்க உங்க பேரு? வீரமான டாடி நீங்க தானே? ஞாபகம் வந்துருச்சு.
2: என்ன தெரியுமா சொல்றாங்க, ஸ்கூல்ல இருந்து வரும்போது இந்த மிளகாய் பொடி இருக்குல்ல,
0: ஓகே,
2: அந்த மிளகாய் பொடி அரைச்சு எடுத்துட்டு வருவாங்க.
0: ஓகே ஓகே, ஹேண்ட் லக்கேஜ்ல எல்லாம் எடுத்துட்டு வந்துடாதீங்க, அவ்வளவுதான், முடிச்சு விட்டுருவாங்க நம்மள.
2: ஆனா நான் ஃபர்ஸ்ட் டைம் இங்க துபாய் வரும்போது நான் என்ன தெரியுமா எடுத்துட்டேன்னா, இந்த சவுக்காரன் இருக்குல்ல, நீ சவுக்காரனா என்ன சொல்றீங்க, அந்த சோப் துவைக்கிற சோப்பு,
0: துவைக்கிற சோப்பா,
2: துணி துவைக்கிற சோப்பு.
0: சரி சரி ஓகே,
2: பவர் சோப்பு, சாரி பவர் சோப்பு,
0: பிராண்ட் சொல்லக்கூடாது எதுவும், மன்னிக்கவும். ஓகே சொல்லுங்க.
2: துணி துவைக்கிற சோப்பு தான் ஃபர்ஸ்ட் நான் எடுத்துட்டு வந்தேன், ஏன்னா எங்க சொன்னாங்க அது கிடைக்காது, ரொம்ப காசு அதிகம்.
0: வரும்போது நெயில் கட்டர் எல்லாம் வாங்கிட்டு வர சொன்னாருங்க, முடியல தெரியுங்களா உங்களுக்கு? ஓகே, என்னமோ போங்க பாஸ். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ, பை பை பை பை பை. ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸை நம்ம கேட்டே இருக்கும்போது இந்த கடமைன்னு ஒரு விஷயம் இருக்கு. நீங்கள் டிராஃபிக்ல மாட்டிகிட்டு இருப்பீங்கல்ல, எங்கெங்க டிராஃபிக் இருக்குன்னு நான் சொல்கிறேன், எஸ்கேப் ஆயிடுங்க முடிஞ்ச அளவுக்கு. டிராஃபிக் அப்டேட்.
3: brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now, pay in 2027, 0 VAT, 0% interest, 1 million kilometer warranty. Monthly EMI வெறும் 966 dirhams தான்.
0: ஓகே, ஸோ எங்கெங்கெல்லாம் டிராஃபிக் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது E311 அங்கங்கே டிராஃபிக் இருக்கு. ஸோ அந்த பக்கம் போயிட்டு இருந்தீங்கன்னா பார்த்து போகும். E66 வந்து டிராஃபிக் இருக்கு. அதுக்கப்புறம் E611 வந்துட்டு அங்கங்கே கொஞ்சம் டிராஃபிக் இருக்கிறது. ஸோ மற்ற இடங்களில் பெருசாக எதுவும் இல்லை. E44 கொஞ்சம் டிராஃபிக் இருக்குது, ரொம்ப கொஞ்சமாக. அதுக்கப்புறம் எஸ் அவ்வளவு தான். நீங்கள் எங்கேயாவது டிராஃபிக்கில் மாட்டிகிட்டு இருந்தாலும் தாராளமாக நம்ம ஷோவில் கால் பண்ணி நீங்கள் ஷேர் பண்ணலாம். உங்களுக்கு எல்லா உரிமையுமே இருக்குது.
3: Traffic update. Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.
0: ஓகே, இப்போ ஒரு பாட்டு, நம்ம குட்டி பாட்டை கேட்டுட்டு வந்துருவோம். நம்ம தொடர்ந்து பேசலாம். 89.4 தமிழ் எஃப்எம்ல தி ஈவினிங் கார் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆர்ஜே பிரியா பேசிட்டு இருக்கேன். இது நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
4: For details, call 056-415-4242.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும் அர்த்தமாயிட்டானாச்சா? 89.4
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். VNCT Global-இன் Grand OnePlus Villa Sale. நம்ம VNCT-ல எந்த வில்லா புக் பண்ணாலும் ஒன் பெட்ரூம் ஃப்ரீ. சென்னை ECR, OMR, பம்மல் அண்ட் போரூர் அண்ட் கோயம்புத்தூர்னு டாப் சிட்டி லொகேஷன்ஸ்ல 2 BHK புக் பண்ணா 3 BHK வில்லா, 3 BHK புக் பண்ணா 4 BHK வில்லா, 4 BHK புக் பண்ணா 5 பெட்ரூம் பங்களோ. கூடவே AC, TV, ஃப்ரிட்ஜ், காட்டனு உங்க வில்லாவை ஃபுல்லி ஃபர்னிஷ்டா புக் பண்ணுங்க 15 இயர்ஸ் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ ஆஃபரோட.
2: Meet VNCT team on August 23rd Sunday morning 10 AM to 8 PM at Park Ridge Hotel near Bujman Metro Station, Dubai. Call 054-767-3111 054-767-3111.
1: மறந்திராதீங்க, எந்த வில்லா புக் பண்ணாலும் ஒன் பெட்ரூம் ஃப்ரீ.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. தி ஈவினிங் கரெக்ட் வித் ஆர்ஜே பிரியா. அண்ட் நம்ம கூட பேச போற காலர், வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க? குட் ஈவினிங்.
1: ஹலோ, குட் ஈவினிங் மேம்.
0: யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: என்னோட பேர் ஹாஜி.
0: ஓகே,
1: அபுதாபில இருந்து பேசுறேன்.
0: ரைட், அட்ரஸ் என்னது? இல்லங்க, எல்லாத்தையும் சொல்லிட்டீங்களே, அதான் கேட்டேன். ஓகே, நீங்க என்ன ஊர்ல இருந்து கொண்டு வருவீங்க?
1: நம்ம ஊர்ல இருந்து நெல் மாவுன்னு ஒண்ணு இருக்கு.
0: அப்படினா
1: அதனால வந்து தகுதி தெரியுமா?
0: அப்பவும் புரியலன்னா
1: திருநெல்வேலி, திருநெல்வேலி மேலப்பாளையம்.
0: ஓகே ஓகே,
1: அங்க நெல்மான் ஒரு இது ரெடி பண்ணுவாங்க, அது வந்து தகுடி. அது நம்ம மட்டன்
0: ஓகே ஓகே
1: அதெல்லாம் போட்டு ரெடி பண்ற ஒரு ஐட்டம்.
0: மசாலா மாதிரியா? இல்ல
1: மசாலா இல்ல, அதுதான் நெல்மாவு தான். அது வந்து கொலக்கட்டைன்னு சொல்லுவாங்க.
0: ஓகே ஓகே,
1: அது ரெடி பண்ணி அது தகுதி எல்லாம் ரெடி பண்ணி போடுறது.
0: உலகத்துல எந்த கார்னரையும் கிடைக்காதரா, நாங்க எடுத்துட்டு வருவோம் ஊர்ல இருந்து அப்படின்னு எடுத்துட்டு வந்துருவீங்க.
1: மருந்து சோறு எப்படி சொல்றது, பெண்களுக்கு தான் வந்து அதிகமா கொடுப்பாங்க எங்க ஊர்ல, அதுவும் ஊருக்குள்ளதான், வேற எங்கேயும் கிடைக்காது.
0: பயங்கர கைவிசம் நிறைய வித்து வச்சிருக்கீங்களே நீங்க.
1: நிறைய ஃபுட் டிஃபரெண்டா ட்ரை பண்ணலாம்.
0: எந்த ஊர் சொன்னீங்க நீங்க?
1: திருநெல்வேலி மேலப்பாளையம்.
0: வரோம் அடுத்து. திருநெல்வேலி ஸ்லாங் எனக்கு ஏதாவது ஒன்னு ரெண்டு வார்த்தை கத்து கொடுங்களேன் ப்ளீஸ்.
1: திருநெல்வேலி ஸ்லாங் நான் பேசுறது அப்படி இல்ல
0: இருக்கு, பட் எனக்கு சொல்லி கொடுங்க.
1: எங்க ஊர் லோக்கல் பாஸ் தான் சொல்லி கொடுக்கறேன்.
0: சொல்லி கொடுங்க, என்ன சொல்லணும்? நீங்க யோசிக்கிறதுல ஷோமு முடிச்சு போயிடணும்.
1: சரின்னு கேட்டீங்களா, அதான் வந்து டக்கு நேவர மாட்டேங்குது.
0: சாப்பிட்டியா அப்படின்றது எப்படி கேப்பீங்க உங்க ஊர்ல?
1: இல்ல சாப்பிட்டியால,
0: ஏல சாப்பிட்டியால அப்படியா? ஓகே ஓகே, நெக்ஸ்ட் டைம் நான் உங்களுக்கு மதுரை ஸ்லாங் கத்து கொடுக்கறேன், சரியா? என்ன பாட்டு வரப்போகுது அப்படின்னா, ஒரு நல்ல பாட்டு தான் வரப்போகுது. கொஞ்ச நேரத்தில் ஒரு இன்டர்வியூ வருது, அது முக்கியமான ஒரு இன்டர்வியூ. அது முடிஞ்சதுக்கு அப்புறமா ஆஃப்டர் 7 இந்த டாபிக் பத்தி நம்ம தீவிரமா டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? நீங்களும் கால் பண்ணிட்டு இருக்கீங்க, டயர்டா இருப்பீங்க, ஒரு 1 hour வந்து ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, நம்ம தொடர்ந்து பேசுவோம். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
2: The Evening Correct presented by VNCT Global in Chennai and Coimbatore locations la enda villa book pannalum extra 1 bedroom free. Meet the team on Sunday August 23rd at Park Regis Hotel. Call 0547673111. Brought to you by Anna Thangam Gold and Diamonds. Kalai nayam mikka nagaigaludan thamizhagathil irundhu ungalukkaga Dubai il Anna Thangam Gold and Diamonds. Karama Center Dubai.
3: Kada solta sir?

நேரம் இப்பொழுது மாலை 6 மணி.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம்
2: brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: செய்திகள்.
3: துபாய் டவுன் ஸ்கொயர் குடியிருப்பு பகுதிக்கு செல்லும் பயணத்தை எளிதாக்கும் வகையில் மேற்கொண்ட சாலை மேம்பாட்டு பணிகளை துபாய் சாலைகள் மற்றும் போக்குவரத்து ஆணையம் நிறைவு செய்துள்ளது. இதன் மூலம் அந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் குறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. புதிய நுழைவு பாதை அல் அலாயிஸ் 2 பகுதியில் இருந்து டவுன் ஸ்கொயர் நோக்கி செல்லும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் புதிய யூ டர்ன் பாதையும் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் வாகன ஓட்டுநர்களுக்கு கூடுதல் அணுகல் வசதிகளும் நேரடியாக செல்லக்கூடிய பயண வழிகளும் கிடைத்துள்ளன. காசாவுக்கு மனிதாபிமான உதவி கொண்டு சென்ற குளோபல் சுமுத் ஃப்ளோட்டிலா கப்பல் தொடரை இடைமறித்தது தொடர்பான விசாரணையில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவுக்கு சர்வதேச கைது பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக துருக்கி தெரிவித்துள்ளது. துருக்கி நீதித்துறை அமைச்சர் அகின் குர்லிக் இதனை அறிவித்தார். இஸ்தான்புல் 11வது உயர் குற்றவியல் நீதிமன்றத்தில் நடைபெறும் இந்த வழக்கில் நெத்தன்யாகு உள்ளிட்ட 35 பேருக்கு எதிராக குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. மனிதாபிமான உதவி வழங்க சென்ற பொதுமக்களை சர்வதேச கடற்பரப்பில் ஆயுதத்துடன் தடுத்து நிறுத்தியது, சட்டவிரோதமாக சிறை வைத்தது உள்ளிட்ட கடுமையான குற்றச்சாட்டுகள் இதில் இடம்பெற்றுள்ளன.
1: தமிழக செய்திகள்.
3: எங்களுக்கு கார் வேண்டாம் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் எம்எல்ஏ சௌமியா அன்புமணி தெரிவித்துள்ளார். கார்களுக்கு பதில் எங்கள் தொகுதியில் நெல் கொள்முதல் நிலையங்கள் கட்டித்தர வேண்டும் என்று சௌமியா அன்புமணி கேட்டுக் கொண்டுள்ளார். அமித்ஷா பதிலளிக்க தயாராக இருந்தபோது ஓடி ஒளிந்தது ராகுல்காந்திதான் என்று நயினார் நாகேந்திரன் விமர்சித்துள்ளார். வினாத்தாள் கசிவு விவகாரம் மற்றும் மாணவர் போராட்டங்கள் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் பதிலளிக்க உள்துறை அமைச்சர் அமித்ஷா தயாராக இருந்தபோது சபைக்கு வரமாட்டேன் என ஓடி ஒளிந்தது ராகுல்காந்தி என்பதை இந்த நாடே அறியும் என்று தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை பார்த்து நழுவி ஓடுகின்றார் என்று நீங்கள் சொல்வது சாத்தான் வேதம் ஓதுவது போல் இருக்கின்றது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
3: ஏமன் சோமாலியா அருகே 22 இந்தியர்களுடன் 2 கப்பல்கள் இதுவரை கடத்தப்பட்டுள்ளன. ஏமன் மற்றும் சோமாலியா கடற்பகுதியில் நடந்த தனித்தனி சம்பவங்களில் 22

0: evening, Karak.
1: வெல்கம் பேக். 89.4 தமிழ் எஃப்எம் லெட் ஈவினிங் கரெக்ட் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆர்ஜி பிரியா பேசிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்ம விஎன்சிட்டியிலேருந்து விஎன்சிட்டியோட எம்டி கீதா நாகு மேம் வந்திருக்காங்க. ஹாய் மேம், குட் ஈவினிங், எப்படி இருக்கீங்க மேம்?
2: ஈவினிங் பிரியா, நைஸ் டு பி இன் யுவர் ஷோ
1: அகெய்ன்
2: பேக் டு பேக் யெஸ்டர்டே அண்ட் டுடே. இட்ஸ் வெரி நைஸ்.
1: ஸோ இன்னைக்கு வந்து நம்ம மேம் கிட்ட நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் விஎன்சிட்டி டீமை வந்து மீட் பண்ணணும், உங்களுக்கு உங்களோட ஃபேவரட் வில்லா வந்து நீங்கள் புக் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இந்த ஈவெண்ட்டில் அதாவது August 23rd சண்டே மார்னிங் 10 AM டு 8 PM அட் பார்க் ரிஜஸ் ஹோட்டல் நியர் புஜ்மான் மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கக்கூடிய இந்த கிராண்ட் ஈவெண்ட்ல நீங்க கலந்துக்கோங்க. ஃபார் மோர் டீடைல்ஸ் நீங்க காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 0547673111. ஐ ரிப்பீட், 0547673111. ஸோ மேம், இந்த விஎன்சிட்டியோட மீட்டில் என்ஆர்ஐ மீட்டில் வந்துட்டு என்னென்ன ஸ்பெஷல்ஸ்லாம் வந்து இருக்கு? நம்ம ஏற்கனவே நம்ம பேசியிருப்போம், பட் ஸ்டில் இன்னைக்கு திடீர்னு டியூன் பண்ணுறவங்களுக்காக நீங்கள் ஸ்பெஷலாக சொல்ல முடியும்.
2: டாக்கிங் அபவுட் ஆர் விஎன்சிடி குளோபல்ஸ் கிராண்ட் 1+ வில்லா சேல் ஈவெண்ட் விச் இஸ் ஹேப்பனிங் திஸ் சண்டே 23rd August. இது என்ன அப்படின்னா, நம்ம விஎன்சிடியில் நீங்கள் எந்த வில்லா புக் பண்ணாலும் இந்த ஈவெண்ட்டில் உங்களுக்கு ஒரு பெட்ரூம் ஃப்ரீயாக கிடைக்கும். ஸோ வாட் டஸ் இட் மீன்? நீங்கள் வந்து 2-bedroom வில்லா புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3-bedroom வில்லாவாக கிடைக்கும். 3-bedroom வில்லா புக் பண்ணிங்கன்னா 4-bedroom வில்லாவாக கிடைக்கும். 4-bedroom வில்லா அண்ட் பங்களோ புக் பண்ணிங்கன்னா 5-bedroom லாவிஷ் பங்களோவா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது கூட உங்களுக்கு இன்னும் ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் இருக்குது, அதாவது ஃப்ரீ ஏர் கண்டிஷனிங் இன் ஆல் யோர் பெட்ரூம்ஸ், ஃப்ரீ டிவி, ஃப்ரிட்ஜ், பெட்ஸ் அண்ட் காட்ஸ் அண்ட் ஆல் த பெட்ரூம்ஸ், அண்ட் தென் உங்களோட வுட் ஒர்க் ஃபுல்லாக எல்லா பெட்ரூம்லேயும் பண்ணியிருப்போம். இன்டீரியர் டிசைன்ட் வுட் ஒர்க் அண்ட் மாடுலர் கிச்சன் எல்லாமே உங்களுக்கு வந்து என் டு என் இதில் வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். இதுதான் ஒரு பெரிய ஆஃபர். இது உங்களோட டாப் லொக்கேஷன்ஸ் இன் சென்னை அண்ட் கோயம்புத்தூரில் இந்த ப்ராஜெக்ட்ஸ் நம்ம இப்போ நம்ம டீட்டெயில்டாக அந்த ப்ராஜெக்ட்ஸை பற்றி பேசுவோம். அந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்துலேயுமே இந்த ஆஃபர் உங்களுக்கு இருக்குது. சென்னையில் வந்து யூ ஹாவ் திஸ் ஆஃபர் இன் ECR. We have villas in ECR, OMR, Pammal and Porur. இந்த நாலு லொக்கேஷன்லையும் நீங்கள் சூஸ் பண்ணலாம். கோயம்புத்தூரில் உங்களுக்கு சிங்காநல்லூர் லொக்கேஷனில் இந்த ஆஃபர் இருக்குது.
1: ஓகே.
2: ஸோ இதில் இதோடு சேர்ந்து இன்னொரு பெரிய ஆஃபர் என்ன அப்படின்னா, உங்களுக்கு 15 years மெயின்டெனன்ஸும் ஃப்ரீயாக வரும். ஸோ இது வந்து இட்ஸ் அ பிக் போனஸ் ஆஃபர் ஐ வுட் சே. அண்ட் இதில் ஒரு பெட்ரூம் ஃப்ரீ தான் வந்து இட் இஸ் அ வெரி வெரி வேலிட் ஆஃபர் ஐ வுட் சே. இட்ஸ் வெரி வேல்யூபிள் ஆஃபர் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் வேல்யூபிள்னா, எப்பயுமே ஒரு ஃபேமிலிக்கு வந்து யூஆர் ஆல்வேஸ் ரன்னிங் ஷார்ட் ஆஃப் 1-bedroom. நம்ம வந்து ஃபஸ்ட்டு அவங்க கல்யாணம் ஆகி மூவ் இன் பண்ணும்போது 1-bedroom ஹவுஸில் லிவ் பண்ணுவாங்க. அப்போவே எப்படா இன்னொரு பெட்ரூம், நம்ம அப்பா அம்மா வந்தால் அப்புறம் அவங்களுக்கு குழந்தை பிறக்கும், இன்னொரு பெட்ரூம் வேணுமேன்னு. 2-bedroom இருக்கும்போது இல்லை, பேரண்ட்ஸ் உங்கள் பேரண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து இருக்கும்போது, குழந்தைங்களாம் இருக்கும்போது இடம் பார்த்தல, இன்னொரு பெட்ரூம் வேணும். 3-bedroom எல்லாம் கரெக்டாக ஃபேமிலிக்கு கரெக்டாக, ரெண்டு குழந்தைங்க உங்களுக்கு ஃபிட் ஆகும்போது ஐயோ இன்னொரு பெட்ரூம் வேணும், கெஸ்ட் எல்லாம் வந்தால் இருக்காது. ஸோ எப்பயுமே வி ஆர் ரன்னிங் ஷார்ட் ஆஃப் 1-bedroom. ஸோ வி தாட் வி வில் கிவ் இட் ஆஸ் அ ஃபென்டாஸ்டிக் ஆஃபர் ஃபார் அவர் கிளையன்ஸ், ஸோ தட் தே ஆல் என்ஜாய் 1 more bedroom இன் த ஹவுஸ். ஸோ தட் இஸ் தட் ஸ்பெஷல் ஆஃபர். அதில் வந்து ECR-ல வந்து ECR-ல வி ஹவ் டன் மோர் தென் 10 projects டுடே. ECR இஸ் த மோஸ்ட் சார்ட் ஆஃப்டர் லொக்கேஷன், எவ்ரிபடி நோஸ் இன் சென்னை. சென்னையில் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க மாத்திரம் இல்லை, இந்தியாவில் இருக்கிற எல்லாருமே வந்து, பெங்களூரில் இருக்கிறவங்க, கேரளாவில் இருக்கிறவங்க எல்லாருமே தான் ECR-ல வந்து வாங்குறாங்க. அது ஒரு பெரிய கிரேஸு. ஸோ ECR இருக்குது. OMR வந்து இட் இஸ் அனதர் ஹாட் டெஸ்டினேஷன். ஐடி ஹப் ஆஃப் தமிழ்நாடு இஸ் OMR ஒன்லி. அந்த ஒரு ரோடில் தான் அவ்வளோ விஷயங்கள் நடக்குது. அதுலேயும் இப்போ மெட்ரோ கனெக்டிவிட்டி ஆல் ஓவர் சென்னை, Phase 2, Phase 3, Phase 4 எல்லாம் இப்போ வரும்போது இட்ஸ் கோயிங் டு பி அ டிஃப்ரெண்ட் டைனமிக்ஸ் ஆல் டுகெதர். தென் பம்மல், எவ்ரிபடிஸ் ஃபேவரட் லொக்கேஷன், அண்ட் போரூர் உங்களுக்கு ஆஸ் குட் அஸ் எ சிட்டி. ஐ மீன் போரூர் இஸ் யுவர் எல்லாமே சிட்டி தான் இன்றைக்கி. ஏன்னா உங்களுக்கு மைக்ரேஷன் க்ரௌட் கூட சிட்டி எக்ஸ்பேண்ட் ஆக ஆக உங்களுக்கு வந்து சபர்ப்ஸ் கூட்டிகிட்டே வரும்.

0: இதெல்லாம் க்ரோத் ஓரியன்ட் ஜோன். இப்போ நான் சொல்றது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்து அப்ரிசியேஷன் ஜாஸ்தி இருக்கும். சாச்சுரேட்டட் ஏரியா, இப்போ டி நகரில் நான் ஒரு சொத்து வாங்குறேன், ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்குறேன்னா எனக்கு அதில் அப்ரிசியேஷன் இருக்காது. ஏன்னா ஃபர்ஸ்ட் பில்டிங்கில் டெப்ரிசியேஷன் இருக்கும். அண்ட் டி நகரில் வந்து ஆல்ரெடி அப்ரிசியேஷன் முடிஞ்ச ஏரியா, அதில் வந்து எனக்கு அப்ரிசியேஷன் இருக்காது. நான் லேண்டோட வில்லா வந்து இந்த மாதிரி க்ரோத் ஜோனில் வாங்கும்போது உங்களுக்கு ஹியூஜ் அப்ரிசியேஷன் இருக்கும், ரெண்டல் லீல்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நம்ம டீட்டெயிலாக என்னென்ன ப்ராஜெக்ட்ஸுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் லிங்க்ல பேசுவோம்.
1: கண்டிப்பாக. ஸோ நீங்களும் வந்து வேன் சிட்டியில் வந்து வில்லா புக் பண்ணும், அது ஒன் பிளஸ் ஆஃபர் வேறு இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் திஸ் சண்டே நீங்கள் வேன் சிட்டி டீமை வந்து மீட் பண்ணலாம். ஆகஸ்ட் 23rd சண்டே காலையில் 10 AM எயிட் பிஎம் வரைக்கும் அட் பார்க் ரெஜிஸ் ஹோட்டல் நியர் புஜ்மான் மெட்ரோ ஸ்டேஷன் துபாயில் தான் இந்த கிராண்ட் ஈவெண்ட் நடக்க இருக்கு. ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் அண்ட் அப்பாயின்மெண்ட்ஸ் நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 0 5 4 7 6 7 3 1 1 1. மறுபடியும் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க, 0 5 4 7 6 7 3 1 1 1. மிஸ் பண்ணிடாதீங்க அந்த ஈவெண்ட்டை. நம்ம தொடர்ந்து பேசலாம். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க, இது நம்ம ரேடியோ நம மியூசிக்.
2: Back to back. I'm out of touch. The ring to part. The ring to part.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: கோல்ட் நெக்லஸா, ரொம்ப அழகா இருக்குங்க.
2: அப்போ இது எப்படி இருக்கு?
1: ஓணம் போடவையா? அற்புதமான நகைகளோட கொண்டாடுங்க.
2: group of companies.
1: மாபெரும் பரிசுகள், மாபெரும் வெற்றியாளர்கள், மாபெரும் தருணங்கள். லக்கி டே இதுவரைக்கும் 250 மில்லியன் திரம்ஸ்க்கு மேலான பரிசுகள் வழங்கி 230 மில்லியன் திரம்ஸ் கிராண்ட் பிரைஸ் வெற்றியாளர்களை உருவாக்கியுள்ளது.
2: ஒவ்வொரு புதன் மற்றும் சனி இரவு 9:30 மணிக்கு டிராவில் சேருங்கள். 30 மில்லியன் திரஹாம்ஸ் மகா பெரும் பரிசு அல்லது 5 மில்லியன் திரஹாம்ஸ் இரண்டாம் பரிசை வெல்லும் வாய்ப்பை பெறுங்க. இப்பவே UAE Lottery.ae விசிட் பண்ணி உங்க டிக்கெட்டை வாங்குங்க. Brought to you by the Game LLC, licensed by the GCGRA for 18 and above only. Play responsibly. TNC Supply.

0: டு ஃப்ரைடே 7 AM டு 11 AM. மெர்சல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் FM.
1: மெர்சல் மார்னிங் brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட் புக் பண்ணுங்க. கோ-ஸ்பான்சர்ட் பை
0: ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச். உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச்.

0: உன்னையும் போய் பண்ணி காட்டட்டா.
1: தி ஈவினிங் கரக்
2: இன்னைக்கு நம்ம கூட வந்து விஎன் சிட்டி குளோபல்ல இருந்து விஎன் சிட்டியோட எம்டி கீதா நகு மேம் வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க. ஸோ விஎன் சிட்டி குளோபல்ல கிராண்ட் ஒன் பிளஸ் வில்லா சேல் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ நீங்க விஎன் சிட்டியில வில்லா வாங்கணும்னு ரொம்ப வருஷமா பிளான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, திஸ் சண்டே ஆகஸ்ட் 23rd ஷார்ப் 10 AM டு 8 PM நீங்க பார்க் ரிஜஸ் ஹோட்டல் நியர் புஜ்மான் மெட்ரோ ஸ்டேஷன்ல நடக்கிற இந்த கிராண்ட் ஈவெண்ட்ல மிஸ் பண்ணாம வந்து கலந்துக்கோங்க. ஃபார் மோர் டீடைல்ஸ் அண்ட் நீங்க அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து புக் பண்ணணும்னா கூட நான் சொல்ற நம்பருக்கு நீங்க காண்டாக்ட் பண்ணலாம். 0 5 4 7 6 7 3 1 1 1. I repeat, 0 5 4 7 6 7 3 1 1 1. ஸோ மேம், அடுத்து எனக்கு ஒரு க்வெஸ்சன் இருக்குது. ஸோ ஈஸியாரில் வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து இருக்கு இல்லையா? ஸோ ஈஸியார் ப்ராஜெக்ட் பற்றி நீங்கள் ஷேர் பண்ண முடியுமா? அதில் இந்த ஆஃபர் வந்து இருக்கா மேம்?
3: ஆமாம், அதுலேயும் உங்களுக்கு வந்து 1 bedroom ஃப்ரீ ஆஃபர் வந்து இருக்குது. ஈஸியாரில் வந்து பாம் ஷோர் ஃபேஸ் 2 ப்ராஜெக்ட். ஈஸியாரில் இது வந்து நம்ம 10th ப்ராஜெக்ட் நம்ம வந்து விஎன்சிடி பண்ணுறோம். பிகாஸ் ஈஸியார் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் சார்ட் ஆஃப்டர் டெஸ்டினேஷன், பாப்புலர் டெஸ்டினேஷன் அமங்க கிளைண்ட்ஸ். எல்லாரும் ஈசிஆரில் ஒரு வீடு வச்சுக்கணும், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ஆசை. ஒன்று, அப்ரிசியேஷன் ஹியூஜாக
2: இருக்குது.
3: ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நாங்கள் ஓஷன் டிரைவ் வில்லாஸ் ஈசிஆரில் வந்து லான்ச் பண்ணோம் 2019 அஞ்சு வருஷம் ஆச்சு. அப்போ ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணும்போது பூல் வில்லா வந்து அங்கே 1.1 crore லான்ச் பண்ணோம். ஸோ அந்த பூல் வில்லா இன்னைக்கு ஃபேஸ் 3 வந்து இட் இஸ் 2.1 crore.
2: ஓகே,
3: அப்போ 1.1 வந்து 2.1 crore 5 years ஆயிருக்கு. 1 crore rupees உங்களுக்கு அப்ரிசியேஷன் ஆயிருக்கு ஒரு ப்ராப்பர்ட்டியில் அப்படின்னா, தட் இஸ் அன்பிலீவபிள் நம்பர் ஒன். அதோட இது இன்னைக்கு வந்து அதோட வாடகை வருமானம் வந்து அந்த பூல் வில்லாக்கு வந்து 60,000 rupees. ஸோ இவ்வளோ வருஷமா நீங்கள் எவ்வளோ வாடகை சம்பாரிச்சிருப்பீங்க, 5 வருஷத்தில் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி எவ்வளோ அப்ரிஷியேட் ஆயிருக்கு, தட் இஸ் த மேஜிக் ஆஃப் ஈசிஆர். ஸோ அதனால நாங்கள் கண்டினியூஸாக ஈசிஆரில் வந்து, அதுவும் நாங்கள் வந்து முதலே லேண்ட் ப்ரொக்யூர் பண்ணதுனால உங்களுக்கு வந்து நம்ம வாங்குற நம்மளோட கிளையன்ஸுக்கு வந்து இந்த ப்ரைஸ் இந்த ஆஃபரில் ரொம்ப பெனிஃபிஷியலாக நம்மளால் பண்ண முடியுது. இதே இது இன்றைக்கி நம்ம லேண்ட் ப்ரொக்யூர்மெண்ட் தேடிட்டுருக்கோம் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, ஈசிஆர்லலாம் எங்கேயுமே சென்னையில் முடியவே முடியாது. பிகாஸ் லேண்ட் ப்ரைஸஸ் எல்லா இடமுமே தமிழ்நாட்டில், சென்னை, கோயம்புத்தூர், எல்லா ஊர்களையும் ரொம்ப ரொம்ப அதிகரிச்சுக்கிட்டே வருது. விகான் அவங்க கேட்குறது, லேண்ட் ஓனர் கேட்குறது தான் ப்ரைஸ் ஆகிடுச்சு. இன்றைக்கி ஒரு லாஜிக்கே கிடையாமல் போயிடுச்சு, ஏன்னா அவ்வளோ தூரம் டிமாண்ட் இருக்குது. ஸோ ஈசிஆர் வந்து பார்த்தீங்கன்னா பாம் ஷோர் ப்ராஜெக்ட், பாம் ஷோர் ஃபேஸ் 2 வந்து இது 1 kilometer அவே ஃப்ரம் த பீச் அண்ட் இட் இஸ் ஜஸ்ட் ஆப்போசிட் டு ஷெரட்டன் கிராண்ட் அண்ட் இன்டர் காண்டினென்டல் ஹோட்டல். 2 5-star ஹோட்டல், ஷெரட்டன் கிராண்ட் அண்ட் இன்டர் காண்டினென்டல், அது ரெண்டு ஹோட்டலுக்கு டயக்னலி ஆப்போசிட் இருக்கும், 1 kilometer ஃப்ரம் த பீச். அண்ட் திஸ் இஸ் அ வெரி, நம்ம வந்து இதுக்கு முன்னாடி பாம் பீச்னு இங்கே லான்ச் பண்ணோம், மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லி ஃபுல்லி சோல்ட் அவுட் ப்ராஜெக்ட். பாம் ஷோர் 1 phase 1 வாஸ் ஆல்சோ ஃபுல்லி சோல்ட் அவுட். இப்போ பாம் ஷோரில் வந்து ஃபேஸ் 2 நம்ம இப்போ லான்ச் பண்ணியிருக்கோம். இது வந்து ஃபுல்லாக பாலி தீம்டு வில்லாஸ். இதில் வந்து உங்களுக்கு 3 bedrooms, கெசிபோ, பார்ட்டி டெரஸ் இருக்கும். என்டர் ஆனோன்னு உங்களோட இது டெக் ஏரியா இருக்கும், தென் யுவர் கார் பார்க்கிங், தென் யூ வாக் பியாண்ட் யுவர் கார் பார்க்கிங் இந்த பேக் சைட் ஆஃப் த ஹவுஸ் தெர் இஸ் அனதர் பிக் டெக். அந்த டெக்கில் யூ ஹாவ் யுவர் ப்ரைவேட் ஸ்விம்மிங் பூல் ஈச் ஹவுஸுக்கு. ஸோ இட்ஸ் அ பியூட்டிஃபுல்லி டிசைன்ட் ஹவுஸ். அண்ட் ஆஸ் ஐ வாஸ் சேயிங், இது உங்களுக்கு வந்து 60,000 rupees ரெண்டல் ஈல்டும் மாதம் வந்து இதில் வந்து கிடைக்கும். ஃபென்டாஸ்டிக்காக இது வந்து, த ப்ரைஸ் ரேஞ்ச் வில் பி ஃப்ரம் 1.5 crore to 1.9 crore டிபெண்டிங் ஆன் த சைஸ். உங்களால் 2,500 dirhams, 3,000 dirhams மாதம் இஎம்ஐ கட்ட முடிஞ்சால் உங்களால் ஈஸியாக இது ஓன் பண்ண முடியும். பட் அதை விட மை ஃபேவரட் இன் ஈசிஆர்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, இட் இஸ் யோர் கஸ்டமைஸ்டு பங்களோஸ், லாவிஷ் பங்களோஸ். 2,400 square feet 4,500 வரைக்கும் யூ ஹாவ் பிக் பங்களோஸ். அதில் யூ ஹாவ் யுவர் பூல், பிக் கார்டன் ஏரியா. இன்னைக்கு நீங்கள் பெட்ஸ் வச்சுக்கலாம், எவ்ரிபடி லவ்ஸ் ஹேவிங் அ பெட் டுடே. ஸோ உங்களுக்கு பெட் அது ஓடுறதுக்கும் உங்கள் சில்ட்ரன் விளையாடுறதுக்கும் ஹியூஜ் கார்டன், யுவர் ப்ரைவேட் கார் பார்க், அண்ட் தென் யுவர் மேட்ஸ் ரூம் தனியாக வச்சுக்கலாம். தென் வெளியில் வந்து யூ கேன் ஹாவ் யுவர் ஸ்விம்மிங் பூல் ஆர் டெரஸில் ஸ்விம்மிங் பூல். இது வந்து கஸ்டமைஸ்டாக நாங்கள் பண்ணி கொடுப்போம். அண்ட் தென் யூ கேன் ஹாவ் 4 bedrooms, 5 bedrooms அண்ட் தென் ஹோம் தியேட்டர் ரூம். அண்ட் உங்களோட டெரஸில் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி, பிகாஸ் லேண்ட் ஓனர்ஷிப் உங்களுக்கு இருக்கிறதுனால ஹோம் ஜிம் வச்சுக்கலாம், மெடிடேஷன் அண்ட் யோகா ஏரியா, அண்ட் வாட் எவர் இஸ் யுவர் ட்ரீம். சி, ஹோம் வந்து நமக்கு வந்து இட் இஸ் அ பிக் ட்ரீம். ஸோ அது வந்து நீங்கள் இன்றைக்கி வாடகையை கொடுக்கலாம், நாளைக்கு போய் வென் யூ ஸ்டார்ட் லிவிங் யூ கோயிங் டு லிவ் யுவர் ட்ரீம். இவ்வளோ தூரம் நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சதுக்கு யூ அண்ட் யுவர் ஃபேமிலி டிசர்வ் டு லிவ் அ 5-star லைஃப். ஸோ அதை வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து வி ஹாவ் அ திங் கால் கஸ்டமைஸ்ட் பங்களோஸ். அந்த ஆப்ஷனில் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா then we will design it as per your requirement, your family's requirement, and make it a very beautiful home for you. இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா, as I was telling you, appreciation land ownershipோடு இருக்கிறது ECR-ல உங்களுக்கு ஃபென்டாஸ்டிக் அப்ரிசியேஷன் இருக்கும். இஎம்ஐ ஈஸியாக கட்ட முடியும், பிகாஸ் உங்களுக்கு ரெண்டல் வருமானம் நல்லா வர்றதுனால இஎம்ஐயோட பழு நிறைய குறைஞ்சிரும் உங்களுக்கு. அப்ரிசியேஷன் பெனிஃபிட் முழுக்க முழுக்க உங்களுக்கு. அட் த சேம் டைம் ஜாய் ஆஃப் லிவிங் இன் திஸ் ஹவுஸ் வென் யூ ரிட்டையர், ஆஸ் வெல் அஸ் ப்ரைட் ஆஃப் ஓனிங் அ ஹவுஸ் லைக் திஸ். Everybody wants to have that pride of, oh, I could have a, own a house like this. அதுதான் ECR நம்மளோட பாம் ஷோர், அண்ட் எஸ்பெஷலி அபவுட் கஸ்டமைஸ்ட் பங்களோஸ். அதுலேயும் உங்களுக்கு இந்த ஒன் பெட்ரூம் ஃப்ரீ ஆஃபர் வந்து அவைலபிள்
2: இருக்கு.
3: நீங்கள் அதுலேயும் த்ரீ பெட்ரூம் வில்லா புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபோர் பெட்ரூம் கிடைக்கும், டூ பெட்ரூம் வில்லா புக் பண்ணிங்கன்னா த்ரீ பெட்ரூம் கிடைக்கும், அந்த மாதிரி ஆஃபர்ஸ் அங்கேயும் இருக்கு.
2: ஓகே, ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்களும் வந்து திஸ் சண்டே மிஸ் பண்ணாமல் விஎன் சிட்டியோட ஈவெண்ட் என்ஆர்ஐ மீட்டில் வந்து கலந்துக்கோங்க. உங்களோட ட்ரீம் வில்லாவை வந்து நீங்கள் பிளான் பண்ணுங்கள். அதுக்கான பெஸ்ட்டான ஒரு டைம் வந்து கிட்ட வந்து நம்ம தொடர்ந்து பேசலாம். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க, ஆர்ஜே பிரியா பேசிட்டு இருக்கேன். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
0: The Evening Correct presented by VNCT Global in Chennai and Coimbatore locations la enda villa book pannalum extra 1 bedroom free. Meet the team on Sunday August 23rd at Park Regis Hotel. Call 0547673111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai nayam mikka nagaigaludan tamilagathilirundu ungalukkaga Dubaiil Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. Master, சூடா ஒரு பாட்டு.
1: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அது எஃப்எம் தான் டாடி கேப்போம்.
1: We'll be back after a short commercial break.
2: Dry skin, acne, eczema, hair fall issues, இதெல்லாம் இப்ப யாருக்கு தான் இல்ல சொல்லுங்க. பட் ஆயுர்வேதால இதுக்கு எல்லாத்துக்கும் எஃபெக்டிவ் அண்ட் லாங் லாஸ்டிங் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு தெரியுமா? இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க @ ஆயுர்ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓஎஸ்எஸ் அண்ட் டிஐபி 1 துபாய்.

0: வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம VNCT குளோபல் அண்ட் கிராண்ட் ஒன் பிளஸ் வில்லா சேல் பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். VNCT-யோட MD கீதா நாகு மேம் கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க VNCT-ல ரொம்ப வருஷமா வில்லா வாங்க பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்ப திஸ் சண்டே August 23rd நோட் பண்ணிக்கோங்க, மறந்துடாதீங்க, அலாம்லாம் வச்சுக்கோங்க. 10 AM டு 8 PM அட் பார்க் ரிஜஸ் ஹோட்டல் நியர் புர்ஜ்மான் மெட்ரோ ஸ்டேஷன் துபாயில் தான் VNCT-யோட கிராண்ட் ஈவெண்ட் நடக்க இருக்கு. ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் அண்ட் அப்பாயின்மெண்ட்ஸ் நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 0 5 4 7 6 7 3 1 1 1. ஐ ரிப்பீட், 0 5 4 7 6 7 3 1 1 1. ஸோ மேம், அடுத்த க்வெஸ்சன் வந்து சென்னை அண்ட் கோயம்புத்தூர் ப்ராஜெக்ட் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா மேம்?
1: எஸ் த அதர் ப்ராஜெக்ட்ஸ் வேர் திஸ் ஃப்ரீ ஒன் பெட்ரூம் ஆஃபர் அவைலபிள் வந்து உங்களோட பெவலி ஹைட்ஸ் ஃபேஸ் 2 OMR சென்னை.
0: ஓகே.
1: ஸோ OMR எவ்ரிபடி நோஸ் இட்ஸ் அ ஹியூஜ் IT பூம் ஏரியா, IT காரிடர், மெட்ரோ கனெக்டிவிட்டி இஸ் ஃபென்டாஸ்டிக். OMR-ல வந்து இன்னைக்கு வந்து கேளம்பாக்கம், இது நம்மளோட பெவலி ஹைட்ஸ் வந்து கேளம்பாக்கத்தில் இருக்கு. ஏர்லியர் ஷோலிங்கநல்லூர் எவ்வளோ டெவலப் ஆச்சு, இன்னைக்கு ஷோலிங்கநல்லூரில் உங்களுக்கு எதுவுமே அப்பார்ட்மெண்ட்டே இட் இஸ் சோ எக்ஸ்பென்சிவ் அண்ட் இட்ஸ் பிகம் திக் ஆஃப் த சிட்டி. அதுதான் இன்னைக்கு கேளம்பாக்கம் இஸ் ஹேப்பனிங் அண்ட் தட் இஸ் வேர் யூர் கெட்டிங் வில்லாஸ் வித் லேண்ட் ஓனர்ஷிப். ஸோ பெவலி ஹைட்ஸ் வந்து உங்களுக்கு கேளம்பாக்கத்தில் ஜஸ்ட் பிஹைண்ட் செட்டிநாடு ஹாஸ்பிட்டல், 3 kilometers ஃப்ரம் படூர் மெட்ரோ ஸ்டேஷன். அதை சுற்றி தான் உங்களுக்கு VIT காலேஜ் இருக்கு, ஸ்கூல்ஸ் இருக்கு, எல்லாம் மீதா அதர் காலேஜஸ் எல்லாமே அதை சுற்றி தான் உங்களுக்கு இருக்கு. இது வந்து கலிபோர்னியன் தீம்டு வில்லாஸ், இது அண்ட் ரொம்ப மாடர்னா டிஃப்ரெண்டா ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து 3-bedroom வில்லாஸ் வந்து உங்களுக்கு பிரைஸ் பிட்வீன் டிபெண்டிங் ஆன் த சைஸ் யூஆர் பிக்கிங் அப் 1.5 to 1.9 crores வரும். 3000 dirhams உங்களால மாசம் பே பண்ண முடிஞ்சிச்சுன்னா இஎம்ஐ ஈஸியா உங்களால ஓன் வில்லா அண்ட் OMR யூஸ் வாங்க முடியும். இது வந்து அகெயின் உங்களுக்கு ரெண்டல் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அண்ட் இது வந்து நம்ம ப்ராப்ஸி அப்படின்னு ஒரு கம்பெனியோட டை அப் பண்ணியிருக்கோம், எக்ஸ்க்ளூசிவாக நமக்கு ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க வந்து நம்மளோட கிளையன்ஸோட ரெக்குயர்மெண்ட் எல்லாம் எண்ட் டு எண்ட் பார்த்து ரெண்டல் சப்போர்ட் சர்வீசஸை எக்ஸலண்ட்டாக பண்ணி கொடுக்குறாங்க. ப்ராப்பராக அதை வந்து டியூ டெலிஜென்ஸ் பண்ணி, போலீஸ் வெரிஃபிகேஷன் பண்ணி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்புறம் உங்களோட ஹவுஸை வந்து ஹோம் விசிட் அரேஞ்ச் பண்ணி, அப்புறம் கரெக்டாக அந்த பார்ட்டிஸை ஃபிக்ஸ் பண்ணி, ஏன்னா எல்லாம் பேக்ரவுண்ட் செக் பண்ணி, அதுக்கப்புறம் நம்மளோட வில்லா ஓனரோட அவங்கள கனெக்ட் பண்ணி, அப்புறம் அக்ரிமெண்ட் எல்லாம் ப்ராப்பராக போட்டு, அந்த மெயின்டெனன்ஸ் ஏதாவது இஷ்யூஸ் இருந்தால் அவங்களே மெயின்டெனன்ஸும் பார்த்து, வாடகையை கரெக்டாக வருதான்னு பார்த்து, மெயின்டெனன்ஸ் பார்த்து, எல்லாமே எண்ட் டு எண்டு பார்த்துக்கிட்டு வருவாங்க. அவங்க ஆப்பும் கிரியேட் பண்ணியிருக்காங்க, எல்லாமே ஆப்லேயே டவுன்லோட் ஆகி ரெடியாக இருக்கும் நம்ம அக்ரிமெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே. ஸோ இட் பிகம்ஸ் வெரி சீம்லெஸ். தட் இஸ் ஹவு வி ஹவ் பில்ட் எவ்ரி திங் கோயிங் ஃபார்வர்ட். வி ஹவ் மேட் இட் வெரி வெரி ஈஸி ஃபார் எவ்ரிபடி. ஸோ ECR-ல வந்து நம்ம பேசணும் ஃபர்ஸ்ட், அப்புறம் OMR-ல இப்போ பெவலி ஹைட்ஸ் பற்றி பேசணும். தென் யூ ஹேவ் அதர் வில்லா ப்ராஜெக்ட்ஸ் இன் கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் விச் இஸ் இன் போரூர் அண்ட் பம்மல். அங்கேயும் உங்களுக்கு வந்து ப்ரூக் சைட் ரெசிடென்சஸ் அண்ட் க்ரீக் ரெசிடென்சஸ்ன்னு ரெண்டு ப்ராஜெக்ட் இருக்கு. ஸோ அந்த லொக்கேஷன்லேயும் உங்களுக்கு லேண்ட் ஓனர்ஷிப்போட வில்லா வித் ரெண்டல் ப்ரொபொசிஷன் உங்களுக்கு அவைலபிள் இருக்கு. தென் இதில் வந்து கோயம்புத்தூர் இருக்கு. Then Coimbatore we will discuss in detail. Before that, what I want to tell important is, நிறைய பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, எனக்கு கன்வீனியண்டாக இருக்கிற ஏரியா டி நகர், வடபழனி, இங்கே நான் ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கிட்டு போயிடலாம், எனக்கு அதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நினைக்கிறாங்க. பட் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இன்றைக்கி சென்னையில் வந்து நீங்கள் வடபழனியில் வாங்கினாலும் உங்களுக்கு வந்து 20,000 rupees ஆயிடுச்சு பர் ஸ்கொயர் ஃபீட் அப்பார்ட்மெண்ட்டே. அப்பார்ட்மெண்ட் நீங்கள் 20,000 rupees வாங்குற அப்பார்ட்மெண்ட்டு உங்களுக்கு 5 வருஷத்தில் அது 25,000 rupees ஆக போகுது பர் சதுரடி. ஸோ உங்களுக்கு 4-5 crores அதில் லாக் ஆகும். நீங்கள் இப்போ இமீடியட்டாக யூஸ் ஆகும், வாடகைக்கு விடுவீங்க, 80,000 தான் வாடகை வரும். ஆனால் பணமும் அப்ரிசியேஷன் ஆகாது, அந்த 4-5 crores போய் லாக் ஆகிறது. That is your capital. நீங்களும் ஹோம் லோன் எடுத்து பண்ணாலும் that is your capital. Your capital has to appreciate. அது நீங்கள் லேண்ட் ஓனர்ஷிப்போடு வாங்கும்போது தான் அப்ரிசியேஷன் இருக்கும். இது வந்து பில்டிங் டிப்ரிஷியேட்ஸ் ஓவர் டைம். ஸோ நீங்கள் அந்த மாதிரி கன்வீனியன்ஸுக்காக ஒரு அப்பார்ட்மெண்ட், ஒரு லொக்கேஷனுக்காக நீங்கள் நினச்சா கூட நீங்கள் போய் அதில் வாடகைக்கு இருந்துட்டு புத்திசாலித்தனமாக யுவர் மணி ஹேஸ் டு ஒர்க் ஃபார் யூ.
0: ஓகே.
1: ஸோ ஹவு யூ ஹேவ் டு புட் இட் இன் க்ரோத் ஸோன். ஸோ நம்ம பேசுறது எல்லாமே ECR, OMR, பம்மல், போரூர், இது எல்லாமே க்ரோத் ஓரியன்ட் ஏரியாஸ்.
0: ஓகே.
1: ஸோ அந்த க்ரோத் ஸோனில் நீங்கள் மணி போட்டிங்கன்னா தான் யுவர் மணி இஸ் கோயின் டு மல்டிப்ளை.
0: எக்ஸாக்ட்லி மேம். ஓகே. ஸோ நீங்களும் வந்து சொல்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை பிரியா, எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ்லாம் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் VNCT டீமை மீட் பண்ணுவாங்க. உங்களோட வில்லாவை சீக்கிரமே வந்து புக் பண்ணுங்கள். August 23rd சண்டே மார்னிங் 10 AM டு 8 PM அட் பார்க் ரிஜஸ் ஹோட்டல் நியர் புர்ஜ்மான் மெட்ரோ ஸ்டேஷன் துபாயில் தான் VNCT-யோட ஈவெண்ட் நடக்க இருக்கு. ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் அண்ட் அப்பாயின்மெண்ட்ஸ் நான் நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 0 5 4 7 6 7 3 1 1 1. I repeat, 0 ஃபைவ் ஃபோர் செவன் சிக்ஸ் செவன் த்ரீ ஒன் ஒன் ஒன். மிஸ் பண்ணிடாதீங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். எஸ் 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: ஒன்னையும் போய் பண்ணி காட்டட்டா.
1: நிறைய பேருக்கு பிடிச்ச ஊரு, வெதர் ரொம்ப நல்லா இருக்கும், பீப்புள் ஆர் வெரி நைஸ், ரொம்ப சுத்தமா இருக்கும், ஃபுட் இஸ் வெரி குட், அண்ட் ஹாஸ்பிட்டல் ஐ மீன் யூனோ யுவர் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் யுவர் ஹெல்த் கேர் இஸ் வெரி வெரி குட். எப்பயுமே நம்ம ரிட்டையர் ஆகிற ஊரில் ஹெல்த் கேர் பார்க்கணும். சென்னை ஹெல்த் கேர் இஸ் த பெஸ்ட், பட் கோயம்புத்தூர் இஸ் ஆல்சோ வெரி வெரி குட். ஸோ இதெல்லாம் பார்த்து பல ரீசன், கனெக்டிவிட்டி, இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், உங்களுக்கு வந்து டொமஸ்டிக் ஏர்போர்ட் எல்லாமே இருக்கிறதுனால பீப்புள் அவுட் சைட் ஆஃப் கோயம்புத்தூர் ஆல்சோ கீப் இன்வெஸ்டிங் இன் கோயம்புத்தூர். கோயம்புத்தூரில் நம்ம ரீகல் வில்லாஸ், இந்த ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு சிங்காநல்லூர் பேங்க், சிங்காநல்லூர் எஸ்எஸ்விஎம் குளோபல் ஸ்கூலுக்கு பேங்க் ஆப்போசிட் இருக்கும். இங்கே தான் நம்ம ராயல் இம்பீரியல் ப்ராஜெக்ட்லாம் பண்ணுவோம், இங்கே கிளப் ஹவுஸ் அம்யூனிட்டிஸ் எல்லாமே இருக்கிற ப்ராஜெக்ட். இதில் வந்து ரீகல் வில்லான ஒரு டெவலப்மெண்ட், அதில் வந்து உங்களுக்கு இந்த ஒன் பிளஸ் ஃப்ரீ ஆஃபர், நீங்கள் த்ரீ பெட்ரூம் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபோர் பெட்ரூம் கிடைக்கும், அந்த ஒரு பெட்ரூம் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கக்கூடிய ஆஃபர் இங்கேயும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அண்ட் இது பேங்க் லோன் சப்போர்ட்டோட அகெயின் நீங்கள் இப்போ வாங்கி இன்வெஸ்ட் பண்ணி ரெண்டல் விடணும் அப்படின்னா அந்த ரெண்டல் ஃபெசிலிட்டிஸும் நம்ம ஃபுல்லாக நம்ம ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவோம். இதில் வந்து முக்கியமாக ஒரு அஞ்சு விஷயங்கள் இருக்குது. நம்ம ஒரு ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்குள்ளே, ஒரு ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது, சென்னையோ கோயம்புத்தூரோ வாங்கும்போது முக்கியமாக அந்த அஞ்சு விஷயங்கள் நமக்கு தெரியணும். யாரும் இதை எடுத்து சொல்கிறதே கிடையாது. வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்னா, டைமிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டைமிங் பீட்ஸ் த லொக்கேஷன் நான் சொல்லுவேன். ஏன்னா பையிங் நவ், இன்னைக்கு ரியல் எஸ்டேட் வந்து பேக் ஹோம், தமிழ்நாடு வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் க்ரோத் ஓரியன்ட் ஸ்டேட் இன் இந்தியா டுடே. நம்பர் டூ எக்கனாமிக் கான்ட்ரிபியூட்டர் ஆஃப் இந்தியா இஸ் தமிழ்நாடு. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எது பூம் ஆகும், ரியல் எஸ்டேட், லேண்ட் ப்ரைசஸ், ப்ராப்பர்ட்டி ப்ரைசஸ், இன்னைக்கு மெட்டீரியல் காஸ்ட், லேபர் காஸ்ட் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும்போது, டாக்ஸஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களுக்கு ரேட் ஏறிட்டே போகும், அப்ரிசியேஷன் நிறைய இருக்கும். பட் நாளைக்கு அன்அஃபோர்டபுள் ஆயிரும் வாங்குறது. ஸோ நீங்க வாங்க வேண்டியது வந்து இட் வாஸ் எஸ்டர்டே, அதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இட் இஸ் டுடே, இட் இஸ் நெவர் டுமாரோ. ஸோ ரியல் எஸ்டேட் பையிங் வந்து டைமிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த பஸ்ஸை வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது. நம்ம ஈசிஆரோட எக்ஸாம்பிள் பார்த்தோம், ஓஷன் டிரைவ் வந்து 2019 லான்ச் பண்ணும்போது 1.1 crore லான்ச் பண்ணோம். அதே இது ஃபேஸ் த்ரீல அதே பூல் வில்லா வந்து இன்னைக்கு 2.1 crore ஆயிருச்சு. 1 crore அஞ்சு வருஷத்தில் அப்ரிசியேஷன். ஏன்னா நீங்கள் வில்லாவில் போடுறீங்க லேண்ட் ஓனர்ஷிப்போட, அதில் வாடகையும் உங்களுக்கு 60,000 வருது. ஸோ அதுக்கு வந்து டைமிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், டோன்ட் மிஸ் த பஸ். அடுத்தது முக்கியமான விஷயம் வந்து லெவரேஜ். லெவரேஜ் இஸ் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் வென் யூ பை ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ நீங்கள் எப்படி வந்து நிறைய பேர் நீங்கள் பார்ப்பீங்க, ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி 2, 3, 4, 5 வீட்டு ஊரில் நிறைய சொத்து வச்சுருப்பாங்க. எப்படின்னா தே நோ த டூல் ஆஃப் லெவரேஜிங் த்ரூ ஹோம் லோன். ஹோம் லோன் வந்து குறைந்த வட்டியில் உங்களுக்கு 80% ஹோம் லோன் நம்ம வந்து இப்போ விஎன்சிடியே உங்களுக்கு எடுத்து கொடுத்துட்றாங்க. உங்களுக்கு வாங்க அப்படின்னா உங்களுக்கு சுலபமாக இஎம்ஐ, அது வந்து ஃபோர்ஸ்ட் சேவிங்ஸ் ஆயிடுது. மாதம் மாதம் நம்ம வர்ற சேலரியில் மொதல் அந்த நம்ம வீட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பணத்தை எடுத்து வைக்கும்போது நீங்கள் ஃபோர்ஸ்ஃபுல்லாக அதை சேவ் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. அப்போ பேங்க் லோனை வச்சு நீங்கள் பர்சனல் வெல்த் பில்டு பண்ணும்போது தட் பிகம்ஸ் அ ஹேபிட் அண்ட் யூ ஸ்டார்ட் பில்டிங் லாட் ஆஃப் வெல்த் த்ரூ தட். ஸோ லெவரேஜ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் டூல். தேர்ட் வந்து பாசிவ் இன்கம். பாசிவ் இன்கம் வந்து எல்லாருமே வந்து ஒன்று வி ஒர்க் ஃபார் மணி, அடுத்தது வந்து த மணி ஹேஸ் டு ஒர்க் ஃபார் அஸ். அப்போ வென் வி ஒர்க் ஃபார் மணி, உங்களோட ப்ரொஃபஷன் தான் உங்களோட முக்கியமான அசெட். அந்த அசெட்டை வச்சு நீங்கள் சம்பாதிக்கிறது, உங்களோட சேலரி, உங்கள் இன்சென்டிவ்ஸ், உங்களோட போனஸ் எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் பத்திரமா உங்களோட ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணி அந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ரெண்டல் இன்கம் ஈல்டு பண்ணிகிட்டே இருந்ததுன்னா அதுதான் உங்களோட ரிட்டையர்மெண்ட் பிளானிங், ஃபியூச்சர் பிளானிங்காக இருக்கும். நான் வந்து திரும்பி ஊருக்கு போகிறேன், போகிற ஸ்டேஜில் எப்படி இருக்கணும், இந்த ஸ்டேஜில் நம்ம ரீச் ஆகிருக்கணும். அப்போ நீங்கள் வந்து இப்போ ஒரு வில்லா வாங்குறீங்க, அதில் நாளைக்கு ஒரு 4 villa வாங்குறீங்க. இப்போ நம்மகிட்டே நிறைய பேர் 4, 5 villa கண்டினியூஸாக வாங்கிட்டே இருப்பாங். ஒரு வில்லா முடிச்சுட்டு அடுத்த கமிட்மெண்ட் போவாங்க, அடுத்த கமிட்மெண்ட் போவாங்க, அதை ஹாபிட்டா பண்ணிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களோட பிளான் என்ன அப்படின்னு சொல்றாங்கன்னா, நாங்க நாளைக்கு ஊர்ல போய் லிவ் பண்ணும்போது ஒரு வீட்டில் லிவ் பண்ணுவோம், இதை 4 வீடோட வாடகை வருமானம் எங்களுக்கு வந்துடும். ஸோ நாங்கள் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் எங்களுக்கு வந்துடும். எங்களுக்கு வந்து வி ஆர் நாட் டிபெண்ட் ஆன் எனிபடி, வி ஆர் நாட் டிபெண்ட் ஆன் எனி திங். ஸோ எங்களுக்கு அந்த வருமானத்தை வச்சு நல்ல லைஃப் ஸ்டைல், அதே நேரம் அந்த ப்ராப்பர்ட்டி சொத்தெல்லாம் அவ்வளோ தூரம் அப்ரிஷியேட் ஆயிருக்கும். பிள்ளைங்களுக்கு நம்ம எடுத்து கொடுக்கும் போதோ இல்லை எங்கள் ஃபியூச்சருக்கோ அதை காப்பாற்றுறதுக்கு இட் இஸ் அ வெரி குட் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ பாசிவ் ரெவன்யூ இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் ரிஸ்க், ரிஸ்க் இஸ் நெவர் இந்த ப்ராப்பர்ட்டி, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. ரிஸ்க் இஸ் ஓன்லி வென் யூ சூஸ் த ராங் பில்டர். நீங்கள் பில்டரை கரெக்டாக சூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ப்ராப்பர்ட்டி பையிங்கில் உங்களுக்கு ஜீரோ ரிஸ்க். ஸோ அதை வந்து பில்டர் வந்து ஆன் டைம் உங்களுக்கு வந்து டெலிவர் பண்ணணும். குவாலிட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கணும். க்ரோத் ஓரியன்ட் ஏரியாவில் நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்கணும். பில்டர் அந்த மாதிரி ஏரியா உங்களுக்கு வெல்த் கிரியேஷன். இப்போ விஎன்சிடியோட மிஷனே வி கிரியேட் வெல்த் ஃபார் த கிளையன்ஸ். வெல்த் கிரியேஷனால தான் நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போகலை, இல்லாட்டி நாங்கள் பண்ணுற எல்லா ஏரியாலையும் எங்களால் அப்பார்ட்மெண்ட்ஸ் கொடுக்க முடியும். அப்பார்ட்மெண்ட் ஏன் போகலை? ஏன்னா எங்களோட விஷன் வந்து, எங்களோட கோல் வந்து டு கிரியேட் வெல்த் ஃபார் ஆர் கிளையன்ஸ். அப்போ வெல்த்னா அது லேண்ட் ஓனர்ஷிப்போட வில்லாவாக இருந்தால் தான் அவங்களுக்கு அப்ரிசியேஷன் வரும், அதில் தான் அவங்களோட நாளைக்கு வந்து வெல்த் கிரியேட் பண்ண முடியும். ஸோ ரிஸ்க் இஸ் நெவர் இந்த ப்ராப்பர்ட்டி பட் பை சூஸிங் அ ராங் பில்டர். கரெக்ட் பில்டர் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு க்ரோத் ஓரியன்ட் ஜோனில் ப்ராப்பர்ட்டி கிடைக்கும், ஆன் டைம் டெலிவரி வந்துடும். சப்போர்ட் சர்வீசஸ் என்ஆர்ஐஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அமீரகம் இல்லை உலகத்தில், என்ஆர்ஐஸ் எங்கே இருந்தாலும் அவங்க பேக் ஹோம் இன்வெஸ்ட் பண்ணும்போது அவங்களுக்கு என்ஆர்ஐ சப்போர்ட் சர்வீசஸ் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அந்த எக்ஸ்பர்டீஸ் உள்ள ஒரு கம்பெனி. இப்போ விஎன்சிடினா 15 வருஷமாக நம்ம வந்து யூஎஸ், சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியாவிலேருந்து அவ்வளோ பையர்ஸ் இருக்காங்க, கல்ஃப்லேருந்து அவ்வளோ பேர் இருக்காங்க, அமீரகத்திலேருந்து அவ்வளோ பேர் இருக்காங்க. எல்லாருக்கும் என்ஆர்ஐ சப்போர்ட் சர்வீசஸ், அது வாங்குகிற பேங்க் லோன்லேருந்து, ரெண்டல் சப்போர்ட்லேருந்து, நாளைக்கு மெயின்டெனன்ஸ்லேருந்து, ரீசேல்லேருந்து, எல்லாமே என் டு என்டு பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸ் அண்ட் பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்குது. ஸோ யூ சூஸிங் த ரைட் பில்டர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் தேர்ட், ஐ மீன் த லாஸ்ட் ஒன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், த ஃபிஃப்த் பாயிண்ட் இஸ் ஆஸ் ஐ செட், சென்னை இஸ் எக்ஸ்ப்ளோடிங், கோயம்புத்தூர் இஸ் எக்ஸ்ப்ளோடிங். அண்ட் உங்களுக்கு வந்து எல்லாமே பயங்கர க்ரோத் ஓரியன்டாக, பேக் ஹோம் என்ன நடந்துட்டுருக்குன்னு அங்கே டெய்லி இருந்து விட்னஸ் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும் அங்கே எவ்வளோ க்ரோ ஆகிட்டுருக்குன்னு. ஸோ அந்த பஸ்ஸை மிஸ் பண்ணிடாமல் அந்த க்ரோத் ஸ்டோரியில், யூ பீங் அன் என்ஆர்ஐ யூ ஷுட் நாட் மிஸ் அவுட் ஆன் த க்ரோத் ஸ்டோரி. உங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நீங்கள் திராம்ஸில் சம்பாதிக்கிறீங்க, டாலரில் சம்பாதிக்கிறீங்க, அங்கே வந்து ருபி வந்து வீக்கன் ஆகிட்டு இருக்கும். எப்பயுமே நம்மளோட INR வந்து ஃபார் அந்த வாட் எவர் ரீசன் தட் இஸ் ஹவு இட் வீக்கன்ஸ். அப்போ நீங்கள் இதில் சம்பாரிச்சு ருபியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு அதில் வந்து அவ்வளோ பெரிய வீக்கம் இருக்கும். நாட் வீக்கம், வாட் யூ கால் க்ரோத், வீக்கம்னா க்ரோத் தானே
2: சொல்லுவாங்க நம்ம ஊர் சைடு, அப்படி சொல்லுவாங்க.
1: ஓகே, அது வந்து உங்களுக்கு அவ்வளோ பெரிய க்ரோத் அப்ரிசியேஷன் இருக்கும். ஸோ அதில் வந்து வென் யூ ஆர் யூனோ யுவர் டைமிங் இன் தீஸ் பிளேசஸ் அண்ட் எஸ்பெஷலி வென் யூ ஆர் ஏர்னிங் இன் திராம்ஸ் அண்ட் டாலர்ஸ், வென் யூ ஆர் கோயிங் டு இன்வெஸ்ட் தேர் பேக் ஹோம் இன் ப்ராப்பர்ட்டிஸ், தட் இஸ் ஆல்சோ ஹியூஜ் பிக் க்ரோத் ஃபார் யூ. ஸோ தீஸ் ஆர் த ஃபைவ் திங்ஸ் யூ ஷுட் ஆல்வேஸ் ரிமெம்பர் வென் யூ இன்வெஸ்ட் இன் ப்ராப்பர்ட்டிஸ்.
2: ஓகே மேம், ஸோ நீங்களும் லிசன் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஸோ வந்து விஎன்சிடியோட ஒன் பிளஸ் ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் திஸ் சண்டே August 23rd, திஸ் சண்டே 10 AM to 8 PM at Park Ridges Hotel near Burj Mahal Metro Station, Dubai. La da VN City One Plus offer vandu poiittu irukke, team vandu meet panunga. For more details neenga contact panna vendiya number 054 767 3111. I repeat, 054 767 3111. தொடர்ந்து பேசலாம். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
3: Golden Song of the Hour. Golden Song of the Hour. Brought to you by Pride Collection. அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alokas, the world's favorite jeweler.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். ஒவ்வொரு உணவு பண்டமும் நூற்றாண்டுகள் பழமையுள்ள பாரம்பரியத்தின் கதையை சொல்லும். ஒவ்வொரு பட்டின் இழையிலும் அதை நெய்த கைகளின் கலைநயம் நிறைந்திருக்கும். ஒவ்வொரு மேளத்தின் தாளமும் கொண்டாட்டங்களுக்கு உயிர் கொடுக்கும். இந்தியா ஒரு நாடு மட்டுமல்ல, கலாச்சாரங்களின் சங்கமம்.
1: இந்தியாவின் சுவைகள், ஆடைகள், கொண்டாட்டங்கள் மற்றும் பாரம்பரிய பொருட்களை ஒரே இடத்தில் வழங்குகிறது லூலு இந்தியா உற்சவ். அனைத்து பிரிவுகளிலும் அசத்தலான சலுகைகள். Visit your nearest Lulu store or shop on Lulu app.
2: Lulu, where the world comes to shop.
0: VNCT Global in Grand OnePlus Villa Sale. நம்ம VNCT ல எந்த வில்லா புக் பண்ணாலும் 1 பெட்ரூம் ஃப்ரீ. சென்னை ECR, OMR, பம்மல் அண்ட் போரூர் அண்ட் கோயம்புத்தூர் ன டாப் சிட்டி லொகேஷன்ஸ்ல 2 BHK புக் பண்ணா 3 BHK வில்லா, 3 BHK புக் பண்ணா 4 BHK வில்லா, 4 BHK புக் பண்ணா 5 பெட்ரூம் பங்களா. கூடவே AC, TV, ஃப்ரிட்ஜ், காட்டன் உங்க வில்லாவை ஃபுல்லி ஃபர்னிஷ்டா புக் பண்ணுங்க. 15 இயர்ஸ் மெயின்டனன்ஸ் ஃப்ரீ ஆஃபரோட.
1: Meet VNCT team on August 23rd Sunday morning 10 AM to 8 PM at Park Bridges Hotel near Bujman Metro Station, Dubai. Call 054-767-3111. 054-767-3111.
0: மறந்துடாதீங்க, எந்த வில்லா புக் பண்ணாலும் 1 பெட்ரூம் ஃப்ரீ.
3: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
4: ஒன்றும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
5: உனக்கு இப்போ 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?

0: வயசு, இப்ப நீ என்ன பண்ற?
1: அப்பாவோட அம்பாசிட்டர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
2: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
3: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
4: For details, call 056-415-4242.

0: the evening, Karak.
1: 89.4 ஸோ மேம், அடுத்து வந்து இவ்வளோ திடீர்னு இப்போ ரேடியோ டியூன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த கிராண்ட் ஈவெண்ட் நடக்குது, ஸோ அதை பற்றி ஓவராலாக நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா?
2: எஸ் இப்போ டியூன் பண்ணுறவங்களுக்காக வில் டூ குவிக் ரேப் அப் சம் அப். அண்ட் நம்ம விஎன்சிடி குளோபல் வந்து ஆஃபரிங் யூ கிராண்ட் ஒன் பிளஸ் வில்லா சேல் ஆஃபர் வரும் ஞாயிறு அன்று 23rd August. ஸோ இந்த ஈவெண்ட்டில் என்ன பண்ணுன்னா, நீங்கள் இந்த ஈவெண்ட்டில் வந்து நீங்கள் வில்லா புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பெட்ரூம் ஃப்ரீயாக கிடைக்கும். ஸோ வாட் டஸ் இட் மீன்? இட் மீன்ஸ் நீங்கள் டூ பெட்ரூம் வில்லா புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3 bedroom வில்லாவாக கிடைக்கும். 3 bedroom வில்லா புக் பண்ணிங்கன்னா 4 bedroom வில்லாவாக கிடைக்கும். 4 bedroom வில்லா புக் பண்ணிங்க அப்படின்னா 5 bedroom லாவிஷ் பங்களோவாக கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் அ ஃபென்டாஸ்டிக் ஆஃபர். அண்ட் இதோட இது எந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் அவைலபிள் அப்படின்னா சென்னை அண்ட் கோயம்புத்தூர் லொக்கேஷனில், சென்னையில் வந்து ECR-ல OMR-ல பம்மல் அண்ட் போரூர் லொக்கேஷனில் உள்ள வில்லா ப்ராஜெக்ட்ஸில் அவைலபிள் இந்த ஆஃபர். அதே மாதிரி கோயம்புத்தூரில் சிங்காநல்லூரில் உள்ள லொக்கேஷனில் உள்ள வில்லாஸில் இந்த ஆஃபர் அவைலபிள். ஸோ உங்களுக்கு யூ ஹேவ் வெரைட்டி ஆஃப் லொக்கேஷன்ஸ் அண்ட் வெரைட்டி ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ உங்களுக்கு எது வந்து இஃப் யூ ரெசனேட் வித் ECR ஒரு OMR ஒரு பம்மல் ஒரு போரூர் ஒரு கோயம்புத்தூர், யூ ஹேவ் அ சாய்ஸ். பட் இட் இஸ் அ ஃபென்டாஸ்டிக் ஆஃபர். இந்த ஆஃபரில் 1 bedroom மாத்திரம் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்கல, இதோட சேர்ந்து உங்களுக்கு ஒவ்வொரு பெட்ரூம்லேயும் ஏசி ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, as well as TV, fridge, and in all the bedrooms, beds and mattresses, and உங்களோட இன்டீரியர் டிசைன்ட் வார்ட்ரோப்ஸ். இப்போ நம்ம வந்து இன்டீரியர் டிசைனர் வச்சு நம்மளோட டைல்ஸு, டாய்லெட் டைல்ஸு எல்லாமே வந்து கலர் காம்பினேஷன் ஒரு தீமோடு நம்ம செலக்ட் பண்ணுறோம். அதே மாதிரி கபட்ஸு, உங்களுக்கு மாடுலர் ஃபிட்டிங் இன் கிச்சன் எல்லாமே வந்து அதே தீமில் தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ இட்ஸ் பியூட்டிஃபுல்லி டன். ஸோ அந்த ஆஃபர் எல்லாமே இட் இஸ் அவைலபிள் அலாங் வித் 15 years ஆஃப் ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் ஆஃபர் ஆல்சோ. ஸோ திஸ் இஸ் அ ஃபினாமினல் ஆஃபர். As I was always telling you, in the family, we are running short of 1 bedroom. So my favorite offer is this offer, 1 bedroom offer. Because நம்ம 2 bedroom, 1 bedroom இருக்கும்போது 2 bedroom வேணும்னு சொல்லுவோம். 2 bedroom இருக்கும்போது we are just running short of, இன்னும் கூட 1 bedroom இருந்தால் நல்லாயிருக்கும், அப்பா அம்மாவெல்லாம் வந்தால், இன்லாஸ் வந்தால், கெஸ்ட் வந்தால் தங்க முடியலன்னு. அப்புறம் நம்ம குழந்தைங்கெல்லாம் பெருசாகி தனித்தனி ரூம் கொடுத்து நம்ம எடுத்த உடனே இல்லை இன்னொரு பெட்ரூம் வேணுமே. So you are always running short of bedroom. So that is why this free bedroom offer villa is given. And இப்போ வந்து பேக் ஹோம் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் த ஹியூஜ் அப்ரிசியேஷன் விச் இஸ் ஹேப்பனிங், பூம் விச் இஸ் ஹேப்பனிங் இன் சென்னை கோயம்புத்தூர். லேண்ட் ரேட்ஸ்லாம் ஸ்கை ராக்கெட்டிங், கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் எல்லாமே உங்களுக்கு ஏறிட்டே போகும்போது த டைமிங் இஸ் நவ் ஃபார் யூ டு பை டு பெனிஃபிட் த அப்ரிசியேஷன். இன்றைக்கி தான் அஃபோர்டபுள் ஃபார் யூ டு ஈவன் டாக் அபவுட் அ வில்லா. வில்லா இந்த மாதிரி க்ரோத் ஏரியாஸில் நம்ம பண்ணுறது எல்லாமே க்ரோத் ஸோன். சேச்சுரேட்டட் ஏரியாவில் உங்களுக்கு அப்ரிசியேஷன் வராது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃப் சேச்சுரேட்டட் ஏரியா வந்து வடப்பழனி, டி நகர், அப்ரிசியேஷன் வராது. அப்ரிசியேஷன் க்ரோத் ஏரியாஸில் தான் வரும், அதுவும் வில்லா வாங்கினா தான் வரும். அப்பார்ட்மெண்ட்டில் அப்ரிசியேஷன் வரவே வராது, பிகாஸ் பில்டிங் டிப்ரிஷியேட்ஸ் ஓவர் பீரியட். ஸோ இதில் வந்து ஹியூஜ் அப்ரிசியேஷன். ரெண்டல் ஈல்டு உங்களுக்கு வந்து எண்ட் டு எண்ட் சப்போர்ட் சர்வீசஸ் விஎன்சிடி பண்ணி கொடுத்துருவாங்க. லாங் டேர்ம் ரெண்டல் உங்களுக்கு வந்து அதை டீட்டெயில்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு வி ஹாவ் தோஸ் சப்போர்ட் சர்வீசஸ். பேங்க் லோன் 80% நீங்கள் லெவரேஜ் பண்ணி தான் உங்களோட பர்சனல் வெல்த்தை பில்ட் பண்ணுறீங்க. குறைந்த வட்டியில் பேங்க்கில் உங்களுக்கு 80% ஹோம் லோன் வாங்கி ஈஸி இஎம்ஐ ஸ்கீமாக மாற்றி கொடுக்கும்போது யூ கெட் இன் டு த வெல்த் பில்டிங் ஸ்கீம். இதில் என்னோட ஃபேவரட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, விவர் டாக்கிங் அபவுட் ஆல் த வில்லாஸ் அண்ட் ஆல் த ப்ராஜெக்ட்ஸ், மை ஃபேவரட் இஸ் கஸ்டமைஸ்ட் பங்களோஸ்.
1: ஓகே,
2: கஸ்டமைஸ்ட் பங்களோஸ் 2500 square feet 4500 square feet வரைக்கும் நீங்கள் பண்ணிக்கலாம். கோயம்புத்தூரில் பண்ணலாம், சென்னையில் பண்ணலாம். சென்னை எஸ்பெஷலி ECR-லலாம் பண்ணும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு அவ்வளோ பெரிய பங்களோ எல்லாரோட ட்ரீம் ஹவுஸும், நீங்கள் நிறையா சொத்து நம்மகிட்ட வாங்கிட்டே இருக்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு வாங்கலாம். ஒரு இது உங்களோட ட்ரீம் ஹவுஸ்னு வாங்கணும், அந்த ட்ரீம் ஹவுஸில் வந்து உங்களுக்கு பெரிய கார்டன், உங்களோட பெட்டெல்லாம் வச்சுக்கிறதுக்கு ஒரு பெரிய ஏரியா, அப்புறம் உங்களோட ட்ரைவே, தென் யுவர் மேட்ஸுக்கு தனி இடம், தென் யுவர் ப்ரைவேட் ஸ்விம்மிங் பூல் இன் யுவர் ஹவுஸ். இதர் நீங்கள் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் கார்டன் பக்கத்தில் வச்சுக்கலாம், இல்லை மேலே டெரஸில் வச்சுக்கலாம். யூ ஹேவ் போத் ஆப்ஷன். தென் யூ கேன் ஹாவ் 4 பெட்ரூம் ஆர் 5 பெட்ரூம் லாவிஷ் பங்களோ, ஹோம் தியேட்டர். அண்ட் தென் உங்களுக்கு வந்து செகண்ட் ஃப்ளோரில் வந்து யூ கேன் ஹாவ் அ ப்ரைவேட் ஜிம், ஹோம் ஜிம் வித் யுவர் யோகா அண்ட் மெடிடேஷன் ஏரியா. ஸோ உங்களுக்கு என்னெல்லாம் கனவுகள் இருக்கோ, வாட் கைண்ட் ஆஃப் அ பர்சன் அண்ட் அ பர்சனாலிட்டி யூ ஆர், யூ கேன் பில்ட் யுவர் ஹோம், டிசைன் யுவர் ஹோம். அண்ட் தட் இஸ் அ வெரி ஸ்பெஷல் கான்செப்ட் விஎன்சிடி டஸ் ஃபார் அவர் கிளைண்ட்ஸ், கஸ்டமைஸ்ட் பங்களோஸ். அந்த கான்செப்ட் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம், விச் இஸ் வெரி ஃபேவரட் ஃபார் மீ, பிகாஸ் யூ அவங்களோட ட்ரீம் எல்லாம் நமக்கு தெரியும். நிறைய பேர் உள்ள, ஏன்னா எக்ஸ்டீரியர் வந்து இட்ஸ் அ கேட்டட் கம்யூனிட்டி, ஸோ த எலிவேஷன் வில் பி த சேம். உள்ள இன்டீரியர் வந்து நிறைய பேர், இன்டீரியருக்கு வி ஹாவ் டை அப் வித் அன் இன்டீரியர் வெரி ரெப்யூட்டட் ஆர்கனைசேஷன் வேர் தே கேன் ஒர்க் வித் தெம் ஃபார் இன்டீரியர்ஸ். ஸோ மெனி பீப்புள் சே எங்களுக்கு செட்டிநாடு ஹவுஸ் மாதிரி வேணும், கேரளா ஹவுஸ் மாதிரி வேணும், ஆமாம் ஒரு கான்டெம்பரரி மாடர்னாக வேணும், பாலி தீமில் வேணும். ஸோ ஏற்ற மாதிரி நம்ம வந்து உள்ள டிசைன் பண்ணிக்கலாம். அவ்வளோ ரூம்ஸ், ரூம் சைஸஸ் எல்லாமே உள்ள வந்து நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அக்கார்டிங் டு யோர் ப்ரிஃபரன்சஸ். ஸோ தீஸ் ஆர் ஆல் யுவர் வேரியஸ் ஆப்ஷன்ஸ். அண்ட் ஹோம் பையிங் எஸ்பெஷலி வித் விஎன்சிடி, வென் இட் இஸ் வில்லா பையிங் வித் லேண்ட் ஓனர்ஷிப் இஸ் த பெஸ்ட் வே ஆஃப் வெல்த் பில்டிங், வெல்த் கிரியேஷன், பாசிவ் இன்கம் கிரியேஷன், யுவர் ரிட்டையர்மெண்ட் பிளான் அப்படின்னா திஸ் இஸ் த வே ஃபார்வர்ட் இன் திஸ் டைரக்ஷன் வேர் யூ கிரியேட் ஒன் பை ஒன். அண்ட் ஐ விஷ் எவ்ரிபடி அ ஃபென்டாஸ்டிக் ப்ராஸ்பரஸ் லைஃப்.
1: ஓகே, தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். ஸோ நீங்களும் மறக்காமல் நம்ம விஎன் சிட்டி டீமை வந்து மீட் பண்ணுங்கள் திஸ் சண்டே, August 23rd, மறந்துடாதீங்க, திஸ் சண்டே. ஸோ அட் பார்க் ரிஜஸ் ஹோட்டல் நியர் புஜ்மா மெட்ரோ ஸ்டேஷன் துபாயில் நடக்கிறதுக்கு. ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் அண்ட் அப்பாயின்மெண்ட்ஸ் நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 0547673111. I repeat, 0547673111. Thank you so much, ma'am. Thank you.
2: Thank you, Priya. That was a lovely show.
1: Thank you, ma'am. Thank you. Okay, so what are the songs for the kid? Enjoy it. This is our radio, our music.
0: The Evening Correct, presented by VNCT Global in Chennai and Coimbatore locations. La endha villa book pannalum extra 1 bedroom free. Meet the team on Sunday, August 23rd at Park Regis Hotel. Call 0547673111. Brought to you by Annathangam Golden Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan Tamilagathilirundhu ungalukkaga Dubaiyil. Annathangam Golden Diamonds, Karama Center, Dubai.
3: Request a song, call or WhatsApp 0502528940. Manasu thottu mittu, manasu thottu mittu.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of the evening correct is brought to you by Bright Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alukas, the world's favorite jeweler.
2: 89.4 Tamil FM in செய்தி சுருக்கம்.
3: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
4: வணக்கம், செய்தி சுருக்கம். தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
4: தலைமைச் செயலாளர் அப்பதவியில் நீடிக்க தகுதியற்றவர் என்று பி. சண்முகம் அறிக்கை வெளியிட்டுள்ளார். இடதுசாரி மாணவர்களை இலக்கு வைத்ததன் மூலம் தலைமைச் செயலாளரின் சித்தாந்த சாய்மானம் அம்பலப்பட்டு நிற்கின்றது என்று அவர் கூறியுள்ளார். கல்லூரி கல்வி இயக்ககம் மட்டுமே தவறு செய்தது என்பது உண்மையல்ல என்று அவர் கூறினார். தலைமைச் செயலாளர் மீது அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சிபிஎம் மாநில செயலாளர் பி. சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். இதேவேளை குஜிலியம்பாறை வட்டாட்சியர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் பி. சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். இடதுசாரிகள் அடுத்தடுத்து இலக்கு வைக்கப்படுவது தற்செயலானது என எடுத்துக்கொள்ள முடியாது என்றும் அவர் கூறினார். தலைமைச் செயலாளரின் சுற்றறிக்கை குறித்து முதலமைச்சர் விஜய் தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் பி. சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். தாவிக அரசின் சுற்றறிக்கையை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் நாளை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடும் என்றும் அவர் கூறினார்.
2: இந்திய செய்திகள்.
4: கற்கள், ஜல்லி, எம் சாண்ட் உள்ளிட்ட கட்டுமான பொருட்களை தமிழகத்தில் இருந்து வெளி மாநிலங்களுக்கு கொண்டு செல்வதில் உள்ள கட்டுப்பாடுகளில் இருந்து கேரளத்துக்கு விலக்களிப்பது குறித்து தமிழ்நாடு பரிசீலிக்கும் என்று முதல்வர் விஜய் உறுதியளித்துள்ளதாக கேரள முதல்வர் வி. டி. சதீசன் தெரிவித்தார். தென்மண்டல குழுவின் 31வது கூட்டத்தில் கலந்து கொண்டு கேரளம் திரும்பிய முதல்வர் தனது எக்ஸ் பக்கத்தில் இன்று இந்த பதிவை வெளியிட்டுள்ளார். அதில் இரும்பு கம்பிகள் உள்ளிட்ட கட்டுமான பொருட்கள் மீதான கட்டுப்பாடுகள் குறித்து தமிழ்நாடு முதல்வர் விஜயுடன் ஆக்கப்பூர்வமான ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த கட்டுப்பாடுகளில் இருந்து கேரளத்துக்கு விலக்களிப்பது குறித்து தமிழ்நாடு பரிசீலிக்கும் என்று அவர் உறுதியளித்ததாக வி. டி. சதீசன் தெரிவித்துள்ளார்.
2: இலங்கை செய்திகள்.
4: கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இந்த ஆண்டின் முதல் அரையாண்டில் எரிபொருள் இறக்குமதிக்கான செலவினம் பாரிய அளவில் அதிகரித்துள்ளதாக பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்தார். மத்திய கிழக்கு மோதல்களால் உலகளாவிய கச்சா எண்ணெய் விலைகள் மற்றும் இறக்குமதி செலவுகளில் ஏற்பட்டுள்ள தாக்கம் குறித்து மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளதா என எழுப்பப்பட்ட வாய்மூல கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே பிரதமர் இன்று பாராளுமன்றத்தில் இதனை தெரிவித்தார். இந்த ஆண்டின் முதல் அரையாண்டில் மாத்திரம் எரிபொருள் இறக்குமதிக்காக சுமார் 3168 மில்லியன் அமெரிக்க டாலர் செலவிடப்பட்டுள்ளதாக அவர் கூறினார்.
2: அமீரக செய்திகள்.
4: அமெரிக்கத்தின் கிழக்கு மற்றும் தென் பகுதிகளின் சில இடங்களில் இன்று மாலை வேளையில் மழை பெய்தது. வெப்பச்சலன மேகங்கள் உருவானதால் அலைன் பகுதிகளில் மழையும் புஜிராவில் இடையிடையே லேசான சாரல் மழையும் பதிவானது. அலைனின் கதம்பல் ஷிக்லா சாலை உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. புஜிராவில் காலை வேளையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டதுடன் சில பகுதிகளில் லேசான சாரல் மழை பெய்தது. அமெரிக்கத்தில் அடுத்த வாரத்தின் தொடக்கம் வரை சீரற்ற வானிலை தொடரும் என்று தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
2: உலகச் செய்திகள்.
4: ஈரானுக்கு ஆதரவாக செயற்படுவதாக குற்றம் சுமத்தி அமெரிக்கா ஹிஸ்புல்லா மீது புதிய பொருளாதார தடைகளை விதித்துள்ள நிலையில் அமெரிக்காவின் நடவடிக்கைகள் இஸ்ரேலுக்கு எதிரான தங்களது எதிர்ப்பை தடுக்காது என்று ஹிஸ்புல்லா தெரிவித்துள்ளது. அமெரிக்க கருவூலத்துறை நேற்று ஹிஸ்புல்லாவின் சட்டப்பூர்வ வகைப்பாட்டில் மாற்றம் செய்து அந்த அமைப்பு ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையின் கட்டுப்பாட்டின் கீழ் ஈரான் ஆட்சிக்காக செயல்படுகின்றது என்று தெரிவித்தது. ஹிஸ்புல்லாவுக்கு நிதி உதவி அளித்ததாக கூறப்படும் 10 பேரை இலக்கு வைத்து புதிய தடைகளையும் அமெரிக்கா அறிவித்துள்ளது. இந்நடவடிக்கை ஈரான் மற்றும் அதன் பிராந்திய கூட்டாளிகளின் நிதி வலையமைப்புகளை துண்டிக்கும் அமெரிக்காவின் விரிவான அழுத்த நடவடிக்கையின் ஒரு பகுதியாக பார்க்கப்படுகின்றது.
2: விளையாட்டுச் செய்திகள்.
4: எதிர்வரும் 23 முதல் 27 வரை கொழும்பு எஸ்எஸ்சி மைதானத்தில் நடைபெறவுள்ள இந்தியாவுக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிக்கான 14 பேர் கொண்ட குழாமை இலங்கை கிரிக்கெட் சபை அறிவித்துள்ளது. நனஞ்சய் டி. சில்வா தலைமையிலான 14 பேர் கொண்ட இலங்கை குழாத்தில் லஹிர் உதார, கமல் மிஷார், பசிந்து சூரிய பண்டார, கமிது மெண்டிஸ், தனஞ்சய் டி. சில்வா, சஹான் ஆராய்ச்சியை, சொனால் தினூஷன், இரோஷன் தேக்வல், கேஷரன் உவாந்த, பிரபாத் ஜாசூரிய, மிலான் ரத்நாயக், லஹிர் குமார், அசித பெர்னாண்டோ, விஸ்வ பெர்னாண்டோ ஆகியோர் இடம்பெறுகின்றனர். இரு அணிகளுக்கும் இடையிலான முதலாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்ற நிலையில் 1-0 என்ற அடிப்படையில் முன்னிலை வகிக்கின்றது. இத்துடன் இன்றைய நாளுக்குரிய செய்திச் சுருக்கங்கள் யாவும் நிறைவடைந்தன. எமது விரிவான செய்தி அறிக்கையினை 8:00 எதிர்பாருங்கள். வணக்கம்.
2: செய்தி சுருக்கம்
3: was brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars. 89.4
5: ஏய், நீ ஸ்டைலா பேசுவேன் நினைக்கல. அது தமிழ் FM ல நீங்க பாட்டு கேப்பீங்கன்னு கொஞ்சம் நினைச்சு பாக்கலீங்க. இட்ஸ் a very good choice.

0: ஒன்னே போய் படி காட்டட்டா. அமீரகத்துல இப்போல்லாம் வந்து விடுமுறை அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. August 28th, 29th and 30th. மறுபடியும் சொல்லுமா? 28th, 29th and 30th. உங்களோட டவுட் எனக்கு புரியுது. அந்த 29 ஓகே, அந்த 30th வந்து சண்டே தானே அப்படின்னு என்ஜாய் பண்ணதான், மீன் கிடைச்சா என்ஜாய் பண்ண வேண்டியதான், அவ்வளோதான், சிம்பிள்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் சேஃபா உங்கள் கார்கோவை அனுப்புங்கள். The bridge to your home. Call or WhatsApp 800916 or visit abccargo.ae.
0: சண்டேன கூட வொர்க் பண்றவங்க எத்தனை பேர் இருப்பாங்க? அவங்க அப்படியே ஓரமா உட்கார்ந்து சிரிச்சிட்டு இருப்பாங்க, அப்பாடா அப்படினு சொல்லிட்டே இல்ல இருக்கிறாங்க. அவ்வளோ பயங்கரமாக கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஆஃபீஸ் தான் என்னோட உலகமே அப்படின்ட்டு இருக்கவங்களாம் இருக்காங்க. அண்ட் எஸ், கம்மிங் பேக் டு த டாபிக், சற்று நேரத்துக்கு முன் நம்ம ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். ஊருக்கு என்ன மாதிரி பொருட்களெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு வருவீங்க? நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பயங்கரமாக நம்மளை கலாய்ப்பாங்க, டே இதை எப்படா எடுத்துகிட்டு வர, ஊரில் உனக்கு மனசாட்சியா இல்லையா? அப்பையும் வந்து நம்ம கேட்கவே மாட்டோம், சி எனக்கு இது வேணும் அவ்வளோதான் அப்படின்னு ஊருக்கு போகிறவங்களையும் மறுபடியும் அதை எடுத்துகிட்டு வர சொல்கிறதெல்லாம் வந்து அதில் ஒரு சுகம் இருக்கே, ஓ மை காட் அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. நீங்களும் வந்து கால் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். 800-8940 இந்த நம்பருக்கு, ஐ ரிப்பீட், 800-8940. எந்தெந்த பொருட்களெல்லாம் இது இல்லாமல் எந்த ஒரு கண்ட்ரிக்கும் நான் ட்ராவல் பண்ணவே மாட்டேன் அப்படின்னா என்னது அது? வணக்கம், யார் இங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ, எங்கேயோ கேட்ட ஒரு குரல், லக்ஷ்மணன் அண்ணா. எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? எனக்கும் ஒரு சந்தோஷம் தான், இல்ல நான் சொல்லவே மாட்டேன், ஜஸ்ட் ஃபார் ஃபன் நான் சொன்னேன். பட் இருந்தாலும் பிராவுன் ஷோ எல்லாம் ஸ்வாப் பண்ணிக்கிட்டோம், அது ஒரு 1000 தடவை நான் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன்.

0: அது இல்ல பிரியா, நம்ம எப்பாவது வெளிய போறது பாத்தீங்கன்னா அந்த 8 மணி அந்த மாதிரி அப்ப வந்து என்ன அப்படின்னா அது நிறைய கனெக்ட் ஆகும். அதனால சொன்னேன் அவர் பண்றாரு. நம்ம நான் பிராவோ இன்னும் 8 மணிக்கு நான் பிராவோ கூப்பிட்டு பேசினதுல இருக்கு
1: அப்படிங்களா? சரி விடுங்க. ஓகே நீங்க சொல்லுங்க. நான் ஊர்ல இருந்து என்னென்ன பொருட்கள் எல்லாம் வந்து கண்டிப்பான முறையில் நான் எடுத்துதான் வருவேன் அப்படின்னா அது என்னென்ன பொருள்?
0: எல்லாமே
1: ஊர்ல
0: அதாவது எசென்ஷியல்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 மாசத்துக்கு தேவையானது. பிரியா நீங்க 4 பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா 40 kg.
1: அதான் நான் அடுத்து கேட்க வந்தேன். உங்களுக்கு மட்டும் தனியா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கேஜி வந்து குடுக்கறாங்களா அலௌடுன்னு சொல்லிட்டாங்களா அடுத்து கேக்க வந்து நீங்களே சொல்லிட்டீங்க. ஓகே ஓகே
0: 40 kg ஒரு ஆளுக்கு 160 kg வந்து பாத்தீங்கன்னு
1: வைங்க,
0: அதாவது கரெக்ட்
1: நீங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு தனி ஒரு சூப்பர் மார்க்கெட் ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணு வச்சுக்கோங்களேன்.
0: அவங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் வீக்லி ஒன்ஸ் வந்து பாத்துட்டீங்கன்னா அங்கிருந்து அவங்களுக்கு
1: அனுப்பிச்சுடுறாங்க. பரவாயில்லையே இப்படிலாம் இருக்காங்க, இன்ட்ரெஸ்டிங். ஓகே
0: அந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம். நம்ம ராசல் டீமால ஆளுகளை பிடிக்கிறதே கஷ்டம்
1: அப்படின்றீங்களா? நம்ம டீலிங் நம்ம வந்து தனியா தனியா வந்து பேசுவோம் நம்ம. ஆமா உலகமே கேட்டுக்கொண்டிருக்கிறது, இது உண்மை வேற நம்பிடுவாங்க. ஓகே தேங்க்யூண்ணா, பாய் பாய் பாய் பாய் பாய் பாய். ஸோ நம்ம தொடர்ந்து பேசுவோம் பேக் டு பேக் ரெண்டு பாட்டு. ஆக்சுவலி நான் என்ன தெரியுமா நினைச்சேன், ஃபர்ஸ்ட் உங்களாவது பாட்டு பாட வைக்கலாம்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் ஃப்ளோவில் நான் பாடிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் ரணகலமாக போயிடும். அதனால் அந்த பிளான் நான் ஸ்கிப் பண்ணிவிட்டு பேக் டு த டாபிக், அதே டாப்பிக்கை கண்டினியூ பண்ணலாம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் 1 hour பிரேக்குக்கு அப்புறமா. அண்ட் இப்போ பேக் டு பேக் பாட்டு வரதை கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த பார்ட்டி மோடுக்கு உங்களுக்காகவே வந்துட்டுருக்கு. இது நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
2: Back to back.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: Changing lifestyle and food habits ala gastritis, constipation madri serimana prachanegal ungalku iruka appo innike Dr. Geetha Sadanandan kitta consult panunga at Ayurtreat Ayurveda Dubai Silicon Oasis and DIP 1 Dubai. ப்ராப்பர்ட்டி வேணுமா, கோல்டு வேணுமா, ப்ராப்ஷல்ல ரெண்டுமே ஒன்னா கிடைக்குது. தமிழ்நாடு'ஸ் நம்பர் 1 ட்ரஸ்டட் பிளாட் டெவலப்பர்ஸ் ப்ராப்ஷலோட 19th அனிவர்சரி ஆஃபரா 19 கோல்டு காயின்ஸ் ஃப்ரீயா கொடுக்கறாங்க.
2: 800 ஸ்கொயர் ஃபீட் புக் பண்ணா 19 கோல்டு காயின்ஸ் ஃப்ரீ, 800 ஸ்கொயர் ஃபீட் கீழ புக் பண்ணா 10 கோல்டு காயின்ஸ் ஃப்ரீ. இந்த ஆப்பர்சூனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. 23rd ஆகஸ்ட் சண்டே 9 AM to 9 PM IDS பில்டிங் ஆப்போசிட் பர்ஜ்மன் துபாயில தான் ஈவென்ட் நடக்கவிருக்கு. ஃபார் மோர் டீடைல்ஸ் கான்டாக்ட் 0564154242.
1: பிளாட்ஸ்னாலே ப்ராப்ஷல் தானே.
3: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
4: தமிழ் FM செய்தி அறையிலிருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
5: This hour of the evening karak is brought to you by Bright Collection alikum tanambikeyudan ungal vaalkai milirattum Joyalukas, the world's favorite jeweler.

0: உங்களுக்கு நான் ரொம்ப பாராட்டுறேன். 89.4 தமிழ் எஃப்எம்ல அது ஈவினிங் கரெக்ட் கேட்டுட்டு இருக்கீங்க, ஆர்ஜே பிரியா பேசிட்டு இருக்கேன். எஸ் நான் கேட்டிருந்தேன் இல்லையா, இதுக்குள்ளேயும் அந்த பாட்டு போற கேப்லயும் கால் மேல கால் நீங்க பண்றீங்க பாத்தீங்களா, அந்த மனசு இருக்கே. எஸ் திடீர்னு ரேடியோ டியூன் பண்ணிருக்கீங்க, எதை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம் தெரியலனா, ஊர்ல இருந்து இந்த ஒரு பொருளை நான் மறக்காம எடுத்துட்டு வருவேங்க. எந்த கண்ட்ரிஸ் வந்து நான் டிராவல் பண்ணாலுமே இதை எடுத்துட்டு போயிடுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஊர்கா பாட்டிலா இருக்கட்டும், இல்ல வீட்டில் ஏதோ ஸ்பெஷல் ஐட்டம் ஏதாவது ஒன்று இருக்கும். ஓகேவா, எல்லாரும் செய்வாங்க, நீங்க யாரு சிரிச்சாலும் ஐ டோன்ட் கேர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து என்ன வணக்கம் அப்படின்னு இப்பதான் பாராட்டினேன், அதுக்குள்ள கட் பண்ணிட்டீங்க. நம்ம கூட பேச போற நெக்ஸ்ட் காலர், ஹலோ வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க? குட் ஈவினிங், ஹலோ வணக்கம். உங்க ரேடியோ வால்யூம் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிடுறீங்களா, நீங்க கொஞ்சம் சத்தமா பேசுறீங்களா? கேக்குதுங்க கேக்குதுங்க, இங்க நான் வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், நீங்க சொல்லுங்க. உங்க பேரு? எப்படி கண்டுபிடிச்சோம் பாத்தீங்களா, என்ன ஒரு அரிய கண்டுபிடிப்பு அப்படின்றீங்களா, சரி கொடுங்க.
1: ரொம்ப சீப்பான ஐட்டம் நம்ம ஊர்ல இருக்குது, அப்ப அங்க இருந்து கொண்டு வந்து இங்க வச்சுக்கலாம்.
0: ஓகே,
1: மத்தது மெடிசன்.
0: ஓகே, நம்மளும் வந்து ஒரு மூட்டை எடுத்துட்டு வந்துருவோங்க அங்க இருந்து. இல்ல எங்க போனாலும் இது வேற நம்ம எடுத்துட்டு போயிட்டு. ஓகே, வேற ஏதாவது பிடிச்ச விஷயங்கள் எல்லாரும் பார்த்து கிண்டல் பண்ணுவாங்க, பட் ஸ்டில் நான் வந்து அதை கேர் பண்ணிக்காம நான் கேரி பண்ணிப்பேன் அப்படின்னா என்னது? என்ன நான் சொல்றது, கொஞ்சம் கூட மிஸ் ஆக கூடாது, 30 கேஜினா ஃபுல்லா நிரம்பி வழியணும்
1: அப்படின்னு.
0: ஓகேங்க, தேங்க்யூ தேங்க்யூ, நீங்க கால் பண்ண, பாய் பாய் பாய் பாய் பாய். அண்ட் நம்ம கூட பேச போற நெக்ஸ்ட் காலர் அவர் என்ன இன்ட்ரெஸ்டிங்கா சொல்றாருன்னு கேப்போம். வணக்கம் வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: ஈவினிங் வந்து உங்களுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், இப்போதான் வந்துட்டு ஃபைனல்ல உங்களுக்கு கால் கனெக்ட் ஆயிச்சு.
0: அப்படியே, உங்க பேரு?
2: என் பேர் பிரபு.
0: பிரபு, ஓகே சொல்லுங்க மிஸ்டர் பிரபு.
2: நிறைய எடுத்துட்டு வருவோம், இதுல வந்து பாத்தீங்கன்னா ஷாம்பு, சி முடி
0: கொட்டும்
2: சாப்பிடலான்னு
0: ஊர்ல இருந்து ஒரு ரெண்டு மூட எடுத்துட்டு வந்துடும். யாராவது இந்தியா போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க, ஸோ அப்போல்லாம் வந்து ஒரு டேபிள், ஒரு ரவுண்ட் டேபிள் ஒன்று இருக்கும், ஒரு கண்ணாடி டேபிள், அதில் வந்து வச்சுருவாங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு. போதும் போதுன்ற அளவுக்கு டயட் இருக்கேன் அப்படின்ற பேரில் சுற்றிட்டு இருக்கவங்களாம் நீங்கள் வந்து என்ன தப்பாக நினச்சிடாதீங்க. சரி, நானே உண்மையை சொல்லிடுறேன், நானும் வந்து கொஞ்சம் சீட் பண்ணுறேன்ற பேரில் ஒரு பாதி ஸ்நாக்ஸ் நானே வந்து காலி பண்ணிடுவேன், அப்புறம் ரிக்ரெட் பண்ணுவேன். பண்ணிப்போம், பண்ண ரிக்ரெட் தானே. இப்போ அடுத்து உங்களுக்கு பையா படத்துலேருந்து பாட்டு வருது, பென்னிதயாலோட வாய்ஸில் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். 90s நோட்டோட்லேயும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு, நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச பாட்டு ஹரணி அவர்களுடைய வாய்ஸில் வந்துட்டு இருக்கு. 89.4 தமிழ் எஃப்எம்ல ஈவினிங் கரெக்ட் கேட்டுட்டு இருக்கீங்க, ஆர்ஜே பிரியா பேசிட்டு இருக்கேன். தொடர்ந்து பேசுவோம், இது நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
3: ஈவினிங் கரெக்ட் பிரசன்டட் பை VNCT குளோபல் இன் சென்னை அண்ட் கோயம்புத்தூர் லொகேஷன்ஸ்ல எந்த வில்லா புக் பண்ணாலும் எக்ஸ்ட்ரா 1 பெட்ரூம் ஃப்ரீ. மீட் தி டீம் ஆன் சண்டே August 23rd அட் பார்க் ரெஜிஸ் ஹோட்டல். கால் 0547673111. brought to you by அன்னதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ். கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.

0: the evening Karak. என்ன பண்றது? ஓகே, நெக்ஸ்ட் காலரை கனெக்ட் பண்ணிடுவோம். வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நான் நல்லா இருக்கேன்.
0: உங்க பேர் என்ன?
1: துபாயில இருந்து.
0: ஓகே, உங்க பேரு?
1: இப்ராஹிம்.
0: ஓகே ஓகே, இப்ராஹிம் சொன்னீங்களா, என் காதல வந்து இப்பதான் பேசுறேன் துபாயில இருந்து அப்படின்ற மாதிரி கேட்டுச்சு. என்ன பண்றது? சரி, ஹெட்போன்ஸ் போட்டு போட்டு காதும் அவுட் ஆகிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன், மன்னிச்சிருங்க. ஓகே, சொல்லுங்க இப்ராஹிம்.
1: ஓகே, எனக்கு வந்து எப்பயுமே எடுத்துட்டு போறது பாத்தீங்கன்னா பயலம்.
0: ஓகே, எனக்கு ஒரு டவுட், இங்க துபாயில இருந்து தானே எல்லாம் நம்ம ஊருக்கு தைலம் வாங்கிட்டு போவாங்க, நீங்க அங்க இருந்து என்ன எடுத்துட்டு வருவீங்க?
1: நான் துபாயில மட்டும் இல்ல, வேர்ல்ட் டூர் எங்க போனாலும் வாங்கிட்டு வந்துருவேன்.
0: என் இனமடானி அப்படின்ற மாதிரி நான் கொஞ்சம் பெருமையா சொல்லிப்பேன், ஏன்னா நம்மளும் அப்படிதான்.
1: அதேதான், எனக்கு மைக்ரேன் இருக்குது.
0: ஓகே ஓகே,
1: அது கொஞ்சம் பவர்ஃபுல்லான தைலம் போட்டா மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகும், நார்மலான தைலம் கூட ஒர்க் அவுட் ஆகாது. அதனாலயே வந்து ஏதோ ரிசர்ச் டீம் ஒர்க் பண்ற மாதிரி ஒவ்வொரு நாட்டுல இருக்கிற தைலத்தையும்
0: எடுத்துட்டு வந்துடுறது.
1: அப்புறம்
0: யாரு சாப்பிடுறது?
1: அதுக்கப்புறம் ஒரு நாள் வரும், அதுக்கு ஒரே அடியா முடிச்சு
0: விட்டுறது. ஒட்டுமொத்தமா கிளம்பிடுவீங்களா? ரைட், ஓகே. இந்த டயட் கேட்டு அந்த பக்கம் நம்ம போறதே கிடையாது,
1: அதை சொல்லிட்டு தான் வச்சு வச்சு வேடிக்கை பார்ப்போம்.
0: அப்புறம் ஒரே நாள்ல மொத்தமா முடிச்சு விட்டுறது, சீட்டேன்னு சொல்லி. ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ மிஸ்டர் இப்ராஹிம். நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்க ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரும்போது தமிழ் எஃப்எம்னு ஒரு ஆபீஸ் இருக்கு, ஓகேங்களா, பர்துபாயில, அந்த பக்கம் வந்து ஒரு பார்சல கொடுத்துட்டு போறதா, நல்ல பிள்ளைக்கு அழகு. ஓகே ஓகே, பாய் இப்ராஹிம், பாய் பாய் பாய் பாய். பிராவா, நான் சொல்லுவான், ஏய் நீ மதுரைக்கு போகும்போது வரும்போது பரோட்டா சால்லாம் ஊத்தி நல்லா வாங்கிட்டு வந்துரு, கலக்கி வாங்கிட்டு வந்துருவான். டேய் நான் ஃபிளைட்ல வரேன்டா, என்னமோ கப்பல்ல ஏதாவது தள்ளு வண்டியில வர மாதிரியே சொல்றேன், பரவாயில்ல எடுத்துட்டு வா அப்படின்வான். இப்போ வரைக்கும் அவன் கேட்டு மட்டும்தான் இருக்கா, நான் வாங்கி கொடுக்கல. எனிவேஸ், இப்போ முக்கியமான ஒரு ஈவெண்ட் பத்தி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். என்ன தெரியுமா, அண்ணத்தங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் நடத்துற மலையாளி மங்கா. ஆக்சுவலாக ஓணம் வந்தாலே வந்துட்டு நான் அடிக்கடி சொல்றதுதான், அந்த ஒன்டே மலையாளி கிட்ட போட்டு அந்த பக்கம் அந்த பக்கம் அப்படியே அரகுர மலையாளத்தில் பேசிட்டு நம்ம சுத்திட்டு இருப்போம். ஐ மீன், நீங்க எப்படின்னு தெரியல, மேபி நல்லா பேசுவீங்களா இருக்கும், நான் உங்களுக்கு தெரியும். ஸோ ஓணம் கான்டெஸ்ட் வந்து நடக்க போகுது. ஸோ என்ன பண்றீங்க அப்படின்னா, செலிப்ரேட் யுவர் எலகன்ஸ் அந்த ட்ரெடிஷ்னல் ஓணம் அட்டையர்ல, எப்படியும் ஒரு அழகா வந்து ஒரு போட்டோ எடுப்பீங்க இல்லையா, ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும். ஓகேவா, அன்னைக்கு இந்த சந்தன பொட்டெல்லாம் வச்சுட்டு அந்த ஒரு கெட்டப்ல வந்து இருப்போம் தெரியுமா. ஸோ அப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா, அந்த போட்டோ எடுத்து அண்ணத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் பேஜ் இருக்கு பாத்தீங்களா, சோஷியல் மீடியால இன்ஸ்டாகிராம்ல, அதை போயிட்டு ஒரு ஃபாலோ பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு அவங்கள நீங்க டேக் பண்ணணும். நீங்க எடுக்கிற போட்டோவை அவங்களோட டேக் பண்ணும். இதுல என்ன எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு நல்ல கேள்வி. ஸோ இந்த மலையாளி மங்கா கான்டெஸ்ட்ல, ஸோ உங்களுக்கு வந்து 100 பேரை வந்து செலக்ட் பண்ணுவாங்க, அந்த லக்கி பர்சன் நீங்களா கூட இருக்கலாம். மலையாளி மங்காவுக்கு உத்ராடம் டே ஸ்பெஷலாக வந்து அனத்தங்கம் ஷோரூம்ல ஒரு பியூட்டிஃபுல் செலிப்ரேஷன் உங்களுக்கு வந்து காத்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த செலக்டட் 100 பேருக்கு ஸ்பெஷல் ஓணம் கிஃப்ட்டும் இருக்கு, ஓணக்கொடி கொடுத்து வந்து உங்களை வந்து பயங்கரமா அந்த செலிப்ரேஷன் மோடுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. அனத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் மிஸ் பண்ணிடுறாங்க. இந்த ஓணம் வந்து செம்ம கலர்ஃபுல்லாக வந்து இருக்க போகுது. ஸோ இந்த ஓணம் ட்ரெடிஷ்னலாக ட்ரெஸ் பண்ணுங்க, ஒரு போஸ்ட் இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணுங்க, அவங்களை டேக் பண்ணுங்க, இந்த ஹேஷ்டாக்லாம் வந்து யூஸ் பண்ணுங்க. முக்கியமான ஹேஷ்டாக்ஸ் எல்லாம் வந்து இருக்கு, அண்ணத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் ஹேஷ்டாக், அதுக்கப்புறம் ஹேஷ்டாக் மலையாளி மங்கா அப்படின்னு போட்டு பயங்கரமா கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்க என்ஜாய் பண்ண போறீங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, இப்போ டிராபிக் அப்டேட், எங்கெங்க டிராபிக் இருக்குன்னு பாக்கலாமா? டிராபிக் அப்டேட்
2: brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now pay in 2027 zero VAT 0% interest 1 million kilometer warranty. Monthly EMI vero 966 dirhams da.
0: Okay, so E66 வந்து ஒரு கிராஷ் ரிப்போர்ட் ஆயிருக்கு. ஸோ அங்கே வந்து செம்ம டிராஃபிக் இருக்கு. அண்ட் D73லையும் அந்த ஜாயினிங் இருக்கும் பார்த்தீங்களா, அங்கேயும் வந்து ஒரு டிராஃபிக் இருக்கு. அதுக்கப்புறம் என் கண்ணுக்கு எட்ட தூரம் வரைக்கும் வேற எங்கேயும் இல்லை. அண்ட் E311 சாரி ஒரு கிராஷ் ரிப்போர்ட் ஆயிருக்கு. ஸோ அந்த பக்கம் போறீங்கன்னா ப்ளீஸ் எங்கே போனாலுமே, யார் எங்கே போனாலுமே கொஞ்சம் மெதுவாகவே டிரைவ் பண்ணிட்டு போங்க. ஸோ சுற்றி சுற்றி டுவர்ட் ஷார்ஜா வந்து டிராஃபிக் இருக்க தான் செய்யுது. ஸோ ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக டிரைவ் பண்ணுங்க. And
2: traffic update. Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.
0: இப்போ அடுத்து உங்களுக்கு தலைவர் பாட்டு பிளே பண்ண போறேன். 89.4 தமிழ் எஃப்எம்ல ஈவினிங் கரெக்ட் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆர்ஜே பிரியா பேசிட்டு இருக்கேன். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: We'll be back after a short commercial break.
1: ஸ்கூல் சீசன் வந்தாச்சு, அப்போ ஸ்கூல் ஷாப்பிங்க்கு தனியா ஒரு பட்ஜெட் ஒதுக்கணுமே யோசிக்கிறீங்களா? சந்தே டாட் ஏஇ ல பேக் டு ஸ்கூல் ஆஃபர்ஸ் வந்தாச்சு. எல்லா ஸ்டேஷனரி ஸ்கூல் சப்ளைஸ்லயும் 10-60% ஆஃப். விசிட் சந்தே டாட் ஏஇ. ப்ராப்பர்ட்டி வேணுமா, கோல்டு வேணுமா, ப்ராப்ஷல்ல ரெண்டுமே ஒண்ணா கிடைக்குது. தமிழ்நாடு நம்பர் ஒன் ட்ரஸ்டட் பிளாட் டெவலப்பர்ஸ் ப்ராப்ஷலோட 19th அனிவர்சரி ஆஃபரா 19 கோல்டு காயின்ஸ் ஃப்ரீயா கொடுக்கறாங்க.
2: 800 ஸ்கொயர் ஃபீட் புக் பண்ணா 19 கோல்டு காயின்ஸ் ஃப்ரீ, 800 ஸ்கொயர் ஃபீட் கீழ புக் பண்ணா 10 கோல்டு காயின்ஸ் ஃப்ரீ. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. 23rd ஆகஸ்ட் சண்டே 9 AM டு 9 PM IDS பில்டிங் ஆப்போசிட் பர்ஜ்மன் துபாயில தான் ஈவென்ட் நடக்கவிருக்கு. ஃபார் மோர் டீடைல்ஸ் கான்டாக்ட் 0564154242.
1: பிளாட்ஸ் நாளே ப்ராப்ஷல் தானே.
2: இந்தியா மற்றும் UAE ல இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் செஃப் அண்ட் டீமோட செட்டிநாடு பேலஸ் ரெஸ்டாரன்ட் வந்தாச்சு. சிக்கன், ஃபிஷ், கிரேவி, நண்டு வறுவல், மீன் வறுவல், கருவாட்டு குழம்பு, சிக்கன் சுக்கா, போட்டி ஃப்ரை, ஸ்வீட்னு வக வகையா ஒரு செட்டிநாடு விருந்து.
1: செட்டிநாடு பேலஸ் ரெஸ்டாரன்ட் 14th ஆகஸ்ட் ஈவினிங் 7:30 அபுஷாக்ரால கிராண்டா ஓபன் பண்றாங்க. இனாகுரல் ஆஃபரா 14th டு 31st ஆகஸ்ட் மார்னிங் 10:30 ல இருந்து நைட் 11:30 வரைக்கும் கிராண்ட் செட்டிநாடு மீல்ஸ் வெறும் 12 தரம்ஸ் தான்.
2: செட்டிநாடு பேலஸ் ரெஸ்டாரன்ட் பிஹைண்ட் சிட்டி மேக்ஸ் ஹோட்டல் அபுஷாக்ரா ஷார்ஜா. கான்டாக்ட் 0654547877.
3: திஸ் ஆர் ஆஃப் த Evening Correct is brought to you by Bright Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joya Lucas, the world's favorite jeweler.
4: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
5: சொல்லு.
4: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
1: ப்ராப்பர்ட்டி வேணுமா, கோல்டு வேணுமா, ப்ராப்ஷல்ல ரெண்டுமே ஒன்னா கிடைக்குது. தமிழ்நாடு நம்பர் ஒன் ட்ரஸ்டட் பிளாட் டெவலப்பர்ஸ் ப்ராப்ஷலோட 19th அனிவர்சரி ஆஃபரா 19 கோல்டு காயின்ஸ் ஃப்ரீயா கொடுக்கறாங்க.
2: 800 ஸ்கொயர் ஃபீட் புக் பண்ணா 19 கோல்டு காயின்ஸ் ஃப்ரீ, 800 ஸ்கொயர் ஃபீட் கீழே புக் பண்ணா 10 கோல்டு காயின்ஸ் ஃப்ரீ. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. 23rd ஆகஸ்ட் சண்டே 9 AM டு 9 PM IDS பில்டிங் ஆப்போசிட் பர்ஜ்மன் துபாயில தான் ஈவென்ட் நடக்கவிருக்கு. ஃபார் மோர் டீடைல்ஸ் கான்டாக்ட் 0564154242.
1: பிளாட்ஸ் நாளே ப்ராப்ஷல் தானே.
3: திஸ் ஆர் ஆஃப் த ஈவினிங் கரெக்ட் இஸ் பிராட் யூ பை பிரைட் கலெக்ஷன் அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joya Lucas, the world's favorite jeweler.

0: ஒன்னே போய் பண்ணி காட்டட்டா.
1: தி ஈவினிங் கரக்.
2: ஓகே, வீட்டுக்கு கிளம்பட்டுமா? நீங்கள் வந்து வீட்டுக்கு போயிட்டு இருப்பீங்க, சேஃபா சேஃபா வந்து ரீச் ஆகுங்க. எஸ் 89.4 தமிழ் எஃப்எம்ல தி ஈவினிங் கரக் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ இவ்வளோ நேரம் ஷோ எப்படி போச்சு? பிரியா வந்து நீங்கள் மிஸ் பண்ண போறீங்களா அந்த சாட்டர்டே அண்ட் சண்டே? அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு ஹாய் பை சொல்லணும், ஓகேவா? இன்ஸ்டாகிராமில் என்ன அக்கௌண்ட்டு, நம்ம அக்கௌண்ட் ஐயோ நம்மளோட அக்கௌண்ட் நமக்கே சில நேரம் மறந்து போயிருது. எஸ் ஆர்ஜே பிரியா ஆஃபிஷியல் அப்படின்னு இருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம 89.4 தமிழ் எஃப்எம்மோட சோஷியல் மீடியா பேஜஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் நம்ம தமிழ் எஃப்எம் ஆப் இருக்குது, ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது, அங்கேயும் போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எங்கே இருந்தாலும் தனியாக இருக்காதீங்க, நாங்கள் இருக்கோம். அண்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, யூடியூப்லேயும் நம்ம தமிழ் எஃப்எம் பேஜ் இருக்குது, 89.4 தமிழ் எஃப்எம்மோட பேஜ். புதுசாக வேறு ஒரு சேனல் வந்து ஆரம்பிச்சிருக்கோம், அது என்ன சேனல் அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிச்சி எங்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுறீங்க, ஓகேவா? ஸோ இப்போ நான் கிளம்புறேன். எல்லாருக்கும் அட்வான்ஸ் குட் நைட் அண்ட் ஸ்வீட் ட்ரீம்ஸ். பை, டேக் கேர், ஹாப்பி வீக்கெண்ட். டடா.
3: The Evening Correct, presented by VNCT Global in Chennai and Coimbatore locations. La endha villa book pannalum extra 1 bedroom free. Meet the team on Sunday, August 23rd at Park Regis Hotel. Call 0547673111. Brought to you by Annathangam Golden Diamonds. Kalai nayam mikka nagaigaludan Tamilagathilirundu ungalukkaga Dubaiyil. Annathangam Golden Diamonds, Karama Center, Dubai.

0: 99.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: This hour of அன்புடன் நான் is brought to you by Bright Collection. அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alukas, the world's favorite jeweler.
2: 89.4 தமிழ் FM இன் விரிவான செய்திகள்.
3: Brought to you by Danya Auto Spare Parts LLC. Genuine parts center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
4: வணக்கம். விரிவான செய்திகள். தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
4: திமுகவை சேர்ந்த 59 MLAக்களும் அரசு வழங்கும் கார்களை பெற மாட்டோம் என்று சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அறிவித்தார். அனைத்து MLAக்களுக்கும் புதிய வாகனம் வழங்குவதாக அரசு அறிவித்துள்ளது. ஏற்கனவே தமிழக அரசு கடும் நிதி நெருக்கடியில் இருப்பதாக முதல்வர் விஜய் கூறி வருவதால் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தலின் பேரில் திமுகவைச் சேர்ந்த 59 MLAக்களும் அரசு வழங்கும் கார்களை பெற மாட்டோம் என்று உதயநிதி ஸ்டாலின் இன்று சட்டப்பேரவையில் அறிவித்தார். அரசுக்கு ஏற்படும் தேவையற்ற செலவுகளை குறைக்கும் நோக்கில் MLAக்கள் தங்களது வேட்புமனுவில் குறிப்பிட்டுள்ள பொருளாதார சூழலை கவனத்திற்கொண்டு பொருளாதாரத்தில் நலிவடைந்த உறுப்பினர்களுக்கு மட்டுமே இந்த அறிவிப்பின் கீழ் வாகனங்கள் வழங்க வேண்டும் என்பதை அரசின் கவனத்துக்கு கொண்டு செல்ல விரும்புகின்றேன் என்று கூறினார். அதற்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, கார் வைத்திருக்கும் தாவைக்கா சட்டமன்ற உறுப்பினர்கள் கார் கேட்டு விண்ணப்பிக்கப் போவதில்லை என்றார். எங்களின் நிலைப்பாடும் அதுதான். அனைவரும் சமம் என்ற முறையில்தான் அனைவருக்கும் கார் அறிவிக்கப்பட்டுள்ளது. கார் என்பது ஆடம்பரம் இல்லை, மக்களை சந்திப்பதற்கான தேவை என்று பதிலளித்தார். மேலும் உதயநிதிக்கு 2-3 வீடுகள் இருக்கும் போது ஏன் அரசு பங்களா கேட்கின்றார் என்றும் ஆதவ் அர்ஜுனா வினவினார். இது தொடர்பில் தமிழக சட்டப்பேரவையில் இன்று காரசார விவாதம் நிகழ்ந்தது. ஆளும் கட்சியினர் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுக்களை முன்வைப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இன்று சட்டப்பேரவையில் தெரிவித்தார். வரலாற்றில் முதன்முறையாக எதிர்க்கட்சியினரின் கருத்துக்களை விட ஆளும் கட்சியினரின் கருத்துக்களை அதிகமாக சபாநாயகர் அவைக்குறிப்பில் இருந்து நீக்குவதாக அவர் குறிப்பிட்டார். எதிர்க்கட்சியினரின் கேள்விகளுக்கு ஆளும் கட்சியினர் ஆச்சரியமளிக்கும் வகையில் பதிலளிப்பதாகவும், சட்டமன்றத்துக்கு வந்துள்ளோமா, பாடல் நிகழ்ச்சிக்கு வந்துள்ளோமா என்று சந்தேகப்படும் அளவுக்கு தற்போது பாடல்களையும் பாடத் தொடங்கிவிட்டார்கள் என்றும் விமர்சித்தார். நேரலை காட்சிகள் ரீல்ஸ்களாக சமூக வலைதளங்களில் பரவுவதால் அவற்றை அவைக்குறிப்பில் இருந்து நீக்குவதிலும் அர்த்தமில்லை என்றார். முதலமைச்சர் குறிப்பிட்ட 3 கோப்புகளை தயவு செய்து திறந்து பார்க்குமாறும் அதன் மீது நடவடிக்கை எடுக்குமாறும் கேட்டுக் கொள்வதாக தெரிவித்த எதிர்க்கட்சித் தலைவர், ஜோதிடர் கூறினால்தான் திறப்பாரா என்றும் கேட்டார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, எங்களுக்கு எந்த பயமும் இல்லை என்று தெரிவித்ததுடன் குறித்த கோப்புகள் மீது ஆதாரத்துடன் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். திமுகவுக்கு இதுவரை வெளிப்படைத்தன்மையாக சட்டமன்றத்தை நடத்தும் தைரியம் இருக்கவில்லை, அதனாலேயே நேரலையாக ஒளிபரப்பப்படவில்லை என்றும் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். இந்நிலையில் அவை குறிப்பில் இருந்து நீக்கப்பட்டவற்றை ரீல்ஸாக வெளியிட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் JCT பிரபாகர் தெரிவித்துள்ளார். தலைமைச் செயலாளர் அப்பதவியில் நீடிக்க தகுதியற்றவர் என்று பி சண்முகம் அறிக்கை வெளியிட்டுள்ளார். இடதுசாரி மாணவர்களை இலக்கு வைத்ததன் மூலம் தலைமைச் செயலாளரின் சித்தாந்த சாய்மானம் அம்பலப்பட்டு நிற்கின்றது என்று அவர் கூறியுள்ளார். கல்லூரி கல்வி இயக்ககம் மட்டுமே தவறு செய்தது என்பது உண்மையல்ல என்று அவர் கூறினார். தலைமைச் செயலாளர் மீது அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று CPM மாநில செயலாளர் பி சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். இதேவேளை குஜிலியம்பாறை வட்டாட்சியர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் பி சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். இடதுசாரிகள் அடுத்தடுத்து இலக்கு வைக்கப்படுவது தற்செயலானது என எடுத்துக்கொள்ள முடியாது என்றும் அவர் கூறினார். தலைமைச் செயலாளரின் சுற்றறிக்கை குறித்து முதலமைச்சர் விஜய் தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் பி சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். தாவிகா அரசின் சுற்றறிக்கையை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் நாளை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடும் என்றும் அவர் கூறினார். பழம்பெரும் நடிகை சவுகார் ஜானகி 94 வயதில் சென்னையில் காலமானார். உடல்நல குறைவு காரணமாக சென்னையில் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சவுகார் ஜானகி உயிர் பிரிந்தது. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் என 400 மேற்பட்ட படங்களில் சவுகார் ஜானகி நடித்துள்ளார். 1950 NT ராமாராவின் சவுகாரு படத்தின் மூலம் கதாநாயகியாக திரையுலகில் அவர் அறிமுகமானார். MGR, சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், NTR நாகேஸ்வர ராவ் ஆகியோருடன் சவுகார் ஜானகி நடித்துள்ளார். ரஜினிகாந்த், கமல்ஹாசன் என அடுத்த தலைமுறை நடிகர்களுடனும் அவர் இணைந்து நடித்தவராவார். சந்தானம் நடிப்பில் வெளியான பிஸ்கோத்து என்ற திரைப்படத்திலும் சௌகார் ஜானகி நடித்தார். 70 ஆண்டுகளுக்கும் மேலான போற்றத்தக்க கலைப்பணியில் சௌகார் ஜானகி அம்மையார் ஈடுபட்டதாக முதல்வர் விஜய் புகழஞ்சலி செலுத்தினார்.
2: இந்திய செய்திகள்.
4: டெல்லியில் கடந்த ஜூலை 20 தேதி நடந்த பேரணியின் போது பெல்லட் குண்டு தாக்குதலுக்கு உள்ளான சாஹில் லோச்சாப் அளித்த புகார் மீது டெல்லி போலீசார் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்துள்ளனர். இவ்விவகாரத்தில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யுமாறு வலியுறுத்தி மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி இன்று தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார். இந்நிலையில் ராகுல்காந்தி நடத்திய போராட்டம் வெற்றிகரமாக முடிவுக்கு வந்துள்ளது. ராகுல்காந்தியின் போராட்டம் தொடர்பில் கருத்து வெளியிட்ட மத்திய அமைச்சர் J.B. நட்டா, ஊடக வெளிச்சத்துக்காக ராகுல்காந்தி நாடகம் போடுகின்றார் என்று விமர்சித்தார். தலைப்புச் செய்திகளில் இடம் பிடிக்க வேண்டும் என்பதற்காகவே கேமராவை மையமாக கொண்ட நாடகத்தை ராகுல்காந்தி நடத்துகின்றார் என்று அவர் தெரிவித்தார். ஜூலை 20 சம்பவத்தை விசாரிக்க உச்சநீதிமன்றம் ஏற்கனவே குழுவை அமைத்துள்ளதை நாடு அறியும் என்றும் மத்திய அமைச்சர் J.B. நட்டா தெரிவித்தார். அமெரிக்கா செல்ல மத்திய அரசு அனுமதி மறுத்துள்ளதாக தெலங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி குற்றம் சாட்டியுள்ளார். தற்போது இங்கிலாந்து தலைநகர் லண்டனில் உள்ள ரேவந்த் ரெட்டி அங்கிருந்து அமெரிக்காவின் பாஸ்டன் நகருக்கு செல்ல திட்டமிட்டிருந்தார். அமெரிக்க பயணத்தை முடித்துக் கொண்டு வரும் 30 அவர் ஹைதராபாத் திரும்ப திட்டமிட்டிருந்தார். இந்நிலையில் ரேவந்த் ரெட்டியின் அமெரிக்க பயணத்துக்கு மத்திய அரசு மறுப்பு தெரிவித்துள்ளதை அடுத்து அவர் ஆகஸ்ட் 23 லண்டனில் இருந்து ஹைதராபாத் திரும்ப உள்ளதாக தெலங்கானா முதல்வர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. அரசியல் ரீதியில் அனுமதி மறுக்கப்படுவதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ள நிலையில் ரேவந்த் ரெட்டி தலைமையிலான குழு தனது அமெரிக்க பயணத்தை ரத்து செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாக முதல்வர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏமன் மற்றும் சோமாலியா கடற்பகுதிகளில் நடந்த தனித்தனி சம்பவங்களில் 22 இந்தியர்களுடன் 2 கப்பல்களை கடற்கொள்ளையர்கள் கடத்திச் சென்றுள்ளனர். எரித்ரியா நாட்டுக் கொடியுடன் கூடிய MC Sibu 1 என்ற எண்ணெய் தாங்கி கப்பல் ஆகஸ்ட் 20 ஏமன் கடற்கரையில் இருந்து சுமார் 30 கடல் மைல் தொலைவில் ஏடன் வளைகுடாவில் ஆயுதமேந்திய கடற்கொள்ளையர்களால் கடத்தப்பட்டது. இந்த கப்பலில் 20 ஊழியர்கள் இருந்ததுடன் அவர்களில் 16 பேர் இந்தியர்கள் ஆவர். சிரியா, சூடான், ஈராக் நாடுகளைச் சேர்ந்த தலா ஒருவரும் எந்த நாட்டவர் என இதுவரை தெரியாத ஒருவரும் கப்பலில் இருந்தனர். இதேவேளை கேமரூன் நாட்டுக் கொடியுடன் கூடிய லுட்டூப் என்ற சரக்கு கப்பல் கடந்த 17 சோமாலியாவின் கடற்கரைக்கு அருகே கடற்கொள்ளையர்களால் கடத்தப்பட்டது. இந்த கப்பலில் இருந்த 10 ஊழியர்களில் 6 பேர்

0: அவின் போது அதிகளவில் வான வேடிக்கைகள் மற்றும் அதிக சக்தி கொண்ட லேசார ஒளிக்கேற்றுகள் காரணமாக பலரின் கண்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டது. அவர்களில் அதிகளவான சிறுவர்களும் பெண்களும் அடங்குகின்றனர். ஆலய உற்சவத்தின் போது அதிகளவில் வான வேடிக்கைகள் வெடிக்கப்பட்டதுடன் இசை நிகழ்வின் போதும் அதிக சக்தி கொண்ட லேசார ஒளிக்கீற்றுகள் பயன்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனால் பலருக்கு கண்களில் எரிச்சல், பார்வை குறைபாடு உள்ளிட்ட பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதாக வைத்தியசாலை வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஐக்கிய அரபு அமீரகம், சவுதி அரேபியா, கத்தார், ஜோர்தான், இந்தோனேஷியா, பாகிஸ்தான், துருக்கி மற்றும் எகிப்து ஆகிய நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீனிய பகுதிகளில் இஸ்ரேல் தொடர்ந்து மேற்கொண்டு வரும் குடியேற்ற கொள்கைகளை கடுமையாக கண்டித்துள்ளனர். ஆக்கிரமிக்கப்பட்ட கிழக்கு ஜெருசலேமின் கிழக்கு பகுதியில் செயற்படுத்தப்பட உள்ள E1 குடியேற்ற திட்டம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய நடவடிக்கைகளையும் அவர்கள் நிராகரித்துள்ளனர். மேலும் பாலஸ்தீனியர்களுக்கும் அவர்களது சொத்துக்களுக்கும் எதிராக நடைபெறும் வன்முறைகள் மற்றும் அத்துமீறல்களையும் அவர்கள் கண்டித்துள்ளனர். இஸ்ரேல் அதிகாரிகளின் ஆதரவுடன் மேற்கொள்ளப்படுவதாக கூறப்படும் இத்தகைய நடவடிக்கைகள் சர்வதேச சட்டத்தையும் ஐக்கிய நாடுகள் சபையின் தொடர்புடைய தீர்மானங்களையும் மீறுவதாக குறித்த நாடுகளின் வெளிவிவகார அமைச்சர்கள் தெரிவித்துள்ளனர்.
1: உலகச் செய்திகள்.
0: அமெரிக்காவுடன் பல மாதங்களாக நீடித்து வரும் மத்திய கிழக்கு போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான நேரம் வந்துவிட்டது என்று ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசிஷ்கியான் தெரிவித்தார். ஏனெனில் வாஷிங்டனை விட தெஹ்ரான் தற்போது வலுவான நிலையில் இருப்பதாக தெரிகின்றது என்று கூறினார். பல தசாப்தங்களாக எதிரிகளாக இருந்து வரும் இரு நாடுகளுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் இன்னும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. கடந்த பிப்ரவரியில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தொடங்கிய போரில் இருதரப்பும் தற்போது முட்டுக்கட்டையான நிலையில் உள்ளன. தெஹ்ரான் முக்கியமான ஹோர்மூஸ் நீரிணையை ஓரளவு மூடி வைத்திருக்கின்றது. இதேவேளை வாஷிங்டன் ஈரானுக்கு எதிரான தனது கடற்படை முற்றுகையை தொடர்ந்தும் மேற்கொண்டு வருகின்றது. நாம் தற்போது வலிமையான மற்றும் கண்ணியமான நிலையில் இருப்பதால் போரை இப்போதே முடிவுக்கு கொண்டு வருவது நல்லது என்று மருத்துவர்களுடனான சந்திப்பில் பெசிஷ்கியான் கூறினார். உலகமே நமது வெற்றியை அங்கீகரிக்கின்றது. அனைத்து விதிமுறைகளையும் மீறி அமெரிக்கா நமது பள்ளிகள், மருத்துவமனைகள் மற்றும் உட்கட்டமைப்புகளை தாக்கியுள்ளது என்றும் உலகம் முழுவதும் அமெரிக்கா வெறுக்கப்படுகின்றது என்றும் பெசிஷ்கியான் தெரிவித்தார். ஈரானுக்கு எதிராக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ள பொருளாதார டிடி நடவடிக்கையை சீனா கடுமையாக விமர்சித்துள்ளது. ஈரான் மீது மேலும் பொருளாதார தடைகளை விதிப்பதால் தற்போதைய பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முடியாது என்றும் தடைகள் மற்றும் அதிகபட்ச அழுத்தத்துக்கு பதிலாக பேச்சுவார்த்தை மற்றும் தூதரக முயற்சிகள் மூலம் பிரச்சினையை தீர்க்க வேண்டும் என்றும் சீனா வலியுறுத்தியுள்ளது. ஈரானை பொருளாதார ரீதியாக தனிமைப்படுத்தும் வகையில் அமெரிக்கா புதிய மற்றும் கடுமையான தடைகளை விதிக்க திட்டமிட்டுள்ள நிலையில் அந்நடவடிக்கைகளில் சீனாவும் ஒத்துழைக்க வேண்டும் என அமெரிக்க கருவூலத்துறை அமைச்சர் ஸ்காட் பெசன்ட் வலியுறுத்தியுள்ளார்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
0: இந்த ஆண்டுக்கான அமெரிக்க ஓபன் டென்னிஸ் தொடரில் கிராண்ட்ஸ்லாம் வரலாற்றிலேயே அதிகபட்சமாக 10.8 கோடி அமெரிக்க டாலர் பரிசுத் தொகை வழங்கப்பட உள்ளது. இது கடந்த ஆண்டை விட 20% அதிகரிப்பாகும். ஆடவர் மற்றும் மகளிர் ஒற்றையர் பிரிவு சாம்பியன்கள் தலா 55 லட்சம் அமெரிக்க டாலர் பெறுவார்கள். இது 2025 ஆண்டை விட 10% அதிகம் என்பதுடன் கிராண்ட்ஸ்லாம் ஒற்றையர் சாம்பியனுக்கு வழங்கப்படும் மிகப்பெரிய பரிசுத் தொகையாகும். முதல் சுற்றிலேயே தோல்வியடையும் வீர வீராங்கனைகளுக்கு 1.4 லட்சம் அமெரிக்க டாலர் வழங்கப்படும். கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இது 30,000 டாலர் அல்லது 27% அதிகரிப்பாகும். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. வணக்கம்.
1: விரிவான செய்திகள்
2: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982.

வெள்ளிக்கிழமை வீக்கெண்டு. ஓகே, இன்னும் ஒரு 3 ஹவர்ஸ்க்கு அன்புடன் நான்ல நான் தான் ஆர்ஜி பிராவோ. வெல்கம் பேக். உங்கள்கிட்ட நான் சொன்ன மாதிரி தொடர்ந்து ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கும்போது அதில் ஒரு சின்ன சேஞ்ச், அதில் ஒரு சின்ன மாற்றம் நம்ம கொண்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகும். நீங்கள் தினம் ஒரே ரூட்டில் வீட்டுக்கு போகிறீங்கன்னா வேறு ரூட் எடுத்து வீட்டுக்கு போய் பாருங்களேன். புதுசாக ஒரு டேர்னிங் பார்ப்பீங்க, புதுசாக ஒரு சிக்னல் பார்ப்பீங்க, ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், ஒரு சேஞ்ச் கிடைக்கும் உங்களுக்கு. ஆமாம், இப்போ தினம் வந்து E11 போகிறீங்க வீட்டுக்கு அப்படின்னா ஒரு நாள் அல்கேல் ரோடு எடுத்து ஐ மீன் அதுதான் உங்கள் வழி அப்படின்னா, உங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு வழி அப்படி இருந்துச்சுன்னா அல்கேல் ரோடு எடுத்து போய் பாருங்களேன். அது ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். நான் இது எப்பவுமே பண்ணுவேன். அந்த மாதிரி ஈவினிங் கரெக்ட் பண்ணி ஒரு 2 நாளைக்கு இந்த அன்புடன் நானுக்கு வரலாமே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ எனிவேஸ், லவ் இஸ் அ பால் ஆஃப் இமோஷன்ஸ், கரெக்டா? அண்ட் லவ் இஸ் ஆல்சோ ஹார்ட் ஒர்க், லவ் இஸ் ஆல்சோ கம்யூனிகேஷன். இந்த மாதிரி காதலுக்கு நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். காதலுங்கிறது கல்யாணத்துக்கு முன்னாடியும் வரும், கல்யாணத்துக்கு அப்புறமும் அதே ஆள் மேலே வரும், சில நேரம் டிரெக்ஷன்ஸ் மாறி போகும். இந்த மாதிரி பல கதைகளை நம்ம கேட்டிருக்கோம், படிச்சிருக்கோம், ஆச்சரியப்பட்டிருக்கோம், வருத்தப்பட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி உங்ககிட்ட முன்னாடியே சொன்ன மாதிரி காதல் பல பரிமாணங்கள் எடுத்திருக்கு. ஆனால் அன்னைக்கும் இன்றைக்கும் இந்த காதல் இருக்கிற ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா, காதலில் நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோம், நம்ம என்ன கோத்ரூ பண்ணுறோம், அந்த இமோஷனுக்கு ஒரு சில பேர்லாம் இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இப்போ இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அதுக்குன்னு பேர் வச்சுருக்காங்க நம்ம ஜென்சி மக்கள். அதை தான் என்னென்ன அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா நேத்திக்கு சொன்னேன், அதோடைய தொடர்ச்சியாக இன்றைக்கி வரப்போகுது. ஃபார் எக்ஸாம்பிள், கோஸ்டிங், அதுக்கப்புறம் ஆர்பிட்டிங், அதுக்கப்புறம் லவ் பாம்னா என்ன, பெஞ்சிங், இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து நேற்று பேசியிருந்தேன். ஆக்சுவலி நிறைய ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு, நிறைய பேருக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் இருக்க போல. ஏன்னா இதெல்லாமோட லவ் அப்படின்னா இதெல்லாம் லவ்னு சொல்ல முடியாது, ஆனால் லவ்வில் ஒரு பார்ட் சின்னதாக சின்னது. அதாவது இது எப்படின்னா, நீங்கள் ஒரு சர்க்கிள் வரைஞ்சி அதுதான் லவ் அப்படின்னா, இது வந்து அந்த சர்க்கிளுக்கு, நான் சொல்கிற விஷயம் அந்த சர்க்கிளுக்கு வெளியிலையும் இருக்கும், அந்த சர்க்கிளுக்கு உள்ளேயும் இருக்கும், அந்த சர்க்கிளுக்கு நடுவுலையும் இருக்கும். நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க அப்படிங்கிறத நான் சொல்லும்போது அது ரிலேட்டபுளாக இருந்தால் தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். எல்லாருமே தெரிஞ்சுக்கணும், பிகாஸ் நாளைக்கு இது உங்களுக்கு நடக்காமல் இருக்கலாம், ஆனால் உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த மாதிரி நடந்தால் அவரை மோட்டிவேட் பண்ணி, ஹே என்னடா நல்ல பொருடா அப்படின்னு மோட்டிவேட் பண்ணுறதுக்கும், இல்லாட்டி ஏ அந்த பையனா ஐயோ வானாம்ப்பா அப்படின்னு சொல்லி வார்ன் பண்ணுறதுக்கும், அவங்கள வந்து ஒரு இடத்துல இருந்து ஐதர் ஐ டாஜ் த புல்லட்னு சொல்லி யூஸ்வலாக சொல்லுவாங்க. அதாவது ஒரு சில கெட்ட விஷயங்கள்லாம் ஒருத்தருக்கு நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது எப்படியோ ஒரு விதத்தில் அந்த ரிலேஷன்ஷிப் முடிஞ்சிடும். முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு சில வருஷங்கள் கழித்து அதை பற்றி பேசும்போது ரேண்டமாக அந்த தேர்ட் பர்சன்கிட்ட உங்கள் காதல், உங்கள் முறிஞ்சு போன அந்த காதல் கதையை சொல்கிறீங்க. உங்கள் காதல் கதையில் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துச்சு, அதில் டவுன்ஸ் தான் ஜாஸ்தி, கவலைகள் தான் ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா, ஏய் பரவாயில்லப்பா, யூ டாஜ் த புல்லட், உனக்கு உன்னை நோக்கி ஒரு குண்டு வந்தது, நீ அந்த லைட்டாக விலைக்கு தப்பிச்சிட்ட அப்படின்னுவாங்க. ஸோ அந்த மாதிரி இஃப் யூ ஹாவ் டு டாஜ் அ புல்லட் ஆர் இஃப் யூ ஹாவ் டு நோ வாட்ஸ் ஹேப்பனிங் இன் யுவர் லைஃப், இந்த ஃபீலிங்லாம் என்னென்ன, அந்த ஃபீலிங்கெலாம் என்ன பேர் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். அதை தான் அடுத்த 3 மணி நேரம் நடக்கப்போகுது. ஓகே, அதுக்கு முன்னாடி பாட்டு. திஸ் இஸ் பிராவோ, 89.4 தமிழ் எஃப்எம்.

0: அண்ணாச்சி குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அச்சி.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். VNCT Globalin Grand OnePlus Villa Sale. நம்ம VNCT ல எந்த வில்லா புக் பண்ணாலும் 1 பெட்ரூம் ஃப்ரீ. சென்னை ECR, OMR, பம்மல் அண்ட் போரூர் அண்ட் கோயம்புத்தூர் டாப் சிட்டி லொகேஷன்ஸ்ல 2 BHK புக் பண்ணா 3 BHK வில்லா, 3 BHK புக் பண்ணா 4 BHK வில்லா, 4 BHK புக் பண்ணா 5 பெட்ரூம் பங்களோ. கூடவே AC, TV, ஃப்ரிட்ஜ், காட்டன் உங்க வில்லாவை ஃபுல்லி ஃபர்னிஷ்டா புக் பண்ணுங்க. 15 இயர்ஸ் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ ஆஃபரோட.
2: மீட் VNCT டீம் ஆன் ஆகஸ்ட் 23rd சண்டே மார்னிங் 10 AM டு 8 PM அட் பார்க் This hotel near Bujman Metro Station, Dubai. Call 054-767-3111. 054-767-3111.
1: மறந்துடாதீங்க, எந்த வில்லா புக் பண்ணாலும் 1 பெட்ரூம் ஃப்ரீ.
3: செழித்தையும் தமிழி ஒளிய

0: நீங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: This hour of Anbudan Naan is brought to you by Pride Collection Alikum Thannambikeyudan. Ungal Vaazhkai Milirattum. Joyalukas, the world's favorite jeweler.

0: எனக்கு இந்த மியூசிக் ஆக்சுவலி ரொம்ப பிடிக்குங்க. ஒரு கல்லூரியின் கதை அப்படின்னு ஒரு படம், அதில் வந்து காதல் என்பது கடவுள் அல்லவா அப்படின்னு வரும். சோனியா அகர்வால், ஆர்யாலாம் நடிச்சிருப்பாங்க. அடிக்கடி சன் மியூசிக்கில் போடுவாங்க. இப்போ ஒரு சில காதல் பாட்டெல்லாம் கேட்கும்போது நம்ம பையனுக்கு வந்து மெமரி எங்கேயோ போயிடும். அது வந்து எப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஒரு 16 வயசுன்னு வச்சுக்கலாமே, இப்போ நீங்கள் ஒரு பாட்டு கேட்குறீங்க, அந்த நேரத்தை உங்களுக்கு யாரோ ஒருத்தர் பிடிச்சிருக்கு, அந்த பாட்டோட அவங்கள நீங்கள் அட்டாச் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் அந்த காதலை சொல்லலாம், அந்த காதல் வெற்றி அடையலாம் தோல்வி அடையலாம், இல்லை நீங்கள் காதலிச்சவங்க உங்கள் கூட இருக்கலாம், இல்லை அன்ஃபார்ச்சுனேட்லி பிரிஞ்சும் போகலாம், வாட் எவர் இட் இஸ். ஆனால் நீங்கள் ஒரு ஆளை உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டோட அட்டாச் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அது சாகிற வரைக்கும் மாறவே மாறாது. உங்களுக்கு 16 வயசில் இப்படி ஒரு பாட்டு கேட்குறீங்களா, அதே பாட்டை ஒரு 32 வயசில் கேட்குறீங்க அப்படின்னா அப்படியே பின்னாடி இழுத்துட்டு போயிடும். எனக்கு தெரிஞ்சு டைம் ட்ராவல் இஸ் ஒன்லி பாசிபிள் த்ரூ மியூசிக் அண்டு இண்டிவிஜுவல் எக்ஸ்பீரியன்ஸ் இது இல்லையா. எனிவேஸ், இன்றைக்கி வந்து புது ரிலேஷன்ஷிப் டேர்ம்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி பேச ஆரம்பிச்சிருக்கோம். டாக்கிங் ஸ்டேஜ்னு ஒன்று இருக்குது. டாக்கிங் ஸ்டேஜஸ் நத்திங் பட் உங்களுக்கு ஒருத்தர் ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் வந்து யுவர் ட்ரைங் டு கெட் டு நோ தம். உங்களுக்கு அவங்கள வந்து ஒரு ஃப்ரெண்டுக்கும் அடுத்த லெவலில் வச்சு அவங்கள நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க. அதுக்கான ஒரு முயற்சி தான் அந்த டாக்கிங் ஸ்டேஜ். சில பேர் எப்படின்னா, இது நிறைய நான் பார்த்துருக்கேன், இந்த அரேஞ்ச்டு மேரேஜில் பொண்ணு வீட்டில் பையன் வீட்டில் வந்து அரேஞ்ச் பண்ணி ஓரளவுக்கு மீட்டிங் மீட் பொண்ணையும் பையனையும் மீட் பண்ணுறதுக்கு ஒரு செட்டப் ஒரு சில ஃபேமிலிஸில் பண்ணுவாங்க, அவங்க தெரிஞ்சுக்கிட்டுமே அப்படின்ட்டு. இது அங்கேயுமே நடக்கும். அங்கே போய் சும்மா ஓவர் கப் ஆஃப் காஃபி இல்லாட்டி லஞ்சோ டின்னரோ எங்கேயோ ஒரு இடத்துல பொது இடத்துல மீட் பண்ணி அவங்க பரஸ்பரம் பகிர்ந்து அப்படியே என்ன அவங்களுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் அதெல்லாம் பேசி பழகுவாங்க. ஸோ எய்ம் என்ன அப்படின்னா, காதலிக்கணும், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கணும். ஸோ இவங்க நமக்கு ஓகேவா? ஆனால் அந்த பார்வை வந்து ஒரு ஃப்ரெண்டுக்கு அப்பாற்பட்ட ஃப்ரெண்டுன்ற ஒரு லெவலை தாண்டுனா அடுத்த லெவல் ஒரு பார்வையாக தான் இருக்கும். ஸோ யூஆர் கெட்டிங் டு நோ சம் ஒன் ரொமான்டிக்லி, அது வந்து ஒரு அஃபிஷியல் ஓகே நம்ம ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளே வரலாம் அப்படிங்கிற ஒரு அஃபிஷியல் கன்ஃபர்மேஷனுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு பொண்ணும் பயணம் ஒரு ரெண்டு பேர் வந்து பேசி பழகிறேன் அப்படின்னா அந்த டாக்கிங் ஸ்டேஜ். யாராவது டாக்கிங் ஸ்டேஜில் இருக்கீங்களா? வாழ்த்துக்கள் அது அடுத்த லெவல் போகிறதுக்கு. மீன்வைல் பாட்டு வருது. திஸ் இஸ் அன்புடன் நான் ஆர்ஜி பிராவோ. திஸ் இஸ் 89.4 தமிழ் எஃப்எம்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயுட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

0: சூடா ஒரு பாட்டு. சுட சுட புத்தம் புது பாட்டு.
1: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: 89.4 தமிழ் எஃப்எம். தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.
2: August 22nd, 23rd and 26th நம்ம ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட்ல ஸ்பெஷல் ஓணம் சத்யா கிடைக்க போகுது. வறுத்தரைச்ச சாம்பார், ஓலன், காலன், எரிசேரி, பச்சடி, அவியல், அடப்பிரதமன் சிப்ஸ்னு 29 ஐட்டம்ஸ். டைனினுக்கு 59 திர்ஹாம்ஸ் அண்ட் டேக்அவேக்கு 65 திர்ஹாம்ஸ் மட்டும் தான். துபாய் இன்டர்நெட் சிட்டி அண்ட் ஜாப்ஸா பிரான்சஸ்ல டேக்அவே ஆப்ஷனும், JLT அண்ட் பர்துபாய் பிரான்சஸ்ல டைனின் அண்ட் டேக்அவே ஆப்ஷன் கூட இருக்கு. இப்பவே ப்ரீ புக் பண்ண கால் 050-310-8255. ALD Properties இன் 4ஆம் ஆண்டு தொடக்க

பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. காண்டாக்ட் 0563643646.

0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: This hour of அன்புடன் நான் is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், the world's favorite jeweler.

கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர், கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர் ப்ராட் டு யூ பை பிரைட் கலெக்ஷன் அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயா லுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: ஸ்கூல் வெக்கேஷன் ஆர் பேக் டு ஸ்கூல் சீசன், இந்த டைம்ல உங்க குழந்தையோட இம்யூனிட்டி ரொம்ப வீக் ஆகுறதால கோல்ட் காஃப் மாதிரி இஷ்யூஸ் வரும். அதற்கு ஆயுர்வேத முறையில ட்ரீட் பண்ண இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. ஆயுர்வேதா துபாய் சிலிக்கன் ஓயசிஸ் அண்ட் டிஐபி 1 துபாய்.
3: ALD ப்ராப்பர்ட்டிஸ் இன் 4வது ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத இஎம்ஐ ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம் 12 மாதம் இஎம்ஐ கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 dirhams கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
4: ஒரு நல்ல ஹோஸ்டனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட் தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
5: ஆனா எனக்கு கிடைச்சது
6: எனவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
7: தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும்.
8: எனக்கு தான் ஒருத்தி இருக்காங்க.
9: பாய். அவ்வளவுதான், சொல்லிட்டா. சோ 4 o'clock டு 8 o'clock எவ்ரிடே ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜி பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
10: The Evening Correct presented by VNCT Global in Chennai and Coimbatore locations la enda villa book pannalum extra 1 bedroom free. Meet the team on Sunday August 23rd at Park Regis Hotel. Call 0547673111. Brought to you by Anna Thangam Gold and Diamonds. Kalai nayam mikka nagaigaludan tamilagathilirundu ungalukkaga Dubaiil Anna Thangam Gold and Diamonds Karama Center Dubai. This hour of Anbudan Naan is brought to you by Pride Collection alikkum thannambikeyudan ungal vaalkai milirattum. Joyalukas, the world's favorite jeweler.

0: ஓணம் ஓணம் வந்துருச்சு பக்கத்தில். இப்போ வந்து ஒரு ஒரு ஓணம் மேட்டர் ஒன்று சொல்ல போகிறேன். ஓகே, வெல்கம் பேக் அன்புடன், நான் ஆர்ஜி பிராவோ. நீங்கள் கேட்குறது 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஓகே, ஸோ இப்போ காதல் எப்படி அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் காதல் அப்படிங்கிற அந்த ஃபீலிங் மாறாமல் இருக்கும். ஆனால் அந்த காதலுங்கிற அந்த பபுளுக்கு வெளியிலையும் உள்ளேயும் இருக்கிற ஒரு சில விஷயங்கள், ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ், அதுக்குண்டான பேர், அதை எப்படி வந்து மக்கள் அந்த காதலிக்கிறவங்க ஆர் காதலிக்கப்படுறவங்க அதை எப்படி எடுத்துக்கிறாங்க, ஒரு சில நேரங்களில் நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோம் அப்படிங்கிறத சரியாக இப்படி தான் நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண முடியாமல் அந்த பிரச்சனையை தனக்குள்ளேயே போட்டு சப்ரஸ் பண்ணி அது யார்கிட்டையும் சொல்ல முடியாமல் குழம்பி போய் சொதப்புன பல பேரை நான் பார்த்துருக்கேன். நானும் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் லவ் ஆர் லவ் இதுதான் லவ்வா இது லவ்வா அப்படின்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு ஒரு ஒரு ஸ்டேஜெல்லாம் இருக்குது, அதுக்கு ஒரு ஒரு பேர்லாம் இருக்குது, அதை தான் இன்றைக்கி பேச ஆரம்பிச்சிருக்கோம். பட் அதுக்கு முன்னாடி ஐ ஹாவ் அன் அனௌன்ஸ்மெண்ட் டு மேக். ஸோ ஓணம் வந்து பக்கத்தில் வந்துருச்சு. ஸோ அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் இப்போ மலையாளி மங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓணம் கான்டெஸ்ட் ஒன்று நடத்துகிறாங்க. வெரி வெரி சிம்பிள். ஓணம்னா என்ன? சத்யா. ஓணம்னா பெண்கள்லாம் அழகாக வந்து ஓணம் சாரிலாம் கட்டிட்டு ரீல்ஸு ஃபோட்டோலாம் போடுவாங்க, போடுவீங்க. பசங்களாம் வந்து வேட்டி சட்டைலாம் கட்டிட்டு செம்மையாக கெத்தாக வந்து வீடியோலாம் போடுவீங்க. ஆமாம். ஸோ உங்களுக்கு மலையாளி ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் சரி, இல்லை நீங்களே இதை கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் அழகாக ஓணம் அட்டையர், அதாவது ஒரு ஓணம் ட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் வந்து பண்ணி அழகாக வந்து உங்கள் ஓணம் ட்ரெஸ்ஸில் ஒரு ஃபோட்டோ எடுத்து கச்சக்கின்னு வந்து இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணி அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸாக டேக் பண்ணுங்கள். அப்புறம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஹேஷ்டேக் அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், ஹேஷ்டேக் மலையாளி மங்கா அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி போஸ்ட் பண்ணால் வேலை முடிஞ்சுது. 100 பேரை செலக்ட் பண்ண போகிறாங்க. செலக்ட் ஆன நீங்களும் செலக்ட் ஆனீங்க அப்படின்னா அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸுடைய ஒன் ஆஃப் த பிரான்ச்சஸ்க்கு உங்களை கூப்பிட்டு எக்ஸ்க்ளூசிவான ஓனக்கொடி கிஃப்ட் அதை கொடுக்கறதுக்காக காத்துட்ருக்காங்க. ஸோ ப்ளீஸ் கோ டூ இட். 100 பேரை செலக்ட் பண்ண போகிறாங்க. நீங்களும் அந்த லக்கியான ஆளாக இருக்கலாம். பட் யா, எனிவேஸ் நான் வெல்கமிங் அண்ட் கமிங் சர்க்கிளிங் பேக் டு அதர் விஷயங்கள். நான் நேற்றுக்கு வந்து ஸ்லோ ஃபேடு அப்புறம் வந்து ஆர்பிட்டிங் பற்றிலாம் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். இந்த பெஞ்சிங்னு ஒரு மேட்டர் இருக்குது. உள்ளதுலேயே மோசமான ஒரு மேட்டர்னா பெஞ்சிங் தான். பெஞ்சிங்னா என்னென்னா சிம்பிள், கீப்பிங் சம்மன் ஆஸ் அன் ஆப்ஷன் வைல் பர்சூயிங் அதர் பீப்புள். அதாவது ஒருத்தர் இன்னொருத்தரை தான் மேலே இன்ட்ரெஸ்ட் குறையாத மாதிரியே வச்சுக்கிட்டு ஆனால் இவங்க சைலண்ட்டாக வேறு வேறு ஆட்களோட பழகிட்டு இருப்பாங்க. இன்னொரு ஆட் வேறு வேறு அவங்களோட இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற வேறு யாராவது கிடைப்பாங்களா அப்படின்னு தேடிட்டே இருப்பாங்க வேறு ஒரு. ஸோ ஜென்ரலாக ஒரு ஆள் இன்னொரு ஆளை கைக்குள்ளே வச்சுக்கிட்டு அந்த இன்னொரு ஆளுக்கு தெரியாமல் வேறு ஒரு ஆட்களை வந்து அப்படியே தேடிக்கிட்டும் பர்சீவ் பண்ணிக்கிட்டும் இருக்கிறது. இதில் வந்து பெஞ்சிங் செய்யப்படுற யார் இந்த பெஞ்சிங்கை செய்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து எப்படின்னா பயங்கரமான ஈகோ பூஸ்ட் இருக்கும். இப்போ சப்போஸ் யார் அந்த இப்போ இப்போ யாரை கையில் வச்சுருக்காங்களோ, ஐ மீன் லைக் யார் கூட வந்து யாரை பெஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காங்களோ, ஒருவேளை அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி இட் ஓன்ட் பி அ ஹாப்பி ஃபீலிங். ஓகே, அந்த அதை எதிர்த்தாப்பில் இருக்கிறவங்களுக்கு, ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு. ஸோ அவங்களுக்கு இவங்க மேலே இன்ட்ரெஸ்ட் குறையிற மாதிரி ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா முடிஞ்சது. இவங்க ஜாஸ்தி இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி நடந்து கடைசியில் அவங்கள மறுபடியும் அந்த வலைக்குள்ளே இழுத்துருவாங்க. இழுத்து வச்சுக்கிட்டு எல்லாமே செட்டில் ஆகி சாஃப்ட் ஆனதுக்கப்புறமா ஃபைனலி அந்த போய் அடுத்த ஆளை பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க. இதெல்லாம் நடக்குது. இதுக்கு பேர் பெஞ்சிங். ஓகே, இன்னும் நிறைய இருக்குது, 2 மணி நேரம் பாக்கி இருக்குல்ல, ஒன்று நான் சொல்கிறேன். ஓகே, அன்புடன் நான் ஆர்ஜே பிராவோ, திஸ் இஸ் 89.4 தமிழ் எஃப்எம்.
1: அன்புடன் நான் ப்ராட் டு யூ பை ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasa to dimmitte. Manasa to dimmitte.

ரீசெண்டாக ஒன்று படித்தேன், அது பேர் வந்து கஃபிங் சீசன். என்னடா 9 மணிக்கு மேலே ஆம்பளை குரலில் பேசிக்கிட்டு இருக்கான், பிரியா என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா விஷயமே தெரியாதா? வெல்கம் பேக். நான் பிராவோ, அண்ட் யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். அண்ட் இது அன்புடன் நான். ஒரு சில ரிலேஷன்ஷிப் டேர்ம்ஸ்லாம் நிறைய இப்போ இங்கிலீஷ்லேயே நிறையா வந்துருச்சு. ஸோ அதுக்கு அந்த ஃபீலிங் என்ன, எப்படி இருக்கும், அப்புறம் அதோட வார்த்தை, ஐ மீன் அதோட மீனிங், அதுக்கு உண்டான வார்த்தை என்ன அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி பேச ஆரம்பிச்சிருக்கோம். 10 மணி வரைக்கும் பேசுவோம். அதுக்கப்புறம் மெய்யழகன் பார்த்துட்டு இருந்தேன் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி, அடிக்கடி பார்ப்பேன். அந்த படத்தில் கார்த்தியும் அரவிந்த் சுவாமியும் மறுபடியும் மீட் பண்ணிப்பாங்கள்ல. ஆமாம். ஸோ அதை பற்றி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம் 10 மணிக்கு மேலே. சரியா? ஓகே. இப்போது இந்த கஃபிங் சீசன் ஒன்று படித்தேன் அப்படின்னு சொன்னால, கஃபிங் சீசன் இஸ் நத்திங் பட் ஒரு சில பேருக்கு எப்படின்னா, நான் தனியாகவே இருந்துக்கிறேன், என்னத்துக்கு இந்த லவ்வெல்லாம், எதுக்கு எதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு தனி மரமாகவே ஒண்டிக்கட்டையாகவே இருப்பாங்க, இருப்போம். ஆனால் ஒரு வருஷத்தில் ஒரு சில சீசன் அப்போது நேச்சுரலாகவே வந்து என்ன, நம்ம தனியாகவே இருக்கோம், நமக்கு ஒரு துணை வேணுமே, நம்ம ஒரு லவ் பண்ணலாமே, நம்ம சும்மா தானே இருக்கோம், நம்மளும் கலையாக தானே இருக்கோம், நல்லா பேசுகிறோம், நல்லா சம்பாதிக்கிறோம், இது மாதிரிலாம் சில நேரம் நமக்கு தோணுமா? அப்படி நமக்கு தோன்ற அந்த சீசன் பேர் கஃபிங் சீசன். இங்கிலீஷில் வந்து ஒரு சென்டென்ஸே இருக்குது, எவ்ரி ஒன் இஸ் லுக்கிங் ஃபார் சம் ஒன் பிஃபோர் வின்டர், கஃபிங் சீசன் இஸ் இயர் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையே இருக்குது. அதாவது சம்மர் முடிய போகுது, வின்டர் வரப்போகுது, அப்படின்னா நேச்சுரலாகவே நம்ம மனசு வந்து ஒரு துணையை தேடும், நம்ம வந்து லவ் பண்ணலாமே, இல்லாட்டி யாரையாவது தெரிஞ்சுக்கலாமே, யாருக்காவது ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமே, இல்லை நம்ம துணிஞ்சு போய் ஒருத்தர் வந்து எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு கேட்டுடலாமே அப்படின்னு மனசு வந்து ஒரு உறவை தேடிக்கிறதுக்காக ஒரு மாதிரி ஒரு ஒரு ஹண்டிங் மோட்லேயே நம்ம இருப்போமா, அது பேர் வந்து கஃபிங் சீசன். ஓகே. யூஸ்வலாக வந்து இப்படி எப்படின்னா கோல்டர் மந்த்ஸில் இந்த மாதிரி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்கிறாங்க, நேச்சுரலி அண்ட் சயின்டிஃபிக்லி ஆல்சோ. அண்டு இதுக்கப்புறம் வந்து எக்ஸ்க்ளூசிவ்னு ஒன்று இருக்குது. எக்ஸ்க்ளூசிவ்னா ஒன்றும் இல்லை, ரெண்டு பேருக்கு ஒருத்தர் ஒருத்தர் பிடிச்சிருக்கு. நீங்கள் அந்த சொல்லிக்காமல் லவ் பண்ணுறவங்கள பார்த்துருக்கீங்களா? அதாவது அவங்களுக்குள்ள லவ் தான் இருக்குன்னே தெரியாது, உள்ளுக்குள்ளே மைல்டாக ஒரு ஃபீலிங் ஓடிக்கிட்டுருக்கும், அவங்களுக்கு பிடிச்சிருக்கும், அந்த பொண்ணுக்கும் பையனை பிடிச்சிருக்கும், பையனுக்கும் பொண்ணை பிடிச்சிருக்கும், தே ஆர் மோர் தென் ஃப்ரெண்ட்ஸ் பட் லெஸ் தென் லவ்வர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு சுச்சுவேஷன்லேயே இருப்பாங்க. அண்ட் ஏதோ ஒரு பாயிண்டில் அது ரிவீல் ஆகி யாரோ ஒருத்தர் அதை பற்றி பேசி, ஆமாம் எனக்கு ஒன்று பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஒருத்தர் கன்ஃபியூஸ் பண்ணி ஒத்துக்கிட்டதுக்கப்புறமா பொட்டன்ஷியல் தான் இது. ஓகே, இது வந்து பொட்டன்ஷியல், ஆனால் நாட் அஃபிஷியலி பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டாக மாறுறதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு சுச்சுவேஷன் தான் வி ஆர் எக்ஸ்க்ளூசிவ். ஜென்ரலாக எக்ஸ்க்ளூசிவ்னா என்ன சொல்லுவாங்கன்னா, ஓகே இப்போ வந்து எப்படின்னா எனக்கு ஒன்று பிடிக்கும், ஆனால் நம்ம ஓப்பனாக அதை பற்றி பேசிக்கல. ஸோ இங்கே வந்து ஒரு லூப் ஹோல் இருக்குது, பையனுக்கும் சரி பொண்ணுக்கும் சரி. அந்த லூப் ஹோல் என்ன அப்படின்னா, எந்த நேரத்தில் வேணாலும் அது பிரேக் ஆகலாம், நம்ம போய் இன்னொரு பார்ட்னரை தேடிக்க முடியுங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்குது இந்த இடத்துல. ஆனால் அந்த எக்ஸ்க்ளூசிவ்ங்கிறது வந்து அந்த லூப் ஹோல், அந்த லூப் ஹோலை தாண்டி வர ஒரு ஸ்டேஜ். வேறஸ் லைக் எனக்கு ஒன்று பிடிக்கும், உனக்கு எனக்கு பிடிக்கும், அவ்வளோதான், எனக்கு இனி உனக்கு நான். ஆனால் வெளியில் நம்ம இன்னும் நம்ம வாயார ஒத்துக்கல, சொல்லிக்கல, ஆனால் எனக்கு நான் லவ்னு ஒன்று பண்ண ஒன்று தான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம மனசில் எழுதி வச்சுருப்போம் ஒரு ரூலை. அதே மாதிரி அவங்களும் அதே மாதிரி தான் மனசில் வச்சுருப்பாங்க. ஸோ தட் ஸ்டேஜ் இஸ் கால்டு எக்ஸ்க்ளூசிவிட்டி. டே தம்பி, இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் இடத்துல இருக்கியா? சில நேரம் மாட்டிக்க செய்ய மாட்டி சில நேரம் மாட்டிக்கவும் செய்வோம், கரெக்டாக நீ அதுலேருந்து அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போயிட்டேனா? ஓகேவா? சரி, ஓகே.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: ஒரு திரகாம்க்கு என்ன வாங்கலாம்? கரெக்டாயா? இப்போ கோல்டே வாங்கலாம்.
2: டேய் என்ன சொல்ற?
1: நிஜம்தான். ஆப் ஸ்டோர் இல்லனா பிளே ஸ்டோர்ல எயின் கோல்ட் வாலெட் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. ஜஸ்ட் 1 திரஹம்ல இருந்து கோல்ட் வாங்கலாம். 100 திரஹம்ஸ்க்கு கோல்ட் பர்சேஸ் பண்ணா அவங்களுக்கும் 20 திரஹம்ஸ் வர்த் கோல்ட் ஃப்ரீ. உங்களுக்கு 10 திரஹம்ஸ் ரெஃபரல் போனஸ். இது கம்ப்ளீட்லி சேஃப் அண்ட் லைசென்ஸ்டும் கூட.
3: கோல்ட் சேவ் பண்ணுங்க, லேட்டர் கோல்ட் பார் காயின் இல்ல கேஷா ரிடீம் பண்ணிக்கலாம். நீங்க இருக்கிற இடத்துக்கே வந்து டெலிவரியும் பண்ணுவாங்க. டவுன்லோட் எயின் கோல்ட் வாலெட் ஆப் ஆர் விசிட் தியர் ஸ்டோர் நியர் கோல்சூக் மெட்ரோ ஸ்டேஷன்.
0: ALD Properties இன் 4 ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத EMI ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம் 12 மாதம் EMI கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்டை புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
4: மேடம் ஒரு நிமிஷம்.
5: எஸ்.
4: தமிழ் FM தெரியுமா? 89.4.
5: ஹா, நல்லா தெரியுமே.
4: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
6: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது.
0: Masala Cafe brought to you by Corporate Tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth. Ayers Premium Veg Restaurant JLT matrum Dubai Internet City ai thodarndu tharpodu Burjman Exit 1 Rag Bank arigilum Jafsavil pudhiya kilai brahmandamaga thirakkapattullathu matrum
7: there is no place like home, there's no home like that.
2: என்னப்பா இது, 9 மணிக்கு மேல ஆயிடுச்சு. அதுக்குள்ள ஓகே, வெல்கம் பேக். அன்புட நாளில் நான் தான் ஆர்ஜி பிராவோ அண்ட் இது 89.4 தமிழ் FM. இன்றைக்கி இந்த ரிலேஷன்ஷிப் டேர்ம்ஸ் அண்ட் அதுக்கு ஒரு சில நேம்ஸ்லாம் இருக்குது, டேர்ம்ஸ் அண்ட் நேம்ஸ், அதை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்கோம். உங்கள்கிட்ட ஆரம்பத்தில் சொன்னது, என்ன சொன்னோம் அதே தான் இப்போது. காதல் வந்து அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் காதலுங்கிற ஃபீலிங் ஒன்று தான். ஓகே, நமக்கு பிடிச்ச ஒரு ஆளை பார்க்கும்போது மனசுக்குள்ளே வந்து பட்டாமிச்சு பறகுறது, வயிற்றுக்குள்ளே வந்து கட்டெரும்பு எட்டி உதைக்கிறது, இதெல்லாம் இட் வில் பி தேர், இட் ஹேட் டு பி தேர். அதெல்லாம் ஒரு மனுஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியே ஆகணும் ஏதோ ஒரு பாயிண்டில். அதெல்லாம் மாறல. ஆனால் ஒரு சில விஷயங்கள் வந்து காதலில் ஒரு எவல்யூஷன், பெரிய ஒரு எவல்யூஷன் நடந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறமா காதலுங்கிறது ஒரு பபுளாக மாறி அதுக்கு அந்த பபுளுக்கு வெளியிலையும் உள்ளேயும் நம்ம கோத்ரூ பண்ணுற ஒரு சில விஷயங்கள். சில நேரம் வந்து இது லவ் இல்லை அப்படின்னு ரியலைஸ் பண்ணாமையே சில பேர் அதில் இருப்பாங்க, இது லவ் தானே ஜெஸ்ஸி அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் பேச ஆரம்பிச்சிருக்கோம். அதில் வந்து மெயின் ஃப்யூச்சர் ஃபேக்கிங்னு ஒன்று இருக்குது. ஃப்யூச்சர் ஃபேக்கிங் இஸ் நத்திங் பட், அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கு, சரியா? பார்ப்பா, ஜென்ரலாக உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும் அப்படின்னா, உன் கூட நான் 100 வருஷம் வாழணும், அதுவுமே வந்து ஒரு ஃப்யூச்சர் ஃபேக்கிங் தான். பிகாஸ் 100 வருஷம் வாழுமான்னு எனக்கு தெரியாது, பட் மேபி அந்த படத்தில் ஐஷுக்கு வந்து கௌதம் ரொம்ப பிடிச்சிருக்கும், அவங்க ஆக்சுவலி லவ் பண்ணுவாங்க, அது ஓகே தான். ஆனால் ஒரு கான்டெக்ஸ்ட்டாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் வந்து அவ்வளோ சீரியஸாக ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்க மாட்டாங்க, பட் பேருக்கு ஓகே டேட் பண்ணுறதோ இல்லை லவ் பண்ணுறதோ ஒரு மாதிரி. ஆனால் நம்ம வந்து கல்யாணம், நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா லவ் பண்ணி ஒரு 1-2 மாதத்துலேயே ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற கான்வர்சேஷன் எப்படி இருக்குன்னா, நம்ம கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நம்ம அந்த கார் வாங்கலாம், நம்ம வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஹனிமூன் போகிறப்ப, ஸோ 2-3 மாதத்துலேயே அடுத்த 10 வருஷத்துக்கு பின்னாடி என்ன நடக்குமோ அது இப்போயே பேசுவாங்க. அவங்க ரெண்டு பேர்த்துக்குமே அது தெரியும், அது நடக்காது அப்படின்னு. ஆனால் நடந்த மாதிரி பேசுவாங்களே ஒரு சில பேர், இங்கே பாருங்கள் இது நடக்காதுன்னு சொல்ல வரல, ஆனால் 10-ல் 1 தப்பிச்சுப்பாங்க, 1 கப்பல் தப்பிச்சுப்பாங்க, மீது 9 பேரும் புட்டுப்பாங்க. இது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நீங்களே கூட சொல்லலாம். பட் இப்படி ஆரம்ப காலகட்டத்திலேயே அடுத்த 5-10 வருஷத்தில் நம்ம இதை செய்யலாம், அப்படி செய்யலாம், இப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பேசி பேசி பேசி பேசி ஃப்யூச்சரில் இருக்கிற ஆர் நடந்தால் நடக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த இப்போ பேசிக்கிறாங்கல்ல, அதுதான் வந்து ஃப்யூச்சர் ஃபேக்கிங். ஜஸ்ட் பிகாஸ் அது நேம்லேயே இருக்கிறதுனால ஃப்யூச்சர் ஃபேக்கிங், சீரியஸாக இல்லாத ரெண்டு பேர் சீரியஸாக இருக்கிற மாதிரியே ஃப்யூச்சர் பிளான்ஸ்லாம் மேக் பண்ணிப்பாங்க. யா, நவ் யூ நோ. எனிவேஸ், பாட்டு வருது, திரும்பி வந்து வேற ஒரு விஷயம் இருக்கு சொல்கிறேன். ஓகே, ஓகே, ஸ்டாஷிங்னு ஒன்று இருக்குது, பாக்கெட்டிங்னு ஒன்று இருக்குது. வரேன் வரேன், வந்து பேசுவோம். நம்ம ப்ராவோ அண்ட் திஸ் இஸ் 89.4 தமிழ் FM.
0: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

0: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: தலைவர் சாங் ஆஃப் தியா, தலைவர் சாங் ஆஃப் தியா.
2: Give me one touch, yeah. Give me two touch, yeah.

0: We'll be back after a short commercial break.
1: Gold necklace ah, ரொம்ப அழகா இருக்குங்க.
2: அப்போ இது எப்படி இருக்கு?
1: ஓணம் போடவையா? இது எப்ப வாங்குனீங்க?
2: நான் வாங்கல, அண்ணதங்கமோட ஓணம் gift இது.
3: அண்ணதங்கம் gold and diamonds in பொன்னும் புடவையும் ஆஃபர்ஸ் வந்தாச்சு. August 17th to September 16th, 5000 dirhams worth gold jewelry and 2000 dirhams worth diamond jewelry purchase க்கு ஒரு பியூட்டிஃபுல் ஓணம் saree gift ஆ கிடைக்கும். Plus up to 50% off on making charges and special discounts on diamond jewelry. ஐஸ்வரியத்தை அள்ளித்தர ஓணம் பண்டிகைய அண்ணதங்கம் gold and diamonds in அற்புதமான நகைகளோட கொண்டாடுங்க.
2: அண்ணதங்கம் gold and diamonds, கராமா சென்டர், துபாய். Powered by அல்தவசூல் Group of Companies.

0: இரவு தீர்ந்ததே தெரியாதே. என்னப்பா என்ன, ஐயோ வெல்கம் பேக், வெல்கம் பேக். அன்புடன் நான் ஆர்ஜே பிராவோ, அண்ட் திஸ் இஸ் 89.4 தமிழ் எஃப்எம். எதுக்கு ஐயோனா, டக்குன்னு என்ன டைம் அதுக்குள்ளே இவ்வளோ ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தேன் நான். சரி, ஸ்டாஷிங்னா என்ன, பாக்கெட்டிங்னா என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஐ திங்க் இந்த ரிலேஷன்ஷிப் டேர்ம்ஸ் வந்து இதோட போதும். நான் நேற்றுக்கும் பேசினேன், இன்றைக்கும் பேசினேன். ஓகே, ஸ்டாஷிங் இஸ் நத்திங் பட் ஓகே, பாக்கெட்டிங்னா என்னன்றத ஃபஸ்ட் நான் சொல்கிறேன். அதாவது பையன் லவ் பண்ணிருப்பான், ஆனால் அவன் பையன் லவ் தான் பண்ணுறான் அப்படிங்கிறது அவனோட பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கோ யாருக்குமே தெரியாது. வெளியில் அவனுக்கு மட்டும்தான் தெரியும், அந்த பொண்ணுக்கு மட்டும்தான் தெரியும். எல்லாத்துக்கிட்டேருந்தும் மறைச்சி வச்சுருப்பான், கரெக்டாக சோஷியல் மீடியாவிலும் மறைச்சி வச்சுருப்பான். ஒரு இந்த மாதிரி பல பேரும் நீங்கள் பார்த்துருக்கலாம். கடைசி வரைக்கும் அவன் லவ் தான் பண்ணுறான்றது யாருக்குமே, சிங்கிளாக இருக்கிற மாதிரி நடித்து வேறு வேறு ஆட்களை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க வைல் தேர் டேட்டிங் சம்படி. அது ரொம்ப ரொம்ப தப்பு, அது ஒரு சீட்டிங் மாதிரி வந்து விழும். ஆனால் அந்த பாக்கெட்டிங்கிறது இதுதான், அதாவது தான் லவ் பண்ணுறது, தான் தனக்கு ஒரு ஆளை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத யாருக்குமே வெளிக்காட்டாமல் ரகசியமாக மெயின்டைன் பண்ணுறாங்க பாருங்கள், அதுக்கு பேர் தான் பாக்கெட்டிங். சரி, இப்போ ஸ்டாஷிங்க்கு வருவோம், இது அடுத்த ஸ்டேஜ். இது எப்படின்னா, இன்டென்ஷனலாக வந்து கீப்பிங் சம்படி செப்பரேட் ஃப்ரம் யுவர் லைஃப். அதாவது உங்கள் லைஃப்ங்கிறது காலைல எழுந்திரிக்கிறீங்க, ஜிம் போகிறீங்க, அப்படியே வந்து ஆஃபீஸ் போகிறீங்க, சாயங்காலம் வந்து பசங்களோட வெளில போகிறீங்க. இதில் எதுலேயுமே நீங்கள் யாரை லவ் பண்ணுறீங்களோ, யார் கூட இருக்கீங்களோ, அவங்க இருக்கவே மாட்டாங்க அந்த லைஃப்குள்ளே. அவங்கள நீங்கள் ரொம்ப செப்பரேட்டாக வச்சுப்பீங்க, இதுக்கு பேர் ஸ்டாஷிங். இந்த மாதிரி யாராவது இருக்கீங்களா? என்னோட ஒரு ஃப்ரெண்டு இருந்தான், இங்கே தான் என் கூட தான் வேலை செய்கிறான், என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவன். நான் வந்து எதெல்லாம் கோத்ரூவ் பண்ணினேன் அப்படிங்கிறத எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். ஆனால் இவன் லவ் பண்ணது ஒருத்தருக்கு கூட தெரியாது அந்த பொண்ணை தவிர. திடீர்னு ஒரு நாள் பத்திரிக்கை கொண்டு வந்து நீட்டுறான் டே, எனக்கு கல்யாணம் அப்படின்னு. நிஜமாவா? அரேஞ்ச்ட் மேரேஜா? இல்லை இல்லை, லவ் மேரேஜ், 4 வருஷமாக லவ் பண்ணுறேன் அப்படிங்கிறான். எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு, லவ் பண்ண பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டா சந்தோஷம். எப்பட்றா 4 வருஷம் எங்கூட தானே இருந்தேன், எனக்கே தெரியலையடா அந்த அளவுக்கு சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ணுறானுங்க. ஆனால் இப்போ யோசிச்சு பார்த்தா சில நேரம் சில விஷயங்களை ரகசியமாக வச்சுக்கிறது நல்லது தான் போல. 4 பேர்கிட்ட வெளியில் காற்றுல சொன்னாலே நாசமாக போயிடுது, நடக்க மாட்டேங்குது. சரி, ஓகே ஓகே, அது வழி வேறு டிபார்ட்மெண்ட். உங்களை 10 மணிக்கு மேலே மீட் பண்ணுறேன். திஸ் ப்ராவோ. You're listening to 89.4 Tamil FM.
1: அன்புடன் நான் brought to you by Ayutreat Ayurveda. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு Ayutreat Ayurveda. DIP மற்றும் Silicon Oasis. Call 0588204172.

0: ஓகேப்பா, இந்த ரிலேஷன்ஷிப் டேர்ம்ஸ் எல்லாம் போதும், சாதாரணமாக அதை பேசுவோமா? வெல்கம் பேக். அப்படியே ஃப்ரைடே 10 மணிக்கு மேலே ஆச்சு. சனி ஞாயிற்றுக்கிழமை மழை வருமா அப்படின்னு ஒரு மாதிரி மனசு கிடந்து ஏங்குதுங்க சத்தியமாக இந்த மழைக்காக. ஏன்னா ஒரு மாதிரி வீட்டுக்கு போனால் ஏசி போட்டால் சில்லுன்னு இருக்குது, ஏசி ஆஃப் பண்ணால் சூடாக இருக்குது, இது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட ஒரு டெம்பரேச்சரை கண்டே பிடிக்க முடிய மாட்டேங்குது. எனக்கு நான் மேயழகன் படம் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னல, அதில் அரவிந்த் சுவாமி கார்த்தி இவன் ரெண்டு பேரும் அவங்களோட அந்த காம்போ எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கோம். இப்போ எனக்கு ஒரு கசன் இருந்தான், அவன் பேர் வந்து கௌதம் அப்படி வச்சுக்கலாமே. ஸோ என்னோட ஒரு 1 வயசு பெரியவன், இது உங்களுக்கும் ரிலேட்டபுளாக இருக்கலாம். அவன் வந்து கோயம்புத்தூரில், அவங்க வீடு வந்து ஒரு இடம் கோயம்புத்தூரில் வந்து கவுண்டம்பாளையம் அப்படி வச்சுக்கலாமே. ஸோ அந்த சொந்தக்காரங்க வீட்டுக்கு நான் பெருசாக போகவே மாட்டேன். வந்து நம்ம எல்லாத்துக்கும் தான் அம்மா வீட்டு சைடு தானே எப்போவுமே ரொம்ப க்ளோஸு, அப்பா வீட்டு சைடு வந்து எப்போவுமே வந்து எனிமிட்டி ஜாஸ்தி இருக்கும். அந்த மாதிரி தான் என் ஃபேமிலியும். ஸோ வந்து எங்கள் அப்பாவோட தங்கச்சி பையன் அப்படிங்கிறதுனால பெருசாக அந்த பக்கம் போகிறதில்ல. ஆனால் ஏதாவது ஃபங்க்ஷன்ஸில் மீட் பண்ணும்போது நானும் அவனும் 1 வயசுதான வித்தியாசம், கிட்டத்தட்ட டேஸ்ட்டு விளையாடுறது எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். அப்புறம் ஏதோ ஒரு பாயிண்டில் தொடர்ந்து எல்லா ஆனுவல் ஹாலிடேக்கும் அவன் வீட்டுக்கே போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன், போவோம் வருவோம். அண்ட் அப்படியே இந்த கசின்குள்ளே இருக்கிற அந்த பாண்டிங் வந்து அப்படியே பெருகுது. ஒரு பாயிண்டில் வந்து குடும்ப சண்டைனால அங்கே போகிறதே டோட்டலாக விட்டதுக்கப்புறம் அந்த பெரியவங்களோட ஈகோனால சின்ன பையனாக ஒரு சின்ன பொண்ணாக இருக்கிற நம்மளுடைய சுச்சுவேஷனில் நம்மளுடைய ஃபேவரட்டான கசின்ஸ் அண்ணன் அவர் தங்கச்சி அவங்களோடலாம் நம்மளும் பேசாமல் இருக்க வேண்டிய ஒரு கட்டாயங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி பார்த்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பார்த்தாலும் நமக்கு வருவாங்க, இருப்பாங்க, கூட இருப்பாங்க, எல்லாம் ஓகே. ஆனால் நம்ம கசின்ஸ் மேலே நமக்கு இருக்கிற உரிமைங்கிறது என்றைக்குமே தனி தான். அதாவது ஒரே வீட்டில் தங்குறது, ஸ்லீப் ஓவர் பண்ணுறது, அப்புறம் வந்து எங்கேயாவது வெளில போனால் நம்ம அத்தையோடு போகிறோம் நம்ம அப்படின்னா வந்து அத்தை பொண்ணை வந்து சைட் அடிக்கிறது, அப்புறம் மாமா பசங்க, சித்தப்பா பசங்க அவங்க மேலெலாம் ஒரு உரிமை எடுத்து பேசுறது, கோச்சுக்கிறது, சண்டை போடுறது, விளையாடுறது, இது வந்து இது தனி. பசங்க நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஆஃப்கோர்ஸ் இம்பார்ட்டண்ட், பட் இந்த லவ் தனி. இது வந்து ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு ஃபீலிங். எனக்கு மேலகன் பார்க்கும்போது எனக்கு அந்த கசின் வந்து அவங்க கூட நான் சின்ன வயசில் இருந்த ஒரு சில விஷயங்கள் அதெல்லாம் அப்படி ஞாபகத்துக்குறோம். அவனோட கிரிக்கெட் பால் தான் முத முதல்ல நான் யூஸ் பண்ணேன், எனக்கு கிரிக்கெட்டே விளையாட வராது, அவங்க கூட போய் தான் கிரிக்கெட் விளையாட கற்றுக்கிட்டேன். அப்புறம் பழைய பேட் ஒன்று இருந்தது, அந்த பேட்டை ஒட்டி எனக்கு கொடுத்தான், அந்த பேட்டில் தான் முதல்ல நான் கிரிக்கெட் விளையாட கற்றுக்கிட்டேன். அண்ட் அவன் தான் ஃபஸ்ட் டைம் வந்து லேப்டாப் வாங்கிட்டு என் கையில் கொடுக்குறான். அந்த லேப்டாப் நான் முதல்ல லைஃப்பில் லேப்டாப்னால் எப்படி இருக்கும் அப்படின்னு பக்கத்தில் வச்சு பார்த்ததே அவங்ககிட்ட தான். He had all the gadgets that somebody need to have. அந்த ஏஜில் எனக்கு அந்த கேட்ஜெட்ஸ்லாம் வாங்குற அளவுக்கு எங்கள் வீட்டில் வசதி இல்லை, அதனால் நான் வாங்கலை. ஆனால் இதெல்லாம் நான் அவன் மூலமாக அனுபவித்தேன். அந்த கசின் எனக்குமே வந்து அந்த ஏஜில் நான் மீட் பண்ண அந்த கசின் அந்த லவ் அந்த பாண்டிங் அது அப்படியே அது மாறாது. உங்களுக்கும் அந்த மாதிரி யாராவது இருப்பாங்களே, யோசிச்சு பாருங்கள் அவங்கள அப்படியே பாட்டு கேட்டுட்டு. அன்புடன் நான் அவர் ஜெய் பிராபு.
1: கண்ணே ஒட்டுக்கவா, கட்டிக்கவா, கட்டிக்கிட்டு ஒட்டிக்கவா,
2: தொட்டுக்கிட்டா பத்திக்குமே,
1: பத்திக்கிட்டா பத்தட்டுமே, அஞ்சுகமே நெஞ்சு என்ன விட்டு விட்டு துடிக்குது, கட்டழகி ஒன்ன எண்ணி கண்ணு மூடி பிதுங்குது,
2: கொத்தி விட வேண்டும் என்று குக்கு என்ன துடிக்குது, தப்பி விட வேண்டும் என்று கெண்டை மீன் தவிக்குது,
1: குளிக்கிற மீனுக்கு குளிர் என்ன அடிக்குது, பசி தாங்குமா இளமை இனி பரிமாறவா.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
2: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
3: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
4: பிளாக் கம்யூனிட்டியில ஒளிய முடியும் பார்த்துட்டு இருக்க.
5: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போட செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
6: For details, call 056-415-4242.

0: வெல்கம் பேக். இந்த கசினோட லவ் பற்றி பேச ஆரம்பிச்சிருந்தேன். கசினோட லவ்னா நமக்கும் நம்ம கசின்ஸ் எல்லாம் இருப்பாங்கள்ல, அண்ணன் பசங்க, சித்தப்பா பசங்க, அது ஒரு மாதிரி வளர்ந்ததுக்கப்புறம் இல்லை ஏதோ ஒரு ரீசனால அப்படியே அந்த பாண்டிங் வந்து அப்படியே குறைஞ்சி போயிடுது. இல்லை நிறைய பேருக்கு அது ஈஸியாக கிடைக்கிறது இல்லை. அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழித்து ஒரு ஏஜ் ஆனதுக்கப்புறமா, ஐ மீன் லைக் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் அவங்கள பார்த்தாலுமே சின்ன வயசில் ஒரு எப்படி ஒரு இன்னசென்ட்டாக ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருப்போம். அப்புறம் நம்ம தான் அத்தை வீட்டுக்கும் மாமா வீட்டுக்கும் போனோம், அங்கே பசங்க இருப்பாங்க, அதாவது அவங்க பசங்க நம்ம கசின்ஸ்லாம் இருப்பாங்க. உறவு முறைப்படி பார்த்தா ஐ திங்க் அத்தை பொண்ணு மாமாவா பொண்ணு, அப்புறம் அத்தை பையன் மாமா பையன் இந்த மாதிரி வரும். அப்படி இல்லைனா தம்பியோ இல்லை தங்கச்சியோ அந்த மாதிரி ரேஞ்சில் வந்துடும். ஆனால் நம்ம வந்து வாடா போடா வாடி போடி இந்த மாதிரி வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி வந்து பசங்களோட நம்ம எப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஒரு மாதிரி சுற்றுவோமோ அதே மாதிரி இந்த கசின்ஸோடையும் ஒரு மாதிரி அந்த ஒரு பாண்டிங் தனியாக இருக்கும். கரெக்டாக. அதுவும் இல்லாமல் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான விஷயம் என்னென்னா, அத்தை வீட்டுக்கோ பெரியம வீட்டுக்கோ போகிறோம்னு வச்சுங்களேன், அங்கே வந்து நம்ம தான் ராஜா. ஏன்னா நம்ம கெஸ்ட்டாக வந்துருக்கிறதுனால நம்மளை திட்டமாட்டாங்க, அடிக்க மாட்டாங்க. நம்ம வீட்டில் வந்து எப்படின்னா நம்ம ஏதாவது பண்ணால் உடனே கண்டிப்பாங்க. அம்மா அப்பா அம்மாவோட இருக்கும்போது அவங்க கொடுக்குற அந்த ஸ்ட்ரிக்ட்னஸ்லாம் நம்ம வந்து இந்த அத்தை மாமா சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறப்போ நமக்கு வந்து டோட்டலாக அது இருக்காது. ஃபுல் லவ் தான். நம்ம எது செஞ்சாலும் நம்மளுக்கு கேட்க மாட்டாங்க, ஈஸியாக திட்டிட மாட்டாங்க. அதெல்லாம் ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்ச நேரத்துக்குப்படி நான் சொல்லிட்டு இருந்தேன், அந்த மெய்யழகன் படம் பார்த்துட்டு இந்த அரவிந்த் சுவாமி கார்த்தி அவங்க ரெண்டு பேரோட அந்த பாண்டிங் பார்க்குறப்போ எனக்கு வந்து என்னோடய கசின் கௌதம் வந்து ஞாபகத்துக்கு வந்தான். அப்புறம் அவன்ட்டு இன்ஃபேக்ட் நான் பேசிகிட்டு இருந்தேன். ஒரு பாயிண்டில் லைஃப் எல்லாத்துக்குமே எங்கள் லைஃப் கொஞ்சம் பெருசாக ஆரம்பிக்கும் போது வேலைக்காகவோ இல்லாட்டி படிக்கிறதுக்காகவோ வேறு வேறு இடத்துக்கு ட்ராவல் பண்ணுவோம். டச்லலாம் இருப்போம்னு வச்சுக்கோங்களேன், அதாவது சொந்தக்காரங்க ஃபங்க்ஷனுக்கெலாம் பார்க்கும்போது சின்ன வயசில் பார்த்த நம்ம என்னெல்லாம் செஞ்சோம் இதெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிற அந்த கதையெல்லாம் வரும். ஆனால் ஒரு கேப் விட்டுட்டா கொஞ்சம் கஷ்டம். இப்போது இப்போ ரீசெண்டாக நான் எங்கேயோ இப்போ ஒரு படம் பார்த்துட்டு இருந்தேன், விஸ்வநாதன் சன்ஸ். அதில் ஒரு டயலாக் ஒன்று வரும், நிறைய பேர் வந்து எப்படின்னா இப்போது ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் பேச்சு நின்று போயிடுச்சு அப்படின்னா அது எப்படி பெருசாகும்னா அந்த கோவம்லாம் ஒரு ஓரளவு குறைஞ்சிரும். அதாவது ஏதோ ஒரு ரீசனுக்காக ரெண்டு குடும்பம் ஆறு ரெண்டு பேர் வந்து பேசிக்காமல் இருக்காங்க. இது சொந்தக்காரங்க, இப்போ நான் கசின்ஸ்னு சொல்கிறதுனால சொந்தக்காரங்க அப்படின்ற மாதிரி எடுக்கிறேன். ரெண்டு ரிலேட்டிவ்ஸ்க்கு நடுவில் நம்ம வீட்டுக்கும் இன்னொருத்தர் வீட்டுக்கும் நம்ம மாமா வீடுன்னு வச்சுக்கலாமே, எக்ஸாம்பிளுக்கு ஒரு சண்டை கிண்ட வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சண்டை கோவம் ஒரு பாயிண்டில் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிரும், இன்ஃபேக்ட் குறைஞ்சிரும். ஆனால் அந்த கேப் விழுந்ததுக்கப்புறம் திருப்பி எப்படி பேசுறதுன்னு தெரியாமல் தான் அந்த கேப் பெருசாகிறது. ஆமாம், அந்த திருப்பி போய் பேசலாம் அப்படின்னு வரும்போது அப்போ தான் நான் பெருசாக நீ பெருசான்ற ஈகோ மேலே வரும். இதில் வந்து எப்படின்னா இந்த பெரியவங்களோட ஈகோவில் நம்ம நிறைய இந்த மாதிரி நம்மளோட அந்த அத்தை பொண்ணோட பாண்டிங், அதுக்கப்புறம் இந்த மாதிரி கசினோட பாண்டிங், இவங்களோட பழகிறது, அந்த ட்ரான்சிஷன் என்ன ஏது அதெல்லாம் வந்து பார்க்காம விட்டுறோம். ஒரு பாயிண்டில் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன், நான் வந்து ஸ்கூல் ஹாலிடேஸ்க்கு என் ஏஜ் பசங்க, அதாவது என் ஏஜ்லேயே கசின் யாராவது இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது அவன் ரெண்டு மூணு பேர் தான் அந்த மாதிரி இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு போகிறதே ஸ்டாப் ஆகிடுச்சு, அவங்களும் எங்கள் வீட்டுக்கு வரதே ஸ்டாப் ஆகிடுச்சா. அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு அவங்கள வந்து போன வருஷம் தான் அதுக்கும் மீட் பண்ணி பழைய விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனாலுமே அந்த ரொம்ப கேப் ஆனதுனால அது திருப்பி அந்த பாண்டிங்கை கொண்டு வரது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பட் இப்போ கரண்ட்லி உங்களுக்கு அந்த மாதிரி இதெல்லாம் பிரச்சனை எதுவுமே இல்லை, உங்கள் கசினோட இன்னும் நீங்கள் டைட்டாக இருக்கீங்க அப்படின்னா யுவர் ஒன் ஆஃப் த லக்கியஸ்ட் பர்சன் ஐ வுட் சே. லைஃப் நம்ம எல்லாத்துக்குமே பெருசாகிடுது ஒரு பாயிண்ட்டில். இது இல்லைன்னா என்னடா பரவாயில்லடா, நமக்கு என்ன நம்மளை பற்றி கவலைப்படுறதுக்கு ஆளாக இல்லைன்னுலாம் நமக்கு தோணும். ஆனால் இதுவுமே ஏதோ ஒரு மூலையில் நமக்கு லைட்டாக உறுத்திக்கிட்டே இருக்கும், அன்றைக்கி அப்படி இருந்தோம்ல, ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லைல்ல, அப்படி இருக்க முடிகிறது இல்லைல்ல அப்படிங்கிற அந்த தாட் வந்து நம்ம மண்டைக்குள்ளே எங்கேயாவது ஒரு இடத்துல உறுத்திக்கிட்டு தான் இருக்கும். அது உறுத்தும், அது இன்னொரு சுச்சுவேஷன் வந்து அது சரி பண்ணுற வரைக்கும் அந்த உறுத்தல் இருந்துகிட்டே இருக்கும். பட் ஆல்சோ தட் உறுத்தல் ஆல்சோ கன்வேஸ் தட் அந்த பாண்டிங் திருப்பி வரணுன்ற ஒரு ஏக்கம் இருக்கிறது தான் அந்த உறுத்தல் மூலமாக நம்ம மனசு காட்டிக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ யாராவது கசின்ஸ் இப்போ ஞாபகத்துக்கு வராங்க அப்படின்னா ஜஸ்ட் கால் தம் அண்ட் சும்மா ஒரு மெசேஜ் போட்டு எங்கே இருக்காங்க என்ன ஏதுன்னு கேட்டு பாருங்க. அந்த குடும்ப சண்டையெல்லாம் ஒரு ஓரமாக இருக்கட்டும். அன்புடன் நான் ஆர்ஜி பிரபு, திஸ் இஸ் 89.4 தமிழ் எஃப்எம்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: We'll be back after a short commercial break.
1: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
2: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் லெட்டர் சி மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா? ஆனா கடிதமே இருக்கட்டும். படி.
1: கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே.
0: பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
1: பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
0: உன்னை நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உட்காந்தா அந்த எழுத்து தான்

0: எனக்கு உண்டான காயம் அது தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்லை. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். இந்த பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. அபிராமி அபிராமி அபிராமி.
1: அதையும் எழுதணுமா?
0: இது காதல், என் காதல் என்னன்னு சொல்லாம ஏங்க ஏங்க அழுகா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் ஒன்னை தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
0: காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
0: அதையும் தாண்டி புனிதமான
2: புனிதமான புனிதமான புனிதமான

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள். ஹாய், நான் காஃபி.
1: ஹலோ, நான் தான் டிராவல். வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனச காணோம்.
3: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
1: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
1: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
3: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: 99.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் விரிவான செய்திகள்
2: Brought to you by Dania Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம் விரிவான செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: திமுகவை சேர்ந்த 59 எம்எல்ஏக்களும் அரசு வழங்கும் கார்களை பெற மாட்டோம் என்று சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அறிவித்தார். அனைத்து எம்எல்ஏக்களுக்கும் புதிய வாகனம் வழங்குவதாக அரசு அறிவித்துள்ளது. ஏற்கனவே தமிழக அரசு கடும் நிதி நெருக்கடியில் இருப்பதாக முதல்வர் விஜய் கூறி வருவதால் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தலின் பேரில் திமுகவை சேர்ந்த 59 எம்எல்ஏக்களும் அரசு வழங்கும் கார்களை பெற மாட்டோம் என்று உதயநிதி ஸ்டாலின் இன்று சட்டப்பேரவையில் அறிவித்தார். அரசுக்கு ஏற்படும் தேவையற்ற செலவுகளை குறைக்கும் நோக்கில் எம்எல்ஏக்கள் தங்களது வேட்புமனுவில் குறிப்பிட்டுள்ள பொருளாதார சூழலை கவனத்திற்கொண்டு பொருளாதாரத்தில் நலிவடைந்த உறுப்பினர்களுக்கு மட்டுமே இந்த அறிவிப்பின் கீழ் வாகனங்கள் வழங்க வேண்டும் என்பதை அரசின் கவனத்துக்கு கொண்டு செல்ல விரும்புகின்றேன் என்று கூறினார். அதற்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, கார் வைத்திருக்கும் தாவைக்கா சட்டமன்ற உறுப்பினர்கள் கார் கேட்டு விண்ணப்பிக்கப் போவதில்லை என்றார். எங்களின் நிலைப்பாடும் அதுதான். அனைவரும் சமம் என்ற முறையில்தான் அனைவருக்கும் கார் அறிவிக்கப்பட்டுள்ளது. கார் என்பது ஆடம்பரம் இல்லை, மக்களை சந்திப்பதற்கான தேவை என்று பதிலளித்தார். மேலும் உதயநிதிக்கு 2-3 வீடுகள் இருக்கும் போது ஏன் அரசு பங்களா கேட்கின்றார் என்றும் ஆதவ் அர்ஜுனா வினவினார். இது தொடர்பில் தமிழக சட்டப்பேரவையில் இன்று காரசார விவாதம் நிகழ்ந்தது. ஆளும் கட்சியினர் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இன்று சட்டப்பேரவையில் தெரிவித்தார். வரலாற்றில் முதன்முறையாக எதிர்க்கட்சியினரின் கருத்துக்களை விட ஆளும் கட்சியினரின் கருத்துக்களை அதிகமாக சபாநாயகர் அவை குறிப்பில் இருந்து நீக்குவதாக அவர் குறிப்பிட்டார். எதிர்க்கட்சியினரின் கேள்விகளுக்கு ஆளும் கட்சியினர் ஆச்சரியம் அளிக்கும் வகையில் பதிலளிப்பதாகவும், சட்டமன்றத்துக்கு வந்துள்ளோமா, பாடல் நிகழ்ச்சிக்கு வந்துள்ளோமா என்று சந்தேகப்படும் அளவுக்கு தற்போது பாடல்களையும் பாடத் தொடங்கிவிட்டார்கள் என்றும் விமர்சித்தார். நேரலை காட்சிகள் ரீல்ஸ்களாக சமூக வலைதளங்களில் பரவுவதால் அவற்றை அவை குறிப்பில் இருந்து நீக்குவதிலும் அர்த்தமில்லை என்றார். முதலமைச்சர் குறிப்பிட்ட 3 கோப்புகளை தயவுசெய்து திறந்து பார்க்குமாறும் அதன் மீது நடவடிக்கை எடுக்குமாறும் கேட்டுக் கொள்வதாக தெரிவித்த எதிர்க்கட்சித் தலைவர், ஜோதிடர் கூறினால்தான் திறப்பாரா என்றும் கேட்டார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, எங்களுக்கு எந்த பயமும் இல்லை என்று தெரிவித்ததுடன் குறித்த கோப்புகள் மீது ஆதாரத்துடன் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். திமுகவுக்கு இதுவரை வெளிப்படைத்தன்மையாக சட்டமன்றத்தை நடத்தும் தைரியம் இருக்கவில்லை, அதனாலேயே நேரலையாக ஒளிபரப்பப்படவில்லை என்றும் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். இந்நிலையில் அவை குறிப்பில் இருந்து நீக்கப்பட்டவற்றை ரீல்ஸாக வெளியிட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் JCT பிரபாகர் தெரிவித்துள்ளார். தலைமைச் செயலாளர் அப்பதவியில் நீடிக்க தகுதியற்றவர் என்று பி சண்முகம் அறிக்கை வெளியிட்டுள்ளார். இடதுசாரி மாணவர்களை இலக்கு வைத்ததன் மூலம் தலைமைச் செயலாளரின் சித்தாந்த சாய்மானம் அம்பலப்பட்டு நிற்கின்றது என்று அவர் கூறியுள்ளார். கல்லூரி கல்வி இயக்ககம் மட்டுமே தவறு செய்தது என்பது உண்மையல்ல என்று அவர் கூறினார். தலைமைச் செயலாளர் மீது அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று CPM மாநில செயலாளர் பி சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். இதேவேளை குஜிலியம்பாறை வட்டாட்சியர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் பி சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். இடதுசாரிகள் அடுத்தடுத்து இலக்கு வைக்கப்படுவது தற்செயலானது என எடுத்துக்கொள்ள முடியாது என்றும் அவர் கூறினார். தலைமைச் செயலாளரின் சுற்றறிக்கை குறித்து முதலமைச்சர் விஜய் தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் பே சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். தாவிகா அரசின் சுற்றறிக்கையை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் நாளை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடும் என்றும் அவர் கூறினார். பழம்பெரும் நடிகை சவுகார் ஜானகி 94 வயதில் சென்னையில் காலமானார். உடல்நல குறைவு காரணமாக சென்னையில் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சவுகார் ஜானகி உயிர் பிரிந்தது. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் என 400 மேற்பட்ட படங்களில் சவுகார் ஜானகி நடித்துள்ளார். 1950 NT ராமாராவின் சவுகாரு படத்தின் மூலம் கதாநாயகியாக திரையுலகில் அவர் அறிமுகமானார். MGR, சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், NTR நாகேஸ்வர ராவ் ஆகியோருடன் சவுகார் ஜானகி நடித்துள்ளார். ரஜினிகாந்த், கமல்ஹாசன் என அடுத்த தலைமுறை நடிகர்களுடனும் அவர் இணைந்து நடித்தவராவார். சந்தானம் நடிப்பில் வெளியான பிஸ்கோத் என்ற திரைப்படத்திலும் சவுகார் ஜானகி நடித்தார். 70 ஆண்டுகளுக்கும் மேலான போற்றத்தக்க கலைப்பணியில் சவுகார் ஜானகி அம்மையார் ஈடுபட்டதாக முதல்வர் விஜய் புகழஞ்சலி செலுத்தினார்.
1: இந்திய செய்திகள்.
3: டெல்லியில் கடந்த ஜூலை 20 நடந்த பேரணியின் போது பெல்லட் குண்டு தாக்குதலுக்கு உள்ளான சாஹில் லோச்சாப் அளித்த புகார் மீது டெல்லி போலீசார் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்துள்ளனர். இவ்விவகாரத்தில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யுமாறு வலியுறுத்தி மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி இன்று தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார். இந்நிலையில் ராகுல்காந்தி நடத்திய போராட்டம் வெற்றிகரமாக முடிவுக்கு வந்துள்ளது. ராகுல்காந்தியின் போராட்டம் தொடர்பில் கருத்து வெளியிட்ட மத்திய அமைச்சர் ஜே பி நட்டா, ஊடக வெளிச்சத்துக்காக ராகுல்காந்தி நாடகம் போடுகின்றார் என்று விமர்சித்தார். தலைப்புச் செய்திகளில் இடம் பிடிக்க வேண்டும் என்பதற்காகவே கேமராவை மையமாக கொண்ட நாடகத்தை ராகுல்காந்தி நடத்துகின்றார் என்று அவர் தெரிவித்தார். ஜூலை 20 சம்பவத்தை விசாரிக்க உச்சநீதிமன்றம் ஏற்கனவே குழுவை அமைத்துள்ளதை நாடு அறியும் என்றும் மத்திய அமைச்சர் ஜே பி நட்டா தெரிவித்தார். அமெரிக்கா செல்ல மத்திய அரசு அனுமதி மறுத்துள்ளதாக தெலங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி குற்றம் சாட்டியுள்ளார். தற்போது இங்கிலாந்து தலைநகர் லண்டனில் உள்ள ரேவந்த் ரெட்டி அங்கிருந்து அமெரிக்காவின் பாஸ்டன் நகருக்கு செல்ல திட்டமிட்டிருந்தார். அமெரிக்க பயணத்தை முடித்துக் கொண்டு வரும் 30 அவர் ஹைதராபாத் திரும்ப திட்டமிட்டிருந்தார். இந்நிலையில் ரேவந்த் ரெட்டியின் அமெரிக்க பயணத்துக்கு மத்திய அரசு மறுப்பு தெரிவித்துள்ளதை அடுத்து அவர் ஆகஸ்ட் 23 லண்டனில் இருந்து ஹைதராபாத் திரும்ப உள்ளதாக தெலங்கானா முதல்வர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. அரசியல் ரீதியில் அனுமதி மறுக்கப்படுவதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ள நிலையில் ரேவந்த் ரெட்டி தலைமையிலான குழு தனது அமெரிக்க பயணத்தை ரத்து செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாக முதல்வர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏமன் மற்றும் சோமாலியா கடற்பகுதிகளில் நடந்த தனித்தனி சம்பவங்களில் 22 இந்தியர்களுடன் 2 கப்பல்களை கடற்கொள்ளையர்கள் கடத்திச் சென்றுள்ளனர். எரித்ரியா நாட்டுக்கொடியுடன் கூடிய MC Sibu 1 என்ற எண்ணெய் தாங்கி கப்பல் ஆகஸ்ட் 20 ஏமன் கடற்கரையில் இருந்து சுமார் 30 கடல் மைல் தொலைவில் ஏடன் வளைகுடாவில் ஆயுதமேந்திய கடற்கொள்ளையர்களால் கடத்தப்பட்டது. இந்த கப்பலில் 20 ஊழியர்கள் இருந்ததுடன் அவர்களில் 16 பேர் இந்தியர்கள் ஆவர். சிரியா, சூடான், ஈராக் நாடுகளைச் சேர்ந்த தலா ஒருவரும் எந்த நாட்டவர் என இதுவரை தெரியாத ஒருவரும் கப்பலில் இருந்தனர். இதேவேளை கேமரூன் நாட்டுக் கொடியுடன் கூடிய லுட்ரூப் என்ற சரக்கு கப்பல் கடந்த 17 சோமாலியாவின் கடற்கரைக்கு அருகே கடற்கொள்ளையர்களால் கடத்தப்பட்டது. இந்த கப்பலில் இருந்த 10 ஊழியர்களில் 6 பேர் இந்தியர்கள் என்பது தெரிய வந்துள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையின் பண்டத்தரிப்பு பிரான்பற்று முருகன் ஆலய திருவிழாவின் போது ஏற்பட்ட கண் பாதிப்பு சம்பவத்தில் இதுவரை 235 பேர் யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பாதிக்கப்பட்டவர்களை உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்வதற்காக விசேட பேருந்து ஒன்றும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. யாழ் பண்டத்தரிப்பு பிரான்பற்று பகுதியில் உள்ள முருகன் ஆலயம் ஒன்றில் நேற்று நடைபெற்ற திருவிழாவின் போது அதிகளவில் வான வேடிக்கைகள் மற்றும் அதிக சக்தி கொண்ட லேசார ஒளிக்கீற்றுக்கள் காரணமாக பலரின் கண்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டது. அவர்களில் அதிகளவான சிறுவர்களும் பெண்களும் அடங்குகின்றனர். ஆலய உற்சவத்தின் போது அதிகளவில் வான வேடிக்கைகள் வெடிக்கப்பட்டதுடன் இசை நிகழ்வின் போதும் அதிக சக்தி கொண்ட லேசார ஒளிக்கீற்றுக்கள் பயன்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனால் பலருக்கு கண்களில் எரிச்சல், பார்வை குறைபாடு உள்ளிட்ட பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதாக வைத்தியசாலை வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஐக்கிய அரபு அமீரகம், சவுதி அரேபியா, கத்தார், ஜோர்தான், இந்தோனேஷியா, பாகிஸ்தான், துருக்கி மற்றும் எகிப்து ஆகிய நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீனிய பகுதிகளில் இஸ்ரேல் தொடர்ந்து மேற்கொண்டு வரும் குடியேற்ற கொள்கைகளை கடுமையாக கண்டித்துள்ளனர். ஆக்கிரமிக்கப்பட்ட கிழக்கு ஜெருசலேமின் கிழக்கு பகுதியில் செயற்படுத்தப்படவுள்ள E1 குடியேற்ற திட்டம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய நடவடிக்கைகளையும் அவர்கள் நிராகரித்துள்ளனர். மேலும் பாலஸ்தீனியர்களுக்கும் அவர்களது சொத்துக்களுக்கும் எதிராக நடைபெறும் வன்முறைகள் மற்றும் அத்துமீறல்களையும் அவர்கள் கண்டித்துள்ளனர். இஸ்ரேல் அதிகாரிகளின் ஆதரவுடன் மேற்கொள்ளப்படுவதாக கூறப்படும் இத்தகைய நடவடிக்கைகள் சர்வதேச சட்டத்தையும் ஐக்கிய நாடுகள் சபையின் தொடர்புடைய தீர்மானங்களையும் மீறுவதாக குறித்த நாடுகளின் வெளிவிவகார அமைச்சர்கள் தெரிவித்துள்ளனர்.
1: உலகச் செய்திகள்.
3: அமெரிக்காவுடன் பல மாதங்களாக நீடித்து வரும் மத்திய கிழக்கு போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான நேரம் வந்துவிட்டதென்று ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசிஷ்கியான் தெரிவித்தார். ஏனெனில் வாஷிங்டனை விட தெஹ்ரான் தற்போது வலுவான நிலையில் இருப்பதாக தெரிகின்றது என்று கூறினார். பல தசாப்தங்களாக எதிரிகளாக இருந்து வரும் இரு நாடுகளுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் இன்னும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. கடந்த பிப்ரவரியில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தொடங்கிய போரில் இருதரப்பும் தற்போது முட்டுக்கட்டையான நிலை

0: உட்கட்டமைப்புகளை தாக்கியுள்ளது என்றும் உலகம் முழுவதும் அமெரிக்கா வெறுக்கப்படுகின்றது என்றும் பெசெஷ்கியான் தெரிவித்தார். ஈரானுக்கு எதிராக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் அறிவித்துள்ள பொருளாதார டிடி நடவடிக்கையை சீனா கடுமையாக விமர்சித்துள்ளது. ஈரான் மீது மேலும் பொருளாதார தடைகளை விதிப்பதால் தற்போதைய பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முடியாது என்றும் தடைகள் மற்றும் அதிகபட்ச அழுத்தத்துக்கு பதிலாக பேச்சுவார்த்தை மற்றும் தூதரக முயற்சிகள் மூலம் பிரச்சினையை தீர்க்க வேண்டும் என்றும் சீனா வலியுறுத்தியுள்ளது. ஈரானை பொருளாதார ரீதியாக தனிமைப்படுத்தும் வகையில் அமெரிக்கா புதிய மற்றும் கடுமையான தடைகளை விதிக்க திட்டமிட்டுள்ள நிலையில் அந்நடவடிக்கைகளில் சீனாவும் ஒத்துழைக்க வேண்டும் என அமெரிக்க கருவூலத்துறை அமைச்சர் ஸ்காட் பெசன்ட் வலியுறுத்தியுள்ளார்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
0: இந்த ஆண்டுக்கான அமெரிக்க ஓபன் டென்னிஸ் தொடரில் கிராண்ட்ஸ்லாம் வரலாற்றிலேயே அதிகபட்சமாக 10.8 கோடி அமெரிக்க டாலர் பரிசுத் தொகை வழங்கப்பட உள்ளது. இது கடந்த ஆண்டை விட 20% அதிகரிப்பாகும். ஆடவர் மற்றும் மகளிர் ஒற்றையர் பிரிவு சாம்பியன்கள் தலா 55 லட்சம் அமெரிக்க டாலர் பெறுவார்கள். இது 2025 ஆண்டை விட 10% அதிகம் என்பதுடன் கிராண்ட்ஸ்லாம் ஒற்றையர் சாம்பியனுக்கு வழங்கப்படும் மிகப்பெரிய பரிசுத் தொகையாகும். முதல் சுற்றிலேயே தோல்வியடையும் வீர வீராங்கனைகளுக்கு 1.4 லட்சம் அமெரிக்க டாலர் வழங்கப்படும். கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இது 30,000 டாலர் அல்லது 27% அதிகரிப்பாகும். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. வணக்கம்.
1: விரிவான செய்திகள்
2: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.

0: ஏய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: செழித்தையும் தமிழை ஒளியே.

எங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: அண்ணா ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜா.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயுட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: ஏய் என்னடா கண்ணு கலங்குது, ஆனா வாய் சிரிக்குது.
1: லவ் ஃபெயிலியர் மச்சான்.
2: அச்சச்சா
1: பைலா, இப்ப நான் சோகமா தானடா பாடணும்.
0: சோகம் உனக்கு மட்டும்தான், எங்களுக்கு இல்ல.
2: நீ நல்லா வைபப்படு.

0: அண்ணா ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜா.

0: மண்டே டு ஃப்ரைடே 7 AM டு 11 AM மெர்சல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் FM.
1: மெர்சல் மார்னிங் brought you by ALD properties. வெறும் 999 dirhams பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
0: ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச். உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 dirhams இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 win பண்ணுங்க வித் ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச்.

0: Entonces, ¿qué hacemos de esto, Ned?
1: Rolex. Rolex.
2: ¡Sir! ¡Yes, sir!
3: இதை விட பெஸ்ட்டா என்டர்டைன்மெண்ட்டா ஒரு FM காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டா.

0: 89.4 தமிழ் எஃப்எம். தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: இந்த அருமையோட

இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

2011. We're still strong, 'cause we are unstoppable.

0: we're still strong, cause we are unstoppable.
1: டேய் ஆண்டனி தெரிக்கே, லியோவை எவ்வளோ நாள் தான் தேடுவேன். பேசாமல் தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜா.

0: que se mudó de túnel.
1: Rolex. Rolex.
2: ¡Sir! ¡Yes, sir!
3: இது விட பெஸ்ட்டா என்டர்டைன்மெண்ட்டா ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்லாம். 89.4

அது 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

தாங்க மாட்டேன்.

0: one day our songs would make history.
1: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிட்டாச்சா.

டாடி தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. I need this, daddy. I need this. Back now, Nano US la kuda. Adha FM da.